0: எங்கள் இருதயத்தையும் எங்களுடைய வாழ்க்கையும் தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் விதமாய் எச்சரிக்கிறார். இரண்டாவதாக நாங்கள் பொய்யின் ஆவியை பற்றி பார்ப்போமானால், யாக்கோபு 3:2 அவர் விதமாய் கூறுகிறார், நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறுவானால் அவன் பூரண புருஷன் அல்ல. தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ள கூடியனுமாயிருக்கிறான். அதாவது சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ள கூடியவனுமாயிருக்கிறான். எப்படிப்பட்டவனா? சொல் தவறாதவன். அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது சரீரம் முழுவதையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயிருக்கிறது. பாருங்க, இது நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதமாயிருக்கிறது இந்த நாவினால் பேசும் காரியங்கள். அதனால்தான் பிதாவாகிய தேவனை நாங்கள் துதிக்கிறோம். அந்த நாவினால் தேவனுடைய சாயலான மனுஷனை என்ன செய்கிறோம்? உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனால் சபிக்கிறோம். ஆகவே அங்கே யாக்கோபு கூறுகிறார், துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து புறப்படக்கூடாது. என் சகோதரே, இப்படி இருக்கல் ஆகாது என்று அங்கே யாக்கோபு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த பொய்னாவு அது பிசாசு நானுடைய காரியமாயிருக்கிறது. அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பிசாசானவனை பற்றி. இயேசு யூதர்களுக்கு கூறுகிறார், அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இவ்விதமாக ஜனங்களை நாங்கள் வாழ்க்கையிலே அநேகரை நாங்கள் சந்திக்கலாம். என்னண்டா, பொய் பேசும் போது அவர்கள் சொந்தத்திலே பிரிட்டன் பண்ணி சொந்தத்திலே கிரியேட் பண்ணி அநேக காரியங்களை ஜனங்கள் எடுத்து பொய் பேசுகிற ஜனங்கள் இருந்தால் உங்களுக்கு விளங்கும். அவர்கள் அப்படி சோடித்து பேசுவார்கள். அப்ப அப்படிப்பட்டவர்களிலிருந்து நாங்கள் விலகி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் இரத்தம் சிந்தும் கரி. இதிலே நாங்கள் அநேக காரியங்களை பார்க்கலாம். இரத்தம் சிந்துதல் மட்டுமல்ல, அங்கே பொய்யை பிணைப்பது, சகோதரர்களுக்கு விரோதமாக கோபங்களை கோள்களை மூட்டி கதைகளை பேசி ஒருவரை பற்றி பிழையாக பேசி சண்டைகளை மூட்டுவது, இதெல்லாம் நாங்கள் இன்றைய நாட்களிலே பார்த்து வருகிற காரியம்தான். ஆனாலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே ஒரு நடந்த சம்பவத்தை நாங்கள் தியானிப்போம். 1 Kings 21 இங்கே ஆகாப் என்ற ராஜாவுடைய வாழ்விலே நடந்த சம்பவத்தை பார்ப்போம். இந்த ஆகாப் ராஜாவின் மனைவிதான் யெசபேல். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யெசபேல் என்பவள் எப்படிப்பட்டவள் என்று உங்களுக்கு தெரியும். அவள் என்ன செய்கிறாள்? இங்கே பல காரியங்களை தன் கணவனுடைய வாழ்க்கையிலே அவள் செய்து அந்த குடும்பத்துக்கே அந்த மனைவி சாபத்தை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இந்த சமாரியாவின் ராஜாவாகிய ஆவாமின் அரண்மனை அண்டையிலே, அந்த ஆகாப் ராஜாவுடைய அரண்மனை அண்டையிலே ஒரு திராட்டை தோட்டம் இருந்தது. அங்கே அந்த ஆகாப் என்ன செய்கிறான்? நாபோத் என்றவனிடம் பேசி அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு என்றான். அதை பார்க்கலும் நான் உனக்கு நல்ல திராட்டை தோட்டத்தை தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரயத்தை பணமாக தருவேன் என்றான். 1 Kings 21 நாங்கள் வாசிக்கும் போது பார்க்கலாம். 3 வசனத்திலே நாங்கள் கூறுகிறார், நாபோத் ஆகாப்பை நோக்கி சொல்லுகிறார், ராஜாவை பார்த்து, இது என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. பாருங்கள், அந்த சுதந்திரம் அவனுக்கு தலைமுறை தலைமுறையாக வந்த இந்த சுதந்திரத்தை அவன் சொல்லுகிறான், ராஜாவே இதுக்கு கொடாதபடி உங்களுக்கு கொடுக்காதபடி என்னை காப்பாராக என்று சொல்லி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்றான். இந்த வார்த்தை இந்த ஆகாப்புக்கு மிகவும் கோபத்தை உண்டு பண்ணியது. சலிப்பும் சினமுமாய் அவன் என்ன செய்கிறான்? வீட்டுக்கு வந்து போஜனம் பண்ணாமல் கட்டின் மேல் முகத்தை திருப்பி கொண்டு அவன் படுத்து கொண்டிருக்கிறான். இந்த சம் சூழ்நிலையை பார்த்து அங்கே வந்த அவருடைய மனைவியார் விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது அந்த மனைவியாக யெசேபேல் ஆகாமின் பேரால் என்ன செய்கிறாள், ஒரு நிருபத்தை எழுதுகிறாள். பாருங்கள், தன்னுடைய கணவனை திருப்திப்படுத்தும்படியாக அவள் செய்கிற காரியங்களை பாருங்கள். அவள் சொல்லுறாள், ஜனங்களுக்கும் மூப்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நீங்கள் உபவாசம் என்று சொல்லி பிரசித்தப்படுத்தி, அங்க ஊர்லேயே பிரசித்தப்படுத்தி அவள் சொல்லுகிறாள், நிருபங்களை எழுதி ஞாபகத்தை அழைத்து ஜனத்துக்கு முன்பாக நிறுத்தி அவன் தேவனை தூசித்தான், ராஜாவை தூசித்தான் என்று பொய்ச்சாட்சி சொல்லும்படி, பாருங்கள், பொய்ச்சாட்சி சொல்லும்படி பேலியாளின் மக்களை ரெண்டு பேரை நிறுத்துகிறார். பாருங்கள், பொய்ச்சாட்சி சொல்லும்படி அங்கே ரெண்டு பேலியாளின் மக்களை அவள் அங்கே ஒரு பிளான் போட்டு அங்கே செட் பண்ணுகிறான். அது மட்டுமல்ல, அவனை வெளியே இந்த கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் சாகும்படி கல்லறியுங்கள் என்று எழுதினார். அங்கு இருக்கிற பெரியவர்களுக்கும் மூப்பர்களுக்கும் எழுதினார். அதே மாதிரி அங்கே அவனுக்கு நடந்தது பரிதாபம், அவன் செத்து போனான். இப்ப பாருங்க, யெசபேல் ஆகாப்புக்கு அறிவிக்கிறாள், அவன் மரித்து போனான், நீ போய் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள் என்று. அப்ப அதை அறிந்த ஆகாப் ராஜா என்று செய்கிறார், திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக் கொள்ளும்படி எழுந்து போகிறார். 17 வசனம், கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவர். இருளில் நடக்கிற காரியம் உங்களுக்கு எதிராக, இதை கேட்கிற அன்பான நேயர்களே, தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராக யாராவது திட்டம் போட்டால், உங்களுடைய சொத்துக்களுக்கு விரோதமாய், உங்களுடைய அலுவல் காரியங்களுக்கு விரோதமாய், உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் யாராவது எதிரிகள், சத்ரு, பிசாசானவன் ஜனங்களை கொண்டு திட்டம் போட்டால், ஆனால் தேவன் அதை அறிவார். கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அவன் பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று அங்கே ராஜாவை பார்த்து, ஆகாப்பை பார்த்து கேட்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ற போது அவன், நாபோத்தின் இரத்தத்தை நக்கின இந்த ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்ற. பாருங்கள், அவன் செய்த அந்த தந்திரம் கொலை. அது மட்டுமல்ல, குற்றம் சாட்டப்பட்டு சகோதரருக்குள்ளே இவனை பற்றி பொய்யாக சொல்ல வைத்து யெசபேல் அங்கே அவன் மரித்து போகும்படி, இனசென்றான் அவனுடைய இரத்தத்தை அவள் அங்கே சிந்துகிறாள். கர்த்தர் அதை வெறுக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், இது எப்படி அந்த இடத்துல ரத்தம் சிந்தி அவனை நாய்கள் கடித்து சாப்பிட்டதோ நக்கினதோ, அதே போல அங்கே நீ மரிப்பாய். அது மட்டுமல்ல, அப்படியே யெசபேலையும் குறித்து சொல்லுகிறார் கர்த்தர், நாய்கள் யெசபேலை இஸ்ரேலின் மதில் அருகே தின்னும். அவளுடைய சரீரத்தை, மரித்த சடலத்தை இஸ்ரேலின் நாய்கள் அதை சாப்பிடுமாம் என்று சொல்லி அந்த சாபத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வேளையில இந்த ஆகாப் ராஜா என்ன செய்கிறான், இந்த வார்த்தையை கேட்டபோது அவன் வஸ்திரத்தை கிழித்து தன் சரீரத்தின் மேல இரட்டை போட்டு கொண்டு உபவாசம் பண்ணி, அவன் அங்கே தன்னை தாழ்மையாய், இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். பாருங்க, தேவனுக்கு முன்பாக அவன் தாழ்த்தினான். தேவன் தாழ்மையை பார்க்கிற தேவன். தேவன் தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறவர். தேவன் இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ளவர், நீடிய சாந்தம் தயவுமுள்ள தேவன். என்ன செய்கிறார், அதை திரும்பவுமாக அங்கே எலியாவோடு பேசி அங்கே அவர் சொல்லுகிறார், அவன் என்னுக்கு முன்பாக தாழ்த்தினபடியால் அவன் நாட்களில் வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் இதை வரப்பண்ணுவேன் என்று அங்கே கூறுகிறார். இந்த சம்பவத்திலே பார்க்கிறோம், குற்றமற்றலின் ரத்தம் சிந்துதல், துராலோசனையை பிழைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்கள், அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணும் ஆகிய இவைகள் பிசாசானவனால் அங்கே பார்க்கிறோம். இந்த இனசென்டான நாபோத்துக்கு விரோதமாக செய்ததை பார்க்கிறோம். இதன் விளைவென்ன, அங்கே யெசபேல் குடும்ப, யெசபேலினால் அந்த குடும்பத்துக்கே சாபம் உண்டாகிறதை பார்க்கிறோம். இந்த ரத்தம் சிந்துதல் ஏற்பட்ட பின்பு பார்ப்போமானால், தேவன் சொல்லியபடியே தொடர்ந்தும் பார்ப்போமானால், இந்த சரித்திரத்திலே அங்கே யெசபேல் அவிதமாகவே மரிப்பதையும் நாய்கள் சாப்பிட்டதையும் நாங்கள் வாசிக்கலாம். அதே மாத்திரமல்ல, ஆகாபும் தொடர்ந்து அங்கே அவருடைய சரித்திரத்தை நாங்கள் தொடர்ந்து வாசித்தால், அவன் யுத்தத்திலேயே மரிக்கிறான். அவனுடைய இரதத்திலே அவன் அங்கே இருந்து அதிகமாக இரத்தம் போய் அவனுடைய கவசத்துக்கும் இடையில, மார்க்கவசத்துக்கும் கழுத்துக்கும் இடையில அங்கே அந்த அம்பு பாய்ந்ததினால் அவன் அங்கே மரிக்கிறான். அப்பொழுது அவர்கள் இரவு மட்டும் பொழுதுபடும் மட்டும் வச்சிருந்து அவரை கொண்டு அடக்கம் பண்ணுவதற்கு அங்கு அரண்மனைக்கு கொண்டு வருகிறார்கள். அப்போது வருகிற வழியிலே அந்த மார்க்கவசத்தையும் அந்த இரதத்தையும் கழுவுகிறார்கள். அவனுடைய இரதத்தையும் அவர்கள் கழுவுற போது அந்த சமாரியாவிலே அந்த குளத்திலே கழுவும் போது அந்த நாய்கள் அந்த இரத்தத்தை நக்கிற்று என்று நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், கத்தர் அருவருக்கிற காரியங்கள். ஒரு மனுஷன் கத்தர் அருவருக்கிற காரியங்களை செய்வான் ஆனால் அவனுடைய சந்ததியும் அவனுடைய பிள்ளைகளும் பாருங்கள் அதை அங்கே அனுபவிக்க, அதனால் உண்டாகிற பலனை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் அதை வெறுத்து நடக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். அவர் என்னத்தை விரும்புகிறாராம்? மீகா 6:8 வசனத்தை நாங்கள் பார்க்கும் போது அங்கே அவர் சொல்லுகிறார், கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே எண்ணத்தை கத்த உன்னிடத்தில் கேட்கிறார். அன்பான சனங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் மீகாவிலே சொல்லப்பட்டபடி நன்மையே நமக்கு அவர் அறிவித்திருக்கிறார். அவருடைய நியாய பிரமாணங்களை அவர் அங்கே அறிவித்திருக்கிறார். வார்த்தையாகிய தேவன் தம்முடைய வார்த்தை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மாம்சமாய் வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று யோவானே பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அது மட்டுமல்ல, அது தேவனுடைய வார்த்தை. ஆறு, இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. அவர் மாம்சமாகி அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆகவே அந்த வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையை நாங்கள் படிக்கும் போது, தியானிக்கும் போது, வாழ்க்கையிலே கடைபிடித்து கீழ்ப்படியும் போது அவர் என்னவாம் நியாயம் செய்து இரக்கத்தை நாங்கள் சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதைத்தான் கத்தர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாங்கள் இவ்விதமாய் நடக்கும் போது கத்தர் என்னவாம் எங்களுக்கு 1000 தலைமுறைக்கு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வதை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, நாம் அறிந்தபடி தாவீது ராஜாவுடைய சம்பவத்தை பார்க்கும் போது அங்கே அவர் தவறிய போது இந்த பட்சை பாலிடத்திலே விபச்சாரம் செய்ததை தேவன் கண்டித்து உணர்த்தும் போது அங்கே அவர் மனம் திரும்புகிறார். ஆனாலும் அந்த பாவத்தின் பலனாய் அவருடைய குழந்தை மரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் அந்த குழந்தையை அடித்து போட்டார் என்று அங்கே சரித்திரம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அவர் தன்னை தாழ்த்தி ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் என்று அவர் மனம் திரும்பிய போது அந்த சாபம் நீக்கப்பட்டு அவருடைய இருதயத்திலே தேவ சமாதானம் சந்தோஷத்தை கொடுத்து தேவன் மறுபடியும் தாவீதை எடுத்து நிறுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அன்பானவர்களை, இந்த விதமான சரித்திரங்கள் சம்பவங்கள் நமக்கு கடைசி காலத்தில் உள்ள நமக்கு அது எச்சரிக்கையாய் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கீழ்ப்படிந்து கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் நடக்கும் பொழுது நாங்கள் பாக்கியவான்களாயிருப்போம் என்ற கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வேத வசனங்களை வாசிக்கிறவர்களும் இந்த வேச வசனங்களை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் இதை கை கொள்ளும் பொழுது பாக்கியவான்களாயிருப்போம். அன்பான தேவ ஜனமே, இன்றைய தினத்திலே நாங்கள் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை நாங்கள் பார்த்தோம். அது பொய்யான நாவு தேவனுக்கு அருவருப்பானது. பொய்யை விட்டு அகற்றுவோம். ஏனென்றால் பொய்க்கு பிதா சத்துருவான பிசாசானவன். அவன் பொய்க்கு பிதா என்று அங்கே இயேசு கிறிஸ்து நாதர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவானிலே நாங்கள் அதை வாசிக்கலாம். ஆகவே விதமான ஆவி நமக்குள்ளே இராதபடி தேவனுடைய நாமத்தினாலே அவற்றை எங்களை விட்டு தூரப்படுத்துவோம். அது மட்டுமல்ல, நாங்கள் மேட்டிமையான கண் எங்களிடத்திலே காணப்படாதபடி நாங்கள் கர்த்தருடைய காரியங்களிலே நாங்கள் எங்களுக்கு சரீரமாகிய வெளிச்சமாய் கொடுக்கப்பட்ட அந்த கண்களை நாங்கள் மிகவும் பாதுகாத்து கொள்வது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அதபடியாத்தான் அவருடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறது, நீ அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீதிமொழிகள் சாலொமோன் ராஜா எழுதுகிறார். அவர் தான் இந்த நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டு முழுவதையும் எழுதியவர். அவர் அங்கே சொல்லுகிறார், எப்பொழுதும் இருதயத்தை அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை பாதுகாக்கும். என்னவா அந்த வசனத்தை நாங்கள் அணிந்து கொள்ளும் பொழுது, எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் தியானிக்கும் போது, எங்களுடைய இருதயத்திலே அதை நாங்கள் பதித்துக் கொள்ளும் பொழுது அது என்னவா, அது நடக்கும் போது அது எனக்கு வழிகாட்டும், இது வழி இதிலே நட என்ற சத்தம் நமக்கு கேட்கும் என்று அங்க ஏசாயா கூறுகிறார். அப்பொழுது நாங்கள் தேவ சித்தம் செய்யும்படி அந்த காரியத்திலே நாங்கள் கீழ்ப்படிய தேவன் உதவி செய்வார். அது மட்டுமல்ல, படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. என்னவாம், இந்த வார்த்தையை நாங்கள் தியானித்து கொண்டு நாங்கள் தூங்கும் பொழுது கூட, நாங்கள் இந்த வார்த்தையின்படி நாங்கள் அன்று நாள் முழுதும் செய்து முடித்து ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தி நன்றி ஆராதனை செய்து தூங்கும் போது என்னவாம், அது நம்மை காப்பாற்றும் என்று அங்கே வார்த்தை சொல்கிறது. அது மட்டுமல்ல, நீ விழிக்கும் போது அது உன்னோடே சம்பாஷிக்கும். இந்த வார்த்தை ஆவியின் ஜீவனுமாயிருக்கிறது, அது இருபுலமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது. பேசுகிற என்னோடும் பேசும், கேட்கிற உங்களோடும் அது பேசும். அவ்விதமான இந்த பட்டயமான வார்த்தை என்னமாம், விழிக்கும் போது அது நம்மோடே சம்பாஷிக்கும். இந்த ஆவியின் ஜீவனமான வார்த்தையை அவர் நமக்காக இந்த வேத புத்தகத்தில் எழுதி தந்திருக்கிறார். இந்த நாட்களிலே விசேஷமாய் இளம் சந்ததிகள் இந்த வேத வசனங்களை வாசிக்கும்படியாய் நாங்கள் அடிக்கடி அவர்களுக்கு உணர்த்த வேண்டும், அடிக்கடி அவர்களுக்காய் ஜபிக்க வேண்டும். இந்த இளம் சந்ததியினர் இந்த வேத புத்தகத்தை வாசித்து இந்த நீதிமொழிகளை கேட்கும் போது விழிப்படைந்து ஞானமடைந்து கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று அவர்கள் தேவ ஞானத்தை பெற்றுக் கொள்வார்கள். அது மட்டுமல்ல, மீகாவிலே சொல்லப்பட்டபடி மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நம் சந்ததி நடக்கும், நம் பிள்ளைகள் நடக்கும். அது மட்டுமல்ல, அதைத்தான் தேவன் நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் அவர் கேட்கிறவராயிருக்கிறார். அன்பான தேவ ஜனங்களே, இந்த வார்த்தையை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை அருவறுத்து, கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நாங்கள் வெறுத்து அவருடைய வார்த்தையிலே தியானமாயிருக்கும் போது அவர் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், எங்களுடைய சபை வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, நாங்கள் செய்கிற ஊழியத்திலே பெருக்கம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். ஜனங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திலே தேவனுடைய பிள்ளையாக வாரும்படியாக தேவன் கிருபை செய்வார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை நாங்கள் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். கர்த்தாவை இந்த நாளிலே பேசிய வார்த்தைக்காய் துதிக்கிறோம். நாங்கள் தீர்மானித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, அந்த வார்த்தையானது நீர் சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, அதை நாங்கள் எங்கள் இருதயத்திலே எப்பொழுதும் அணிந்து கொண்டிருக்கிறவர்களாக, எங்கள் கழுத்திலே அதை கட்டி கொள்ளுகிறவர்களாக, அதை நடக்கும் போது அது ஆண்டவரே எங்களுக்கு அது வழிகாட்டத்தக்கதாக எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, நாங்கள் தீர்மானிக்கிறோம் சுவாமி, அது இப்ப படுக்கும் போது அது எங்களை காப்பாற்றட்டும், நாங்கள் விழிக்கும் போது எங்களோடு சம்பாஷிக்கட்டும் அப்பா. இந்த ஜீவ வசனத்துக்காய் துதிக்கிறோம். இந்த கேட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, உடைய சமூகத்திலே அவருடைய குடும்பங்களை நான் கொண்டு வருகிறேன், அவருடைய பிள்ளைகளை நான் கொண்டு வருகிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் உம்முடைய நாமத்துக்கு ஆண்டவரே தூண்களாக, உம்முடைய நாமத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய சத்தியத்தை எடுத்து சொல்லுகிற மக்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய வேத வசனங்களை தியானித்து கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமான அந்த வசனத்தின் கூடாக நடக்கும்படியாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கேட்கிற மக்களுக்கு வியாதி இருக்குமே, ஆனால் வியாதிகளை எல்லாம் நீக்கி ஆண்டவரே நீர் சுகப்படுத்தும்படி பரியாரியாய கர்த்தன் நானே என்ற வார்த்தை கூடாக பேசுங்கப்பா. இந்த வியாதி உன்னை அணுகுவதில்லை, வசனத்தை அனுப்பி உன்னை குணப்படுத்துவேன் என்று சொன்ன உடைய வார்த்தைக்காய் துதிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, எந்த தீமை எயித்துக்கு வந்த வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை என்று அவர்களோடு பேசும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. பாதி காட்ட தெரியாத தேவ சித்தம் அறியாமல் ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை எதிர்காலங்களை குறித்து கலங்கி தவிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்னிடத்திலே ஒப்புவி, உங்களுடைய பாரங்களை எல்லாம் என்மேல் வைத்துவிடு, நான் உன்னை ஆதரிப்பேன் என்று அவர்களோடு பேசுங்கப்பா. உடைய ஜீவ வசனத்தை அனுப்பி ஒவ்வொருவரையும் தேற்றும்படியாய். ஆண்டவரே, தாயை போல் தேற்றுகிறவரே, தகப்பனை போல் சுமக்கிறங்கள் தேவனே. தாய் மறந்தாலும் யார் மறந்தாலும் நான் உன்னை கை விடுவதில்லை என்று சொன்னீரே, அந்த வார்த்தைக்காய் துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரை தேற்றி ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. விசேஷமாய் இந்த ஊழியத்தை நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆவியின் கரம் ஆண்டவரை அனுதினமும் அபிஷேகித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். சரீரங்களை பெலப்படுத்துங்க அப்பா, பெலையினப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சரீரங்களையும் பெலப்படுத்துங்க. கைகள் கால்களை திடப்படுத்துங்க சுவாமி. உமக்காக அவர்கள் எழுந்து ஓடுகிற ஓட்டத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகரை ஆண்டவரை உம்முடைய தேவ ராஜ்யத்துக்கு உட்படுத்தத்தக்கதாக இந்த சத்தம் எல்லா இடங்களிலும் சென்று ஆண்டவரே இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரத்தக்கதாக நீர் ஆசீர்வதிக்கும்படியும் உடைய அன்பின் கரங்களில் ஒப்புவிக்கிறேன். சாலவற்றையும் உடைய ஆண்டவரே வல்லமையுள்ள தேவனுடைய கரத்திலே ஒப்புவித்து துதி ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுத்து ஆண்டவரே எல்லாம் வெல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். இருந்தது இன்றைய தேவன் வெறுக்கும் ஏழு காரியங்களை எடுத்துரைத்து நீதிமொழிகள் 6:16 மேட்டுமையான கண், பொய் நாவு, இரத்தம் சிந்தும் கை. அந்த இரத்தம் சிந்தும் இந்த விஷயத்திலே 1 Kings 21 ஆகாப் யெசபேலுடைய சரித்திரத்தை மிக அழகாக எடுத்து கூறி மிக 6:8 விளக்கி தாவீதுக்கு என்ன நடந்தது என்றெல்லாம் விவரமாக சொன்னீங்கள். அருமையான வசனம் மிக 6:8 நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இதே வசனம் உபாவம் 10:13 இருக்கு. அப்படியாக அருமையான வெளிப்பாட்டை இந்த நித்தியவர்த்த நிகழ்ச்சியிலே எங்களுக்கு வெளிப்படுத்தீர்கள். மிகவும் ஆசுவமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள், நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள், குடும்ப காரியங்கள், ஆவுக்குரிய காரியங்கள் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
0: ஆமேன்.
1: இதுவரை நேரமும் செய்தி கொடுத்த சிஸ்டர் அருந்ததி, தேவன் வெறுக்கும் காரியங்கள் 7 என்ற தரப்பிலே அருமையான வெளிப்பாட்டை கொடுத்தால் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் அந்த மகளை அபரிவிதமாக ஆசிரியப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் தொடர்ந்து பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிக்குளோ ஸ்ரீலங்கா அழைக்க போகிறோம். இப்பொழுது பிரைஸ் லார்ட். பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவர்களே, பிரைஸ் லார்ட். பாஸ்டர் சாமுவேல், எமது இலங்கை மண்ணிலே அதிகாலை வேளையிலே உற்சாகத்தோடு ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய செய்தியை கேட்க நாங்கள் தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, 97 ரேடியோவிலே உங்களுடைய செய்தி போய்கொண்டிருக்கிறது. அதுக்காக நன்றி சொல்கிறேன். இப்பொழுது உங்களை ஒப்பு கொடுக்கிறேன், உங்கள் செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கமம் வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். சங்கீதம் 40:2-3. சங்கீதம் 40:2-3 வசனங்கள். பயங்கரமான குழியிலும் ஊழையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று ஒரு கேள்வியை கேட்டார். அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியும். இந்த நாளிலும் இந்த வசனத்தில இருந்து நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி ஒரு சில குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது நல்லா கவனிங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவன். தேவன் பாருங்க, நம்மளை தூக்கி எடுத்து அதோட நின்றுடாம ஆண்டவர் செய்கிற மற்ற இன்னொரு வேலை என்னன்னா, நம்மளை உயரத்துல வைப்பதுதான். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில இதை கொஞ்சம் ஆழமாய் தியானித்து பார்ப்பது நல்லது. தேவன் யாரையும் தூக்கி எடுக்காமல் உயர்த்துவது கிடையாது. இன்றைக்கு நாம ஆண்டவோட சமூகத்துல ஒரு உயர்வை எதிர்பார்த்திருக்கிறோம், ஒரு பெருக்கத்தை எதிர்பார்த்திருக்கிறோம், ஒரு வளர்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், தேவன் என்னை பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு உயரத்துக்கு போக வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நல்ல விஷயம்தான், வரவேற்கத்தக்கதுதான். தேவனும் நம்மை உயர்த்துகிறதுல தான் அவருக்கு சந்தோஷம், நம்ம மேன்மையாக வைக்கிறதுல அவருக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் தேவன் ஒரு மனுஷனை தூக்கி எடுக்காம அவர் உயர்த்துவது கிடையாது. நாம் சில நேரங்கள்ல என்ன நினைக்கிறோம், மற்றவர்களை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார், பயன்படுத்துகிறார், மிகுந்த உயரத்துக்கு கொண்டு போயிருக்கிறார், அப்படியெல்லாம் நாம பார்க்கும் பொழுது, கவனிக்கும் பொழுது, தேவன் என்னையும் அப்படி பயன்படுத்த மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி நமக்கு வருகிறது. ஆனா உண்மையாகவே வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை தூக்கி எடுக்காமல் உயர்த்துவது கிடையாது. நான் ஆரம்பத்துல சொன்னது போல, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவன். எவைகளிலிருந்தெல்லாம் தேவன் நம்மை தூக்கி எடுக்கிறார் என்பதை குறித்து வேதாகமத்துல ஒரு 4 குறிப்பை உங்களுக்கு காண்பித்து தந்து, ஒரு குறிப்பை நாம் அதை கொஞ்சம் ஆழமாக தியானிக்கலாம். முதலாவது பாருங்க, ஆதியாகமம் 37 அதிகாரம், ஆதியாகமம் 37 அதிகாரம் 23-24 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த பொழுது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கேயே அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. அத கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, வெறும் குழியிலிருந்து தேவன் யோசேப்பை தூக்கி முழு எகிப்துக்கும் அதிகாரியாக உயர்த்தினார். அல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, தேவன் எங்கிருந்து யோசேப்பை தூக்கி எடுக்கிறாராம், வெறும் குழியில இருந்து தேவன் யோசேப்பை தூக்கி எடுத்தார். அதோட நின்று விடல, அவன் உயர்ந்த எகிப்துக்கே ஒரு உயர்ந்த அதிகாரியாக தேவன் அவனை நியமிக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய சனிமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சில நேரங்கள்ல நீங்களும் கூட எல்லாரும் உங்களை உறிந்துட்டு வெறுமையாக்கி விட்டார்களா? உங்கள் சகோதரர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், உங்களுடைய வியாபாரம் செய்த பார்ட்னரா இருக்கலாம், உங்களோடு கூட பயணித்த நபர்களா இருக்கலாம், உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் உறிந்து எடுத்து விட்டு வெறுமையாக்கி விட்டார்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை அந்த வெறுமையில இருந்து தூக்கி எடுத்து அவர் உங்களை உயர்த்த வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ரெண்டாவது காரியம் பாருங்க, ரெண்டாவது இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து தரணும். வசனம் சொல்லுகிறது, தேவன் எவைகள் இருந்தெல்லாம் நம்மை தூக்கி எடுக்கிறார் என்று சொல்லி, 2 சாமுவேலின் புஸ்தகம் 22 அதிகாரம், 2 சாமுவேல் 22 இப்படி வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது 17-18, 2 சாமுவேல் 22 அதிகாரம் 17-18, உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருக்கு என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். நடக்கவ நீங்க, ரெண்டாவது, ஜலப்பிரவாகத்தில இருந்து கத்தர் நம்மை தூக்கி விடுகிற தேவன். இந்த இடத்துல தாவீது உண்மையாகவே ஜலப்பிரயாணத்துக்கு அவர் முகம் கொடுத்தாரா அப்படின்னு நாம ஒரு கேள்வி எழுப்பினால், அப்படி அவர் அந்த சம்பவங்களில அவருடைய வாழ்க்கை வரலாறுல நாம் அதை பார்க்க முடியாது. அப்ப இந்த ஜலப்பிரகாலம் என்று சொல்லுகிறது காரியம் எது என்று சொன்னால், சத்துருக்களை அவன் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறான், வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது தப்பித்துக் கொள்ள முடியாது, எங்கும் விலகி ஓட முடியாது, அவருடைய கைகளை சிக்குண்டு தவிக்கிற பொழுது தேவன் வானத்துல இருந்து கையை நீட்டி தூக்கி விடுகிற தேவன். எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, சத்துரு நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, வெள்ளம் போல வரும் பொழுது நம்ம திகைத்து நிக்கிறோம், எங்க போகிறன்னு தெரியல, என்ன செய்யறன்னு தெரியல, எப்படி இதுல இருந்து தப்பித்துக் கொள்ளுகிறது என்று தெரியாம தடுமாறுகிற பொழுதெல்லாம் தேவனுடைய கரம் உங்களை தூக்கி எடுக்க அது வல்லம் உள்ளதாயிருக்கிறது. தூக்கி எடுக்கிற தேவன், சத்துருக்கள் வெள்ளம் போல வரும் பொழுது உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு தேவன். மூன்றாவதாக வசனத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது மாற்கு எழுதின சுவிசேஷம். மாற்கு முதலாவது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பைபிள் சொல்லுகிறது மாற்கு முதலாவது அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம், 30, 30, 31 வசனங்களை பாருங்க. மாற்கு முதலாவது அதிகாரம் 30, 31 வசனங்களை இப்படி வாசிக்கிறோம். வசனம் இப்படி சொல்லுகிறது, அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால், உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவள் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அப்பொழுது அவள் அவளுக்கு பணிவிட செய்தார். அதுக்கு நீங்க வசனம் சொல்லுகிறது, வியாதி படுக்கையிலிருந்து தேவன் நம்மை நாம் சில நேரம் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு நாம நல்லா இயங்கி கொண்டிருக்கிறோம், நல்லா ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் சடுதியாக ஏதோ ஒரு வகையில நம்ம வியாதிப்பட்டுறோம், பலவீனப்பட்டுறோம், எங்க போகிறோம் தெரியல, என்ன செய்யறன்னு தெரியல, தொடர்ந்து காரியங்களை செய்ய முடியாத நிலைமைக்கு நம்ம படுத்த படுக்கை ஆகிடுறோம், என்ன செய்யறன்னு தெரியாம தடுமாறும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை கிட்ட வந்து தேடி வந்து நம்மளை தூக்கி விடுகிற நல்ல தேவன். நல்ல கவனிங்க, இந்த நேரத்துல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரியே, எனக்கு பிரியமான தகப்பன்மாரே தாய்மாரே, நன்றாக கவனிங்க, தூக்கி விடுகிற ஒரு தேவன் உங்கள் அருகாமையில நிற்கிறார். எந்த படுக்கையில நீங்க இருந்தால், ஒரு வாரமாய் படுத்த படுக்கையா இருக்கிறீர்களா, ஒரு மாதமாய் படுத்த படுக்கையில் இருக்கிறீர்களா, பல ஆண்டுகளாக படுத்த படுக்கையில நீங்க இருக்கிறீர்களா, உங்கள் அருகாமையில நிற்கிற இயேசு என்கிற இந்த நல்ல ஆண்டவர் உங்களை தேடி வந்து உங்களை தூக்கி விடுகிற நல்ல தேவன். நல்லதாக நீங்க இந்த வசனம் சொல்லுகிறது, உடனே அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. ஆண்டவருக்கு அவள் பணிவிடை செய்தால் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான்காவதாக இன்னொரு குறிப்பு நான் உங்களுக்கு சொல்ல முடியும், வசனம் சொல்லுகிறது பாருங்க, சங்கீதம் 27வது அதிகாரம். சங்கீதம் 27வது அதிகாரம் இப்படி நாம வாசிக்கிறோம், சங்கீதம் 27:5 இப்படி வாசிக்கிறோம் பாருங்க, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மரங்களை ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கவனிங்க, வசனம் சொல்கிறது ஒளித்து வைத்து உயர்த்துகிற நல்ல தேவன். நல்ல கவனிங்க, வசனம் சொல்கிறது மிக அழகான ஒரு வசனத்தை நாம வாசிக்கிறோம், ஒளித்து வைத்து, தீங்கு வரும்பொழுது கர்த்தர் நம்மளை ஒளித்து வைப்பாரோ, கொள்ளை நோய்கள் தேசத்துல பெருகும் பொழுது கர்த்தர் நம்மளை ஒழித்து வைப்பாராம், பொல்லாத கொடிய ஆபத்தான சூழ்நிலைகள் தேசத்தை கவ்விக்கொள்ளும் பொழுது மூடிக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மளை ஒழித்து வைப்பாராம், தீங்கு நாட்களில் நம்மளை ஒழித்து வைத்து உயர்த்துகிற நல்ல தேவன். நான் நான்கு குறிப்பு சொன்ன நல்ல கவனிங்க வசனம் சொல்லுகிறது, வெறும் குழியிலிருந்து தூக்கி எடுத்து நம்மளை உயர்த்துகிற தேவன், ஜலப்பிரவாகத்தில் இருந்து நம்மை தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவன், வியாதி படுக்கையில் இருந்து நம்மை தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவன், ஒளித்து வைத்து நம்மை ஒளித்து வைத்து நல்ல கவனிங்க அவர் நம்மை உயர்த்துகிற நல்ல தேவன். எனக்கு பிரியமான தேவன் சொல்லுங்க, தேவன் நம்மை உயர்த்துகிறதுல அவர் மிகவும் வாஞ்சையோடு விருப்பத்தோடு மிகுந்த ஆவலோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சமூகத்துல வந்து நிக்கிற பொழுதுலாம் ஆண்டவரே என்னை உயர்த்துங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை பெருக பண்ணுங்க, என்னை பயன்படுத்துங்க, என்னை கொண்டும் தேசத்துல பெரிய காரியங்களை செய்யுங்க, என்னுடைய குடும்பத்துல என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க, நான் வாழ்கிற வசிக்கிற இடத்துல என்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துகிற நல்ல தேவனாயிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ ஜானுமே, வசனத்தை பாருங்க. நாங்க சங்கீதம் 40வது அதிகாரத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேக நேரங்களில நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது ஊழையான சேற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்கிறார். பாவம் என்பது ஒரு ஊழையான சேருங்கிறதே நம்ம மறந்து விடக்கூடாது. பாவத்தை இன்றைக்கு சத்துரு எப்படி மக்களுக்கு காண்பிச்சு கொண்டிருக்கிறான் என்றால் அது ஒரு தண்ணீரை போன்ற ஒன்று. நாம கழிவிட்டு இலகுவாக கடந்து போய்விடலாம், அல்லது காலை வைத்து விட்டு இலகுவாக எடுத்து விடலாம். பாவமானது எவ்வளவு மோசமான ஒன்று என்பதை அவருடைய கண்களுக்கு மறைத்து அது மிகவும் இலகுவான ஒன்றாக இந்த உலகத்தில் இன்றைக்கு மக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான். ஆனால் என் வேதம் சொல்கிறது பாவம் என்பது ஒரு ஊழையான செயல். நாம காலை வைத்துட்டோம் என்று சொன்னா அது நம்ம இன்னும் ஆழத்துக்கு அது நம்ம இழுத்து கொண்டு போகணுமே ஒழிய நம்ம மீண்டும் வெளியே வர முடியாதபடி செய்துவிடும். இன்னைக்கு நிறைய மனுஷர்களை நீங்க கவனித்து பாருங்க, பாவம் செய்தவர் விரும்பி செய்திருப்பார்களா, அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரையும் நம்ம விசாரித்து பார்த்தா ஏதோ ஒரு விளையாட்டுக்காக நான் இதை செய்ததான், ஒரு முஸ்பாத்திக்காக நான் இதை செய்ததான், ஒரு சாதாரணமான விஷயம்தானேன்னு நான் நினைச்சேனான், நண்பர்களோட சேர்ந்து செய்கிற ஒரு இன்றைக்கு மட்டும்தானே அப்படின்னு நான் நினைத்ததான். ஆனால் காலப்போக்கில் அது அவர்களை இன்னும் ஆழத்துக்கு இழுத்து கொண்டு போய் இன்றைக்கு விடுபட முடியாத அளவுக்கு பெரிய அடிமைகளாக பாவம் மனிதர்களை மாற்றி விட்டது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனனி, தேவன் உங்க தலைக்கு மேல ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை வாழ வைக்கிறதுக்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை உயர்த்தி வைக்கிறதுக்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நீங்களும் 4 மனுஷர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். அவர் உங்களை உயர்த்துகிறதுல அவர் இன்றைக்கும் விருப்பத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், இந்த பாவ குழியில இருந்து, இந்த மோசமான ஊழையான சேர்க்கையில இருந்து விடுபடுவதற்கு நாம் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம், எவ்வளவோ நாம் அங்கும் இங்கும் ஓடி நம்ம காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு பரிகாரம் செய்தும் ஒரு மாற்றமும் வரவில்லை என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவனுடைய சரணமே, நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல முடியும். உங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்த ஒரு தேவன் உண்டு. இந்த உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்த்த ஒரு தேவன் உண்டு. அவர் பேர்தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர். நீங்க எந்த பாவத்துல எந்த ஊழையான சேற்றுல அடிமைப்பட்டு கிடந்தாலும் உங்களை தூக்கி எடுக்கிறதுல அவர் இன்றைக்கும் ஆர்வமாயிருக்கிறார், விருப்பமாயிருக்கிறார். இந்த உலகத்துல இந்த பாவத்துக்கான பரிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நாமம், அது இயேசு என்கிற நாமம் தான். வானத்தின் மேலேயும் பூமியின் கீழேயும் இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இந்த நாமத்தை நாம் நோக்கி பார்க்கும்பொழுது, இந்த நாமத்துக்கு பின்னால் இருக்கிற ஆண்டவராக இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை தேவன் தூக்கி எடுத்து அவர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். நல்லதாக நீங்க தூக்கி எடுக்காமல் தேவன் யாரையும் உயர்த்துவது கிடையாது. உலகம் 1000 சொல்லலாம், உலகம் பல பிழையான கோணங்களை உங்களுக்கு காட்டி தரணும், உலகம் ஒரு குறுப்பு வழியில உங்களை உயரத்துக்கு கொண்டு போறதுக்கு ஆலோசனை சொல்லலாம். ஆனால் ஒன்றை நான் தைரியமா சொல்ல முடியும், தூக்கி எடுக்காமல் தேவன் உங்களை பயன்படுத்த முடியாது, தூக்கி எடுக்காமல் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, தூக்கி எடுக்காமல் தேவன் உங்களை உன்னதத்துக்கு கொண்டு போக முடியாது, தூக்கி எடுக்காமல் தேவன் உங்களை கண்மலையின் மேல உயர்த்தி வைக்க முடியாது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி பார்த்தால் அவர் நம்மை தூக்கி எடுத்து உயர்த்துகிற நல்ல தேவன். இரண்டாவதாக இன்னொரு குறிப்பை நாம பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது பாருங்க, இந்த இந்த இந்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல முடியும் பாருங்க. வசனம் சொல்லுது மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் தேவன் தூக்கி எடுத்து நம்மை பயன்படுத்துகிற நல்ல தேவன். 14வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. 14வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 31வது வசனத்தை கவனித்து பாருங்க. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அதை கவனிங்க. பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் அவனை எப்படி தூக்கி எடுத்து இந்த தேசத்துக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக பயன்படுத்தினார் என்று கவனித்து பார்ப்போம் என்றார். வசனத்தை நீங்க கூர்ந்து கவனிப்பேன் என்று சொன்னார். வசனம் இப்படி வாசிக்கிறோம். அவருடைய அழைப்பிலே நடந்தால், அவருடைய வார்த்தையிலே நடந்தால், தேவன் உங்களை தூக்கி எடுத்து அவர் உங்களை உயர்த்துகிற நல்ல தேவன். அவருடைய வார்த்தையில நடக்கும் பொழுது, அவருடைய அழைப்புல நடக்கும் பொழுது நீங்க ஒரு

மேல நடந்து வருகிற ஒரு சம்பவத்தை நாம் அங்க வாசிக்கிறோம். எல்லாரும் பயந்தார்கள். கடல் நடுவுல நடந்து வருகிறது ஒரு ஆவேசமா இருக்க முடியும், ஒரு ஆவியா இருக்க முடியும். ஏனென்றா அவர்கள் மீனவர்கள். அவர்கள் அந்த கடல்ல நிறைய பேர் கடல்ல படகு மூழ்கி மரித்து போன நிறைய சம்பவங்கள் கடல்ல நடந்திருக்கிற அவர்கள் கண்டிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆகவே அவர்கள் நினைத்தார்கள், செத்து போன ஏதோ ஒரு ஆவிதான் எழும்பி வருகிறது என்று பயந்து நடுங்க ஆரம்பித்தார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த இந்த சூழ்நிலைக்கு மத்தியில அந்த அந்த சம்பவத்தில் நம்ம வாசிக்கிறோம், பேதுருவும் அந்த படகிலே இருக்கிறார். எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற பொழுது அந்த பேதுரு மட்டும் அந்த நடந்து வருகிற அந்த ஆவேசத்தை அல்லது அந்த ஆவியை அவன் உற்று நோக்கி பார்க்கிறான். உற்று நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒரு சத்தம் வருது, பயப்படாதீர்கள் நான் தான் என்று சொல்லி. உடனே பேதுரு சொல்லுகிறான், பாருங்க, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் கடல் மேல நடந்து வருகிறதுக்கு எனக்கு கட்டளை விடுங்க அப்படின்னு சொல்லி. நான் இந்த பகுதியில வாசிக்கும் பொழுது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம், இந்த பகுதிகளை வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, பேதுருவினுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம வாசித்து பார்ப்போம். பன்னிரண்டு சீடர்களை பார்க்கலும் பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அசைக்க முடியாத ஆண்டவர் மேல ஒரு பெரிய பற்றுதல் இருந்ததை நீங்க பார்க்க முடியும். பேதுரு ஆண்டவரோடு கூட இருந்த பேதுரு அந்த ஆண்டவர் செய்கிறதை எல்லாம் தானும் செய்ய வேணும் என்கிற ஒரு பெரிய ஆசை, பெரிய விருப்பம் இந்த பேதருக்கு இருந்தது நம்ம பார்க்கிறோம். அல்ல கவனிங்க, பேய்களை துரத்துறது அருகாமையில இருந்து பார்க்கிறான், நோய்களை சுகமாக்குறது அருகாமையில இருந்து பார்க்கிறான், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறதை அருகாமையில இருந்து பார்க்கிறான். ஒவ்வொரு முறையும் பேதருவை தேவன் கூட்டிட்டு போகிற பொழுதெல்லாம் பேதுருக்குள் ஒரு பெரிய ஒரு வாஞ்ச, ஒரு பெரிய ஆசை, நானும் ஒரு நாள் இந்த இயேசுவை போல பேய்களை திரத்த வேண்டும், நோய்களை சுகமாக்க வேண்டும், மரித்தோரை உயிரோட எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆசை அவங்களுக்குள் இருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற பொழுது பேதுரு ஆண்டவர் பார்க்கிறான், இயேசு கடல் மேல நடந்து வருகிறார். உடனே அவனுக்குள்ள இன்னும் ஆசை, நானும் கடல் மேல நடக்கும். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, வசனம் சொல்லுகிறது அந்த பேதுருக்குள் அவ்வளவு ஆசை, இயேசு செய்தது போல நானும் செய்ய வேண்டும். இன்னைக்கு நாம் எவ்வளவோ ஆசைகளை விருப்பங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனா பேதுருடைய ஆசைகள் விருப்பங்கள் எவ்வளவு வித்தியாசமானது பாருங்க. இயேசுவை போல நானும் செய்ய வேண்டும், இயேசுவை போல நானும் நடந்து காண்பிக்க வேண்டும், இயேசுவை போல நானும் ஆண்டவருடைய ஆட்சியத்துல பயன்பட வேண்டும், வாழ்ந்தால் இந்த இயேசுவை போலதான் வாழ வேண்டும் என்கிற ஒரு பெரிய விருப்பத்தோடு, பெரிய ஆசையோடு பேதுரு என்ன செய்கிறானோ ஆண்டவரை பின்பற்றுகிறான். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல நாம் கவனிக்கிற ஒரு காரியம், பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நடந்து வா அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல நாங்க நல்லா கவனிக்க வேண்டியது, அவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி பேதுரு கடல் மேல இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, அந்த சீடர்கள் 12 சீடர்கள்ல 11 பேர் அந்த போட்ல இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் கத்தி இருப்பாங்க, பேதுருவே யாரோ ஒரு மனுஷன் கூப்பிடுறாரு, யாரோ ஒரு ஆவி கூப்பிடுது, யாரோ அந்த ஆண்டவர் சொல்றாருங்கிறதுக்காக தயவு செய்து கடல்ல இறங்கிறாரு, அது உன்னை மிகுந்த ஆழத்துக்கு இழுத்து கொண்டு போய்விடும், மரணத்தோடு நீ போராடுகிற, மரணத்தோடு விளையாடாத, தற்கொலைக்கு இது சமானம் அப்படின்னு சொல்லி. உனக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கலாம், உன்னுடைய உறவுகள் இருக்கிறாங்க, சொந்தங்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் நினைச்சிரு, தயவு செய்து ஓட்ட விட்டு மாத்திரம் இறங்கிறார், இது மிகுந்த ஆழமான கடல் அப்படின்னு சொல்லி பேதுருவை தடுப்பதற்காக எவ்வளவோ முயற்சிகள், எவ்வளவோ வார்த்தைகளை இந்த பேதுருவுக்கு அந்த போட்ல இருந்த அந்த சீடர்கள் சொல்லியிருக்க கூடும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய ஆரம்பிக்கிற போது, ஆண்டவருக்காக எதையாவது செய்ய நாம நினைக்கிற பொழுது நிறைய தடைகள் வரும், நிறைய சத்தங்கள் வரும். இப்ப இந்த இந்த சம்பவத்தை கவனிச்சு பாருங்க, பேதுருவுக்கு ஒரு ஒரு இந்த நேரத்துல உடனடியாக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டி இருக்குது. ஒன்று, முன்னால இயேசு வானு கூப்பிடுகிற ஒரு சத்தம் கேட்குது, பின்னால அவருடைய சீடர்கள் நாம் போகாத, பேதுருவே போகாதன்னு சொல்லுகிற இன்னொரு சத்தம் கேட்கிறது. ஏதாவது உண்டு அவன் நிராகரித்துத்தான் ஆக வேண்டும், ஏதாவது உண்டு அவன்

0: விலக்கி தான் ஆக வேண்டும். ஆகவே பேதுரு ஆண்டவரை போல நானும் காரியங்களை செய்யணும், ஆண்டவருக்கு போல நானும் காரியங்களை சாதிக்கணும், ஆண்டவரை போல நானும் பேய்களை நோய்களை மரித்தோரை எழுப்பணும், கடல் மேல நடக்கணும், ஆண்டவர் என்னென்ன செய்கிறாரோ நானும் அதை செய்யணும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு, ஒரு பெரிய ஆசையோடு, விருப்பத்தோடு அவன் கடல் மேல நடந்து வருகிற பொழுது இன்னொரு சத்தம் கேட்கிறது, போகாத போகாத போகாத. முன்னால ஒரு சத்தம் கேட்கிறது, வா வா வான்னு சொல்லி, ரெண்டுல ஏதாவது ஒரு சத்தத்தை அவன் நிராகரிக்க வேண்டும். உடனே பேதுரு என்ன செய்தான் தெரியுமா? பின்னால கேட்கிற அந்த சத்தத்தை அவன் நிராகரித்தான், முன்னால கேட்கிற சத்தத்தை கூர்ந்து கவனித்தான். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவருடைய வார்த்தையை நான் நம்பி போகலாம். ஏன் இந்த பேதுரு இந்த கடல் மேல இறங்கி நடந்து போறான் தெரியுமா? அவருடைய வார்த்தையை நம்பி, அவருடைய வார்த்தையில அவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. இதே பேதுரு தான் ஒரு முறை ராமம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படவில்லையே என்று சொல்லி கவலையோடு தரைக்கு வந்து நிற்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நான் சொல்லுகிற இந்த வலது பக்கமா இந்த வலைய போடும் சொன்ன பொழுது ஆண்ட பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே ராம் முழுவதும் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டேன், ஆனால் உங்களோட வார்த்தையின்படி நான் செய்கிறேன். உண்மையா நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை மேல அவனுக்கு இருந்த அந்த பெரிய நம்பிக்கை அதுதான். அவனுக்கு இந்த ஞாபகம் வருகிறது, ஒரு நாள் தேவன் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி நாம வலைய போட்ட பொழுது எவ்வளவு மீன்களை நம்ம பிடித்தோம். அதே ஆண்டவர் தான் இப்ப சொல்லுகிறார், நீ கடல் மேல நடந்து வா, ஆண்டவோட வார்த்தையை நம்பி நாம் நடக்கலாம், மூழ்கி போக மாட்டோம். ஏனென்றால் தேவனுடைய கரம் நம்மை தூக்கி எடுக்கிறதுக்கு அது எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருக்கும். நல்ல கவனிங்க, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் ஒரு காரியத்தை ஆண்டவருக்கென்று சாதிக்க வேண்டும் என்று சொன்னார், ஆண்டவரால வல்லமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார், நாம் ஒன்று பின்னால கேட்கிற சத்தத்தை நிராகரிக்க வேண்டும். உலகம் நம்மளோட பேசும், மனுஷர்கள் நம்மளோட பேசுவார்கள், மாமுசம் நம்முடைய சொந்த மாமுசம் நம்மளோட பேசும், போகாத போகாத. உலகம் சொல்லும் போகாத, பிசாசு அவனும் நம்மளோட கூட போராடுவான், போகாத போகாத. இயேசு சொல்லுற வார்த்தையை நம்பி கடல்ல இறங்கி போயிடாத. ஆனால் நாம் அவைகளை நிராகரித்து விட்டு இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்ம பிடித்து நடக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னார். நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் சொல்ல முடியும். நல்லா கவனிங்க, போட்ல இருந்த 11 பேரும் ஆண்டவரால பயன்படுத்தப்பட்டாங்களான்னு எனக்கு நல்லா தெரியல. ஆனா உண்மை என்னன்னா, நடந்து இறங்கி வந்த பேதுரு அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் தொடக்கம் 12வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேதுரு தான் ஹீரோவாக இருக்கிறான். பேதுருவை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை செய்தார். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, கர்த்தருக்காக அவரோட வார்த்தையில நீங்க நடக்கும் பொழுது, கர்த்தருக்காக அவர் அழைத்த அழைப்புல நீங்க நடக்கும் பொழுது, தேவன் உங்களை கொண்டு தேசத்துல பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கும். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு அதுல கவனிச்சு காட்டுறேன். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, இப்ப இவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார், போய்கொண்டிருக்கிற நேரம் திடீரென்று காற்று பலமாயிருக்கிறது, கடல் அலைகள் பலமாயிருக்கிறது, என்ன செய்கிறதுன்னு பின்னுக்கு திரும்பி பார்க்கிறார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் மூழ்கி போகிறார். கவனிங்க, பேதுருவுக்குள்ள இருக்கிற இன்னொரு பெரிய அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், உம்மை நம்பி நான் நடந்து வந்திருக்கிறோம், உம்மை சார்ந்து நான் வந்திருக்கிறேன், உங்களோட வார்த்தையை நம்பி நான் இந்த கடல்ல இறங்கி இருக்கிறேன், என்னை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொருள். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களை அழைத்திருந்தார், அவர் உங்களை போஷிக்க முடியும், உங்களை உடுத்துவிக்க முடியும், உங்களோட தேவைகளை சந்திக்க முடியும், உங்களை தூக்கி எடுக்க முடியும், காப்பாற்ற முடியும். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் நமக்குள்ள தட்டி எழுப்பப்பட வேண்டும். நல்ல கவனிங்க, பேதுரு ஒரு நல்ல மீனம், நீந்த தெரியாதவன் அல்ல. நல்ல கவனிக்கணும் நீங்க, வசனம் சொல்லுகிறது அந்த பேதுரு எந்த முயற்சியும் எடுக்கல, ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற, ஆண்டவரே நீங்க தான் என்னை காப்பாற்ற வேண்டும், நான் நீந்த மாட்டேன்னா, எனக்கு நீந்த தெரியாதா, நான் நீந்த மாட்டேன், ஏன்னா நான் உங்களுடைய அழைப்புல வந்திருக்கிறேன், உங்களுடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறேன், என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உம்முடையது, என்னை தூக்கி எடுக்க வேண்டிய பொறுப்பு உம்முடையது என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அந்த பேதுருக்கு இருந்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் எனக்கும் உங்களுக்கும் இந்த பேதலுக்குள்ள இருந்த இந்த அசைக்க முடியாத இந்த விசுவாசம் கொடுத்திருப்பார். வார்த்தையில நடந்தால், அவருடைய அழைப்புல நடந்தால் நீங்க ஒரு நாளும் மூழ்கி போவது கிடையாது. வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவனை மூழ்க விட்டார ஆண்டவர் இல்லவே இல்லை, அவனை உடனே கைய பிடிச்சி அவனை தூக்கி எடுக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்னொரு குறிப்பு நான் உங்களுக்கு சொல்ல முடியும். என்னண்டா, நீங்க வசனத்தை அந்த பகுதியில நீங்க வாசிக்கும் பொழுது, இதுவரை நடந்த குந்தி குந்தி நடந்த இந்த பேதுரில், விழுந்து விழுந்து நடந்த பேதுரில், அதுக்கு பிறகு சீராக நடந்தான். அந்த வசனத்தை பாருங்க, அந்த பேதுருவை ஆண்டவர் தூக்கி விட்டுட்டாரா, இவங்க மறுபடிக்கும் போட்டுக்கு போகணும். இதே காற்று வீசி கொண்டு தான் இருக்கிறது, இதே அலைகள் அடித்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவங்க சீராக நடந்தான். இதே அலையை கண்டு பயந்த இந்த பேதுரு தூக்கி எடுத்ததுக்கு பிறகு அவன் அந்த அலைகளையோ காற்றையோ கண்டு பயப்படவில்லை. வசனம் சொல்லுகிறது, அதுக்கு பிறகு அவன் சீராக நடந்து, தேவன் உங்களை தூக்கி எடுத்துட்டா நீங்க சீராக நடப்பீங்க, சரியாக நடப்பீங்க, செம்மையாக நடப்பீங்க, குந்தி குந்தி நடக்க மாட்டீங்க, நீங்க ஒரு இடத்துல தேங்கி நிக்க மாட்டீங்க, எதுலையும் நீங்க விழுந்து போக மாட்டீங்க. தேவன் உங்களை தூக்கி எடுத்துட்டா அதே அலைய நீங்க மிதிச்சு நடப்பீங்க, அதே காற்றை நீங்க பார்த்து நடப்பீங்க, அதே கடல் அலைகளை நீங்க பார்த்து நடப்பீங்க. வசனம் சொல்லுகிறது, அந்த பேதுரு அதே முதல்ல வரும்பொழுது பாருங்க, அவன் பயத்து நடுங்கி கடல்ல மூழ்கி போகிற ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்க முடியும். ஆனா அதே பேதுரு திரும்பி அதே போட்டுக்கு போகிற பொழுது அதே கடலை தான் பார்க்கிறான், அதே அலையை தான் பார்க்கிறான், அதே மனுஷர்களை தான் பார்க்கிறான். ஆனால் பேதுரு மூழ்கி போகவில்லை. நீங்க அழைப்பிலே நடந்தால், ஆண்டவருடைய வார்த்தையிலே நடந்தால், ஒவ்வொரு நாளும் நீங்க மூழ்கி போக மாட்டீர்கள். மூன்றாவதாக இன்னொரு குறிப்பை நான் சொல்லி முடிக்கிறேன். நல்லா வசனத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது, இது வரையில ஒரு மனுஷனுடைய துணிச்சலான செயல் அநேகரை இயேசுவின் அன்பை கொண்டு வந்து செய்வோம். சின்ன சின்ன நம்மட வாழ்க்கையில சின்ன சின்ன துணிச்சலான செயல், ஆண்டவருக்காக செய்கிற சின்ன சின்ன துணிச்சலான செயல் அநேகரை ஆண்டவர் பக்கமாக ஈர்த்து விடும். வசனத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது 33வது வசனம், மத்தேயு 14:33. அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இப்போ இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் ஆவேசமென்று கத்தினவர்கள், பேதுருவை போகாத போகாதன்னு சொல்லி கத்தினவர்கள் இப்போ ஆண்டவரோட பாதத்துல விழுந்து அவரை பணிந்து கொண்டார். பேதுருவே, நீ சரியான இடத்துக்கு தான் போயிருக்கிறார், சரியான ஆளை தான் நீ பிடிச்சிருக்கிறார், நாங்களும் உனக்கு பின்னால வா, நாங்களும் அந்த ஆண்டவரை பணிஞ்சு கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவன் ஒரு மனுஷனுடைய அந்த துணிச்சலான செயல், ஆண்டவருக்காக இன்றைக்கு நம்ம பயந்து பயந்து இருக்கிறோம், கடல்ல இறங்குறதா, மூழ்கிடுவோமா, மனுஷர்கள் சொல்றாங்க நீங்க மூழ்கிடுவீங்க, அழிந்து போயிடுவீங்க, தண்ணி இழுத்துட்டு போயிடும் அப்படிலாம் பயந்து பயந்து நாம என்ன செய்யறோம், போட்டுலயே இருப்போம். நல்லா கவனிங்க, போட்டுக்குள்ளேயே நாம இருப்போம் இருந்தா தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்த முடியல. போட்டை விட்டு வெளியே இறங்கி வாங்க, நீங்க ஒரு போட்டுல இருக்கிறீங்கன்னு நினைச்சு கொள்ளுங்க, அதை விட்டு வெளியே இறங்கி வாங்க, போட்டை விட்டு வெளியே இறங்கி வந்தா தேவன் உங்களை கொண்டு தேசத்துல பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, தேவன் தூக்கி எடுத்து உங்களை பயன்படுத்துகிற தேவன். ஆகவே இந்த நல்ல நாளிலே நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் என்றால், தூக்கி எடுத்து நம்மை பயன்படுத்துகிற ஒரு ஆண்டவர். எனக்கு கொஞ்சம் வசன டைம் இருக்கு, இன்னொரு குறிப்பு நான் சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, ஒளித்து வைத்து தேவன் நம்மை பயன்படுத்துகிற தேவன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்துல இப்படி நாம வாசிக்கிறோம். 3வது வசனத்துல பாருங்க, 1 ராஜாக்கள் 17:3 இப்படி வாசிக்கிறோம். ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றார், நீ இவ்விடத்துல விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி ஆற்றன் அண்டையில் ஒளித்து கொண்டு இருக்கும். தேவன் நம்மளை கொண்டு போய் ஒளித்து வைத்தா யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆகாபுனுடைய முழு இராணுவமும் எலியாவ தேடுறாங்க தேடுறாங்க தேடுறாங்க, கண்டுபிடிக்கவே முடியவில்லை. தேவன் உங்களை ஒழித்து வைத்தார், யாராலும் கண்டுபிடிக்கல. கொள்ளை நோய்கள் உங்களை கண்டுபிடிக்கிறது, வாதைகள் உங்களை கண்டுபிடிக்க, தீங்கு உங்களை கண்டுபிடிக்க, சினம் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. தேவன் அவர் தம்முடைய கூடார மறைவுல உங்களை ஒழித்து வைத்தார், யாராலும் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு பிரியமான தேவனுடைய, அதே நேரத்துல தேவன் உங்களை உயர்த்தி வைத்தால் யாராலும் அதை மறைக்கவே முடியாது. எந்த மனுஷனால் உங்களோட உயர்வை மூடி மறைக்க முடியாது. தேவன் மலை மேல இருக்கிற ஒரு பட்டணம் போல தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். எலியாவை பாருங்க, 17 அதிகாரத்துல சொல்றார் ஒழிந்துன்னு சொல்லுகிறார். 18 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கர்மேல் பருவத்துக்கு மேல எலியாவை கொண்டு போய் வைக்கிறார். எல்லாரும் காணக்கூடிய அளவுக்கு எலியாவை தேவன் உயர்த்தி வைக்கிறார். முழு ஆபம் பார்க்கக்கூடிய அளவுக்கு தேவன் எலியாவை கர்மேல் பருவத்துல உயர்த்தி வைக்கிறார். ஒழித்து வைத்து உயர்த்துகிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எந்த கொள்ளை நோய் தேசத்தை மூடிக்கொள்ளலாம், பிடித்துக் கொள்ளலாம், ஆனால் தேவன் உங்களை ஒழித்து வைத்திருப்பார். எந்த வாதைகளும் உங்களை மூடிக்கொள்ளலாம், தேவன் உங்களை ஒழித்து வைத்திருப்பார். காரிகள் இருள் காரிகள் இந்த தேசத்தை மூடலாம், ஆனால் தேவன் உங்களை ஒழித்து வைத்திருப்பார். எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் தேவன் உங்களை ஒழித்து வைத்து உயர்த்துகிற நல்ல தேவன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக நான் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன் அப்பா. எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே விடுதலை இல்லைன்னு நினைக்கிறாங்களோ ஆண்டவரே அந்த இடத்துல அவளை விடுதலை ஆக்கி அவளை தூக்கி எடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவ சேற்றுல இருந்து, உளையான சேற்றுல இருந்து ஒரு பிள்ளைகளை தூக்கி எடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவன். ஒரு பேதுருவை தூக்கி எடுத்து ஆண்டவரே தேசத்துல அதிகமாய் பயன்படுத்தினது போல, வல்லமையாய் பயன்படுத்தினது போல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நீ தூக்கி எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ ஆசீர்வதியும், உன் சமூகத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். இயேசு என்னும் வல்லமுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் என்ற நல்ல கிதாபு. ஆமென், ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் சாமுவேல் ராஜ். இன்றைய நாளிலே ஆராதிக்கும் தேவன் இப்படிப்பட்டவர் என்ற தலைப்பிலே சங்கீதம் 42:3 வசனம், பயங்கரமான குழியில் இருந்து தூக்கி விடுகிற தேவன், தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவன். ஆதியாகமம் 37 யோசேப்பை தூக்கி எடுத்தார், கண்மணியிலுமே உயர்த்துகிற தேவன். அது மட்டுமல்ல, இந்த மத்தேயு 14:36 வசனத்துல அற்ப விசுவாசியை ஏன் பயப்படுறான்னு கடலில் இருந்த சம்பவம் நீங்க சொன்னீங்க. சீசர்கள் போகாதேடா, அது யார் கூப்பிடறா தெரியல, நடுக்கடல்ல நிக்கிற விழுந்தா தாழ்ந்து போவ, சீசர்கள் சொன்னா சொன்னீங்க, அப்படி சம்பவம் இருக்கலாம். ஆனால் பேர் அவர்ந்த சத்தத்தை கேட்கல, ஆண்டோட சத்தத்தை கேட்டான். நல்ல ஒரு வெளிப்பாடு கொடுத்துரு, சீசர் சொன்னது ஒரு ஒரு அது ஒரு வெளிப்பாடு தான். போனான் பேதரை பற்றி சொன்னீங்க, உண்மையில் அவன் ஒரு கத்திர என்னென்ன செய்தாரோ அதை ஏற்ற தானம் செய்ய வேணும்னு வாங்கியோல்ல அருமையான வசதி கொடுத்தீங்க. கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன்,
1: ஆமேன். இதுவரை நேரமும் ஆராதிக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் என்ற தரப்பிலே செய்து கொடுத்த பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பேட்டிக்குலோ ஸ்ரீலங்க. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ஞான பிரசாத்தை அழைக்க போகிறோம். அதற்கு பின்பு பாஸ்டர் ஆண்டன் தாஸ் அழைக்க போகிறோம்.
2: நாளிலும் கூட விழுத்த நேரத்தோடு இணைத்துக் கொண்டதற்காக உங்களுக்கு கோடான கோடி தோசனம் சுவாமி. உங்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் சுவாமி. எனவே இந்த நாளிலும் சுவாமி என்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்தவர்களையும் உண்மை மகிமைப்படுத்தினவர்களையும் ஆண்டவரே ஜெபத்தின் ஊடாக ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு ஊழியக்காரிகளையும் ஆசீர்வதிக்கும் விடமாக குறிப்பாக நமது மூத்த மொழியராகிய மகேந்திரன் ஐயா இந்த முதிர்ந்த வயதிலும் கூட எவ்வளவு தைரியமாய் ஆண்டவரே இந்த காரியத்தை நடாத்தி கொண்டு இருக்கிறதற்காக ஆரம்ப முதல் முடிவு வரை அவரையும் ஆண்டவரை பலப்படுத்தும் மூலமாக இந்த விளையிலும் அது பாத்திரை கூறி நிற்கிறேன் சுவாமி. அதனமாக தைரியமாக இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்ற சகோதரர் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய வாரியாரையும் அவர்கள் ஓத்து நிற்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே நீ செய்த நன்றிக்காக போடான ஓடி தோஷம் ஆண்டவரே இயேசு போதுமே போதுமே போதுமே ஐயா நீங்க இருந்தா எங்களோட போதுமே எனவே அவரை பிளப்படுத்துங்க. இன்றைய நாளிலும் அவர் கையெட்டு செய்கின்ற ஒவ்வொரு வாரியங்களையும் நீர் பிளப்படுத்தணுமா ஆண்டவரே. இந்த நித்திய வெளிச்சத்துக்குள் ஆண்டவரே உமது செய்திகள் ஆண்டவரே the voice of the Lord has to be heard each and everyone who hears the message of the அவனமாக இன்றைய நாளில் நீர் செய்யப்படுவதற்காக போத்திரம் ஆண்டவரே. இதனால என்னோடு இடைவிட்ட வார்த்தை கத்தரை பிரியப்படுத்துவது எப்படி என்கின்றதை இத்து பேசப் போகின்றேன். பரிசுத்தாவியானவருடையானை பலப்படுத்துவாராக. அதாவது கத்தரை பிரியப்படுத்துவது எப்படி, என் தேவனை உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகின்றேன் என்று சங்கீதம் 40 அது அதிகாரத்திலே 8 வசனத்திலே தாவீது சொல்கிறார். அதாவது தேவனுடைய மனிதனாகிய மோசேயினுடைய ஜெபம் எப்படி இருக்குதுன்னு கேட்டா, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். எங்கள் கைகளின் கிரியையை எங்கள் இடத்திலே உறுதிப்படுத்தி அருளும் என்று அதிக சங்கீதக்காரன் புத்தகம் 90 அதிகாரத்திலே 17 வசனத்திலே வாசிக்கின்றோம். We read in Psalm 90:17 a prayer of Moses, the man of God. And let the beauty of the Lord, our God, be upon us. And establish the work of our hands for us. Yes, establish the work of our hands. தேவன் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக கர்த்தரையே பிரியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் நாக்குள் இருக்க வேண்டும் அன்பானவர்களே. அந்த விருப்பம் இல்லாவிட்டால் நாம் ஏனோ தானோ என்று பெயரளவும் கிறிஸ்தவர்களாக வாழ்க்கை வாழ்கிறவர்களாகவே நாங்கள் இருப்போம். சாதாரணமாக ஒரு வீட்டில் உள்ள கணவனை எடுத்துக்கொள்ளுங்கள். மனைவியை பிரியப்படுத்த வேண்டும் என்று விருப்பம் அவருக்கு இல்லாமல் இருந்தால் காலையில் எழும்புவார், தன் கடமைகளை செய்வார், சாப்பிடுவார், அலுவலகத்தில் போய்விடுவார். வாழ்க்கைக்கு ஒரு மிஷின் போல ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் மனைவியை பிரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு கணவனாக இருந்தால் மனைவியோடு சந்தோஷமாக பேசுவார், அவருடைய நேரத்தை செலவிடுவார். சில கணவன்மார்கள் அன்பளிப்பாக பூக்களை கூட வாங்கி கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடும். இன்னும் மனைவியை பிரியப்படுத்த விரும்புகின்ற கணவன்மார் மனைவியின் சமையலை பாராட்டி பேசுவார், உற்சாகப்படுத்துவார், உலாவி வருவதற்கு வெளியே அழைத்து செல்வார். காரணம், அவர்களுக்குள் மனைவியை பிரியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் வருகிறது. தேவராஜா கர்த்தரிடத்தில் கேட்கின்ற முதல் காரியம், ஆண்டவரே நான் உண்மை பிரியப்படுத்த விரும்புகின்றேன் என்பதுதான். கர்த்தர் மேல உள்ள அன்புதான் இந்த விருப்பத்தை கொண்டு வருகிறது. கல்வாரியின் நேசம்தான் அந்த விருப்பத்தை அனல் மூட்டி எழுப்புகிறது. அந்த விருப்பம் இருக்கும் பொழுதுதான் கர்த்தரை பிரியப்படுத்துகின்ற வழிமுறைகளை நாங்கள் கண்டு பிடிப்போம். நாம் கர்த்தரை பிரியப்படுத்த தீர்மானிக்கும் போது அவரும் நம்மை பார்த்து நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்றும், என் பிரியமே நீ பூரண ரூபவதி என்றும் நம்மை அழைப்பார். அந்த இன்ப சத்தம் நம் ஆனந்த தைலத்தினால் நிரம்பி வழிய செய்யும். நம் தேவன் மேல் பிரியமும் மகிழ்ச்சியுமாக இருப்பது, தேவன் நன்மேல் பிரியமும் மகிழ்ச்சியுமாக இருப்பதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கையில் உன்னத அனுபவங்களையும் அப்படி நாம் வாழும் பொழுதுதான் வேதையில உள்ள ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு சுவையாக உள்ளதாக இருக்கும். தேனிலும் தேனிலும் மதுரம் உள்ளதாக விளங்கும். வேதம் வாசிக்க அளவற்ற ஒரு பிரியம் உண்டாகும். வேதத்தின் மேல் பிரியமாக இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. தங்கின 119:1 என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதை நாங்கள் சங்கீதம் 1:2 வாசிக்கிறோம். தேவனையே பிரியப்படுத்த விரும்புகின்ற தாவீது ராஜா சொல்லுகிறார், உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதிலே பிரியமாக இருக்கிறேன் என்று சங்கீதம் 119:35 சொல்லுகிறார். சங்கீதம் 119:35, மேக் மீ வாக் இன் த பாத் ஆஃப் யுவர் கமாண்ட்மெண்ட்ஸ் ஃபார் ஐ டிலைட் இன் இட் என்று சொல்லுகிறார். தேவனாகிய மனுஷனாகிய மோசே ஜெபிக்கும் பொழுது எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் மேல் பிரியம் எங்கள் மேலே இருப்பதாக என்று உள்ளம் உருகி ஜெபித்தார் என்று சங்கீதம் 90:17 ஆண்டவரை பிரியப்படுத்தி நேசித்து ஆண்டவரில அன்பு கூர்ந்தால் நிச்சயமாகவே அவருடைய பிரியம் எப்பொழுதும் நம்மேல் இருக்கும். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது எப்படி என்பதை நாங்கள் தியானிப்போம். நீ உன் கண்களை ஏறெடுத்து பார், எல்லா இடத்தையும் உனக்கு சொந்தமாக தருவேன். நீ பால் விதிக்கும் தேசமாகிய பாலும் தேசமானை உனக்கு தருவேன் என்று வாக்களித்தார். ஆபிராமுக்கு 75 பொழுது ஒரு நாள் கர்த்தர் ஆபிராமை அழைத்து வாழ்ந்த நட்சத்திரங்களை என்ன கொடுமே ஆனால் எண்ணு, உன் சந்ததி எவ்வளவாக இருக்கும் என்று வாக்கு பண்ணினார். அந்த வார்த்தை ஆபிராமை ஆபிராம் விசுவாசித்தார். தேவன் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 15:6 6 வாசிக்கின்றோம். ஆபிராமுக்கு வயதாகி கொண்டிருந்த போதிலும் கூட தன்னுடைய விசுவாசத்தில் பலவீனமாய் அவர் இருக்க இல்லை. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுவார் என்ற கர்த்தரை சார்ந்திருந்தார். அது தேவனுக்கு பிரியமாக காணப்பட்டது. வேதம் சொல்கிறது, அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தினால் வல்லமை ஆனான் என்று ரோமர் 4:18-20, 21-22 வாசிக்கின்றோம். ரோமர் 4:18-22 மட்டுமல்ல, வாக்குத்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டார் என்றும் சொல்லலாம். தேவனை சார்ந்திருப்பதுதான் விசுவாசம். தாவீது கோலியாத்தை சந்திக்க புறப்பட்ட பொழுது ஒரு பெரிய ஆயுதத்தை நம்பி அவன் போக இல்லை, சரீரத்தின் கவசத்தை அணிந்து கொண்டு போக இல்லை, பட்டயமோ ஈட்டியோ ஒன்றும் அவரிடத்தில் இல்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கையே வைத்திருந்தார். அவ்வளவுதான். சிறிய கோலங்கல்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு வெற்றியை அவனுக்கு கட்டளை இட்டார். மறித்து 4 லாசருவே இயேசு உயிரோடு எழுப்பதற்கு மூல காரணமாக இருந்தது அவருடைய விசுவாசம். வானத்தை அண்ணாந்த பார்த்து, பிதாவே நீர் எனக்கு சரி கொடுக்கிறபடியினால் உண்மை சுவாசரிக்கிறேன், நீர் இப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்த பின்பு லாசரை விட்டு எழுப்பினார் என்று யோவான் 41:42 வாசிக்கின்றோம். அது உயிர் உள்ள வசனம் உயிரோடு ஆமீன். விசுவாசத்தில் ஐந்து வகையான விசுவாசங்கள் இருக்கின்றன. ஒன்று அத்திபாரமான உபதேச விசுவாசம் எபேசியர் 2:10, மத்தேயு 7:25. அது கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். சர்வாயுத வர்க்கங்களில் ஒன்று விசுவாசம் என்றும் எபேசியர் 6:13 வாசிக்கின்றோம். அது கேடமாகிய விசுவாசம், ஆத்மகுணமாகிய விசுவாசம். நான்காவதாக ஆவியின வரங்களிலே ஒரு வரம் ஆகிய விசுவாசம் என்று 1 Cor 12:1 வாசிக்கின்றோம். ஐந்தாவதாக ஆவிகளின் கனிகளிலே ஒரு கனி விசுவாச கனி என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கலாத்தியர் 5:22 வசனம், எல்லாமே தேவனை பிரியப்படுத்துகின்ற விசுவாசம் தான். கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டுமே ஆனால் விசுவாசத்தினால் அவரை பிரியப்பட முடியும். அவர் பிரியம் என்மேல் இருக்கும் பொழுது வாழ்ந்தேனும் ஓடு சென்ற நமக்கு தந்தருகிறார். இரண்டாவதாக கர்த்தருக்கு கீழ்படிதல். அதே சாமியில் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளுக்கும் கர்த்தர் பிரியமாக இருக்குமோ அற்புரியமாக இருக்குமோ என்கின்ற ஒரு கேள்வியை தாமில் எழுப்புகிறார் என்று 1 Samuel 15:22 வேதம் கோணமாக சொல்லுகிறது. தாவீது கூட அதை குறித்து சொல்லுகிறார், பழியை நீ விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல என்பதை அவர் சங்கீதம் 51:16 சொல்லுகிறார். பலியை பார்க்கலும் நீதி நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம் என்று நீதிமொழிகள் 21:3 வாசிக்கின்றோம். பலியிடுவதை பார்க்கலும் என் ஆண்டவர் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டிலே உள்ள இஸ்ரவேல் தேவன் பலியின் மேல் பிரியப்படுவார். பலிகளை செலுத்தி அவரை சமாதானம் செய்து பிரியத்தை வாய்ப்பிடலாம் என்று எண்ணுகிறார்கள். இவ்வளவு பாவமான காரியங்களை செய்து முரட்டாட்டம் செய்தாலும் கூட உண்மையான பாவ உணவின்றி பாவ உணவு உணர்வு அவங்ககிட்ட இல்லாமே மெய் மனஸ்தாபம் இன்றி பிறைகளை செலுத்தி பாவ மன்னிப்பை பெற்றுவிடலாம் என்று என் தகப்பன் அபிப்பிராயம் கொண்டிருந்தார்கள். ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இது. கர்த்த தாயுடன் நீ அமரோடு யுத்தம் செய்து அவர்களையும் அடக்கி சங்கரித்து ஜனங்களையும் மிருக ஜீவன்களையும் முற்றிலுமாக அழித்து போடென்று கட்டளையிட்டு இருந்தார். அப்படி சவுல் யுத்தம் செய்தார், அமலேக்கியர் மேல் வெற்றி கொண்டார். ஆனால் வேதம் சொல்கிறது ஆடு மாடுகளிலே முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனமில்லாதபடி தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாக்காரிகளையுமான சகல வத்துகளையும் முற்றிலுமாக அழித்து போனான் என்று 1 Samuel 15:9 நாங்கள் பார்க்கின்றோம். கர்த்தர் அந்த காரியத்தின் மேல் பிரியப்பட்டிருப்பாரா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வானம் அவருடையது, பூமி அவருடையது, ஆகாயத்து பறவைகள் நடமாடும் சகல மிருக ஜீவன்களும் கர்த்தருடையது. அமலேக்கிய ராஜாவுடைய ஆடு மாடுகளை பார்த்திலும் 1000 மடங்கு அதிகமாக கர்த்தர் சவுல் ராஜாவுக்கு கொடுத்திருந்தார். ஆயினும் கர்த்தருடைய வார்த்தைக்கு சவுல் கீழ்படியாமல் போனது அவருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தியது. நம்முடைய தீர்க்கதரிசியாக சாமுவேல் சவுலிடத்திலே அனுப்பப்பட்டார். நீ கர்த்தருடைய சொல்லை கேளாதபடி கொள்ளையினை பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன? கர்த்தருடைய சத்தத்திற்கு படிக்கிறதை பார்க்கலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? பழைய பார்க்கலும் கீழ்படிதல், ஆட்டுகடாக்களின் இணையத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொன்னார் என்று 1 Samuel 15:19-22 வாசிக்கின்றோம். சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து கர்த்தரை பிரியப்படுத்தி இருந்திருக்கலாம். கர்த்தரை பிரியப்படுத்தி இருந்திருந்தால் சவுலின் சிங்காசனம் நிலைத்திருப்போம். ஆனால் சவுல் கீழ்படியாததுனாலே அவர் ராஜ்யத்தை இழந்து போனார். எத்தனை பேர் பரிதாபமான காரியம் இது. ஆகவே தன் தாவீது ராஜா ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே உமக்கு பிரியமான திசையை எனக்கு நீ போதி தரலும் என்று ஜெபிக்கிறார். பாருங்க கர்த்தருடைய கட்டளைகளை பாரமானவை என்று எண்ண வேண்டாம். அவை எளிதானவை, லேசானது, அவருடைய சுமை இலகுவானது. ஆகவே எதை செய்தாலும் இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா, இந்த செயலின் மீது கர்த்தர் மனம் மகிழ்வாரா, நான் செல்கின்ற இடங்களில் சந்தோஷத்தோடு என்னோடு கூட வருவாரா என்பதையெல்லாம் சீர்தூக்கி பாருங்கள். யோனா கர்த்தருக்கு கீழ்படியாமல் தார்சீசுக்கு கப்பலிட்டே ஏறினான். எத்தனை பாடுகள் அனுபவிக்க வேண்டியதாயிற்று. தேவபிள்ளையிலே கீழ்படிந்து கர்த்தருக்கு பிரியமானவன் என்ற சாட்சியை பெற்றுக் கொள்வீர்களா? மூன்றாவதாக நொறுமுட நறுமுண்டதுமான இருதயம். தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுமுண்ட ஆவிதான். தேவனே நொறுமுண்டதும் நறுமுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 51:17. நான்காவதாக உற்சாகமாக கொடுக்கும் பொழுதுதான் அவனவன் விதனம் இல்லாதபடி கட்டாயமும் அல்ல தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாக கொடுக்கும் இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அதாவது 2 கொரிந்தியன் 9:7 நாம் கருத்தருக்கு கொடுப்பது நமக்கு கிடைத்த ஆனந்த பாக்கியமாகும். நாம் சம்பாதிக்க பலன் கொடுக்கிற அவர்தான் ஜீவன் சுகம் கொடுப்பதும், அவர்தான் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதும், அவர்தான் அவர் கொடுக்கிறதிலே 1/10 நாம் அவருக்கு உற்சாகமாக கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் காணிக்கை பெட்டியின் அண்டையில உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது எல்லோரும் வந்து காணிக்கை போடுவதை அவர் கவனித்துக் கொண்டிருந்தார். செல்வந்தர்கள் தங்களுடைய திரைச்சியிலே இருந்து கொடுத்தார்கள் என்றும் சிலர் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று கொடுத்தார்கள். ஆனால் ஒரு ஏழை விதவை தன்னுடைய ஜீவனுக்கு இருந்த 2 காசையும் கர்த்தருக்கென்று போட்டாள். கர்த்தர் அதை பார்த்து அவள் மேல் பிரியம் உண்டு அவளை பாராட்டி சொன்னார். அவர்கள் எல்லோரும் தங்களுடைய பரிபூரணத்திலிருந்தெடுத்து தேவனுக்கு காணிக்கையை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டானதை எல்லாம் போட்டுவிட்டாள் என்று சொன்னாள் என்று லூக்கா 21:4 வாசிக்கின்றோம். துன்மார்க்கர் ரட்சிக்கப்படுவது, அதாவது துன்மார்க்கர் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்கிறார் என்று எசேக்கியேல் 18:23 வாசிக்கின்றோம். அதாவது துன்மார்க்கன் சாவது எனக்கு எவ்வளவு பிரியமோ என்று கர்த்தர் கேட்கின்றார். இங்கே சொல்லப்படுகின்ற சாவு ஜீவனை விடுகிறது. சரீர மரணத்தை குறித்து சொல்லப்படவில்லை. மனிதன் ஒருதரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அதிலும் பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. இங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற மரணம் ஆத்ம மரணமாகும். ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுக்குள் இருக்கின்ற ஆத்மா மறிக்க ஆரம்பிக்கின்றது. ஆகவேதான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாங்கள் ரோமர் 6:23 வாசிக்கின்றோம். பாவம் செய்கின்ற ஆத்மா சாகவே சாகும். 18:20 என்று வேதம் தெளிவாக சொல்கின்றது. ஆத்மாவின் பாவத்தின் விளைவாக மரணமடைகின்ற ஒவ்வொரு மனுஷனும் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகின்ற கடலை நோக்கி செல்கின்றான். நித்திய வேதத்தை நோக்கி சொல்கின்றான். அவன் ஆத்மா மரணமடைகின்ற நிலையிலே மீட்பு எந்த வழியையும் இல்லாதபடி பாதாளத்தில் இறங்கி விடுகின்றது. ஆகவே தான் ஆண்டவர் துன்மார்க்கனின் சாவு எனக்கு பிரியமாக இருக்குமோ என்று கேட்கின்றார். ஒருவன் ரட்சிக்கப்படுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் அவர் கல்வாரி சிறுவேலை செய்து முடித்து விட்டார். அவர்தான் இயேசு சொன்னார், நான் அவைகளுக்கு ஜீவனம் உண்டாக முடியாக அது பரிபூர்ண படமும் வந்தேன் என்று சொல்கிறார் என்று யோவான் 10:10 வாசிக்கின்ற வசனத்தை மறந்து போகாதீர்கள். உண்மையாக நடப்பது கர்த்தருக்கு தெரியும். பொய் முதல்கள் கர்த்தருக்கு அறுபது பணவைகள், உண்மையா நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று நீதிமொழிகள் 12:22 22:22 வாசிக்கின்றோம். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நான் உண்மையாக நடக்கும் பொழுது கர்த்தருடைய உள்ளம் மகிழ்கிறது. நாம் உண்மையாக நடக்கும் பொழுது சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் நம்மேல் பொழிந்தழுகிறார், ஊற்றுகிறார் என்று சொல்லலாம். நம் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியினாலே நிச்சயமாகவே உண்மை நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இருந்தாலும், ஏராளமான ஊழியக்காரர்கள் இருந்தாலும், உண்மை உள்ளவர்கள் மேல் கர்த்தர் தனித்தியத்தை வைத்திருக்கிறார். கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி இருக்கின்றதோ அப்படியே உண்மையான ஒரு சனியும் தன்னை அனுப்பினவனுக்கு ஆக இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான் என்று நீதிமொழிகள் 25:13 வாசிக்கின்றோம். ஜனங்களை ஆசீர்வதிப்பது, அதாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமானது என்று வேதம் சொல்கிறது. எண்ணாகமும் 24:1 அவன் மகனுடைய அவர் மேல் அன்பும் பிரியமும் வைத்திருக்கப்படினான் நம்மை ஆசீர்வதிக்கவே உளமாற அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு நம்மை ஆசீர்வதிப்பதே பிரியம். அதே நேரத்தில் நாமும் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய உதடுகளிலே எப்பொழுதும் ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் ஆபிரகாமு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான், உன்னை ஆசீர்வதித்தவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமும் 12:3 அப்படி நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மிலே பிரியமாக இருப்பார். நாமும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அறியப்படுவோம். ஏ சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அதாவது 5:44-45 வாசிக்கின்றோம். ஆபிரகாம் தன் மகனை ஆசீர்வதித்தார், ஜனங்களை எல்லோரையும் மனப்பூர்வமாக ஆசீர்வதித்தார். தாவீது எப்பொழுதும் தேவ ஜனங்களை ஆசீர்வதிப்பதை வேதத்தில் நாங்கள் காண்கலாம். ஆசாரியர்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர்களை ஆசீர்வதிக்க கடவர், அவர் நம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருக்க கடவர் என்று சொல்லி ஆசீர்வதித்தார்கள். காரணம், ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமானது. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆகாய தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:19 19 வாசிக்கின்றோம். கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்பதை தாவீது சங்கீதக்காரனுடைய புத்தகம் 115:12 வாசிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவருக்குமாக நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று உபாகமம் 12:7 வாசிக்கின்றோம். நீதிமான் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நான் இளைய குமாரனாக இருந்தேன் முதிர்ந்த வயதிலும், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சங்கீதம் 37:25 வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது பலவிதமான எதிர்ப்புகள், சஞ்சலங்கள், தடைகள் வரும். பொருந்து போகாதபடி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆண்டவரை நெருங்கி சேர்ந்து அவருக்கு பிரியமாக வாழுங்கள். ஆபிரகாம் தன் கர்த்தரை விசுவாசித்து அவர் வழிகளிலே கர்த்தாக உத்தமமாக நடந்தி சந்தித்து சந்தித்தமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நீங்களும் தெய்வீக பயத்துடன் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் கூட அந்த தெய்வீக வழியை பின்பற்ற ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபத்துடன் காத்திருங்கள் என்று எசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61 அதிகாரத்தில் 9 வசனத்தில் வாசித்து தியானியுங்கள் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய ஜெபத்தோடு உங்களிடமிருந்து விடைபெற ஆசைப்படுகின்றேன். செய்வோம். உண்மை போன்று தாழ்மையாக செயல்படுகிற சிந்தனையையும் எங்களுக்கு தாங்க நிறைவானதாக தாங்க கர்த்தருடைய வார்த்தைகளையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் நம்பி பரிசுத்த வாழ்க்கையை கரம் பிடித்து நீர் நடத்துவீராக. நீர் அப்படி உமக்கு போடான ஓடி தோசரம் தருகிறீர் என்று நம்பி விசுவாசித்து உண்மை துதிக்கின்றோம், உண்மை மகிமைப்படுத்துகின்றோம். உங்கள் சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு நன்றியும் சொல்லுகிறோம் சுவாமி. அன்புரை சகரே, செடியோடு இணைந்திருக்கின்ற கொடியை போல உண்மை நாங்கள் இணைந்து கொள்ள உம்மோடு உறுதியாக வாழ வாழ இன்று முதல் எங்களுக்கு கிருபைதாரும் சுவாமி. உலக ஆசா பாசங்கள் எங்களை இழித்து விடாதபடி எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னம் எங்களை காத்துக் கொள்வதாக உமக்கு தோற்றம். இந்த செய்திகளின் மூலமாக சங்கம வானொலியின் ஊடாக கேட்கிறவர்கள் எல்லோரும் ரெட்டிவிட வேண்டும், ரெட்டிவிடாதவர்கள் ரெட்டிவிட வேண்டும் சுவாமி. அவர்களையும் நீரே அபிஷேகிக்கின்றபடியினால உமக்கு கூடான ஓடி நன்றி சொல்கின்றோம் நன்றி சுவாமி. நாமத்தில் பிதாவை ஆமேன் என்று சொல்லி என் செய்தியை முடித்து சொல்லி மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த நேரத்தை எனக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு போடான போடி தோற்றம் எல்லோருக்கும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை இந்நேரமும் கத்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற தலைப்பில் செய்து கொடுத்து பாஸ்டர் ஞான பிரகாசம் கத்தர் அவரை ஆசிரியத்து அவருக்கு இரட்டிப்பான சௌத்திரத்தையும் பிழத்தையும் ஞானத்தை கொடுத்து கரம் எடுத்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் கடைசி செய்தியாக பாஸ்டர் அண்ணாஸ் அழைக்க போறோம். செய்தி முடிவிலே சிஸ்டர் டொலி முடிவு ஜெயத்தை எடுப்பா. கடைசி செய்திக்கு வந்திருக்கீர்கள். ஆவியானவர் கொடுத்த உங்களுடைய செய்தியை கேட்க ஆவலோடு தாகத்தோடு இருக்கிறோம். உங்களோட ஒப்புக் கொடுக்க நீங்க வழிநடத்துங்க.
3: ஆமென். நாங்கள் ஒருவரோடு ஒருவர் நடக்கும் பொழுது நாங்கள் மாம்சத்துல நடந்து விடுகிறோம். நாங்கள் இந்த செய்தியின் முடிவில் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் எப்படி நடக்க வேண்டும் என்று பைபிள் எங்களுக்கு சொல்லி தருகிறது. நாங்கள் அதன்படி நடக்க இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நான் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நாங்கள் ஒருவரோடு ஒருவர் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆனாலும் ஒருவரோடு ஒருவர் நடக்கும் பொழுது உங்களுடைய ஆவியின் சிந்தை இல்லாமல் நாங்கள் மாம்சத்துல சில வேளை தவறி விடுகிறோம். ஆவியானவரே, இப்படி தவறி விடுகிற எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து நாங்கள் எந்த நிலையிலும் ஆவியில நடக்க உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுடைய குறைவுகள் எங்கள மாம்சத்தில சில தடவைகளில விழுந்துதான் விடுகிறோம். ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்து எங்களை வேதாகமத்தின்படி உம்முடைய உம்முடைய வசனத்தின்படி வாழ கிறிஸ்துவின் சிந்தையை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும்படியாக கேட்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வை எங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் கொலோசியர் 3:12 பார்க்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு உழவற்றை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும். தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இப்படியாக இயேசுடைய குணங்களாகிய பரிசுத்த குணமாக, உருக்கமான இரக்கம் உள்ளவர்களாக, தயவுள்ளவர்களாக, மனத்தாழ்மை உள்ளவர்களாக, சாந்தத்தோடு நீடிய பொறுமையை தரித்து இயேசு எங்களுடைய நாங்கள் செய்த ஆதாம் ஏவாளின் சந்ததியாகிய நாங்கள் செய்த அத்தனை பாவங்களையும் அவருடைய இரத்தத்தினால கழுவி எங்களை மன்னித்து விட்டது போல நீங்கள் மற்றவர்களுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னிப்பீர்களாக இருந்தால் பரமபிதா எங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். இப்படியாக நாங்கள் ஒருவரோடு ஒருவர் மன்னித்து வாழ வேண்டும் என்று தேவன் கற்றுத்தருகிறார். இவை அடுத்த கொலோசியர் 3:14 இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்புதான் தேவனுடைய பிரதான கட்டளையாக இருக்கிறது. உண்டான மெய்த்தேவனாகிய தேவனை நாங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு வெள்ளத்தோடும் முழு சிந்தையோடும் அந்த எங்களை படைத்த தேவனை, மனிதனால் உருவாக்கப்பட்ட தெய்வத்தை அல்ல, எங்களை படைத்து இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த அந்த ஒன்றான மெய்த்தேவனில் அன்பு கூற வேண்டும். நாங்கள் எல்லோருமே எல்லா மனிதர்களும் ஆதியாகம 3:26 லெட்டஸ் மேக் அவர் இமேஜ். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக எந்த மதத்தில இருந்தாலும் எந்த பாவம் செய்து வாழ்ந்தாலும் நாங்கள் தேவனுடைய லெட்டஸ் ரெண்டு பேர் இயேசுடைய தேவனுடைய உருவத்தோடு நாங்கள் அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாங்கள். அதற்காகத்தான் இயேசு மனு உருவெடுத்து எங்களுடைய தேவனுடைய சாயலாகவும் இயேசுடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவும் அந்த தேவனிடத்துல போய் சேர வேண்டும். பாருங்கள், நாங்கள் மரிக்கும் பொழுது எங்களுடைய சரீரம் மண்ணுக்கு போகிறது, எங்களுடைய ஆத்மா புதிய சரீரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த புதிய சரீரத்தோடு இயேசுடைய சரீரத்தோடு நாங்கள் வாழுகிற வாழ்வை இயேசு எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இதற்காகத்தான் இவன் இயேசு கிறிஸ்து கடைசியாக சொன்ன கமாண்ட், கிரேட் கமிஷன், நீங்கள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். அந்த சுவிசேஷம் தேவனுடைய வார்த்தை இப்படி பிரசங்கிக்கும் பொழுது அந்த வார்த்தை வெறுமையாக திரும்பாது. அது அதிசயத்தை, அற்புதத்தை, நோயை குணமாக்கி உங்களுக்கு நன்மைகளை மட்டும் செய்து திரும்புகிற வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. கொலோசியர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவது. இதற்கன்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். இன்றைக்கு நாங்கள் எந்தெந்த நாடுகளில் நீங்கள் இணைந்திருந்தாலும் நாங்கள் எல்லோருமே சரீரமாக இருக்கிறோம். இந்த நீங்கள் ஒவ்வொரு நாடுகளில் சங்கமம் ரேடியோ கூட மெசேஜ் நாங்கள் கேட்கிறவர்கள், நாங்கள் பிரசங்கம் செய்கிறவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாக இருக்கிறோம். எங்களுடைய இயேசு தலையாக இருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை தந்திருக்கிறார். இப்படியாக கை ஒரு வேலையை செய்கிறது, கால் ஒரு வேலையை செய்கிறது. அதே போலதான் நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் இயேசு எங்களுக்கு தலையாக இருக்கிறார். நாங்கள் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். நாங்கள் சரீரங்கள், எங்களுடைய வேலையை தேவன் அழைத்த அழைப்பை நாங்கள் எல்லாரும் சுவிசேஷ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், சுவிசேஷத்தை அறிவித்து தேவன் ஸ்பெஷலாக அழைக்கப்பட்ட அழைப்பில நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதற்கென்று நாங்கள் எல்லோரும் நட்பில் இணைந்திருக்கிற எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். இயேசு தலையாக இருக்கிறார், அவர் தான் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நாங்கள் எங்களுடைய ஒவ்வொருவரும் எங்களுடைய பகுதி வேலையை கை எப்படி கை தூக்குற வேலைகளை செய்கிறதோ, கண் எப்படி பார்க்கிற வேலைகளை செய்கிறதோ, அப்படியாக ஒவ்வொரு அவயவமும் தேவனுக்கு விருப்பமான அவயவமாக இருக்க வேண்டும். தேவனுடைய இயேசு கிறிஸ்துவுடைய வேலையை நாங்கள் ஒவ்வொரு அவயவமும் இணைந்திருக்கிறோம். அந்த இணைந்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய வேலையை செய்ய வேண்டும். நாங்கள் கொலோசியர் 3:16 வசனத்திலேயும் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு ஒருவருக்கொருவர் நாங்கள் புத்தி சொல்ல வேண்டும். இயேசுதான் ஒரே ஒரு இரட்சகர். அப்போ சில 4:12 இந்த உலகத்துல வேறொரு இரட்சகர் இல்லை. மதங்கள் எல்லாம் பிசாசினுடைய கீழ்களாக இருக்கிறது, கன்ஃபியூஸ் பண்ற ஸ்பிரிட்டுகளாக இருக்கிறது. பாருங்கள், ஆபிரகாமின் தகப்பனுடைய காரியத்திலேயே இந்த மத வழிபாடுகள் இருந்தன. ஒரு தெளிவான கொள்கையற்ற மதமாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்படியான மதத்தில் இருந்துதான் ஆபிரகாமை பிரித்தெடுத்தார். பாருங்கள், ஆபிரகாமின் சந்ததியில இஸ்மேல் சந்ததி தான் முகமதியர் சந்ததியாக இருக்கிறார்கள். பாருங்கள், அதுலேயும் பாருங்கள், ஒரு 700 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்து சரித்திரத்தை உருவாக்கினவர். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று இப்படியாக கிறிஸ்துவுக்கு பின் 70 கிட்டத்தட்ட 28 ஆண்டளவில் ஆப்டர் கிரைஸ்ட் 38 ஆண்டளவில அந்தியோக்கியா சபையில கிறிஸ்தவர்கள் என்ற கிறிஸ்டியன் ஆரம்பித்து விட்டார்கள். கிறிஸ்தவ இயேசுவை இரட்சகராக ஏற்றிக்கொண்டு அந்த மெய்யான தேவனை தொழுது கொள்ளுகிற மக்கள் இயேசு இறந்து குறிப்பிட்ட காலத்துக்கு இடையில கிட்டத்தட்ட 38 ஆண்டளவில கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்துவை கட்சிகளாக ஏற்றுக்கொண்டு தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். பாருங்கள், கிறிஸ்துவுக்கு பின் 700 ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்துவை பற்றி அறியாத அந்த முகமது வாழ்ந்த காலத்தில் 7 ஜெனரேஷன், ஒரு மனுஷன் 7 வருஷம் 7 ஜெனரேஷன் போன காலத்தில முகமதியர் மதத்தை உருவாக்கினான். பாருங்கள், இதுதான் மதம். எங்களுடைய தேவன், அந்த மெய்யான தேவன், இந்த வானத்தையும் பூமியை உருவாக்கின தேவன், இப்படியான வழிபாடுகளை இந்த ஆபிரகாமை பிரித்தெடுத்து கானான் தேசத்துக்கு அழைத்து வந்த தேவன், பாருங்கள், முகமதியர் மதத்தில எங்களுடைய தேவனை எடுத்துக்கொண்டு விட்டார்கள். எங்களுடைய தேவன் தான் பைபிள் தேவனை அவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். பைபிள் இயேசுவை அவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியை மட்டும் அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அவர்கள் மாம்ச சிந்தை உள்ளவர்களாக இன்னும் தங்களுடைய மத காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பாருங்கள், கிறிஸ்துவின் வசனம் அது கீழே செய்கிற வசனமாக இருக்கிறது. பாருங்கள், உலக வசனங்கள் மதங்களில் உள்ள வசனங்களில் எல்லாம் நம்பிக்கை என்ற தன்மை காணப்படுகிறது. இன்மைக்கு பின்பு மறுமையில என்ன நடக்கும் என்பது தெரியாதவர்களாக பாருங்கள், மதங்களுக்காக அவர்கள் மகிழ்ப்பார்கள். இந்த வேதாகமத்தில மதங்கள் எப்படி உருவாகிறது என்று எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி முகமதியருடைய மதம், எப்படி இந்த சிலை வணக்கம் உள்ள மதம், எல்லாவற்றையும் அறிந்தவர் தான் எங்களை படைத்த அந்த ஒன்றான மெய்த்தவனாக இருக்கிறார். இப்படித்தான் வாழ வேண்டும். மனிதனுடைய கட்லாக், ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு கட்லாக் இருக்கிறது போல மனிதன் வாழுவதற்கு பரலோகம் சேருவதற்குரிய கட்லாக் தான் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த். இந்த பைபிளை உண்மையோடு முத்தமத்தோடும் பழைய கிறிஸ்தவ நாடுகளில் உள்ளவர்கள் கைப்பற்றியதன் நிமித்தம் கொண்டதன் நிமித்தம் இந்த தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு அத்தனை இப்படியான சிலை வணக்கம் உள்ளவர்களும் இப்படியான முகமதிய மத மக்களுக்கும் அடைக்கலம் கொடுத்த தேசமாக கிறிஸ்தவ தேசம் விளங்கி இருக்கிறது. ஆனால் அந்த தேசத்தை இன்றைக்கு அந்த கிறிஸ்தவர்கள் மீண்டுமாக தங்களுடைய தெய்வம் தான் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள தொடங்கி விட்டார்கள். பாருங்கள், இப்ப இந்த கடைசி காலத்திலே கொலோசியர் 3:17 வார்த்தையினாலாவது கிரிகையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து

பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக் கொள்ளுங்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். ஆவியின்படி நடக்கும்படியாக எங்களுக்கு கற்று தருகிறார், நம்மை ஏற்றி கொண்டிருக்கிறார், பிள்ளைகளாக எங்களுக்கு இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். இந்த உலகத்தை உருவாக்கின தேவன் தன்னுடைய ஆவியை தந்து, பரிசுத்த ஆவியை தந்து, தேர்ட் பர்சன் ஆஃப் த ட்ரினிட்டியில மூன்றாவது நபராக பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களை மகனாக மகளாக அவருடைய ராஜ்யத்தில ராஜாவின் பிள்ளைகளாக ஆசாரியர்களாக அவரோடு கூட நித்திய நித்தியமாக வாழுகிற ராஜ்யத்தில எங்களை அழைத்திருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது ரோமர் 14:13 வசனத்திலே பார்க்கும் பொழுது, இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடறலையும் போடக்கூடாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எல்லாரும் அவயவங்கள், நாங்கள் ஒருவரை ஒருவர் குற்றவாளி என்று நாங்கள் தீர்க்கும் பொழுது ஒருவனை ஒரு மனிதனை எங்களை நாங்களே குற்றவாளிகளாக ஆக்கிக் கொள்ளுகிறோம். நாங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் தருகிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை. இயேசுதான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் பாருங்கள் தவறு செய்யும் பொழுது அவர் தான் எங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் குற்றவாளிகள் என்று யாரையும் தீர்க்க கூடாது என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறார். பாருங்கள், நாங்கள் 1 கொரிந்தியர் 7:5 வசனத்துல பார்க்கும் பொழுது பாருங்கள், கணவன் மனைவி இன்னைக்கு அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று பாருங்கள். 1 கொரிந்தியர் 7:5 உபவாசம் செய்யும் பொழுது, உபவாசத்திற்கு 1 கொரிந்தியர் 7:5 உபவாசத்திற்கு ஜெபத்திற்கு தடையிடாதபடி இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலே அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையினால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். பாருங்கள், ஜெபத்தில கணவன் அதிகமாக இருந்தால் மனைவி சில வேளைகளில் மாம்ச சிந்தையில சில காரியங்கள் வரலாம். மனைவி சரியான பக்தி உள்ளவர்களாக இருந்தால் மாம்ச சிந்தத்தில அந்த காலத்துல மட்டும் நாங்கள் உபவாசம் செய்யும் பொழுது கணவனும் மனைவியும் தனித்து ஜபித்துக் கொள்ள வேண்டும், பின்பு கூடி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரிந்து போவது தேவனுக்கு பிரியமில்லை. ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் பிரிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. 1 கொரிந்தியர் 16:21 1 கொரிந்தியர் 16:20 சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள், ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். பாருங்க, நாங்கள் பரிசுத்த முத்தத்தோடு நாங்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறோம். பரிசுத்த இது இருதயத்தில பரிசுத்தத்தை நாங்கள் பரிசுத்த ஆவியானவினால் நிறைந்து பரிசுத்த முத்தத்தோடு நாங்கள் வாழ்த்த வேண்டும். கலாத்தியர் 5:15 சொல்லுகிறது பாருங்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஒருவரை ஒருவர் பகைக்க கூடாது. பாருங்கள், சவுலும் ரட்சிக்கப்பட்டவர், தாவீதும் ரட்சிக்கப்பட்டவர், ஆனால் சவுல் எப்பொழுதும் தாவீதுக்கு விரோதமாக கொலை செய்ய தேடி திரிவான். பாருங்கள், ஆனால் தாவீது அவன் சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் அவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது. இதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் இன்னொரு ரட்சிக்கப்பட்ட மனிதனை நாங்கள் கடித்து பட்சிக்க கூடாது. பாருங்கள், நாங்கள் கலாத்தியர் 5:15 பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அப்படி ஒருவரில் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பேன். பாருங்கள்,

சவுல் மாம்சை செய்யின்படி அவன் சவுப்படியாவது தாவீதை கொலை செய்துவிட வேண்டும் என்று பல தடவைகளில் அவன் தொடர்ந்து சென்றதை பார்க்கக்கூடியதான். ஆனால் தாவீது சவுலை கொலை செய்ய நேரம் கிடைத்த பொழுது கூட, நான் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய மகன் என்ற ஒரு உணர்வோடு அவனை கொல்லாமல் அந்த ஒரு சார்பின் ஒரு பகுதியை எடுத்து கொண்டு போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி அவன் இது தேவனுடைய இருதயத்தின்படி அவன் வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அடுத்த வசனத்திலேயும் கலாத்தியர் 5 அதிகாரம் 26வது வசனத்திலேயும், வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். வீண் புகழ்ச்சி, இந்த பிரைட், பெருமைகள், சபைகளில் பெருமைகள், தாழ்மை உள்ளவனுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார். வேட்டுமை உள்ளவனையோ அவர் தள்ளுகிறவராக இருக்கிறார். இப்படியான ஒரு இரக்கமுள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். எபேசியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலேயும், மிகுந்த மனத்தாழ்வையும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உடையவர்களால் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, இவர்கள் சார்ந்து நீடிய பொறுமை இருக்க வேண்டும், சாந்தம் இருக்க வேண்டும். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். பாருங்கள், ஜெபிக்கும் பொழுது அந்த பரிசுத்தாவியானவர் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் ஒருமைப்பட்டு அன்பில இருக்காததுதான். இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை காணப்படாத காரணமாக இருக்கிறது. நாங்கள் ஒரு மனப்பட்டவர்களாக அந்த இடத்துல வேறு சிந்தனைகளை நாங்கள் அந்த நேரத்தில் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, யூனிட்டியாக இருக்கும் பொழுது, அன்பாக இருக்கும் பொழுது, அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அதிகமாக இருப்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் எபேசியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில், உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் தான் எங்கள் எல்லாருடைய சரீரத்திலேயும் இருக்கிறவர். ஆனால் நாங்கள் மாம்ச சிந்தையை விட்டு அந்த அழைப்பில தேவன் ஒவ்வொருவரையும் இந்த காலத்தில அழைத்தது அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்படும்படியாக, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். இப்படியான தேவன் தான், அன்புள்ளவர் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், நாங்கள் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்க கடவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பாருங்கள், நாங்கள் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலே 10, 11வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் செய்து வருகிற படியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்து விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் எப்பொழுதும் ஒருவருக்கு ஒருவரோடு பேசுகிற வார்த்தைகள், கொசிப்பான வார்த்தைகள் ஆக இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளை எங்களுக்கு, நாங்கள் இந்த உலகத்தில் மரித்தாலும் எங்களுக்கு இயேசு இருக்கிறார், எங்களை உயிர்த்தெழ வைத்து அவரோடு வாழுகிற வாழ்வு எங்களுக்கு இருக்கிறது, அவரோடு பரலோகத்தில் நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு இருக்கிறது என்ற நம்பிக்கையை, நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பக்தியை உருவாக்குற விதமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எங்களில தான் மனிதர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசுவை நாங்கள் நடக்கிற விதத்தில, நாங்கள் அவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளில அவர்கள் தேற்றப்படுகிறார்கள். அவர்களுடைய ஆத்மாவை கர்த்தருடைய வார்த்தை தேற்றுகிறது. என் ஆத்மாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். பாருங்கள், ஆத்துமாய் தேற்றப்படுவதற்கு, இன்னைக்கு ரட்சிக்கப்படாத ஒரு மக்களின் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய வார்த்தை அவசியமாக இருக்கிறது. வெறுமையாக திரும்பாது, அது தன்னுடைய காரியமாய் இதை செய்துவிட்டு தான் திரும்பும். இந்த வார்த்தை ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும்.
பாருங்கள், ஒரு மழை மானிய குறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையை புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை குணமாக்கும், உங்களுக்கு நன்மைகளை தரும். நீங்கள் மாம்ச சிந்தையில மாம்ச வார்த்தைகள் உலக வார்த்தைகள் உங்களுக்குள்ள போகுமாக இருந்தால் அந்த உலக வார்த்தைகள் கவலை வரும், துக்கம் வரும், துன்பம் வரும். இந்த துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிற வார்த்தை உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. அது நிச்சயமாக அது சந்தோஷத்தை தான் தரும். இன்றைக்கு மதங்களில் உள்ள மக்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் அதிக விளைச்சல் உள்ள காலத்தின் சமாதானத்தை பார்க்கலாம். எங்களுடைய இதயத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய இதயத்திலே அதிக சமாதானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், இயேசு சொல்லும் பொழுது யோவான் 14:26-27 என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உங்களுடைய திகையாமலும் பயப்படாமலும் நாங்கள் இருக்க வேண்டும். பாருங்கள், அவர் மீண்டுமாக வந்து 14:14 ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கும்படி மீண்டும் வந்து உங்களை அழைத்து செல்வேன். இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் அது நடந்தே தீரும். அது அது நடக்கும் பொழுது அது நடந்தே தீரும். அது ஒரு பொழுதும் பொய் சொல்லாத வார்த்தைகள் தான் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர்களை பார்க்கும் பொழுது அவர் மீண்டுமாக வந்து எங்களை அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:17 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ அக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நாங்கள் எங்களுடைய அவயவங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் மரிக்கும் பொழுது உங்களுடைய ஆத்துமா தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து உங்களுடைய ஆத்துமாவை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய சரீரம் மண்ணுக்கு போகிறது, உங்களுடைய ஆத்துமா தேவனிடத்துல போகிறது, புதிய சரீரத்தை பெற்று நித்தியமாக வாழுகிற வாழ்வு. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம், எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். பாருங்கள், மதத்துக்கு மறித்த பின்பு எல்லா மதமும் மறித்த பின்பு பாருங்கள் தவறான கொள்கைகள் தேவன் படைத்த புல்லாய் பொருளாய் பாம்பாய் இப்படியாக வருகிறது என்று சில மதங்கள் கூறுகிறது. அவர்களுக்கு பாருங்கள், இந்த முகமதியர் மதத்திலேயும் அவர்கள் தற்கொலை செய்தால் நீங்கள் தவறான கொள்கைகள் அந்த மதத்திலேயும் காணப்படுகிறது. எங்களுடைய மெய்யான தேவன் சொல்லுகிறார், நாங்கள் எங்களுடைய குடியிருப்போ பிலிப்பியர் 3:21 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மாற்றுவார். பாருங்கள், அவருடைய சரீரத்தை நாங்கள் அணிந்தவர்களாக அவரோடு வாழ தகுதியுள்ளவர்களாக இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போய் அவருடைய மகிமையான சரீரத்தை அவர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், ரெவலேஷன் இது வெளிப்படுத்தல் 21:4 எங்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை. இந்த உலகத்தில் மரணம் இருக்கிறது. அவருடைய இரட்சகராக ஏற்றுக் கொண்டவர்களுக்கு மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. பாருங்கள், 21:5 சிங்காசனத்தின் வீட்டில் இருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவரை ஒருவர் தாங்கும் இந்த குறைவையும் எவருக்கும் மன்னிக்கும், ஒருவரை ஒருவர் தாங்கும்

நிலையை அன்பிலே நிலைத்திருங்கள், தேவ அன்பிலே நிலைத்திருங்கள்.

0: ஆண்டவரே, நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். நீர் நன்மைகளை செய்கிற தேவன், நன்மையான ஈவுகளும் பரிபூரணமான வரங்களும் பரத்தில் இருந்து பிதாவாகிய ஜோதிகளா ஜோதிகளிடத்தில் உம்மிடத்தில் இருந்து வருகிறது. ஆண்டவரே, அந்த நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்மை போல வாழ, உம்முடைய சித்தத்தில வாழ, ஒருவரோடு ஒருவர் நாங்கள் ஐக்கியமாக வாழ, எங்களுடைய மாம்ச சிந்தைகளை அகற்றிவிட்டு ஆவியின் சிந்தையில வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்று தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். நீர் உம்முடைய உம்முடைய கற்பனையின்படி நாங்கள் அந்த ஒன்றான வித்தவரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் நாங்கள் அன்பு கூற, ஒருவரை ஒருவர் அன்பில வாழ எங்களுக்கு கற்று தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த உலகத்தில எந்தெந்த கண்டங்களில் இருந்து மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு நிரண்டப்படுகிறதற்காக நன்றி. அவர்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு அந்த இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தில ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்களுடைய ஆவினால ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். ஏதாவது குற்ற குறைகள் இருந்தால் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் மன்னியும். நாங்கள் ஒரு மனப்பட்டவர்களாக, இசைந்து ஆத்மாக்களாக, ஏக சிந்தை உள்ளவர்களாக, கிறிஸ்துவின் சிந்தையை எங்களுடைய சிந்தையாக நீர் தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் 100 வீதம் உடைய சிந்தையில வாழ ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் அப்படியே அபிஷேகத்தினால நிரப்பு வீராக. கணக்கால் அளவுங்களுக்கு போதாது அபிஷேகம், முழங்கால் அளவுங்களுக்கு போதாது அபிஷேகம். ஆண்டவரே, நீ சராளத்தில நாங்கள் மிதந்து உம்முடைய வார்த்தையின்படி வாழ, வார்த்தையானவர் மாம்சமாகி வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டி நின்றோம். அதே போல மாம்சமான நாங்கள் ஒவ்வொருவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து ஒருவரை ஒருவர் குறைவுள்ள அன்பை நிறைவான அன்பில பூரண அன்பில நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொடர்ந்து கொள்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தினால நிறைந்து கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. நன்றி, நன்றி சொல்லுங்கள், நன்றி என்று கூறுகிறோம். உமக்கு நன்றி. தகுதியற்று நாங்கள் பாவிகளாக எங்களுக்காக உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து அனுப்பி சிலுவையில மறிக்க வைத்து உயிரியை கொடுத்து அந்த பாலிப வயதில எங்களை ஈட்டுக் கொண்டிருந்தே அந்த பரிசுத்த ஆவியை தந்து எங்களை உம்முடைய ஜீவ புஸ்தகத்துல பேரெழுதி வைத்திருக்கிறவரே, நாங்கள் பேர் அந்த பேர் கிரைக்கு போடாதபடிக்கு உம்முடைய சித்தத்தின்படி வாழ, உம்முடைய அழைப்பின் அழைப்பில வாழ எங்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் விண்ணக்களையும் வேண்டுதல்களையும் தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்துக்கு பரலோகத்துக்கு தெரிவிக்கிறோம். மினிஸ்டர் இந்த தேசத்துல இந்த மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு அந்த மக்கள் தேசங்கள்ல பரிசுத்தா மினிஸ்டரிங் ஏஞ்சல் அந்த மக்களை அந்த இடத்துல இருக்கிற அசுத்த ஆவிகள் அகன்று மினிஸ்டரிங் ஏஞ்சல் அந்த இடங்கள் மினிஸ்டரிங் ஏஞ்சல் கிரிகைகள் செய்வீராக. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை ஒன்றான வித்துவராஜ் உமக்கு செலுத்தி ஆண்டவர் நெற்றிகரமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிற இடங்களை எப்பொழுது நேசிக்கிறீர்கள் நல்ல பிதாவி. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: நன்றி பாஸ்டர். இன்றைய நாளே ஒருவரோடு ஒருவர் எப்படி நடக்க வேண்டும் என்பதை வேதாம ரீதியிலே அதிகாரத்தினூடாக வசனங்களுக்குள்ளாக அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். மிக மிக ஆசிர்வாதம் இருந்தது. இந்த செய்தி மறு உழைப்பிலே கேட்கும் பொழுது அநேகர் கேட்டு ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நீங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்,
0: ஆமென். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you, மகேந்திரன். God bless you, everybody.
1: இதுவரை நேரமும் செய்து கொடுத்தோர் பாசான் என்று ஆசனான். ஒரு அறுவத்தில் ஒன்று நாளைய தினத்திலே உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே தாளந்தை கொடுத்து கலந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நாளைய தினத்திலே சிஸ்டர் மேகலா வாஸ் கவி கவிந்தாவுக்கு தான் முதலிடம் கொடுப்பேன். காரணம் இன்றைய நாளிலே அவளுக்கு கொடுக்க முடியாமல் போய்விட்டது. எனவே நாளைய தினத்தில் உங்களுக்கு முதலிடமாக துதிக்க ஆராதிக்க தருகிறேன் மேகலா வாஸ் அதோட கவி கவிந்தா. இன்றைய நாளே செய்தி இந்த தடையும் இல்லாமல் ஆவியாளர் வழிநடத்தினார். அதுக்காக நன்றி சொல்றேன். இப்பொழுது முடிவு ஜெபத்தை எடுக்க சிஸ்டர் டோலி அழைக்க போறேன். பிரஸ்டர் சிஸ்டர் டோலி முடிவு ஜெபத்தை எடுங்க.
2: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இவ்வளவு நேரமானவரை எங்க கூட இருந்து உங்களோட வார்த்தையின் மூலமாக எங்களை பெல்லப்படுத்தி நடத்தி வந்த உங்களோட மகா கிருபையில் காணி நன்றி செலுத்துறேன். கரம் பிடித்து நடத்துகிறவரே, கண்மேலில் அப்பா எங்களை நிறுத்தி வைத்து உங்களோட சித்தத்தை செய்வதற்கு எங்களை அழைத்த மகா பெரிதான அந்த அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வந்திருக்க ஒவ்வொரு ஊழியக்காரம் ஆண்டவரே, உங்களோட சித்தத்தின்படி நீங்கள் அழைத்து வந்தீர்கள். உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி ஆண்டவரே, இந்த சின்ன அசைவாடும் அந்த ஆவியை ஆண்டவரே, அந்த தூய்மையின் ஆவியை எங்களோட இடத்துல அப்பா இப்பொழுது வந்து அசைவாடுவதற்கு கொடுத்த அந்த வல்லமை நிறைந்த வல்லமைக்கு நன்றி செலுத்துவேன் அப்பா. மருந்து மைந்தரன் ஐயா களைத்து போய் வந்திருந்தாலும் ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய பலனை சத்துவத்தை கொடுத்து அவர்களுக்கு ஆண்டவரே புதிதான பலனை ஒரு இவ்வளவு நேரம் ஆண்டவரே உங்களோட வார்த்தை ஆண்டவரே கூறுவதற்கு கொடுத்த அந்த அன்பான பலனுக்கும் உங்களோட கிருபைக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே. வார்த்தைகள் கொடுத்தவருக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்க அப்பா உங்களோட சித்தத்தின் செய்வதற்காகவே நாங்க வந்து நிற்கிறோம். அப்படியே ஒவ்வொரு ஆத்துமாக்களை நீங்க அழைத்து வந்தவர்கள் ஆண்டவரே. இந்த ஊழியக்காரங்க ஆண்டவரே, பாஸ்டர் சிஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் கொடுத்த அந்த செய்திக்கு நன்றி செலுத்துறேனப்பா. மனுஷரை பிடிக்கிறவர்களாக ஆக வேணும் என்று கூறியபடி ஆண்டவரே அப்பா, நாங்கள் வி ஹாவ் டு பி ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன் அப்பா. அப்படி நீங்கள் அழைத்து வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். புதிதான ஊழியக்காரர்களுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்கள் அன்றைய புதிதான ஆத்துமாக்களை அழைத்து வரும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நன்றி சாமி, நன்றி. அந்த வார்த்தையில் எங்களுக்கு பலன் சத்தத்தையும் கொடுத்து நீங்கள் பலப்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் மெகலா வாசுக்காக நன்றி செலுத்துறேன். காலை ஜெபத்தையும் எடுத்து ஆண்டவரே உங்களுக்குள்ள மகளை வச்சு உங்களுக்குள்ள அப்பா வளர்றதுக்கு கொடுக்குற அந்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். அவள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்துக்கும் ஆண்டவரே, நீங்கள் அவர்கள் போக்கிலும் வரத்திலும் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவங்களுடைய அப்பா வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீங்க. நன்றி நன்றி நன்றி இயேசப்பா. இதற்கான ஜெபித்த ஆண்டவரே அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சாமுவேல் ராஜா பாஸ்டருக்கான வருகிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்கள் கொடுத்த வார்த்தையில் ஆண்டவரே அசைவாடும்படி ஆண்டவரே உங்களுடைய விசுவாசத்தின் நன்மை எங்களுக்குள்ள புதிதாக கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களோட அவிசுவாசத்தின் மூலம் ஆண்டவரே அற்புதங்கள் நடக்காம இருந்தா எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய அப்பா வீக்னஸை மன்னித்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புதிதான ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஒரு புதிதான விசுவாசத்தை அன்பை அப்பா நம்பிக்கையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற அந்த பாஸ்டர் போக்கிலும் வருத்திருந்தா அவங்க செய்யற ஒவ்வொரு ஊழிய ஆண்டவரே அந்த ஆழமான அழைப்பை கொடுத்து அழைத்த உங்களுடைய அன்புக்கு நன்றி செலுத்தி அவர்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்க நல்லவர் நல்லவர் போதுமானவர், அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன்ப்பா. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே பாச ஞான பிரஸ்துக்கான் வருகிற காலை நேரம் தைமை ஒதுக்கி வச்சு அப்பா எங்களை ஆசீர்வதித்த மகா பெரிதான வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி அவங்க கூட இருந்தாண்டவரே அவங்களையும் அவங்களோட ஊழியத்தில் ஆண்டவரே பெரிதான அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். போக்கிலும் மரத்திலும் இருந்து அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் ஆண்டன் ராசனத்துக்காண்டி ஜெபிக்கிறேன் அப்பா. ஒருவர்கோடு ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டே காலையிலும் வந்து ஆண்டவரே ஜெபித்து உங்களுடைய வார்த்தையை தினமும் 24 மணித்தளமாக ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உங்களோட வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். பாஸ்டர் ஆண்டன் ராசனத்தோட அப்பா இருங்க. இருங்க, அவங்களோட ஊழியத்து கூட இருங்க. அவங்க செய்கிற ஒவ்வொரு ஊழியம் வீண் போகாத வண்ணமாகப்பா உங்களோட சிறகு கீழே அவங்கள மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி சிஸ்டர் கருணா காமின் ஜபிக்கிறேன் அப்பா. அவங்க கொண்டு வர்ற ஒவ்வொரு புதிதான பாடல்களையும் இன்னும் அதிகமான புதிதான காரியங்களை அவங்களோட ஜீவியத்தில் செய்யும்படியாக ஜபிக்கிறேன். புதிதான பாடல்கள் மூலமாக பாடல்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தின் அதிகமாக உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்காண்டவரை உங்கள் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்திருக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. சிஸ்டர் கிரேசியர் ரஞ்சனு காண்டு வருகிறேன் ஆண்டவரே. அவங்களை ஆராதித்த ஒவ்வொரு ஆராதனையும் தியான தேவ தியானத்துக்கும் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. அவங்க செய்யும் பொழுது உங்களோட வார்த்தையில் எவ்வளவோ அன்பு உள்ளது, எவ்வளவோ ஜீவன் உள்ளதப்பா. நானே வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கேன்னு சொன்னபடி ஆண்டவரே நீங்கள் வழி நடத்துகிற ஒவ்வொரு கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்கள் கூட இருந்து நீங்கள் நடத்துகிற உங்களோட மகா பெரிதான கிருபைகளுக்கானே நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எங்களை பரிசுத்தாக நீங்கள் பரிசுத்தமாக இருக்க போல யாவரையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வரேன். கிருபைகளுக்கானே நன்றி செலுத்துகிறேன். சிஸ்டர் ரஞ்சினி ஜபித்த ஜபத்துக்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களை அவங்களோட குடும்ப தரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிற அப்பா. எனக்கும் பலவீனத்தில் பலன் கொடுத்த ஆண்டவரே என்ன விதமான கஷ்டத்தின் நிமித்தத்தில் வாண்டே உங்களுக்குன்னு தலை நிமிர்ந்து உங்களோட முகத்தை பார்த்து உங்களை துதிப்பதற்கு தந்த மகா பெரிதான அழைப்புக்கு நானும் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கணவர் கவலையில் இருக்கும் பொழுது உங்களோட கண்ணீர்களை எங்கே அவருடைய கண்ணீரை நீங்கள் துடைக்கிறதுக்கு வல்லம் இருந்த தகப்பனாக இருக்கிறீங்க அப்பா. நாங்கள் கர்த்தர் நல்லவர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக அவரை ருசித்து பார்ப்பதற்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பையும் உங்களுடைய விசுவாசத்தை நம்பிக்கையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அவங்க பலவீனமாக இருக்கும் பொழுது பலனை கொடுத்து நீங்கள் வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. பிரதர் லெஸ்ட்ரி சிஸ்டர் ரீட்டா அவர்கள் மறைவில் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் நீங்கள் பார்க்குறீங்களா ஆண்டவரே, கண்ணோக்கி பார்க்குறீங்க. இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவர் இது லேசான காரியம் இல்லை. ஆனால் உங்களோட பலனை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது அது எங்களுக்கு லேசான காரியமாக இருக்கிறது. அப்படி அவர்களையும் அவங்க குடும்பத்தாரையும் அப்பா ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் யாவரையும் ஆசீர்வதித்து உங்களோட சித்தத்துக்கு நாங்கள் உங்களோட சித்தத்துக்குள்ளே நாங்கள் அடங்கி இருந்து உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் மட்டுமே.
3: சிஸ்டர் டாலி, சிஸ்டர் அருந்ததி,
2: ஓ சாரி சிஸ்டர் அருந்ததிக்கான ஜபிக்கிற ஆண்டவரே அப்பா. அவர்களை ஆண்டவரே வந்தார்கள் திருப்பி போய்விட்டார்கள் அப்பா. அவர்கள் அவங்க கூட இருந்து அவங்க கொடுக்குற வார்த்தையும் கவிதைகளை நாளைக்கும் கொண்டு வந்து கவிதாக்கம் ஜபிக்கிற ஆண்டவரே அவர்களையும் கூட வந்து உங்களோட சித்தத்தைப்படி நீங்கள் அழைக்கிற ஊழியக்காரங்க ஐயா. நீங்கள் உங்களில் பெரிதான ஒரு நோக்கம் நீங்கள் அவர்கள் மேல் வைத்திருக்கிறீங்க. அதுக்காண்டி அழைத்து வந்தீங்கப்பா. அதுபடி ஆண்டவரே உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிலையில் தங்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவரே நீரே எந்த கண்மலையானவர் ஆண்டவரே எங்களை காக்கும் தெய்வம். அதுக்கான நன்றி செலுத்துல எங்களுக்கு தேவ பயத்தை உங்களுக்கு பயப்படுற பயந்து நடுங்கி உங்களுக்கு தாழ்மையான ஆவி ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு கொடுத்து அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் எங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்கு அப்பா யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமே பட வேணும் என்று கூறி ஆசீர்வதி ஜெபித்து யாவருக்கும் ஆண்டவரே உங்களோட சித்தத்துக்கு படி அப்பா நாங்கள் நடப்பதற்கு உங்களோட தயவையும் உங்களோட அன்பையும் கிருபையும் கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நாளைக்கு உபவாச கூட்டத்துக்கான ஜெபிக்கிறேன் அப்பா. வருவர்கள் ஏனோ தானோ மாறி வராமைக்கு உங்களுக்குள்ள பயந்து உங்களுக்குள்ள நடுங்கிற அந்த அந்த அந்த பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் பெரிதாக நினைத்து அந்த பிரசன்னத்தை எங்களுக்கு தந்தீங்க அப்பா. அதை நாங்கள் உணர்ந்து இன்னும் அதிகமாக உங்களுக்கு நாங்கள் தாழ்மையா இருப்பதற்கு எங்களை அதிகமாக உங்களோட சித்தந்தபடி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: சிஸ்டர் டாலி முடிவு ஜபத்தை

கொடுக்க போகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி உன்னை சந்திக்க போகிறது தேவ மகிமை. இப்பொழுது உன் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும்படிக்கு தேவனுடைய மகிமை உன்னை சந்திக்கிறது. நீண்ட கால பிரச்சனைகள், நீண்ட கால வியாதிகள் உன்னை விட்டு நீங்கி போகும்படி கர்த்தருடைய மகிமை எப்படி இயேசு

விடுதலை பெற்று தேவனுக்கு சாட்சியாக வாழுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இயேசுவை போல இன்பமானவர் யாருண்டு? நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவை போல மதுரமானவர் யாருண்டு? உன்னத பாட்டி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நேசர் எதினால் விசேஷித்தவர். அவரை குறித்து அநேக விஷயங்கள் சொல்லப்படுகிறது. கடைசியிலே சொல்லுகிறார்கள், அவர் முற்றிலும் அழகுள்ளவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை போல இந்த உலகத்தில் மாறாவையும் மதுரமாய் மாற்ற யாராலும் முடியாது. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அற்புதங்களை செய்தவர். அந்த தேவனைத்தான் இந்த நாளிலே பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம். என் இயேசுவை போல் இன்பமானவர் யாருண்டு என்று சொல்லி பாடி ஆண்டவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ.

இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நம்மை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம். நம்மை நினைத்த ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆராதிப்பது நம்ம மேல விழுந்த கடமை. ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிக்க போகிறோம். ஹலே.

என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற அருமையான பிள்ளைகளை கர்த்தர் இன்று முதல் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெற்றியாக மாறப்போகிறது. வெற்றி உள்ள வாழ்க்கை. இன்றைக்கு நீ போகிற இடமெல்லாம், நீ செல்லுகிற இடமெல்லாம் உன் காரியம் இவ்வளவு நாளும் உனக்கு தோல்வியா இருந்திருக்குமானால் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு போங்க, ஜெயத்தோடு திரும்பி வரப்போறீங்க. வெற்றி உள்ள நாட்களை பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. என்னோடு இணைந்து ஆராதித்த உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கொடுத்து உடைய பிள்ளைகளை நீ சந்தோஷப்படுத்த போகிறதற்காக நன்றி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அன்றைக்கு எசேக்கியேலை பயன்படுத்தி உலர்ந்த எலும்புகளை உயிர் வர செய்தார். உன் வாழ்க்கையும் உலர்ந்து போயிருக்கிறதா? என் இயேசுவின் ஆவி உனக்குள் பிரவேசிக்கட்டும். நரம்பாகிய தேவ சிந்தை உனக்குள் உருவாகட்டும். வசனமாகிய சதையும் தோலாகிய பரிசுத்தமும் உன்னை மூடுவதாக. என் தேவனுக்காய் எழும்பி பிரகாசி, உனக்காய் ஜெபிக்கிறேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: did.
1: Recording in progress.
2: Praise the Lord, sir.
3: Praise the Lord.
2: Amen. நினைத்து உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்த விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானவராகவே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மறுவலை கேட்கப்பட்ட ஒருவரையும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அருமையானவர்களை எங்களுடன் ஊழியர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் மன்னிக்க வேண்டும், பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் எங்களுக்காக உங்களுக்காக எடுத்து வர போற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென்.
3: ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தின் நாமத்தினால் உங்கள் அனைவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆகவே அதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை இன்றும் காண்போம்.

0: என்றும் காண்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மேன்மையாக, மகிமையாக, வெற்றிகரமாக நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள் நீர் கிரியை செய்கிறவராக இருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிரியை இப்பொழுதும் எங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிறதற்காக, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறதற்காக, எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயும் பூரண விடுதலை, பூரண நன்மை இப்பொழுது இன்றைக்கு மேற்கொள்ளுகிறதற்காக நன்றி. உம்முடைய மகிமையை காண்பார்களாம், விடுதலை உண்டாயிருப்பதால் இயேசுவின் நேற்று நாமத்தினால். ஆமேன். பிரியமானவர்களே, எடுப்போம், வாசிப்போம் மத்தேயு 5:43-48 48 வரைக்கும் வாசிப்போம். இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. நாங்கள் இலகுவாக அல்லது வேகமாக இவைகளை படித்துவிட்டு கடந்து செல்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் உட்கார்ந்து தியானிப்பது கம்மியாக, குறைவாக இருக்கிறது. அதனால்தான் வேத தியானம் மிக மிக அவசியம். ஆமேன். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உனக்கு அடுத்தவைகளை சிநேகித்து உன் சுத்திருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்ப மிக முக்கியமான ஒரு காரியம், கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாங்கள் செய்ய வேண்டிய எங்களுடைய கடமை என்று சொல்வதை பார்க்கலும், எங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டுமானால், எங்களுக்கு எங்களை பகைக்கிறவர்களை நாங்கள் சிநேகிக்க வேண்டும். அப்படி சிநேகிக்கும் பொழுதுதான் நாங்கள் அவர்கள் மூலமாய் கிரியை செய்கிற சத்துருவை நாங்கள் ஜெயிக்கிறோம். ஆமென். ஆனால் அநேக வேளைகளில் எங்களுடைய மாமிசம் என்ன செய்கிறது? அவர்களுக்கு விரோதமாய் ஆட்டோமேட்டிக்காய் கிரியை செய்கிறது. அல்லது எங்களுடைய மாமிசம் என்னத்தை விரும்புகிறது? அவர்களுக்கு தவறான காரியம் நடக்க வேண்டும், தேவனுடைய நியாய தீர்ப்பு மேற்கொள்ள வேண்டும். இப்படியாகத்தான் எங்களுடைய உள்ளம் பிரயாசப்படுகிறது. அப்படி செய்யாமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை நேசிக்க வேண்டும். கவனியுங்கள், பழைய உடன்படிக்கையின்படி உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கு. இது வந்து பழைய உடன்படிக்கை. ஆனா இயேசுவின் படி, புதிய உடன்படிக்கையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்படி சிநேகிக்கும் பொழுதுதான் அந்த சத்துரு ஆருக்கு விரோதமாக அல்லது நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற சத்துருவினுடைய கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படும், அழிக்கப்படும். ஆமென். அப்படி இல்லாவிட்டால் என்ன செய்யப்படாது? அது அழிக்கப்பட மாட்டார். அது இன்னும் விரோதமாய், இன்னும் அநேகமாய் என்ன செய்யும்? மல்டிப்ளை ஆகும், பெருகும். அப்ப சத்துருவின் கிரிகை என்பதை அறிந்து, அதனால் தான் அவர்கள் எனக்கு விரோதமாய் சத்துருவாய் கிரியை செய்கிறார்கள் என்று அறிந்து, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராடாமல் அந்த ஆவிக்கு விரோதமாய், அந்த ஆவியை எப்படி என்னால் துரத்த முடியும், எப்படி நிர்மூலமாக்க முடியும் என்று சொன்னால், சிநேகிப்பதன் மூலமாய். ஆமென். அன்பின் மூலமாய்த்தான் விடுதலை அங்கே உருவாக முடியும். பகைப்பதன் மூலமாய் அங்கே விடுதலை உருவாக முடியாது. அவர்களை சத்துருவாக, சத்துருவானவன் பிசாசானவன் செயல்பட வைக்கிறான் என்று சொன்னால், அதற்கு காரணம் நாங்களும் அவர்களுக்கு விரோதமாய் சத்துருவாக, எதிரிகளாக மாற வேண்டும் என்பதே பிசாசினுடைய தந்திரம். ஆனால் ஈஸியாக அவனுடைய வலையிலே நாங்கள் விழுந்து விடுகிறோம். யாராவது நமக்கு விரோதமாக கிரியை செய்தால் நாங்களும் அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்ய அல்லது பேச அல்லது மற்றவர்களுக்கெல்லாம் இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? கிரியை செய்கிறோம். ஆனால் அப்படி செய்யாமல் அவர்களை சிநேகித்து அவர்களுக்காக ஜெபிக்க, அந்த சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாகும்படி ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அதைத்தான் இயேசு கூட செய்கிறார். இயேசு, உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் செய்யாமல் எங்களை செய்ய சொல்லி ஒருபொழுதும் செய்ய மாட்டார். நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் அவரை போலவே நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதே தேவ சித்தம், தேவ திட்டம். நாங்கள் ஒரு வேளை சொல்லலாம், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று. ஆனால் நாங்கள் எங்களையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுகிறோம், அதுதான் முக்கியம். ஆமென். கேட்கிறவர்களாய் அல்ல, செயல்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். கவனியுங்கள், ரோமர் அஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நாம் பாவிகளாயிருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, கவனியுங்கள், நாங்கள் பாவிகளாய், எதிரிகளாய், தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்ப சத்துருக்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது அவர் நம்மை சிநேகித்தார். அதனால்தான் பூமிக்கே கடந்து வந்து நம்மை விடுதலையாக்க கிரியை செய்வார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்ல. நிச்சயமாமே, நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்க அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, மரண பரியந்தம் குமாரனை ஒப்பு கொடுத்ததினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது, மீட்கப்படுவது, விடுதலையாக்கப்படுவது, சுகத்தை பெற்றுக் கொள்வது அதிக நிச்சயமாகும். ஆமென். அப்ப நாங்கள் இப்பொழுது பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்ட பிறகு அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்மை மேற்கொள்ளுவது, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சூழ்நிலையை, நம்முடைய நாம் கையிட்டு செய்கிற காரியங்களை அவைகள் மேற்கொள்ளுவது அதிக நிச்சயமாமே. ஆனால் அநேக வேளைகளிலே இதை நாங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறோம். தேவன் அவருடைய நேரத்தின்படி, அவருடைய காலத்தின்படி தான் செய்வார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவர் செய்து முடித்தார். ஆமென். இன்று நாங்கள் இதை விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். நாம் போற இடத்தில் எல்லாம் நிறைய எண்ணத்தை அறிகிறேன், எவ்வளவோ சாட்சிகள் அவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், அவர்கள் இந்த சத்தியத்தை, இந்த ரேடியோவிலே சொல்லப்படுகிற காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ணுகிறார்கள். இந்த மெசேஜை கேட்டு ஒரு சகோதரி சொன்னார், நான் எப்பொழுது சொந்து போற நேரத்தில் எல்லாம் நான் இந்த மெசேஜை கேட்டு என்ன செய்கிறேன், உற்சாகம் அடைகிறேன். உற்சாகம் அடைகிறது மாத்திரமல்ல, எனக்கு நன்மை உண்டாயிருக்கிறது. ஆமே. ஆகவே இது என்னுடைய வசனம் அல்ல, இது தேவனுடைய வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நான் ஒரு டெலிவரி மேன், உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை டெலிவர் பண்ணுகிறேன். உங்களுடைய விசுவாசம் உங்களை விடுதலை ஆக்குகிறது. ஆமே. நீங்கள் தேவன் மேல் வைக்கிற அந்த விசுவாசம் உங்களை என்ன செய்கிறது? விடுதலை ஆக்குகிறது. ஆமென். நீங்கள் மறுபடியும் நாங்கள் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் 43 தொடக்க 48 வரை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அப்ப முதலாவது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இரண்டாவது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்க. அப்ப இதை நாங்கள் செய்வதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறோம் அநேக வேளைகளில், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அநேகருக்கு இந்த காரியம் வந்து ரொம்ப கடினமா இருக்கிறது, மற்றவர்களை ஆசீர்வதிப்பது. அநேகர் மன்னிக்கிறதுக்கே என்ன செய்யறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் இலங்கையில, அந்த சவர் எனக்கு சொல்லியிருந்தார், எனக்கு விரோதமாய் அவருக்கு விரோதமாய் சில பேர் கிளம்பி கிரிய செய்தார்கள், ஆகவே அவர்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். அவர்கள் புழு புழுத்து செத்து போனார்கள் என்று ரொம்ப பெருமையாக சொன்னார். பிரியமானவர்களை, அதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுவது. ஆபேலின் இரத்தம் என்ன சொல்லுகிறது, பழிக்கு பழி வாங்கு என்று கூப்பிடுகிறது. ஆனால் இயேசுவின் இரத்தமோ மேன்மையான காரியங்களை, மன்னிப்பை, விடுதலையை, உயிர்த்தெழுதலை பேசுகிறது. ஆமென். ஆகவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, எங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் அந்த சத்துருவின் தந்திரத்தில் இருந்து, கிரியையில் இருந்து நாங்கள் முதலாவது விடுதலை ஆகும். ஆமென். இரண்டாவதாக அவர்களை ஆசீர்வதிப்பதனால் அவர்கள் விடுதலை ஆக்கப்படுகிறார்கள். அந்த பிசாசின் கிரியையில் இருந்து, ஆதிக்கத்தில் இருந்து அவர்கள் விடுதலை ஆக்கப்படுகிறார்கள். தவளை குறித்து உங்களுக்கு தெரியும், தவுள் தாவீதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான், ஆயிரக்கணக்கான, தவனிங்கள் நூற்று கணக்கானதல்ல, ஆயிரக்கணக்கான போராளிகளை கூட்டி கொண்டு தாவீதை தேடி வருகிறான். தாவீது இருக்கிற அதே குகைக்குள்ளே, அல்லது அதே குகைக்குள்ளேதான் அவர்களும் என்ன செய்கிறான், அந்த இடத்துக்கு வந்து அந்த குகைக்கு பக்கத்திலே தான் தவளும் என்ன செய்து கொண்டிருக்கிறான், தூங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த இடத்திலே தாவீது என்ன செய்கிறான் என்று
1: சொன்ன
0: அங்கியின் நுனியை வெட்டி, நாய்க்கிலே அவர் சவுல் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அங்கியினுடைய நுனியை கட் பண்ணி அவன் அங்கே வைத்திருக்கிறான். அடுத்த நாள் காலையிலே அவன் தவளை கூப்பிட்டு, இங்கே பாரு, கர்த்தர் உம்மை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார், ஆனால் நானோ உமக்கு விரோதமாய் கிரிகை செய்கிறவன் அல்ல, உம்மை அழிக்கிறவன் நான் அல்ல, உம்மை அழிக்கும்படி நான் வரவில்லை, உம்மை சபிக்கும்படி நான் வரவில்லை, ஆகவே நான் உமக்கு எதிரி கிடையாது என்று சொல்லி அங்கே அவன் ஆசீர்வதிக்கிறான். அப்படி சொன்னதினால் நடந்த காரியம் என்னென்று சொன்னால், சவுல் இவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சவுலுக்குள்ளே இருந்த அந்த ஆவி அவனை விட்டு வெளியேறினால், இப்பொழுது சவுல் அவனை ஆசீர்வதிக்கிறான், நீ இஸ்ரவேலின் ராஜாவா இருப்பாய் என்று சொல்லி தீக்கரசரிசனம் உரைக்கிறான். அப்ப சவுலையா தாவீது ஆசீர்வதித்ததன் நிமித்தம் கவனியங்கள், அவனுக்குள்ள இருந்த, சவுலுக்குள்ள இருந்த பிசாசு ஓடி போகிறது. இரண்டாவது, எனிமியே எனிமியாய் வந்தவனே இப்பொழுது என்ன செய்கிறார், தாவீதனுடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, நிலைத்திருப்பதாக, நீ ராஜாவா இருப்பாய் என்று சொல்லி என்ன செய்கிறான், ஆசீர்வதித்து விட்டு கடந்து செல்கிறான். அப்ப கவனியுங்கள், இதுதான் நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நடக்கிற காரியம். ஆசீர்வதியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்றால் முக்கியமான ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டி இருக்கிறோம். உங்களை சபிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்பது ஈவன் அதிகம் மேல். ஏனென்றால் எவ்வளவுக்கு அதிகமாய் அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளுகிறார்களோ ரட்சிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு நிரந்தர விடுதலை கிடைக்கிறது. ஆமென். ஆகவே அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்பது அவர்களை ஆசீர்வதிப்பதால், அவர்கள் எங்களுக்கு விரோதமா கிரியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் மேன்மையான மகிமையான ஆசீர்வாதம் என்ன? ரட்சிக்கப்படுவது. ஆமென். தேவன், இவன் எனக்கு விரோதமா எழும்பினபடினா இவன் அழிக்கப்படுவானாக என்று நாங்கள் நினைக்காமல், இவன் அழிந்து போவானாக என்று நினைக்காமல், உம்முடைய நியாய தீர்ப்பு மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் நினைக்காமல், மாறாக உம்முடைய ரட்சிப்பு இவனை மேற்கொள்ளட்டும், விடுதலையாக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா ரட்சிப்பு அவர்களை மேற்கொள்ளும். நிச்சயமாய் அவர்கள் இந்த பிசாசின் கிரியையில் இருந்து விடுதலை ஆவார். ஆமென். மத்தேயு, கவனியுங்கள், மத்தேயு 27 24 25 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். காலம் சமீபமா, கலகம் அதிகமாகிறதே அல்லாமல், தன் பிரியத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இவனுடைய கவனிங்கள், ஜனங்கள் என்னத்தை வாயை திறந்து பேசுகிறார்கள் என்பதை பாருங்கள், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக, அவனிங்க இருப்பதாக என்று சொன்னார்கள். எப்படி அறிக்கை எடுக்கிறார்கள் என்று பாருங்கள். ஆனால் நாங்கள் கவனிக்கிறோம், லூக்கா 23:34 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென். அப்ப கவனியுங்கள், அவர்கள் சாபத்தை பேசுகிறார்கள், இவன் தங்கள் மேலே சாபத்தை பேசுகிறார்கள், ஆனால் இயேசுவோ அவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யார் எப்பேற்பட்ட சாபத்தை நம்மேல் பேசினாலும் நாங்கள் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் மேல் பேச வேண்டும். ஆமென். அப்படி பேசுவதனால் அவர்களை நாங்கள் விடுதலை ஆக்குகிறோம். அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ திட்டம். அப்படியாகத்தான் தேவனே செயல்படுகிறார். அப்ப தேவனை, தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதே தேவ திட்டம், தேவ சித்தமாய் இருக்கிறது. ஆமென். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். 3, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப கவனியுங்கள், இது மிக மிக முக்கியம். அநேக பிள்ளைகள் வந்து தேவனே என்னை ஆசீர்வதியும், தேவனே நான் இன்னும் ஏன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறேன், என்னில் இருக்கிற குற்றம் என்ன, குறைவு என்ன என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய குணாதிசயத்தை கவனியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பது அவருடைய குணாதிசயம். சபிப்பவனையே அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய உங்களை ஏற்கனவே அவர் ஆசீர்வதிக்காமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. பகைக்கிறவர்களையே அவர் ஆசீர்வதிப்பாரானால் நீங்கள் பகைக்காமல் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்காதிருப்பது எப்படி? ஆனால் ஒரு பழைய மைண்ட் செட்டிலே நாங்க ஓடிட்டு இருக்கோம். நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்டா, நான் என்ன செய்தால் தேவன் எனக்கு என்ன செய்வார், ஒருவேளை நான் சரியா செய்யலையோ, ஒருவேளை நான் சரியா தேவனுடைய சித்தத்தை செய்யலையோ, அல்லது தேவனுக்கு பிரியமா நடக்கலையோ, ஒருவேளை என்னுடைய பேரண்ட்ஸ் அப்படி செய்யலையோ, இப்படியாக நான் ஏதோ ஒரு தவறான காரியங்களோடு என்னை இணைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறேனே அல்லாமல் கிறிஸ்துவோடும் அவருடைய அன்போடும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் இப்படியான காரியங்களுக்கு காரணம். அவரை நான் சரியாக அறிந்து கொள்ளவில்லை, அவருடைய அன்பை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. கவனியுங்கள், ஒன்று தீமேத்தை முதலாம் அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். போல் இதிலே தன்னை குறித்து பரிசுத்த போல் எழுதுகிறார், முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவவிசுவாசத்திலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பூரணமாய் பெருகிற்று. ஏனென்றால் அவர் தண்டிக்காமல் மன்னித்தார். மன்னித்தது மாத்திரமல்ல, அவனை அபிஷேகித்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு எல்லா விதமான வெளிப்பாட்டையும் கொடுத்தார். ஆமென். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களின் பிரதான பாவி நான். அப்ப கவனிங்க, பிரதான பாவியாகிய என்னை தேவன் இப்படியாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், தேவனை குறித்து தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சுபாவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. உன் சத்துருவை சிநேகி என்று சொல்லுகிற தேவன் எங்களையும் நாங்கள் சத்துருக்களா இருக்கையிலே சிநேகித்து நம்மை தேடி வந்தார். நாங்கள் அநேக காரியங்களை சாபமாய் பேசின பொழுதிலும் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த இரத்த பலி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் என்று சாபத்தை நாங்கள் வாங்கி கொண்ட பொழுதிலும் அதில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படி இவர்களை மன்னியும் பிதாவே என்று அவர் எங்களுடைய தவறான ஜபங்கள் தவறான எண்ணங்களை கேன்சல் பண்ணுகிறதவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திற்கிறவங்க பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அப்ப நாங்கள் அவருடைய புத்திரராய் செயல்பட வேண்டும் என்பதே தேவ சித்தம், தேவ திட்டம். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, இதுதான் தேவனுடைய சுபாவம். பிரியமானவர்களை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள், தீயோர் மேலும் நல்லோர் மீதும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மீது அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நீங்க சுபாவத்தின்படி பார்க்கும் பொழுது கவனியுங்கள், அவவிசுவாசியும் நல்லா படிக்கிறான், அவனுக்கும் நல்ல மூளை கொடுக்கப்பட்டிருக்கு, அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது, அவனுக்கும் சூரியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சந்திரன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுவாசம் காற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் சுவாசிக்கும்படி, அவனுக்கு நல்ல ஹெல்த் தேவன் கொடுத்திருக்கிறார், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகளை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு என்னத்தை எல்லாம் கொடுத்தாரோ அதே காரியங்களை தான் அவங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். பாரபட்சமே அல்ல. ஏனென்றால் நாளைக்கு அவன் என்ன சொல்ல முடியாது, இல்லை உம்முடைய அன்பை எனக்கு காண்பிக்கவில்லை, என்னை நீர் சபித்து போட்டீர் என்று அவன் சொல்ல முடியாது. தேவன் நல்லோரையும் தீயோரையும் என்ன செய்கிறார், ஆசீர்வதித்த தேவனாய் இருக்கிறார். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள சகலதும் நமக்கும் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள், உண்மையிலேயே பிசாசன் பிள்ளைகள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அவங்க எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனால் அதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே பிசாசு அவர்களை ஆளுகை செய்கிறான். ஆனால் தேவனுடைய சுபாவம் என்ன, அவர் தீயோர் மீது நல்லோர் மீது தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? அப்ப இந்த உலகமே அப்படித்தான் செய்யிற்று. அப்ப அதே போல நாங்கள் செயல்படுவோமானால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படவில்லை என்பதாக அர்த்தம். ஆமென். இதை நாங்கள் செய்தாலே நிறைய பேரை நாங்கள் விடுதலை ஆக்குகிறவர்களாய் இருப்போம். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? அப்ப நன்மை செய்யறவர்களுக்கு மாத்திரம் தேவன் நன்மை செய்வாரானால் தேவன் விசேஷித்து செய்கிறது என்ன? அப்ப நன்மை செய்யறவர்களுக்கு மாத்திரம் அல்ல, தீமை செய்கிறவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்பதை எங்களுடைய கண்களாலே பார்க்க முடிகிறது இந்த உலகத்தில். அதை பார்த்து தேவன் அவனை கூட ஆசீர்வதித்து இப்படியா வைத்திருக்கிறாரே, அப்ப அவனை காட்டிலும் நான் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று எண்ணாமல், இவனெல்லாம் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, நான் இப்படி இருக்கிறேனே, என்னோ தானோ தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே என்று நான் பேசுவேனானால் என்னுடைய சத்துருவை நான் சிநேகிக்கவில்லை, என்னை சபிக்கிறவனை நான் ஆசீர்வதிக்கவில்லை. ஆனால் அப்படி செய்யும்படிதான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். அப்படி செய்வதனால் எனக்கும் உங்களுக்கும் பெரிதான ஆசீர்வாதம் உண்டு. அவர்களால் முடியாது, என்னை சபிக்கிறவனால் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஏனென்றால் தேவ சுபாவம் அவர்களை மேற்கொள்ளவில்லை, அவர்களால் தங்களை விடுதலையாக்கி கொள்ள முடியாது. ஆனால் நாங்கள் ஆசீர்வதிப்பதனால் நாங்களும் விடுதலை ஆகிறோம், மற்றவர்களையும் விடுதலை ஆகிறோம். நாங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், மற்றவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. அப்ப கவனியுங்கள், எது பூரண சற்குணம் என்றால் உங்கள் சத்துருவை திணையுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இது என்னவாம், உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. இது பிதாவின் பூரண சற்குண குணாதிசயங்கள். நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்றால் முடிஞ்சா செய்யுங்கோ இல்லாட்டி விட்டுட்டு போங்கோ என்பதாக அல்ல, அப்படியா இருக்க கடவீர்கள் என்று தேவன் நம்மேல் பேசுகிறார். ஆமென். இப்படியாய் நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் போகிற இடங்களில் எல்லாம் ரட்சிப்பு மேற்கொள்ளும். அநேக வேளைகளிலே மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது, விரோதமாய் வரும் பொழுது நாங்கள் அப்படியே ஒதுங்கி கொள்ளுகிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செயல்படுவதில்லை. எப்படியெல்லாம் அவர்களை ஆசீர்வதிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபித்து அவருடைய தேவை என்ன, அவருடைய பிரச்சனை என்ன என்பதை அறிந்து அதிலிருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க தவறுகிறோம். ஆனால் தயவு செய்து இதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம். இதை நாங்கள் செய்வோமானால் நிச்சயமா தேவன் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து மேற்கொள்ளும். ஆமென். எபேசியர் 2:4 9 வரைக்கும் வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். அப்ப நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. உங்களுடைய ஆசீர்வாதம் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய சுகம் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆமேன். சரீரத்தின் பலன் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆமேன். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே மீட்கப்பட்டோம், சுகமாக்கப்பட்டோம், விடுதலை ஆக்கப்பட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க பண்ணுவதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி ஆமேன் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமேன். அப்ப அவரோடு கூட நாங்கள் எழும்பினது மாத்திரமல்ல, அவரோடு கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அதிகாரம் பெற்றவர்களாய், வல்லமை உடையவர்களாய், அவரை விட்டு விலகி அல்ல, அவருக்கு தூரமாக அல்ல, அவரோடு கூட அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய் ஆமென் நாங்கள் இருக்கிறோம். அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவரோடு கூட உட்காரவும் செய்தார், செய்வாரல்ல செய்தார். அப்ப இப்ப நாங்கள் தனியே அல்ல, அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது. இது மிகவும் முக்கியம். தேவன் பெற்றுக் கொடுத்த சகலத்தையும் எப்படி பெற்றுக் கொள்வது? விசுவாசத்தை கொண்டு. கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் பெற்றுக் கொள்ளுகிறது. இது உங்களால் உண்டானது அல்ல, நம்முடைய கிரியையினால் அல்ல, நாம் எவ்வளவு கொடுத்தோம் என்பதனால் அல்ல, எவ்வளவு ஒறுத்தோம் என்பதனால் அல்ல. இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. ஆமேன். இது தேவனுடைய ஈவு. ஆமேன். ஆகவே தேவன் தம்முடைய ஈவினாலே, ஈவின் மூலமாய் இனமாக இலவசமாக சகலத்தையும் உங்களுக்கு கொடுத்து தீர்த்து விட்டார். அவரையே கொடுத்தவர், அவரோடு கூட எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளியிருக்கிறார். ஆகவே ஜெபம் பண்ணு. அன்பின் பிதாவே, வாருமையா தாருமையா என்பதாக அல்ல, நீர் ஏற்கனவே வந்து எனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்து உம்மோடு கூட என்னை எழுப்பி உம்மோடு கூட உட்காரவும் பண்ணியிருக்கிறீர். என்னை உயிர்ப்பித்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையை, சரீரத்தை, பைனான்ஸை உயிர்ப்பித்திருக்கிற என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பித்திருக்கிற தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்திருக்கிற உயிர்ப்பித்திருக்கிற அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்து முடித்த சகல ஆசீர்வாதம் இப்பொழுது மேற்கொள்ளுவதால், சுகம் மேற்கொள்ளுவதால், ரட்சிப்பு மேற்கொள்ளுவதால், மீட்பு மேற்கொள்ளுவதால், விடுதலை மேற்கொள்ளுவதால், உண்மை அறிகிற அறிவு இன்னும் அதிகமாய் மேற்கொள்ளுவதால் உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பித்து ஆகவே என்றென்றைக்கு அவர்கள் உயிரோடும் அதிலே பலகி பெருகவும் பண்ணுகிறவராயும் இருக்கிறது. இப்பொழுதே மேற்கொள்ளுவதால், இப்பொழுதே மேற்கொள்ளுவதால் இயேசுவின் நேற்று நாம ஆமென் ஆமென் ஆமென்
1: எங்களுக்காக யாவத்தையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார், அவற்றை எங்களுக்காக தந்தும் இருக்கிறார், அவற்றை பெற்றுக்கொள்ள நமது விசுவாசம் மட்டும் போதும். ஆமேன். நன்றி பாஸ்டர். தேவசெய்தி கூட வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கதிர்தாமே உங்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக. கதிரை கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறு ஒழிப்பை கேட்க போன்ற ஒருவர் சார்பிலும், அதே வேளையிலே அதே வேளையில் யூடியூப் கூட, பேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போன்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தரை சுத்தமானால் நாளை நாளிலே இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமென்,
0: ஆமென், ஆமென்,
1: ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயில் இணைந்து மினிஸ்ட்ரி சார்பாக மாலை வேளையில் இணைந்து வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். விசுவாச வார்த்தைகள், விசுவாசத்தை பெற்றுக் கொள்வதுதான் நமது காரியம். ஆமேன். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆமேன். வேளையிலும் அவருடன் விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆமேன்.
2: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என்ன கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் நற்செய்திகளை கேட்க செய்கிற நாளாயும், கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை தருகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போயும், வரும் காலங்களை குறித்து அச்சத்துடனும், காத்திருப்புகளுக்கு பதில் தாமதமாவதால் உண்டாகின்ற பயத்துடனும் காணப்படுவதால், அதை குறித்து புலம்பியபடி என்ன ஆகுமோ, எப்படி மாறும், எங்கு செல்வோம் என்று அநேக கேள்விகளுடன் தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்ற உங்களின் இருதயத்திற்கு ஏற்ற ஆறுதலையும் பதிலையும் கர்த்தர் இன்றைய நாளில் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு உங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றுகின்றார். உங்களின் சிறையிருப்புகளுக்கு விடுதலையை தருகின்றார். நன்மைகள் உங்களுக்கு உண்டானவைகள் உங்கள் வீடு தேடி வரும்படி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை நேசித்த பிள்ளைகளின் கண்ணீர் நிலையை மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 அதிகாரத்தை.

0: நினைவற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். மாத்திரமல்ல, அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஆகவே எல்லாவற்றையும் எங்களால் ஜெயம் கொள்ள முடியும். ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறபடினால், அவரே ஜெயத்தை எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறபடினால், அவரே எங்களுடைய ஜெயமாய் இருக்கிறபடினால், எங்களால் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். ஆமேன். ஏனென்றால் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வருகிறோம், எபேசியர் 6:10 இருந்து, அதாவது எங்களுடைய ஆயுதங்கள் எங்களுடைய போராட்டங்கள் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னால், அவைகள் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகின்றன. ஆனால் அதை ஜெயிக்கும்படியாய் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லா அதிகாரத்தையும் வல்லமைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதென்றும் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே சர்வாயுத வர்க்கம், இது வந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி நாங்கள் அநேக காரியத்தை பார்த்தோம். சத்தியம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று பார்த்தோம். அதற்கப்புறமாக இரண்டாவதாக தேவனுடைய நீதி, இந்த நீதியை குறித்து நீங்கள் அதிகமாக தியானிக்க வேண்டும். ஏனென்றால் தேவ நீதி உங்களை உருவாக்குவது, உங்களை விடுவிப்பது, உங்களை உயிர்ப்பிப்பது, உங்களை புதுப்பிப்பது, உங்களை பரிசுத்தவானாய் வைத்திருப்பது, பாதுகாப்பது, எல்லாமே தேவ நீதி. ஆமென். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து, நம்முடைய சாபங்களுக்காக அவர் அந்த சாபங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய குறைவுகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நிறைவினால் நம்மை நிறைத்திருப்பதுதான் தேவ நீதி. ஆமென். அப்ப தேவ நீதி எங்களுக்கு பெரிதான ஒரு ஆயுதம். பிசாசு எங்களை குற்றப்படுத்த வருவான், ஆனால் உன்னை தேவன் அழிப்பார் என்று சொல்லுவான். ஆனால் இல்லை இல்லை, தேவன் அழிக்க வரவில்லை, மாறாக அவர் என்னை உருவாக்க வந்திருக்கிறார், என்னை புதிதாக பிறப்பித்திருக்கிறார். ஆமென். என்னை அழிக்க வரவில்லை, என்னை விடுதலையாக்க வந்திருக்கிறார். இருளின் ராஜ்யத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆமென். ஆகவே அதுதான் தேவ நீதி. அப்ப இதை குறித்து இன்னும் அதிகமாக தியானித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவ நீதி எங்களை உருவாக்குறதாய், பாதுகாக்கிறதாய், எங்களை உயிர்ப்பிக்கிறதா, எங்களை புதுப்பிக்கிறதா, எங்களை எழுந்து பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதாய் இருக்கிறது. ஆமேன். மாத்திரமல்ல, சமாதானத்தின் சுவிசேஷம் குறித்து நாங்கள் பார்த்தோம். பிதாவோடு கூட நாங்கள் ஒப்புரவாகி விட்டோம். ஆமேன். இனித்தான் நாங்கள் அதிகமாய் உவாசித்து அதிகமாய் ஜெபம் பண்ணி ஒப்புரவாகுவது அல்ல, எங்களுடைய கிரியையினால் நாங்கள் ஒப்புரவாகுவது அல்ல, இயேசுவின் மூலமாய் நாங்கள் ஏற்கனவே பிதாவோடு ஒப்புரவாகிவிட்டோம். நாலாவதாக நாங்கள் பார்க்கிறோம், பொல்லாங்க நேயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கடகத்தை எடுத்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்ப இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று. விசுவாசம் கேள்வியினால் வரும். தேவ வார்த்தை அறிய அறிய அறிய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறது. இது ஏதோ என்ன இல்ல, இது வந்து அதிகமாய் உவாசித்து அதிகமாய் ஜெபித்து பெற்றுக் கொள்ளுகிறது அல்ல, தேவ வசனத்தை அப்படியே விசுவாசிப்பதனால் பெற்றுக் கொள்வது. அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது எல்லாம் முடிந்தாயிற்று என்று விசுவாசிப்பது. தேவனே நமக்குள்ள இருக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. விசுவாசத்தின் தொடக்கமும் விசுவாசத்தின் முடிவுமாய் அவர் இருக்கிறார். ஆமேன். அப்ப அவர் செய்த காரியங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது, விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையில தொடக்கி வைக்கிறது. அதே போல அவர் செய்து முடித்தவைகள் தான் எங்களுடைய விசுவாசத்தை நிறைவு பெற செய்கிறது. ஆமேன். ஆகவே இவைகள் எல்லாம் அவராலே, அவருடைய வார்த்தையாலே, அவருடைய வார்த்தைகளை அறிவதனாலே, கேட்பதனாலே நமக்கு விசுவாசம் வருகிறது. ஆமேன். ஆகவே விசுவாசிப்போமானால், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போமானால், அவன் பொல்லாங்க நேயும் அக்கினி ஆஸ்திரங்கள் இவைகள் எல்லாம் என்ன, அவநம்பிக்கைகள். எல்லா காரியத்திலும் என்ன செய்கிறான், அவநம்பிக்கைகளை விதைக்கிறான், சந்தேகங்களை கொண்டு வருகிறான். தேவ வசனத்துக்கு விரோதமாய், தேவ வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாய், தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாய் அவன் என்ன செய்கிறான், அவவிசுவாசத்தை கொண்டு வருகிறான், சந்தேகத்தை கொண்டு வருகிறான். ஆனால் அவைகளை எங்களால் ஜெயிக்க முடியும் எப்பொழுது என்று சொன்னால், தேவ வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் செய்து முடித்தார் என்பதை அறியும் பொழுது, எல்லாவற்றிற்கு மேலாக உலகத்தின் இறுதி பரியந்தமும் சதா நாட்களிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த குறைவும் இல்லை என்பதை விசுவாசிக்கும் பொழுது இவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமேன். நிறைவாகிய கிறிஸ்து, பூரணமாகிய கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில எந்த குறைவும் இல்லை, பரிசுத்த குறைவில்லை, சுவையின குறைவில்லை, பலவீன குறைவு இல்லை. அவர் நமக்கு பலனாயிருக்கிறார், அவர் நமக்கு பரிசுத்தமாயிருக்கிறார், அவர் நமக்கு விடுதலையாயிருக்கிறார். ஈவன் அவருடைய வார்த்தைகள், அவர் செய்து முடித்தவர்கள் தான் நமக்கு விசுவாசமாய் இருக்கிறது. ஆமேன். அப்ப அவரை நம்புவோமானால், முழுமையாய் அவரை நம்புவோமானால், அவர் செய்து முடித்தார் என்பதை நம்புவோமானால், இவைகள் இலகுவாக நம்மை மேற்கொள்ளும். யோவான் 11:40 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா. இயேசு அவளை நோக்கி, இப்ப பாருங்க, மாத்தாளை நோக்கி என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசித்தா தேவனுடைய வல்லமை விளங்கும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும், தேவனுடைய உயிர்த்தெழுதல் வெளிப்படும், நீ விசுவாசித்தால் என்று சொல்லும் பொழுதே தேவன் என்ன சொல்லுகிறார், அவருடைய கரத்தில் அல்ல, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், இனிமேல் அவருடைய கரத்தில் இல்லை, நாங்கள் விசுவாசித்தால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவை நம்மை மேற்கொள்ளும். எப்படி என்று சொன்னால், நாங்கள் விசுவாசித்தால். கவனியங்கள் 9:23 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்ப யாருடைய கரத்தில் இருக்குன்னு சொல்றார். நாங்கள் எங்களுடைய ஜபத்தில் எல்லாம் என்ன சொல்லுகிறோம், உம்முடைய கரத்தில் தான் இருக்காண்டவரே, நீர் தான் செய்ய வேண்டும் ஆண்டவரே, உம்மால முடியும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரோ நம்மை பார்த்து, நம்மால் தான் இது முடியும், ஏனென்றால் அவர் செய்து முடித்தும் நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் அதை பெற்றுக் கொள்ள முடியாது. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நாங்கள் என்ன சொல்லுகிறோம், உம்மால் தான் ஆகும் என்று. ஆனால் அவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடும். அதுதான் வார்த்தை, எல்லாம் கூடும். ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஒரு காரியம் அல்ல, ரெண்டு காரியம் அல்ல, ஒரு சுவையினம் இல்ல, ரெண்டு சுவையினம் இல்ல, எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு பூரண விடுதலை. நாங்கள் விசுவாசித்தார், அவர் செய்து முடித்தார் என்று நாங்கள் விசுவாசித்தார், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று நாங்கள் விசுவாசித்தார். சுகம் எங்கேயோ அல்ல, அவருடைய ராஜ்யமே நமக்குள்ளேதான் இருக்கிறது, சுகம் நமக்குள்ளேதான் இருக்கிறது. அதோடு ஒரு கனெக்ஷனை, ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால், அவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமென். மத்தேயு 9 அதிகாரம் 29 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று. அவனே உங்களுடைய விசுவாசத்தின், அப்ப நாங்கள் என்னத்தை விசுவாசிக்கிறோமோ அதன்படிதான் தேவ வல்லமை கிரியை செய்கிறது. நான் விசுவாசிக்காவிட்டால் கிரியை செய்ய முடியாது. நான் விசுவாசிப்பேனானால் அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது, தேவனாலும் முடியாது. அது நிச்சயமா நடக்கும். நன்மையோ தீமையோ எதை விசுவாசிக்கிறேனோ அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. அதுதான் என்னை மேற்கொள்ளும். மத்தேயு 15 அதிகாரம் 26 வசனத்திலிருந்து 28 வசனம் வரைக்கும் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் அவளை நோக்கி, கவனிங், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நல்லதல்ல. அப்ப கவனிங்கள், இது ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் ஆன வேர்ட் மாதிரி தெரியுது நமக்கு. ஆனா நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும், பாருங்க எப்படி அவள் கேன்சல் பண்றான்னு பாரு, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக கவனிங்க, ஆருடைய வார்த்தை இங்க நிறைவேறுது. இயேசு சொல்றார் இது நல்லதா என்று கேட்கிறார். ஆனா அந்தம்மா சொல்லுது, எஸ் ஆண்டவரே, எஜமானின் மேசையில் இருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே ஆண்டவரே என்று சொன்னால், ஆண்டவரே எல்லாரையும் பூஷிக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் நீர்தான் ஆண்டவர், எங்களுடைய நாய்க்குட்டி நிலைமையில நாங்கள் இருந்தாலும் எங்களையும் போஷித்து எங்களையும் வாழ வைத்து எங்களையும் விடுவிக்கிறதவன் நீர் அல்லவா என்று அவள் சொல்லுகிறார். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, இஸ்திரியே உன் விசுவாசம் கெடுது. கவனியுங்கள், விசுவாசிப்பீர்களானால் எதுவும் தடுக்க முடியாது. இங்க இயேசு என்ன செய்யவில்லை, எதையும் தடுத்து நிறுத்தவில்லை. நீ நாய்க்குட்டியா இருக்கிறபடினா, நீ பாவம் செய்கிறவளா இருக்கிறபடினா, நீ செய்த பாவத்தையும் மறுபடியும் செய்கிறபடினா, நாய்க்குட்டி என்று சொன்னால் அவைகள் கக்கினதை மறுபடியும் சாப்பிடக்கூடிய சுபாவம் உள்ளவைகள் என்றால் மறுபடியும் மறுபடியும் பாவத்திலே விழக்கூடியவர்கள். ஆனால் இங்கே தேவ சுகம், பிசாசிலிருந்து எனக்கு விடுதலை, என்னுடைய மகளுக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜபிக்க வந்த சகோதரி சொல்லுகிறாள், நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருந்து விடுவிக்கிறவர் நீர் அல்லவா. ஆமென் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், பாருங்கள் உன் விசுவாசம் பெரிது. அவர் கவலைப்படையில், அவர் சந்தோஷப்படுற, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடன்.
1: நாம் படிக்க போகிறோம், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் இது எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது என்பதை நம்ம படிக்க போகிறோம். அடுத்ததாக பார்க்கப்படும் பொழுது, வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு இந்த கல் கொடுக்கப்படும். வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகிறார்கள், கம்பெனியில சேருகிற வேலைக்கு சேருகிறார்கள் என்றால் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்படுது அல்லவா. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு பதிலாக அவர்களுக்கு ஒரு வெண்மை நிற கல்லிலே பெயர் எழுதி கொடுக்கப்படும். நீ இந்த வேலைக்கு தகுதியான உன்னது, கம்பெனியினுடைய சேர்த்துக் கொண்டேன் என்பதற்கு அடையாளமாக ஒரு விலை உயர்ந்த வெண்மை கல்லை கொடுப்பார்கள். அதை அவன் சந்தோஷமாய் பெற்றுக் கொண்டு வருவான். யாரிடத்திலும் கொடுத்து விட மாட்டான். அவனோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, பெருகமூல் இருக்கிறவங்க எல்லாம் எப்படியாவது எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலையில எனக்கு அந்த கல் கிடைச்சதுன்னா நான் கவர்மெண்ட் ஜாப், நான் கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்க அடையாளம் என்னன்னா அந்த கல். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த அரசாங்கம் கொடுக்கிற கல்லுக்காக நீ போராடிட்டு நிக்காத, போராடி நிக்காத. நீ ஏற்கனவே என்னுடைய ராஜ்யத்துல நீ உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்க, ஒரு ஊழியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு சுவிசேஷகனாக, ஒரு போதகனாக நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன். தேவ பிள்ளையாக நான் அப்பாயின்ட் பண்ணிருக்கேன். கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமா நான் அப்பாயின்ட் பண்ணிருக்கிறேன். அந்த கல்லுல வச்ச நீ பரலோகம் போக முடியாது. ஆனால் நான் கொடுக்கிற கல் உனக்கு ஒரு அப்பாயின்ட் ஆர்டரை கொடுக்குது. என்ன அப்பாயின்ட்? தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அப்பாயின்ட், தேவனுக்கு பயந்த குடும்பம் என்கிற ஒரு அப்பாயின்ட், தேவனுடைய ஊழியன் என்கிற ஒரு அப்பாயின்ட்க்கு அடையாளமாக அந்த கல்லை ஆண்டவர் என்ன பண்ற ரிலேட்டடா காட்டி கொடுக்கிறாரு. உனக்கு அப்பாயின்ட் ஆர்டர் கொடுக்கிற அந்த கல்லை நம்பி ஓடாத. அந்த கல்லுக்கு பதிலாக என் சமூகத்துக்கு வா, நான் உனக்கு விலையேறப்பட்ட பரலோகத்துல உனக்கு பெயர் எழுதி வச்சிருக்கிறேன். மனிதன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட உன்னதர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக விரைந்தோடி வர வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஐந்து கல், ஐந்து விதமான கல்லினுடைய காரியங்களை பார்த்தோம். ஆறாவதுடைய கல்லின் காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு உண்டாவதாக ஆறாவது காரியம் என்னவென்று கேட்டால், அங்கே அந்த பட்டணத்தை பார்க்க வருகிறவர்கள், என்ட்ரி உள்ள வருகிற பட்டணத்துக்குள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு வெண்மையான கல் கொடுக்கப்படும். ஒரு விலையேறப்பட்ட கல்லிலே பெயர் போராடுவார்கள். நான் உனக்கு ஒரு ஆவிக்குரிய விசா வச்சிருக்கிறேன். அந்த விசா எதுக்கு தெரியுமா? பரலோகத்துக்குள்ள வருவதற்கு. பரலோகத்துக்குள்ள வர்றதுக்கு நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன். வெண்மை நிறைந்த கல், நான் கொடுக்கிற அந்த கல்லை ஜெயித்து வா. மறைவான மன்னாவை கொடுத்து இந்த வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த காலகட்ட பெர்கமோன் காலகட்டத்துல அது அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒட்டி இருந்த அனுபவத்தை ஆவிக்குரிய அனுபவமாய் காட்டி கொடுக்கிறார். அனுபவமாய் எங்க போனாலும் உனக்கு அது என்ட்ரி வேணுமா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு, மறந்துடாத. பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு. அந்த என்ட்ரியில நீ ஜெயிக்கணும். ஜெயிச்சவனுக்கு தான் உள்ள வர முடியும், சாதித்தவனுக்கு தான் உள்ள வர முடியும். உலகத்துல தேசத்துக்குள்ள போகணும்னா படிப்பு இருந்தா போயிடலாம், சில சொந்தக்காரங்க இருந்தா உள்ள தேசத்துக்குள்ள போயிடலாம். ஆனா பரலோகத்துக்குள்ள போகணும்னா அவர் கொடுக்கிற அந்த கல் இருந்தால் மாத்திரம் தான் உள்ள போக முடியுங்கிறதுக்கு அடையாளமாக இந்த சத்தியத்தை எழுதி கத்த கொடுத்திருக்கிறார். ஏழாவது காரியத்தை சொல்ல விரும்புறேன். ஏழாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மிக முக்கியமான காரியம் ஏழாவது காரியம், திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு முன்னால திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும், என்கேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அடையாளமா நம்முடைய தமிழ் மரபு படி பல இடங்கள்ல மோதிரம் மாற்றுவாங்க. பல பேர் வேதாகமத்தை மாற்றிக்கொள்வார்கள், சில பேர் வாட்சி மாத்துவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்ல அடையாளமாக கணவன் மனைவியா இணைக்கப்படுவதற்கு அடையாளமாக வாட்ச், இரண்டு ஆண்கள் கட்டுற வாட்ச், பெண் அந்த ஜோடியா வாங்கிட்டு வந்து அதை ஜபம் பண்ணி அந்த வாட்ச ரெண்டு பேர் கட்டிக்குவாங்க. கட்டப்படும் பொழுது திருமண உறவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக வேதாகமம் மாற்றுவதும், மோதிரம் மாற்றிக்கொள்வதும், இந்த வாட்ச் மாற்றிக்கொள்வதையும் பெந்தேகோஸ்தே சபையினுடைய வழக்கமாக பல இடங்களிலும் பயன்படுத்தி கொண்டிருக்க இன்றைய காலகட்டத்திலும் அது நடைபெறிக் இருக்கிறது. ஆனால் அன்றைய பெர்கமோனுடைய காலத்தில் ஒரு குடும்பத்தில் நிச்சயதார்த்தம் ஆகும் என்று சொன்னால் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு அடையாளமாக

நிச்சயதத்த உடன்படிக்கை அடையாளமாக அந்த கல்லை மாற்றிக் கொள்வார்கள். அந்த கல்லில் பெயர் எழுதுவார்கள். மோதிரத்துல பெயர் எழுதுறமோ அது போல அந்த கல்லை அந்த வந்து திருமண நிச்சயத்துல மாற்றிக் கொள்வார்கள். அப்போ அந்த அந்த திருமண நிச்சயதத்துல அந்த வெள்ளை நிற கல், வெண்மையான கல், அந்த பெருமைக்குரிய கல்லை மாற்றிக் கொள்வதுல அதுதான் வந்து அந்த நிச்சயதத்தினுடைய ஹைலைட்டா இருக்கும். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அதை நீ கல்யாண நிச்சயதத்தை போய் பாக்குறீல்ல, அது உங்களுடைய வழக்கமா வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா, அந்த கல்லு, அந்த கல்லுக்கு இணையா நான் ஒரு வெள்ளை கல்லை கொடுக்குறேன், அது உலகத்தை ஜெயித்துவா, அது வந்து உனக்கு திருமணத்துல இணையறதுக்கு அடையாளமா கொடுக்கப்படுகிற கல், நீ பரலோகத்திற்கு வருவதற்கு அடையாளமாக நான் உனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கல்லாய் நான் கொடுக்குறேன். பரலோகத்துல ஒரு கல்யாணம் இருக்கு, புரியுதுங்களா? அது பெரிய சப்ஜெக்ட். ஆண்டவருடைய கல்யாணம் நடக்குது, நடக்க போகிறது. அதனாலதான் சபைக்கு மனவாட்டியும் பேர் வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, மனவாளன். மனவாளன் ஆகிய இயேசு மனவாட்டியாகிய சபைன்னு இருக்குது. அந்த பெண்ணுக்கு இணையாய் சபையை கத்த சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீக்கு இணையாக சபையை சொல்லுகிறார். கவனிங்க, அப்ப இந்த சபையும் ஆண்டவரும் இணைக்கப்படும், திருமணத்துல இணைக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குது. இந்த என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குது. அந்த என்கேஜ்மெண்ட் அடையாளமா இந்த உலகத்துல கொடுக்கிற கல்லு மாதிரி நான் பரலோகத்துல உனக்கு ஒரு கல் வச்சிருக்கிறேன். பரலோகத்துல ஒரு கல், ஆவிக்குரிய கல், அந்த என்கேஜ்மெண்ட் கல், நிச்சயதத்துக்கு அடையாளமே கொடுக்கப்படுகிற வெண்மை கல்லுடைய உடன்படிக்கை. அது உடன்படிக்கை, நீ நிச்சயமா வந்துருவ, நீ நிச்சயமா நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அடையாளம் தான் அந்த வெண்மை கல். எட்டாவது காரியம், கர்த்தருடைய நாமத்திற்கு மேலாவதாக, வெள்ளை கல் எதுக்கு தெரியுமா கொடுக்கப்படும்? எட்டாவது காரியம், ராஜாக்கள், உயர்ந்த ராஜாக்கள், அரச பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விருந்து வைப்பாங்க. அந்த அரச பதவி விருந்துல சர்வசாதாரணமா யாரும் கலந்துக்க முடியாது. உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க அந்த அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த ராஜ விருந்துல பங்கெடுக்க முடியும். அந்த ராஜ விருந்துல அவங்க பங்கெடுக்க முடியும். ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுப்பாங்க. அதுல கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு எப்படி இன்விடேஷன் கொடுப்பாங்கன்னா, ஒரு விலை உயர்ந்த வெண்மை கல்லை. பெர்கமூன் காலத்துல அந்த வெள்ளை கல் தான் அவங்களுடைய பெருமை, அவங்களுடைய அடையாளம், அவங்களுடைய எல்லாமே. அந்த வெண்மை கல்லை என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல ஒரு பெயர் எழுதி, இந்த நாளில் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் வீட்டிலே போய் அழைப்பை கொடுத்து விட்டு வரும் பொழுது அந்த வெண்மை நிற கல்லை

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்கப் போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாருங்க, நம்மை உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறவர். உயர்ந்த ஸ்தலங்களில் உயர்வுக்கென்றே நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். இவ்வாறு கூட சொல்லலாம் பாருங்க, சிறப்பானதை தருகிறவர், அசாதாரணமான காரியங்களை நம்மை கொண்டு கர்த்தர் செய்கிறவர். ஒரு சாதாரண மனுஷனை வைத்து அசாதாரணமான காரியங்களை, சிறப்பான காரியங்களை, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். என்ன அசாதாரணமான காரியங்கள் பாருங்க, ஒரு மனுஷன் அவனுடைய சக்திக்கு உட்பட்டு, அவனுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் உட்பட்டு நடக்கிற காரியம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே பாருங்க, வல்லமையான ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே கர்த்தர் செய்கிற காரியம், ஒரு மனுஷனே செய்ய முடியாது, கர்த்தர் மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் பாருங்க, அசாதாரணமான காரியம். அப்படி என்ன செய்கிறார் பாருங்க, தாழ்ந்து கிடக்கிற மனுஷனை உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறார். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆபகூப் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஆபகூப் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:17-19. ஆபகூக் 3:17-19. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயலில் தானியம் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, இதுல ஆபகூக் தீர்க்கதரிசி வரிசையா ஒரு சில காரியங்களை அப்படியே பட்டியல் போட்டு சொல்லிட்டு வர்றார். இதெல்லாம் என்ன, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு சவால்களும் பிரச்சனைகளும் பாருங்க, கஷ்டங்களும் பாடுகளும் துக்கங்களும் அங்க போடப்பட்டிருக்கு பாருங்க. ஆட்டு மந்தையில ஆடே இல்லாம போனாலும் பரவாயில்ல, திராட்சை தோட்டத்துல பழமே இல்லாம போனாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட ஒரு பாதகமான சூழ்நிலையா இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என்னுடைய தேவனை நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஏன் பாருங்க, என்னால உயர்ந்த ஸ்தானத்துக்கு, உயரமான இடத்துக்கு, உயர்ந்த ஸ்தானத்திற்கு, வாழ்க்கையை உயர்த்துவதற்கு என்னால முடியாது, ஆண்டவர் உயர்த்துவார், உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, ஒரு ஒரு மனுஷன் கூட, எந்த ஒரு மனுஷனும் தானா பாருங்க, உயர்ந்தமான உயரமான இடத்திற்கு, உயர்ந்த உயரகமான வாழ்க்கைக்கு ஏறி போகிறதில்லை, ஏறி போக முடியாது பாருங்க. ஏன், மனுஷன் பாவம் செய்து வீழ்ந்து விட்டான், கீழே தரை மட்டும் புழுதியிலே கிடக்கிறான் மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் ஒருவரே உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறார், அவர் ஏற பண்ணுகிறாருங்க. இன்னொரு வசனம் கூட வாசிப்போம், உபாகமத்தின் புஸ்தகம் 32:2, உபாகமம் 32:13-14, உபாகமம் 32:13-14. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். பாருங்க, 13 இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது உபாகமத்துல, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானம், இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி பிளேஸ் பாருங்க, இருக்கிறதுலே டாப், அப்படிப்பட்ட இடத்திற்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஏறி வர பண்ணுகிறார். ஒரு மனுஷன் தானா முன் வந்து தன்னுடைய சுய பலத்துல, சுய சத்துவத்துல ஏறி வந்துட்டான் பாருங்க, உயர்ந்த வாழ்க்கையை அடைஞ்சிட்டான், தேவன் வச்சிருக்கிற அந்த லக்க போய் அச்சீவ் பண்ணிட்டான், தொட்டுட்டான் பாருங்க, அப்படி இல்லை, ஒரு மனுஷன் கூட அப்படி ஏறி வர முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். மனுஷனுடைய முயற்சிக்கு அப்பாற்பட்டு கர்த்தருடைய கிருபை, அவருடைய கரம், அவருடைய பாருங்க அந்த சிறந்த நோக்கம், அவருடைய திட்டம், அவருடைய அனாதி தீர்மானம் நம்மை பூமியிலேயே டாப் மோஸ்ட் பிளேஸ்ல
வீட்டுல கொண்டு போய் உட்கார வைக்கிறாராம் பாருங்க. யாக்கோபா இன்றைக்கு பாருங்க ஆசீர்வாதத்தை அவனுடைய தகப்பன் வந்து ஈசாக்கை ஏமாத்தி வாங்கி எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அண்ணனுக்கு பயந்து வனாந்தரத்துல தனியனா ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஓடிக்கிட்டு இருக்கும் போது அங்க வனாந்தரத்துல ஒரு கல்லை எடுத்து தலைக்கி வச்சு படுத்திருக்கும் போது அங்கே கர்த்தர் அங்கே அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கிறார். ஒரு ஏணி பாருங்க பூமியில இருந்து வானத்தை தொட்டு கொண்டிருந்ததாம். அங்கே கர்த்தர் வானத்தை அந்த ஏணியின் நுனியில வானத்தில் அங்கே அமர்ந்திருந்தார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது தேவதூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபே நீ உன்னுடைய புய பராக்கிரமத்தினால நீ வந்து ஏறி உயர்வை அடைந்து விட முடியாது. இந்த ஏணி உயர்வு என்கிற இந்த ஏணி உயர்ந்த ஸ்தானம் என்கிற ஏணியிலே நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். பாருங்க அன்னைக்கு யாக்கோபுக்கு ஒரு விசுவாசத்தை படிச்சு கொடுத்தாரு பாருங்க. யாக்கோபே இந்த உயரமான ஸ்தானத்திற்கு உயர்ந்த இடத்திற்கு ஆசீர்வாதமான இடத்திற்கு சிறந்த இடத்திற்கு பூமியிலே உன்னை சிறந்திருக்க பண்ணுவதற்கு ஏணியாகிய நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். பாருங்க அன்னைக்கு யாக்கோப கர்த்தரை பாருங்க பிடிச்சுக்கிட்டாரு. நம்மனால உயர்வை உயர்ந்தே விடவே முடியாது. கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவரா இருக்கிறார். ஒரு வேத சம்பவத்தோடு பார்த்தோம் என்றால் இன்னும் அதிகமாக நாம் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 ஆதியாகமம் 37 வசனங்கள் 24-28 எல்லோரும் அறிந்ததே. இங்கே பாருங்கள் இந்த யோசேப்புக்கு கர்த்தர் அங்கே ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார். பாருங்க பல வர்ணம் அங்கேயே போட்டு அப்பா பாருங்க சீரம் சிறப்புமா வளர்த்துட்டு இருக்காரு யோசேப்ப. யோசேப்பனுடைய அவருடைய பல வர்ண அங்கேயே பார்த்து அவர் காண்கிறத சொப்பனத்தை நிமித்தமாக அவர் பாருங்க சகோதரர்களாலே பகைக்கப்படுகிறார். அது மாத்திரம் வெறுக்கப்படுகிறார். வெறுக்கப்பட மாத்திரத்துல இங்க போடப்பட்டிருக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:24 வசனத்துல பாருங்க அண்ணன்களை எல்லாரையும் பார்த்து நலம் விசாரிக்கிறதுக்கு எல்லா அந்த சாப்பாடு பொருள்களை எல்லாம் கொண்டு வர்றாரு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க. யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. பாருங்க கர்த்தர் சொன்னாரு உன்னை வந்து உயர்ந்த இடத்துல வைக்க போற உயர்ந்த ஸ்தானத்துல உன்னை ஏறி வர பண்ண போறேன் யோசேப்பிட்ட சொன்னார். பாருங்க ஒரு தரிசனத்தின் மூலமாக யோசேப்பை பாருங்க வெளிப்படுத்தினாரு. அங்க யோசேப்பு வந்து பாருங்க ரெண்டு தரிசனம் ஒன்னு அரிக்கட்டுகள் பாருங்க அவனை வணங்குறது மாதிரி சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாம் வணங்குற மாதிரி. அப்ப இவ்வளவு பெரிய உயர்வு யோசேப்புக்கு கர்த்தர் வைத்திருக்கும் போது இங்க நடப்பது என்ன பாருங்க. வெறும் குழியில தூக்கி போட்டாங்க. தண்ணீர் இல்லாத வெறும் குழியில யோசேப்பை தூக்கி போட்டாங்க. அப்புறம் பாருங்க பாவப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா ஒரு யோசனை வருது. அங்க இஸ்மவேலர் வந்துகிட்டு இருக்காங்க 28 வசனத்துல அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். பாருங்க அந்த சகோதரர்கள் பாருங்க என்னெல்லாம் செய்யறாங்க குழியில தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர்கிட்ட வித்தே போட்டுட்டாங்க. இப்ப எப்படி இந்த யோசேப்பு உயர்வாரு? இந்த யோசேப்பு எப்படி வந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவாரு? இங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:2-3 போடப்பட்டிருக்கும். கர்த்தர் யோசேப்போட இருந்தார் அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். பாருங்க யோசேப்பை உயர்த்துவது கர்த்தர். யோசேப்பு தானா வந்து அப்படியே உயர்ந்து வந்துட முடியாது. பாருங்க யோசேப்பை உயர்த்துகிறவர் கர்த்தரா இருக்கிறார். அவன் என்ன செஞ்சான்? கர்த்தர் பேரிலே நம்பிக்கை வைத்திருந்தான். கர்த்தரை இருக பற்றி கொண்டிருந்தான். ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதும் கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார் என்று விசுவாசித்திருந்தான். இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 போடப்பட்டிருக்கோம் பாருங்க. அங்க ஜெயில இருக்கிறான். அங்க ஒரு நிறைய சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. திடீர்னு ஒரு பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை உண்டாக்குகிறார். பாருங்க யோசேப்பை உயர்த்துவதற்கென்றே அன்றைக்கு கர்த்தர் பார்வோனுக்கு அப்படி ஒரு சொப்பனத்தை வந்து கொடுத்தது தேவன் தான். பாருங்க இல்லாட்டி தேவன் பாருங்க தேவன் கொடுக்கவில்லை என்றால் இந்த பார்வோனுக்கு இந்த யோசேப்பு யார் என்றே தெரியாமல் போயிருக்கும். கோடு போட்ட சட்டையும் ட்ரௌசரையும் போட்டுட்டு அன்னைக்கு பாருங்க சிறைச்சாலை கைதியாகவே இருந்திருப்பார். யோசேப்பை உயர்த்துவதற்கென்று பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை போட்டு அவனை கலங்கடிச்ச அவர் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:14 போடப்பட்டிருக்கும். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரகம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். இங்க ஒரு காரியம் போடப்பட்டிருக்கும். பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். யோசேப்பு பார்வோன்ட்ட நான் வரேன் எனக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் இருக்குது, நான்
கர்த்தருடைய பிள்ளை, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இல்லங்க, யோசேப்பு அங்க வந்து சிறைச்சாலைக்குள்ள கிடக்குறான். ஆனா யோசேப்பை உயர்த்துவதற்கென்று பார்வோன்ட கர்த்தர் வேலை செய்யறாரு. இங்க பார்வோன் ஆள் அனுப்புறான். எப்படி தாவீத வந்து பாருங்க, தன் தகப்பனாலே வெறுக்கப்பட்டு சகோதரர்களாலே பகைக்கப்பட்டு வனாந்தரத்திலே ஆடுகள் பின்னாக கரடு முரடான மேடுகளுக்கு போய் பின்னாக பாருங்க, போட்டுக்கிறதுக்கு துணி கூட இல்லாம தலையெல்லாம் அப்படியே பாருங்க செம்பட்ட மயிரோட அவர் அங்கே வனாந்தரத்தில் அணைந்து திருந்தார். ஆனால் கர்த்தர் வந்து தாவீதோட கூட இருந்தார். அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து எல்லாரையும் வந்து அந்த ஈசாயினுடைய மகன்கள் எல்லாரையும் வந்து பாருங்க வரிசையா பார்த்துட்டே வருவாரு. இவன் தான் அபிஷேகம் பண்ண போகிறானா, இவனை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரா பாருங்க. கடைசியில் ஆண்டவர் சொல்லுவாரு, இவன் அல்ல இவன் அல்ல இவன் அல்ல. கடைசியில சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்பாரு, உன் மகன் இவ்வளவுதானா, உனக்கு இத்தனை பேர் தானா, இன்னும் ஒருத்தன் கடைசியில ஒருத்தன் இருக்கான், அவன் வனாந்தரத்துல கிடக்குறான், அட்ரஸே இல்லாம கிடக்குறான். அப்ப சாமுவேல் சொல்லுவாரு, ஆள் அனுப்பி அவனை வரவை, அவன் வர்ற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அருமையானவர்களே, உயர்வுக்கென்றே கர்த்தர் வந்து பாருங்க முன்குறிக்கும் போது அழைக்கும் போது உங்களை உயர்த்த வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிற போது எந்த மனுஷனை கொண்டும் யாரை கொண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்கு மேலாக அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். எப்படி பாருங்க, சாமுவேல ஆள் அனுப்பிச்சு தாவீது அவங்க வர வச்சு பாருங்க, அந்த 40 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இங்க அதே போல பாருங்க, சிறைச்சாலையில அன்னைக்கு யோசேப்பு மட்டும் ஜெயில இல்லங்க, நூத்துக்கணக்கான சிறை கைதிகள் அங்கே இருந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதனாலதான் பார்வோனே வந்து யோசேப்ப ஆள் அழைச்சு அங்க போடப்பட்டிருக்கு. தீவிரமாய் அழைப்பித்தான். சும்மா ஏதோ பரவாயில்ல, ஏதோ ஒன்னா ஒருத்தன் இருக்கா, நான் கூப்பிடுங்க கேட்டு பாப்போம். இல்லங்க, உயர்வு உங்களுக்கு சடுதியாய் வந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்க அவனை தீவிரமாய் கொண்டு வந்தார்கள். எவ்வளவு தீவிரமா அந்த சகோதரர்களும் அந்த இஸ்மவேலர் பாருங்க, குழியில போட்டாங்க, வித்து போட்டாங்க. பார்வனுடைய அந்த மனைவி வந்து தவறான பொய்யான புகார்ல எவ்வளவு தீவிரமா யோசேப்பை சிறைச்சாலையிலே போட்டார்களோ அதை விட தீவிரமாய் தேவன் யோசேப்பை உயர்த்தி அங்க பாருங்க பிரதம மந்திரி ஆக்கணும், எகிப்து தேசத்தின் முழுமைக்கும் அதிகாரி ஆக்கணும் என்று தேவன் தீவிரமா இருக்கிறார். யோசேப்பு தனக்குத்தானே பாருங்க உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர இல்லை, கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களிலே உயர்ந்த இடத்திற்கு யோசேப்பை ஏறி வர பண்ணினார். பாருங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 வசனங்கள் 41 அதுல போடப்பட்டிருக்கும். அந்த பார்வோன் ராஜா சொல்லுவார் பாருங்க, அவனை கூப்பிட்டு இந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் இந்த 41 முழுமையாக வாசித்தீர்கள் என்றால் இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். இங்க போடப்பட்டிருக்கும், பார்வோன் சொல்றாரு பாருங்க, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னே அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2 ரதத்திலே அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். 44 வசனத்துல பாருங்க இன்னும் ரொம்ப விசேஷமா, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன்னுடைய உத்தரவில்லாமல் தன் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது. அருமையானவர்களே, கர்த்தர் உயர்த்தினார்னா இப்படி உயர்த்துவார் பாருங்க. முத நாள் வரைக்கும், முத நாள் ராத்திரி, முத நாள் அந்த பார்வோன் அழைப்பிக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் சிறைச்சாலை கைதியாய் நம்பிக்கையற்றவனாய் பாருங்க, என்ன தரிசனம் மட்டும் இருக்குது ஆனா முன்னேற்றமே இல்ல, நடைமுறைக்கு சாத்தியமே இல்ல, நம்முடைய வாழ்க்கை சிறைச்சாலையிலே முடிந்து விடுமோ. ஆனால் கர்த்தர் யோசேப்பிட்ட சொன்னார் பாருங்க, அந்த தரிசனம் உன்னுடைய எண்ணங்களை அல்ல, என்னுடைய தரிசனம், என்னுடைய அனந்த தீர்மானம், உன்னை உயர்த்துவதற்கென்றே பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கட்டளையிட்டு இருக்கிறேன். இந்த யோசேப்பை உயர்த்துவதற்கென்று தேவன் பாருங்க பார்வோனை வேலை செய்ய வச்சாரு. எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரி ஆக்கின அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நீங்க கூட இன்னைக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கையின் சூழலுக்கு ஊடாக நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். பாருங்க, யோசேப்பு பட்டதை நான் ஒரு நிமிஷத்துல அந்த ஓரிரு வரிகளில் உங்கள் இடத்துல சொல்லிவிட்டேன். ஆனா யோசேப்பு அநேக பிரச்சனைகளை, சவால்களை, அநேக மனிதர்களை சந்தித்து பாருங்க பிற்பாடுதான் வந்து வராரு. ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக யோசேப்பு கர்த்தரை பற்றி கொண்டிருந்தார். கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும், கர்த்தர் மாத்திரம்தான் என்னுடைய நம்பிக்கை. பாருங்க,
அவர் சொல்லியிருக்கிறாரே, அவர் வார்த்தையை நிறைவேற்றி தீருவார் என்று முழு விசுவாசத்தை கர்த்தர் பேரிலே வைத்திருந்தார். அதனாலதான் கர்த்தர் யோசேப்பை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணினார். பாருங்க, ஏறி வர பண்ணினது கர்த்தரா இருக்கிறார். யோசேப்பா ஏறி வந்து பார்வோன் தேசத்தின் முழுமைக்கு அதிகாரி ஆகிவிட முடியாது. பாருங்க, அதிகாரியாகவும் முடியாது. பாருங்க அருமையானவர்களே, யோசேப்பை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தார். அதே திட்டத்தோடு தான் இன்றைக்கும் தேவன் உங்களையும் அழைக்கிறார். பாருங்க அருமையானவர்களே, இந்த யோசேப்பை உயர்த்தின தேவன் இன்றைக்கு நம்மையும் உயர்த்துவதற்கு பிரியமா இருக்கிறார். இப்ப நாம என்ன செய்யணும் அதுக்கு? பாருங்க, யோசுவா கிட்ட சொல்லுவாரு, நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த உயர்த்துகிற தேவன் என்ன செய்ய சொல்லுகிறார்? யோசுவாவின் புத்தகம் வசனங்கள் 1 அதிகாரம், யோசுவா 1 அதிகாரம் 8 வசனத்துல இவ்வாறு சொல்லுவார், என்ன செய்யணும்? இப்பேற்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்வதற்கு, பாருங்க அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்கு என்ன? யோசுவா கிட்ட சொல்றாரு, இப்பேற்பட்ட உயர்வு உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வர பண்ணணுமா? நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? பாருங்க, நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம் அன்றைக்கு பாருங்க ஒவ்வொரு புஸ்தகத்தையும் தோல் சுருளிலே ஆணிகளை வைத்து எழுதி, ஏசாயானா ஏசாயா 66 புஸ்தகமும் 66 அதிகாரமும் ஒரு பெரிய தோல் சுருள்ல எழுதி மாட்டு வண்டியில தான் பாருங்க சுமந்து கொண்டு வருவார்கள். அப்பேற்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையின் மத்தியிலே மக்கள் அந்த ஒவ்வொரு புஸ்தகத்தையும் தேடி வாசிப்பார்கள். அதற்கு அதான் போடப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாண புஸ்தகங்கள், வேத புஸ்தகங்கள். வேத புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படின்னா என்ன? ராத்திரி பகலா 24 hours இந்த வேதத்தோட தியானமாயிரு. வேதத்தோட தியானமாயிருக்கிற மனுஷன் தேவனோட உறவு கொள்கிறான். எப்படி சொல்லுகிறோம்? யோவான் 1:1 போடப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. வார்த்தையை ஒரு மனுஷன் வாயில வச்சிருந்தானா? அவன் தேவனவே வாயில வச்சிருக்கிறான். அப்ப உயர்வுக்கு பஞ்சமே இருக்காது. பாருங்க, தேவன் அவனுடைய வாயிலே. பாருங்க மத்தேயு 11:34 போடப்பட்டிருக்கோம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உள்ள இருதயத்துல இந்த வார்த்தையை கொண்டு நிரப்ப நிரப்ப நிரப்ப ஒரு டேங்க் எப்படி ஃபில் ஆகி ஓவர் ஃபுளோ ஆகி வாட்டர் வெளியில வந்து பாருங்க கொட்டுகிறதோ, உள்ளே வார்த்தையின் இருதயமாக ஒரு மனுஷன் நிரப்பப்படும் போது வாயை திறந்தா பாருங்க கர்த்தரை குறித்த உயர்ந்த ரகமான எண்ணம், கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தை பாருங்க முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை முளைப்பிக்கும், காஞ்சறிக்கு பதிலாக மிருது செடிகளை முளைப்பிக்கும். எப்படி பாருங்க கர்த்தருடைய வார்த்தை அப்படி செய்கிறதா இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி 53 அதிகாரம் மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏசாயா 55 அதிகாரத்திலே இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை வாயில வைக்கும் போது என்னவெல்லாம் செய்கிறது? ஏசாயா 55:10, மாறியும் உறைந்த மழையும் வானத்தில் இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. ஒரு மழை பூமியில பெஞ்ச மாத்திரத்துல விவசாயிக்கு பாருங்க நல்ல பயிர்களை வளர செய்து செழிக்க செய்து பசியும் பட்டினியுமா கிடக்குற எல்லாருக்கும் பாருங்க இந்த ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். 13 வசனத்துல போடப்பட்டிருக்கு பாருங்க, முச்செடிக்கு பதிலாக தேவதாதி விருட்சம் முளைக்கும், காஞ்சறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் பாருங்க பெய்கிற மழைக்கு ஒப்பா இருக்கிறது. எப்படி மழை பெஞ்சு பூமியை நனைச்சு அப்படியே வறண்டு கிடக்கிற பூமியை செழிப்பாக்கி. அருமையானவர்களே, இந்த உலகத்துல யோசிச்சு பாருங்க, மழையே இல்லைன்னா மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு? எல்லா மனுஷருக்கும் பாருங்க சாப்பாடு ஆகாரத்தை கொடுப்பதற்கென்றே தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறார். அதை போல வசனம் என்கிற இந்த மழையாகிய தண்ணீரை குடிக்கும் போது
அருமையானவர்களே, வறண்டு கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாக மாறும். தாழ்ந்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்ந்த இடங்களிலே ஏறி வர பண்ணுவார். உயர்வுக்கென்றே உங்களை அழைத்திருக்கிறார். இந்த கடைசியாக யோசுவாவை தேவன் ஏன் அழைத்தார் என்று பார்த்து நாம் முடிப்போம். யோசுவா பாருங்க, மோசே மறிச்சு போயிட்டாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும்படி தேவன் அழைத்தார். இப்ப மோசே மறித்து போன பின்பு இங்கே யோசுவாவை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். யோசுவாவின் புத்தகம் 1:2, 3 இதெல்லாம் பார்த்து கொண்டே வந்தோம் என்றால், மோசேக்கு பிற்பாடு இந்த யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறார். ஏன் தேவன் வந்து அத்தனை லட்சம் ஜனங்களிலும் வாலிபனாகிய இந்த யோசுவாவை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? யோசுவாவின் இடத்துல அப்படி என்ன விசேஷம் இருந்தது? ஏன் மோசேக்கு பிற்பாடு ஆரோனு அதுக்கப்புறம் எத்தனை பேர் இருந்தாங்க பாருங்க, எத்தனையோ அந்த மூப்பர்கள் தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் இருந்தாங்க, ஏன் எல்லாரையும் விட்டுவிட்டு தேவன் யோசுவாவை தேர்ந்தெடுத்து நீதான் இந்த ஜனங்களை வழிநடத்த வேண்டும், கானான் தேசத்தை பங்கிட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்? அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு பாருங்க. யாத்ராமத்தின் புத்தகம் 33:11 யாத்திராகமம் 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இதுதாங்க சீக்ரெட், தேவன் ஏன் யோசுவாவை தேர்ந்தெடுத்தார்? அருமையானவர்களே, அநேக வாலிப பிள்ளைகள் அன்றைக்கு வாலிபர்கள் பாருங்க, அநேக காரியங்களுக்கு பின்பாக செல்லு கொண்டு இருக்கும் போது இங்கே போடப்பட்டிருக்கிறது யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா எனும் வாலிபன். வாலிப வயசுல எதை தேடுறாரு பாருங்க, அநேக சிற்றின்பங்களுக்கு பின்னாடி ஓடி இருக்கிறான். போட்டி விளையாட்டு என்னென்னமோ பாருங்க, பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்திருக்கும். அருமையானவர்களே, எல்லாவற்றிற்கும் பின்பாக உலக காரியங்களுக்கு பின்பாக ஓடாமல் யோசுவா எங்கே இருந்தாராம்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன இருந்தது? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்தது. அங்கே பாருங்க, உடன்படிக்கை பெட்டி இருந்தது. உடன்படிக்கை பெட்டியின் மேலே கிருபையின் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற தேவன் அங்கே இருந்தார். தேவன் அங்கே பார்த்து கொண்டே இருந்தார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்கள். யோசுவாவை ஒரு மனுஷனுக்கு பாருங்க, அந்த 30 லட்சம் ஜனங்கள்ல யாருக்கும் தெரியாது, அவ்வளவு பிரபலமான ஆள் கிடையாது. ஆனா சாதாரண ஒரு வாலிபனை எடுத்து அத்தனை லட்சம் ஜனங்களையும் வழி நடத்துகிற பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? அவருடைய வாயிலே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வைத்திருந்தார், வார்த்தையை வைத்திருந்தார், ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிற இந்த வசனத்தின் பெயரிலே இரவும் பகலும் தியானமா இருந்தார். பாருங்க, ஒரு மனுஷன் பாருங்க, அந்த யோசுவாவை தேர்ந்தெடுத்து பாருங்க, அபிஷேகம் பண்றாரு, இந்த ஜனங்களை வழி நடத்துறாங்க பாருங்க. யோர்தான் பொங்கி பிரவாகித்து கொண்டிருக்கிற யோர்தானை பிரிக்கிறாங்க, எரிகோ கோட்டையை பிடிக்கிறாங்க, ஆயிபட்டணத்தை பிடிக்கிறாங்க. அருமையானவர்களே, வெற்றியின் மேல் வெற்றியை பெற்றுக்கொண்டே வருகிறார் யோசுவா. தனக்குத்தானே இந்த ஜனங்களுக்கு முன்பாக தன்னை உயர்த்த முடியுமா? ஒரு மனுஷனாலே தன்னைத்தான் உயர்த்துவது முடியாத காரியமா இருக்கிறது. தேவன் யோசுவாவை உயர்த்தினார், உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர பண்ணினார். கடைசியாக யோசுவாவின் புத்தகம் 10 அதிகாரத்திலே இங்க ஒரு பெரிய சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, இந்த ஒரு பெரிய யுத்தத்தை பண்ணி கொண்டிருப்பார்கள். யோசுவாவின் புத்தகம் 10 அதிகாரத்துல இங்க போடப்பட்டிருக்கும் பாருங்க. 5 ராஜாக்கள் வந்து விரோதமாக, யோசுவாக்கு விரோதமாக படையெடுத்து வர்றாங்க. இது ஒரு பெரிய சம்பவம் பாருங்க. இதை நீங்கள் யோசுவாவின் புத்தகம் 10 அதிகாரத்திலே வாசிங்கள். இங்கே ஒரே ஒரு காரியத்தை யோசுவா பாருங்க, ஒரு அசாதாரணமான காரியத்தை, இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனுமே செய்திராத, இப்ப வரைக்கும் செய்யவே முடியாத ஒரு காரியத்தை யோசுவாவை கொண்டு தேவன் செய்தார். அது என்ன காரியம்? யோசுவா 10:12 போடப்பட்டிருக்கும். கர்த்தர் ஏமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற நாளில் யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனை நீ கிபியோன் மேலும் சந்திரனை நீ ஆயலின் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அங்க 14 வசனத்துல போட 13 வசனத்தை வாசித்துருவோம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்திருந்தது, சந்திரனும் நின்றது. இது யாசகரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னமில்லை, அதற்கு பின்னமில்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார்.
அருமையானவர்களே, இந்த ஏமோரியரை வீழ்த்தும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த எல்லா அந்த ஜாதியரையும் வீழ்த்தும்படி இந்த யோசுவாவை கொண்டு கர்த்தர் எப்பேற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை, சூரியனையும் சந்திரனையும் பாருங்க, ஏறக்குறைய ஒரு பகல் மட்டும் அப்படியே ஸ்டே பேக் நின்னு பாருங்க. ஒரு மனுஷன் சொல்றான், சூரியன் அங்க நிக்குது, நடு வானிலே நின்றது, எவ்வளவு நேரம் இஸ்ரவேலர் மேற்கொண்டு வெற்றி பெறுகிற வரைக்கும் நின்றது. இப்பேற்பட்ட உயர்வு யோசுவாவுக்கு எப்படி வந்தது? யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, நியாயப்பிரமாண புஸ்தகம் அவன் வாயை விட்டு பிரியாதிருந்தது. அருமையானவர்களே, யோசுவாவை உயர்த்தின தேவன், யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கின அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக இத்தனை அற்புதங்களை அவர் செய்திருக்க முடியும் என்றால், கல்வாரி சிலுவையிலே கொல்கதா மேட்டினே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தின இந்த இயேசு கிறிஸ்து எனும் மகாராஜா இன்றைக்கு இதைவிட மேலான காரியத்தை பூமியிலேயே அவர் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன், வான வரைக்கும் உன்னை உயர்த்துவேன் சொல்றாரு. இப்பேற்பட்ட உயர்வை நீங்கள் பெற வேண்டுமா? தாழ்ந்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு வர வேண்டுமா? ஒன்றுமில்லாத புழுதியில கிடக்கிற வாழ்க்கை உங்களுக்கு வருங்க, உயர்வமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டுமா? கர்த்தர் வைத்திருக்கிற சிறப்பானதை, பெஸ்டானதை, அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முதல் ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு

0: ஆமேன், ஆமேன். சங்கமா வானொலியின் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்தபடி திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை 6:45 ஆரம்பமாகின்றது. இந்த நிகழ்ச்சியிலே அநேகர் வந்து கலந்து கொண்டு ஆசுவாதம் பெற்றுக் கொள்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி மறு ஒழுப்பிலை கேட்கும் பொழுது அநேகர் கேட்கிறார். அதுக்கு அது நன்றி சொல்றேன். ஒரு ஆரம்ப ஜபத்தை எடுத்து அதன் பிறகு முதலா மிதுலா வந்து ஆராதனை பாடலை பாடி, அதற்கு பிறகு சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் துதித்து ஆராதித்து வேத பாட நிகழ்ச்சியை நடத்துவான். இப்பொழுது ஜெபம் பண்ணுவான். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை காலை இரவு வேளையிலே இந்த சங்கமா வானொலி நித்திய வளர்ச்ச நிகழ்ச்சியை உமது பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி நீ ஆணி பாந்த கரத்தால் ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை நீ மேன்மைப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு பிரசன்னம் வல்லமை கலந்து கொண்ட பிள்ளைகள், துதித்து ஆராதிக்கிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னம் வல்லமை இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். சங்கமா வானொலி நிலையத்திலுமா இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறுவழிப்பில் கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வயர்த்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வாக்கு தத்தம் தந்த தெய்வமே, வாக்கு மாறாத தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, சதா காலங்களிலும் எங்களிடம் கூட இருப்பேன் சொன்னவர் நீர் ஆண்டவர். இது உமது ஊழியம் ஆண்டவரே, ஓடோடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உமது நாமத்தை மையப்படுத்த வந்திருக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த செய்தி நடக்கிற துதி ஆராதனை செய்திகள் இந்த உலகமும் கேட்டு ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து உமது பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறார்கள், உமை துதிக்க வந்திருக்கிறார்கள், ஆராதிக்க வந்திருக்கிறார்கள், பாடப்பாட வந்திருக்கிறார்கள், வேதத்தியான பாதையை நடத்த வந்திருக்கிறார்கள் சுவாமி. இவர்களை உமது ஆணிபாத கரத்தால் நீ ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டுமாக சொல்லி நீ அப்படி செய்த கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவர். அந்த ஒன்றான மெய் தெய்வத்தை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும், இருளான வாழ்க்கையில் வெளிச்சத்தை காண வேண்டும், இருண்ட உலகம் வெளிச்சத்தை காண வேண்டும் என்று சங்கமா வானொலி நிலையம் 24 மணி நேரம் இதுபோல செயல்படுவதை கண்ணுகி பார்க்கிற தேவனே, இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தல் வேண்டுமாக. எல்லாம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மிதுலா ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி அழைக்க போறோம். இந்த சகோதரி வந்து துதித்து பாடு ஆராதித்து இதோட நாமத்தை மையப்படுத்த. பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் மிதுலா,
1: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்,
0: பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஒரு 15 நிமிடங்கள் தருகிறேன். துதித்து ஆராதித்து பாடல் பாடி இதோட நாமத்தை மையப்படுத்துங்கள். இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதுமா நாங்கள் மீண்டுமா இந்த சங்கமம் நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்திருக்கிறோம் தேவன். இந்த நாளும் எங்களோடு இடைப்பட வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்தவர், இன்றைய நாளிலும் துதியிலே நீங்க பிரியமாயிருந்து நடத்தும்படியாய் தேவ கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். வாருங்கள் யாவரும் நாங்கள் சேர்ந்து தேவன் இந்த வேளையிலே நாங்கள் துதிப்போம். நன்றி தகப்பனே, எங்கள் நல்ல தெய்வமே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதமானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவன், நீங்கள் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், பேர் சொல்லி அழைத்த தேவன், உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இம்மட்டுமா எங்களை பாதுகாத்த இமானு வேலராய் தகப்பனே, எபினேசராயிருந்து நீங்க நடத்துறீங்க தகப்பனே. காலை தோறும் உங்களுடைய கிருபை புதிதா இருக்கிறதுனால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய வல்லமை உள்ள நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், உங்களுடைய மகத்துவம் உள்ள நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், உங்கள் பரலோகத்தின் நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நல்ல தெய்வமே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேவன், நீங்கள் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்யறீர்கள் நல்ல தெய்வம். நீங்க சிங்காசனம் வீற்றிருக்கிற தேவ குமாரனல்ல தகப்பனே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை உங்களை துதிக்கும்படியா நீங்க தெரிந்து கொண்டீங்களே அப்பா. இந்த சலாக்கியத்துக்காய் நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உங்களை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் பரலோகத்தின் தகப்பே.

ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் நல்ல தகப்பனே, உங்களை துதிக்கிறோம். உங்களை நடத்துகிறவரே, நீங்கள் போதித்து நடத்துகிற நல்ல போதகர் அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தெய்வமே அப்பா, எங்கள் மேய்ப்பனே, நீங்கள் எங்கள் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறீங்களே தகப்பனே. எங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என் தேவன் நீங்கள் கொண்டு போய் எங்களை விடுகிற தேவனா இருக்கிறீங்களே அப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்பா நன்மையும் கிருபையும் தொடரும்படி தகப்பனே, உங்களை நோக்கி வந்த ஒருவர் தேவன் நீங்கள் புறம்பே தள்ளாத தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களை காண்கின்ற தேவன் அப்பா, உங்களுடைய உள்ளங் கைகளில் எல்லவோ உங்களை நீங்கள் வரைந்து வைத்திருக்கிறீங்களே. உங்களுடைய சமூகம் எப்பொழுதும் எங்களுக்கு முன்னாயிருக்கிறதுனால் உங்களை துதிக்கிறோம் என் தேவன். எங்கள் துதியிலே நீங்க வாசம் செய்கிறீங்களே, துதியிலே பிரியமா இருக்கிறீங்களே. உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வழியும் சத்தியமும் ஜீவனுமான தேவன் அப்பா, உங்களுக்கு நன்றி. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் சேர எங்கள் நல்ல தேவன் நீங்கள் தேனிலும் இனிமையான தேவனப்பா. நீங்கள் தெளிதேனிலும் மதுரமான தேவன். உங்களை துதிக்கிறோம். உங்களை போல் யாருண்டு தகப்பனே, எங்களை நேசித்து இவ்வளவா எங்களை நடத்த தக்கதா, எங்களை தூக்கி சுமந்து பாதுகாக்கிற தகப்பனப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதுமாய் கண்ணின் மணி போல் எங்களை காத்து கொண்டீங்களே தகப்பனே. கழுகு போல் எங்களை சுமக்கிறவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். எங்களை தேடி வந்து மீட்டு கொண்ட நல்ல தெய்வம் எல்லவோ, தாயினும் மேலாய் அன்பு கூறுகிற தெய்வம் எல்லவோ தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய காரியம் செய்வேன் என்று சொன்னீங்களே அப்பா. முந்தினவளை நிற்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம். நான் புதிய காரியம் செய்வேன் என்று சொன்ன தேவன் சொன்ன பிரகாரம் தகப்பனே நீங்கள் அப்பா நடத்தி வருகிற கிருபை காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறதே தகப்பனே அப்பா. உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கு நல்ல பாதையை கற்றுக் கொடுக்கிற நல்ல தெய்வம் எல்லவோ உங்களை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி சொல்லி துதிக்கிறேன், நன்றி சொல்லி துதிக்கிறேன். பரலோகத்தின் தேவனே, நீங்கள் இல்லாதிருந்திருந்தால் நாங்கள் பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து போயிருப்போம் அப்பா. நாங்கள் அப்படி போகாதபடி எங்களை இந்த நாளிலே ஆண்டவரே எங்களை காத்து உங்களுடைய பிள்ளையாய் உங்களுடைய துதியை சொல்லி வரும்படியாய் தகப்பனே. எங்களை வைத்திருக்கிற நல்ல தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை போல் யார் உண்டு தகப்பனே, எங்களை இவ்வளவாய் நேசித்து அன்பு கூற நன்றி தகப்பனே. உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், நன்றி தகப்பனே.

நன்றியோடு உம்மை பாடுவேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்திரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ

சிறுமையானவனே தூக்கி எடுத்தீரே அளவில்லாமல் ஆசிர்வதித்தீரே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே அளவில்லாமல் ஆசிர்வதித்தீரே. இது அதிசயம், அதிசயம் தானே.

பரமக்குயவனே உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே, பரமக்குயவனே உமது கரங்களில் என்னையும்

0: நன்றியோடு உம்மை பாடுவேன், நன்றியோடு உம்மை பாடுவேன், நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நன்மை செய்த நல்லவருக்கு நன்றி சொல்லி தகப்பனே, உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயர்ந்த நாமம், உன்னத நாமம், இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் தேவனே, நீங்களே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறீங்களே தகப்பனே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யுங்கள் நல்ல தகப்பனே. பரலோகத்தின் தேவனே, உங்களுடைய அழகான கண்கள் எல்லாம் உங்கள் மீது நோக்கமா இருக்கிறது அப்பா. உங்களை துதிக்கிறேன், துதிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவனாய் நீங்கள், சமாதானத்தின் காரணராய் தகப்பனே எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் எப்பொழுதும் தேவனே நீங்க கரம் பிடித்து நடத்துறீங்க தகப்பனே. வழி இதுவேண்டுங்களை நடத்துகிறீங்களே தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கூப்பிடுற வேளையிலே ஓடி வந்து உதவி செய்கிற தேவன், கடம் கந்து தகப்பனே நடத்துகிற தேவனாய் இருக்கிறதுனால் உங்களை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். என் நல்ல தெய்வமே, நம்பிக்கைக்குரிய தெய்வம் தகப்பனே அப்பா. உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே. இவ்வளவு நேரமாய் தகப்பனே எங்கள் துதியிலே நீங்கள் வாசம் செய்தீங்களே அப்பா. எங்கள் துதியிலே பிரிய துதியின் மத்தியிலே உணாவி வந்த தெய்வம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா அந்த நிகழ்ச்சி உங்களை கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தொடர்ந்து வருகிற செபங்கள், துதிப்பாடல்கள் ஒவ்வொன்றிலும் என் ஆண்டவரே நாமம் மகிமைப்படத்தக்கதா. இந்த சங்கம் வந்து இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் மிதுலா, இன்றைய நாளிலே நித்திய வச்சிலே வந்து துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய அழைப்பை எடுத்து 1:30 நீ இரவு 1:30 இந்த துதி ஆராதனை எடுத்து அதற்குரிய பலனை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார். கத்தர் உங்களையும், உங்கள் ஊழியங்கள், உங்கள் குடும்பங்கள், உங்கள் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே, ஆமே. இதுவரை நேரமும் ஜெபம் துதி பாடல் செய்த சிஸ்டர் மீதுலா, ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி. இப்ப ஜெர்மனில நேரம் 1:30. ஆமே. தொடர்ந்து நாங்கள் துதி ஆராதனை எடுத்து வேத பாடத்தை எடுத்து அழைக்க போறோம். சிஸ்டர் கிரேசே அவர் வந்து துதித்து ஆராதித்து வேத தியான பகுதியை நடத்துவார். இப்போ நாங்கள் அழைப்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
2: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்,
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே நித்திய வளர்ச்சி நேரத்திலே 2வது நிகழ்ச்சி நடத்த வந்திருக்கிறீர்கள். தேவனுடைய நாமத்தை துதித்து ஆராதித்து பாடல் பாடி இன்றைய நாளிலே ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த அந்த தேவ தியான பகுதியை நடத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமே,
2: ஆமே, ஆமே. நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே மோடு இணைந்த பிதாவே இந்த துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன் என்று தெரிந்து கொண்டு வந்த இந்த தேவாதி தேவன் எங்களை தேடி வந்து மீட்ட எங்கள் தகப்பனே இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம். உடைய நாமம் அதிசயம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யற வல்லமுள்ள நாமம், இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள் எங்களை வழி நடத்துற சத்திய பலனான தேவ ஆவியானவரே, நாளிலும் நேர் வழி நடத்துறதுக்காக

ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினகும் கீருவையே. நயம் காட்டும் மனிதர் முன் புயம்

ரூபயேம் உம்மை மறவாத கிருபயேம் ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியகும் கிருபயே. உளியான சேற்றில இருந்து எங்களை தூக்கி எடுத்தேன் தேவாதி தேவனுக்கு நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே.

வரைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே, என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே.

0: உள்ளங்கையை கள்ளில் வரைந்தவரே, கைவிடப்பட்டிருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினேன், கைவிடப்பட்டிருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினேன், என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திருப்பேன், கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன், என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. உள்ளங்கையிலே எங்களை வரைந்து எப்பொழுது நோக்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி, துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி, இயேசுவின் நாமத்தினாலே துதியேற இருக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நான் இந்த வேளையிலும் வேத பாடத்துல ஒரு பகுதியை எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளுறேன். இந்த என்ன மாதிரி என்றதை, இந்த சாராம்சம் எப்படி என்றதை உங்களுக்குள்ளாக நீங்கள் விளங்கி கொள்ள ஆண்டவராக இயேசு பரிசு தாவியானவர் தாமி அந்த வழிபாட்டை தரும்படியாக ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நீதிமொழிகள் 23:7 வசனம், அவன் இருதய நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இருதயத்தின் நினைவு எங்களுக்கு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். எப்படி நாங்கள் யோசிக்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம், எப்படி அதை செயல்படுகிறோம் என்றது இருதயத்தின் நினைவை அவன் இறுதிய எப்படி நாங்கள் நினைக்கிறோமோ அப்படித்தான் அவன் இருக்கிறான் என்றதை இந்த வார்த்தையின்படி நாங்கள் இதை பார்ப்போம். இவை எவ்வாறு உங்களுடைய உணர்வுகளோடு தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்படி இந்த வசனங்களை மறு ஆய்வு உள்ள நாங்கள் உட்படுத்துறோம். எப்படி என்றால், இவை எவ்வாறு எங்களுடைய உணர்வுகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன, இது நம் சிந்தனைகள் நம் அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை நமக்கு மிகவும் விவரமாக எடுத்து காண்பிக்கிறது. எப்படி நாளாந்த வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியையும் எவ்வாறு பாதிக்கிறது எங்களுடைய நினைவு என்பதை நமக்கு மிகவும் விவரமாக எடுத்து காண்பிக்கிறது. ஒவ்வொரு நபரும் தன்னை குறித்த ஒரு படத்தை தனக்குள் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒருவர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் தங்களை குறித்து மட்டுமல்ல, தங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் படம் வரைந்திருக்கிறார்கள். நாம் படங்களைத்தான் அந்த சிந்திக்கிறோம். ஒவ்வொரு மனதில் நாங்கள் எடுத்துக்கிறோம், இப்படி நான் இருப்பேன், இப்படி இருப்பேன் என்றதை எங்களுடைய மனதுக்குள்ள நாங்கள் கொண்டு வருகிறோம். அது நன்மையாக ஒரு மனதில நாங்கள் கொண்டு வர சிந்திக்கிற சிந்தனைகள் வந்து வெற்றிகரமாக நாங்கள் இப்படி இருப்போம், நாங்கள் வாழ்ந்திருப்போம், நாங்கள் வாழ்ந்து பிழைத்திருப்போம், சமாதானமாயிருப்போம், சந்தோஷமாயிருப்போம் என்ற நினைவு எண்ணங்கள் எப்படி நாங்கள் எப்படி கொண்டு வரணும், இந்த உணர்வுகளோடு எப்படி நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால், நாங்கள் ஒரு அந்த ஒரு படத்தை நாங்கள் எப்படி எடுத்து ஒரு நிஜமாக நாங்கள் கொண்டு வரணும் என்றால், எப்படி நாங்கள் அதை உணர்வுகளோடு எங்கட மனதோடு எண்ணத்தோடு சிந்திக்கிறதான் அந்த சிந்தனை தான் மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறதுன்றதை நாங்கள் இந்த ஒரு பெரிய ஒரு ஒவ்வொரு இதிலையும் நாங்கள் பெரிய ஒரு படத்தை நாங்கள் போட்டு வாக்கிக்கலாம். ஏனென்றால் எங்கள் எண்ணங்கள் இயேசுக்கு சொல்ல சிந்தியே எங்களில் இருக்க கடவுள் என்று சொல்லி இருக்கிற அந்த வசனத்தின்படி எங்கள் எண்ணங்கள் எல்லாம் அவரை போலியே மேலானவைகளை சிந்தியுங்கள். என்னென்ன எங்களை அந்த எப்போ நாங்கள் மட்டுப்படுத்திடுறோம், எங்களை நாங்கள் இந்த உலகத்து என்ன இருந்த என்ன அப்படியான நினைவுகள் எப்படி எப்பொழுதும் வரும், ஏனென்றா எங்களுக்கு இந்த பற்றாக்குறை இருக்கிற மாதிரி ஒரு நினைவுகளை நாங்கள் கொண்டு வருகிறோம் எங்களுக்குள்ள. ஆனா எங்களோட நினைவு அது மேலான நினைவுகளா இருக்கும் போது அது பிரதிபலிக்கிறதா. அதுக்காக தான் நான் ஒரு இல்ல ஒவ்வொரு படத்துல வெளியே பேசப்படுகிற வார்த்தைகள் உள்ளே படங்களை வரைகின்றன. எப்பொழுதும் வளர்ந்த அந்த செய்திகளோ அல்லது நாங்கள் யூடியூப் கூடவோ அல்லாட்டி ஒரு பேஸ்புக்கு கூடவோ ஒரு செய்தியை கேட்கிறோம், அது எப்படி அந்த செய்தி அப்படி வருகிறது என்பதை எங்களுக்கு தெரியாது. ஆனா அதன்படி நாங்கள் கேட்கும் போது அந்த தரவுகள் அந்த தகவல்கள் தரவுகள் என்ற அந்த இதை வந்து ஒவ்வொன்றும் எங்களோட மனதுக்குள்ள வந்து முதல் நாங்கள் படமா கொண்டு வரோம். பிறகு அது செயல்பட தீர்மானிக்கிறோம், செயலை நாங்கள் கொண்டு வந்து அதை தீர்மானிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்மை குறித்த ஒரு படத்தை உள்ளே வைத்திருக்கிறோம். அது நாம் ஜார் என்ற ஒரு ஒரு படமாக இருக்கணும். நாம் யார் தேவனுக்குள்ள நாங்கள் இன்னார் என்று அறியத்தக்க மேலானவைகளை நாங்கள் சிந்திக்கும் போது தேவன் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து எல்லாவற்றையும் எங்களை தந்திருக்கிறார் என்றால் அதே எண்ணம் தான் எங்களுக்குள்ள வரணும். ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் மேலானவைகளை சிந்திக்கணும், நாங்கள் மேலான வாழ்க்கையில வாழணும், அவ இருதயத்தின் நினைவுகள் எப்படி நாங்கள் இருக்கணும் என்றதை நாங்கள் தான் படமா எங்களுக்குள்ள வரைந்து அதை நாங்கள் இருதயத்துல எடுக்கும் போது எப்பொழுதும் நாங்கள் அதுக்கு சிந்தனையில கொண்டு வந்து அதை மனதில நாங்கள் கொண்டு வரும்போது எப்பொழுதும் அந்த சமாதானமான வாழ்வு, சந்தோஷமான நிறைவான வாழ்வு வாழும்படியாக அந்த எண்ணங்கள் வந்து எங்களுக்குள்ள எப்படி பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, அது வந்து தீய மாதிரி நாங்கள் நினைக்கலாம். அந்த வருத்தம் இப்படி கூடிக்கொண்டே போகுது, டாக்டர்ஸ் சொன்ன அந்த செய்திகள், அந்த தகவல் எப்படி சொல்லி இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீங்கள் நீடித்த நாட்களால், நீடித்த நாட்களால் திருப்தியாகி ஆயுசு நாட்கள் பூரணப்படும். நெடுநாளாயிருந்து அப்பொழுது வயது வந்தாலும் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டி பசுமையா இருப்பீர்கள். அந்த வார்த்தையை நாங்கள் எடுத்து எங்களை மனதுக்குள்ள வைக்கணும். அந்த தீமையான எந்த ஒரு வார்த்தைகளையும் நாங்களுக்கு, அந்த நீங்கள் உங்களை கோபமாக முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளுகிற ஒரு நபராக பார்த்தால் என்றால், பிறகு நாங்கள் அப்படியே நடந்து கொள்வோம். ஏன்னா முதலே எங்கட எண்ணத்துல நாங்கள் கோபமா பேசி இருக்கிறோம், அந்த கோபம் மாதிரி தான் அப்படி இருக்கிற. அப்ப எதிர்வினை ஆற்றுவீர்கள். என்னென்றால், நாங்கள் உங்களை இரக்கமற்றவர்களாக பார்க்கிறது, மற்றவர்களோட நாங்கள் சாந்தமா பேசாதபடியே பிள்ளைகளோடையோ அல்லது மற்ற அக்கம் பக்கங்களோ அல்லது சப குடும்பங்களோடையோ இரக்கமா அல்லது சமாதானமா சந்தோஷமா நாங்கள் பார்க்காட்டிக்கு அதை நாங்கள் அப்படித்தான் இரக்கமற்றவர்களாகத்தான் நடந்து கொள்வோம். நாங்கள் எங்களை திறமையற்றவர்களாய், பலவீனராய், ஆதரவற்றவர்களாய், தோல்வியுற்றவர்களாய், என்னென்ன அந்த ஸ்பிரிட் ஆஃப் ரிஜெக்ஷன் அண்டு எப்பொழுதும் அந்த மனதிலே எங்களுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம், எங்களை கவனிக்கிறேன், ஒருத்தரும் கவனிக்கிறேன், அப்படியான எண்ணங்கள் ஒரு அரண் மாதிரி மனதில போட்டோம் என்றால், பிறகு அந்த அரண் வந்து அது வந்து ஒரு நாளும் அது வந்து நாங்கள் கூவப்படையக்குள்ள மனதில் எப்படி போட்டுக்கொண்டு, ஆனா நாங்கள் அதை எல்லாம் எடுக்காதபடி, சிந்தனையில எடுக்காதபடி, மனதில எடுக்காதபடி ஆதரவற்றிருக்கிறேன். ஏனென்றா தேவன் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். உலகத்து மக்கள் எங்களை நேசிக்கிறதை விட எங்களை கணவன் அல்லது பிள்ளைகளோ நேசிக்காட்டிலும் தேவன் எப்படி எங்களுக்குள்ள அன்பாகவே இருக்கிறேன்னு சொல்றார். அந்த நம்பிக்கை, அந்த எப்பொழுதும் அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கும் போது என்ன சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் அந்த சமாதானம் சந்தோஷத்தை நாங்கள் ஒரு நாளும் அவருக்குள்ளாக உள்ள சமாதானம் அது நிரந்தரமானது, நித்தியமானது. அதை நாங்கள் படமாக தான் எங்களுடைய இருதயத்துல நாங்கள் வரைந்த ஒரே மாதிரியான சூழ்நிலையில் ஜனங்கள் வாழ்ந்தாலும் வித்தியாசமான வழியில் அவர்கள் அதை எதிர்கொள்கிறார்கள். எடுத்துக்காட்டிக்கு வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு இடத்தில் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறார்கள். அவன் வளர்ப்பு வந்து சூழ்நிலைகள் வந்து வித்தியாசம். அப்ப அதை நாங்கள் எப்பவும் வந்து தைரியமா எதிர்கொள்ளத்தக்கதாகவும், மற்றது இந்த வலிமையா அந்த எப்படி நாங்கள் அச்சுறுத்தி ஓட விரந்த அப்படியாக உள்ளத்துல இருந்து நாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து பேசும் போதும் அவர்கள் வந்து எப்படி வந்து எங்களை வந்து ஒரு மனமடிவாக்குறதுக்காக இந்த மனமடிவாக்குற எப்படின்னு சொல்லி அப்படியான பேச்சுகளை கொண்டு வந்து எங்களோட சேர்ந்து கதைக்கூட நாங்கள் அதற்கு அக்செப்ட் பண்ணக்கூடாது. எங்களை தேவன் அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள எல்லா விதத்திலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் நாங்கள் வாழுவோம் என்ற அந்த எண்ணத்தை நாங்கள் மனதில் முதல் ஆரம்பத்துக்கு வந்து இதை எப்படி நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளுறது, நாங்கள் அப்படி இல்லையே, சூழ்நிலை இப்படி எல்லோ இருக்குது, இந்த கைதில வந்து எங்களுக்கு கடன் ஆயிருக்கிறது அல்லது வருத்தமா இருக்கிற எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இதுல வந்து நாங்கள் வெற்றி பெறுவோம். எப்பொழுதும் எங்களை ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த எதிர்ப்பு கூட காண்பிக்க மாட்டார்கள். ஆனா சிலர் அந்த உச்சத்துக்கே சென்று பயத்தில் அந்த மயங்கி விழுந்து விடுவார்கள். அப்படியாக ஒரு பயம் வரும் எதிரடியா பேசுவார்கள். இப்படி எனக்கும் வந்துட்டுதான் இந்த நோய், அப்படியா அந்த அப்படியான ஒரு எதிர்மறையான காரியங்கள் வரும்போது நாங்கள் ஒவ்வொரு நபரும் சிந்திக்கின்ற விதம் மற்றும் அவர்கள் தங்களை பார்க்கிற விதத்தின் அடிப்படையில் ஒரே சூழ்நிலை முற்றிலும் வித்தியாசமான எதிர்வினைகளை உருவாக்குகின்றது. அவர்களுடைய எதிர்வினைகள் மூலம் அவர்கள் தங்களை குறித்து எப்படிப்பட்ட ஒரு படத்தை மனதில் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இந்த நாங்கள் எப்படி எங்கட சுயத்துல நாங்கள் எப்படி சிந்திக்கிறோம் என்றது இந்த நாட்கள்ல உணர்வு பூர்வமாகவும் செயல்கள் மூலமாகவும் எதிர்வினை ஆற்ற நாங்கள் தீர்மானித்து இந்த நாட்கள்ல வழி நடத்தப்பட ஆண்டவர்களாக நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினார நன்றி தகப்பனே. இந்த நேரத்துல நிறந்த இந்த வழிபாட்டின்படி இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுக்க நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளே தேவன் வந்த மீட்பை கிருபை உண்மை நெருங்கி வருகையில் என்னை பேர் சொல்லி அழைத்தவர் என்ற மூன்று பாடல்களையும் நீ அழகாக பாடி தேவனுடைய நாமத்தை மாயப்படுத்தி. வேத பாடம் நீதிமொழிகள் 23, இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். அருமையான அந்த அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள், மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரியத்தக்கத உருவ குத்துறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கதா இருக்கிறது. வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். இவ்வார்த்தை தான் முக்கியம். இருதயம் இருதயம் கண்டபடி சிந்திக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள் ஆவின் அபிஷேகங்களுக்குள் இருக்குமானால் எங்களுடைய நிலைமையை ஆசீர்வதிக்கப்படும். அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்கள் சிஸ்டர் கிரேஸ், கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ.
1: இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்து வேதத்தியான பாடலை நடத்தின சிஸ்டர் கிரேஸ் காபர் உண்டாரியோ தொடர்ந்து நாங்கள் ஊழியருக்காக ஜெபம் பண்ணி தேவசதியை கடந்து செல்வோம். ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய வெளிச்சை நிகழ்ச்சியிலே வார்த்தையை கொடுத்த ஊழியக்காரர் ஊழியக்காரிகளை ஒரு பாதத்தலை வச்சு ஜெபிக்கிறேன். நீர் தெரிந்து கொண்ட ஊழியக்காரர் சுவாமி, இந்த உலகத்திலே உள்ள கொண்டு வார்த்தைகளை விதைக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு தகத்தோடு நீர் தேர்ந்தெடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த சங்கமா வானொலியிலும் நித்திய வெளிச்சத்திலும் வார்த்தை வெளிச்சத்திலும் வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது சுவாமி, அந்த வார்த்தையை கேட்டு அநேக ரச்சிக்கப்பட்டிருக்கிறார் சுவாமி. அந்த கிருபைக்கான உற்றார் உணர்வர் அனைத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். மதிய வேலையில இந்த தெய்வ செய்து கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உமது அனுபவந்த கரத்தால் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா உமது செய்தியில கேட்டவர்கள் ஐயா இருதயம் கொடுத்து எரிந்திருக்கின்ற சுவாமி, அது மட்டுமில்ல கல்யாண இருதயத்தை சதியான இடத்தை கொடுத்துருக்கிற சுவாமி ஐயா, அதுக்காக நன்றியாகவும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே வந்து தேவ செய்து கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. என்றும் ஆனந்தம்.

0: ஆண்டவரே, உம்மை துதிக்கும் பொழுது சந்தோஷம் ஆண்டவரே. தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தேவ செய்தியை மாற்றிவாதித்தார் ஐயா. அந்த நித்திய வெளிச்சத்தின் முதலாவது செய்தியை கொண்டு வருகின்ற ஐயா ஷியானி ஜெயந்த் அவை ஆசீர்வதியும் அந்த மகள் செய்து கொடுக்கும் பொழுது பிரசன்னம் கேட்கிற பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. ஓடோடி வந்திருக்கிறார் சுவாமி, உமது நாமத்தை மையப்படுத்த வந்திருக்கிறார்கள், வார்த்தையை விதைக்க வந்திருக்கிற அந்த மகளை, உமது மகளே ஆண்டவரே, நீர் உமது ஆணிபா கரத்தை ஆசீர்வதித்து அந்த செய்தி 97 ரேடியோல கேட்பவர்கள் கர்த்தாவே, ஐயா உமது பிரசன்னத்தை உணர்ந்துகள்ள, நீரே உண்மையான தெய்வம் என்று காண்டுகள்ள, நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா இந்த நேரத்தில் சாந்தே ரத்த கோட்டைக்குள்ள மூடுகிறேன், அந்த மகளுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தை கொடுத்து அந்த மகள் தேவ செய்தி கொடுக்கும் பொழுது யார் யார் அந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவள் இருதயம் கொழுந்து விட்டது. என்னை கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென் ஆமென் ஆமென்.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
0: இன்றைய நாளிலே
1: Recording in progress.
0: வானொலி நித்திய வெளிச்சத்திலே முதலாவது செய்தியை கொடுக்க வருகிறார் டொரண்டோவிலிருந்து சியானி ஜெயந்தா. அந்த மகளை நாங்கள் சங்கமா வானொலியின் சார்பிலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் 97 ரேடியோ கேட்டுக்கின்ற பிள்ளைகள் சார்பிலும் வருக வருகின்ற வரவழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சியானி ஜெயந்தா. அநேக திருப்பங்கள் எல்லாம் காணக்கூடியதா இருக்கிறது. முந்தி கொடுத்த செய்திக்கு இப்ப ஒரு புதுசதுக்கும் இப்ப ஆவி அனல் கொண்டு செய்தியை கொடுக்கறது நான் கண்டுகொண்டேன். இப்ப உங்களோட நீங்க வழி நடத்துங்களாமே.
2: ஆமேன் ஆமேன். தேங்க்யூ அங்கிள். ஆண்டோட நாமும் மாத்திர மகிமைப்படட்டும். நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள ஆண்டவரே இன்னும் அதிகமாக உமக்கு கிட்ட சேர்ந்து ஆண்டவரே உம்மோடு உம்மோடு இருக்கிற உறவிலே நாங்கள் வளர்ந்து பெருக எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற நல்ல வாய்ப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வானொலி நிகழ்ச்சியின் மூலம் ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கைகளை ஆண்டவரே உம்பக்கமாய் நீங்கள் இழுத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் சுவாமி நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களின் மூலமாய் உண்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய மேய்ச்சலி நாடுகளாய் உம்முடைய குரலை இனம் கண்டுகொண்டு ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை இனம் கண்டுகொண்டு ஆண்டவரே மேய்ப்பனின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளாய் எங்களை நீங்க வழி நடத்துங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, அமேன் அமேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாங்கள் இன்றைய நாளிலும் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு காரியத்தை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஆவியானவர் தாமே அவருடைய வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. மத்தேயு 4:1-11 உள்ள வசனங்களை நாங்கள் வாசிப்போமையா இருந்தால், மத்தேயு 4:1-11 உள்ள வசனங்களை வாசிப்போமையா இருந்தால், இங்கே இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுகிற காரியத்தை நாங்கள் வாசிக்கலாம். இந்த பகுதியில வந்து அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு முன்பதாக அங்கே அவர் 40 உபவாசம் இருக்கிறார். அவர் உபவாசம் இருந்து அவர் அந்த உபவாசத்தை முடித்து வெளியே வரும்போது அந்த பிசாசானவன் அவரை 3 வழிகளிலே அங்கே சோதிப்பதை நாங்கள் வாசிக்க முடிகிறது. இந்த செய்தியின் தலைப்பு சோதனைக்காரன் கொண்டு வருகிற 3 சோதனைகள். சோதனைக்காரன் கொண்டு வருகிற 3 சோதனைகள், இதுதான் இந்த செய்தியின் தலைப்பு. அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் 3 சோதனைகளை கொண்டு வருவதை நாங்கள் இந்த பகுதியிலே வாசிக்கலாம். இந்த சோதனைகள் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட எல்லா கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் அவன் கொண்டு வருகிற சோதனைதான் இந்த 3 சோதனைகளும். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை எங்களுக்கு எடுத்துக்காட்டாய் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை இந்த வேதத்திலே எங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவருக்கு ஏற்பட்ட இந்த சோதனைகளை நாங்கள் வாசிக்கும் போது அந்த சோதனையை அவர் எவ்வாறாய் ஜெயம் கொண்டார் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது நாங்களும் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். நாங்கள் ஆண்டவராகிய ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் ஓடி முடிக்க வேண்டும் என்கின்ற ஆசையோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவரை இன்னுமாய் அறிந்து கொள்ளுகிறோம், அவரோடு இருக்கிற உறவை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் ஏதேதோ காரியங்களை செய்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாய் நாங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்கிறது தான் ஒரு தேவனுடைய பிள்ளையின் விருப்பமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில அன்றைக்கு பிசாசாதன அந்த சோதனைக்காரன் இயேசு கிறிஸ்துவை சோதித்தது போலவே இன்றைக்கு எங்களையும் அவன் சோதித்துக் கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை அங்கே மூன்று பகுதிகளில் அவன் தாக்குகிறான். எப்படி என்று சொன்னால், சரீரம், ஆவி, ஆத்மா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதை கொழங்களுடைய மூன்று பகுதி என்னவென்று சொன்னால் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பிரிக்கலாம். ஒரு மனிதனுடைய பகுதிகளை நாங்கள் பிரிக்கலாம், ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த மூன்று காரியத்திலையும் தான் சோதனைக்காரன் எங்களை சோதிக்கிறவனாய் இருக்கிறான். இந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில நீங்க எந்த சோதனையை நீங்க எடுத்தாலும், இந்த எந்த சோதனையா இருந்தாலும், அந்த எல்லா சோதனைகளுமே இந்த மூன்று பகுதிகளை சார்ந்தே இருக்கும். இந்த மூன்று பகுதிகளை அஃபெக்ட் பண்ணுகிற விதமாய் தான் அவன் கொண்டு வருகிற எல்லா சோதனைகளுமே இருக்கிறது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே அவனும் அப்படித்தான் சோதித்தான். அவருடைய சரீரத்துல, அவருடைய ஆத்மாவில, அவருடைய ஆவியிலே அங்கே சோதிப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. முதலாவது அங்கே இயேசு கிறிஸ்துவை அவன் சோதிப்பதை நாங்கள் பார்ப்போமையா இருந்தால், வசனம் சொல்லுகிறது 4வது அதிகாரம் 2-3 ஆகிய வசனத்துல வாசிப்போமா இருந்தால், அவர் இரவும் பகலும் 40 நாளளவும் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்தார், வெளியே வரும்போது அவர் பசியா இருந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த பிசாசானவன் முதலாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் முதலாவது தாக்குகிற பகுதி எதுவென்று சொன்னால், அவங்களுடைய சரீரத்தை தாக்குகிறான், அவனுடைய மாம்சத்தை தாக்குகிறவனாய் இருக்கிறான். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அதே போலதான் அவன் தாக்கினான். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் முதலாவது கண் வைப்பது அவனுடைய சரீரத்தை, அவனுடைய மாம்சத்தை. ஏனென்று சொன்னால், ஒருவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல அதிக பலவீனமான பகுதி எதுவென்று சொன்னால், ஒருவனுடைய சரீரம் தான் அதிக பலவீனமானது. ஆகவே அவன் அந்த பலவீனமான எது முதல்ல வீக்கா இருக்குதோ, அந்த வீக்கா இருக்கிற பகுதியை தான் முதல்ல அட்டாக் பண்ண வேண்டும் என்று சொல்லி சோதனைக்காரன் வருகிறான். எங்களுடைய மாம்சத்துல இருக்கிற தேவைகளையும், எங்களுடைய மாம்சத்துல இருக்கிற பலவீனத்தையும், எங்களுடைய மாம்சத்துல இருக்கிற ஆசைகளையும் அவன் குறிவைக்கிறான். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அவருடைய சரீரத்துல அன்றைக்கு பசி உண்டாயிருந்தது. அவர் பசியா இருந்தார். அந்த நேரத்துல அவருக்கு வேற எதுவும் தேவைப்படலை. அவருக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒரு உணவு தான். ஆகவே அவன் அதை பார்த்து விட்டு அதை எதிர்நோக்கினவனாய் அங்கே ஆண்டவரை நோக்கி அவன் குறிவைக்கிறான். இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலும், என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் பிசாசு முதலாவதாய் தாக்க நினைக்கிறது எங்களுடைய மாம்சத்துல இருக்கிற பலவீனத்தை. நான் மாம்சம் பலவீனம் உள்ளது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த பலவீனமான பகுதியை தான் நான் முதலாவது டார்கெட் பண்ணி எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தேவைகளையும், எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற, அதாவது மாம்சத்திலே காணப்படுகிற பலவீனத்தையும் ஆசைகளையும் அவன் முதலாவது குறிவைக்கிறான். நான் ஒரு அனுபவ சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு HRI இடத்துல ஒர்க் பண்ணி கொண்டிருந்த சமயத்துல என்னுடைய நிறுவனத்தின் அதிபர் வந்து, அந்த CEO வந்து ஒரு கிறிஸ்தவர். அவர் ஆண்டவரை நன்றாக நேசித்த ஒரு மனிதர். அங்க எங்களுடைய ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங்கை வாங்குறதுக்காக அநேகம் பிரயாசப்பட்டாங்க. அநேக நாள் பிரயாசப்பட்ட பின்பு அந்த கமர்ஷியல் பில்டிங்கோட ஓனர் வந்து நல்லா குறைச்சி ஒரு பகுதி அமௌண்ட்டை வந்து சொன்னார். இந்த காசை கொடுத்தா போதும், இந்த இடத்தை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லும் போது, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கோர் தீம் வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சுட்டு இருந்தோம். ஆண்டவரே எப்படியாவது இந்த பணத்தை சந்திங்க, ஆண்டவரே எப்படியாவது இந்த தேவையை சந்திங்க, இந்த இடத்தை நாங்க வாங்கி விட வேண்டும் என்று சொல்லி நான் ஊக்கமா ஜெபிச்சு கொண்டிருந்த டைம்ல அங்கே எங்களுடைய கிளையன்ட்ஸ், எங்களுக்கு ஒரு 20-30 கிளையன்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த கிளையன்ட்ஸ்ல இருந்து ஒரு பெரிய கிளையண்ட் வந்து ஒரு பெரிய தொகையை, அதாவது 50,000 ஏதோ, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, இது ஒரு கிட்டத்தட்ட 11 வருடங்களுக்கு முதல் நடந்த காரியம். அங்க 50,000 கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 500,000 அவங்க அனுப்பிவிட்டாங்க, எங்களுக்கு டெபாசிட் பண்ணிட்டாங்க. உடனே எங்களுடைய ஜெப டீம்ல இருந்த சில பேர் வந்துட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் எங்களுடைய தேவையை எவ்வளவு அற்புதமாய் சந்தித்தார், ஜெபிச்ச உடனே பதில் கிடைச்சதுன்னு சொல்லி அநேகர் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க தொடங்கினாங்க. ஆனா என்னுடைய ஆர்கனைசேஷனோட நிறுவனத்தின தலைவர் சிஇஓ, அவர் வந்து ஆண்டவரை அதிகம் நேசித்தவர், அவர் உடனே சொன்னார், இல்ல இல்ல, அவங்க எங்களுக்கு பே பண்ண வேண்டியது 50,000, அவங்க 500,000 அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி உடனே கால் பண்ணி, நீங்க இதை தெரிஞ்சு ப்ரோ ஆக்டிவா எங்களுக்கு பே பண்ணீங்களா, இனி வருகிற ஆர்டர்ஸுக்கு இல்லாட்டிக்கு தவறுதலா பே பண்ணிட்டீங்களான்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, ஐயோ நாங்க தெரியாம இது ஒரு மிஸ்டேக்கா ஒரு 0 ஆட் ஆயிட்டது, அதை ரிவர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணாங்க. என்னுடைய அந்த நிறுவனரை கொடுத்து நான் மிகுந்த ஆச்சரியப்பட்டு போன உடனே அவர் சொன்னேன், எங்களுக்கு வந்து ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது பெரிய விஷயம் அல்ல, அந்த பதில் ஆண்டவரிடத்துல இருந்து தானா வந்தது என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைத்திருக்கலாம், இது நான் பசியா இருக்கிறேன், அவன் கொடுத்த அந்த பிசாசு வந்து கொடுத்த ஐடியா நல்ல சூப்பர் ஐடியா, ஏனென்று சொன்னால் இங்க என்ன ஆண்டவரால இயேசு கிறிஸ்துவால கல்ல அப்பமாக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவரால் அற்புதமாய் அந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்க முடியும், அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவையை கண்டு அவர் செயல்படவில்லை, தன்னுடைய உணர்ச்சியால் அவர் செயல்படவில்லை. என்னுடைய தேவைக்கு இதுதான் பதில், நல்ல நேரத்தில்

பாண்டவர் நினைத்திருக்கலாம், எனக்கு இது நல்ல ஒரு ஐடியா, நல்ல ஒரு தீர்வு, என்னோட இப்போதைக்கு என்னுடைய தேவை இந்த பசி ஆற வேண்டும், ஆகவே இதை செய்யக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி தேவனுக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் என்று சொல்லிவிட்டு அந்த கல்லுகளை அப்பமாக்கி இருக்க விடலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. தேவன் வார்த்தையிலே அதை கம்பேர் பண்ணி பார்த்தார், இது தேவ வசனத்தோடு ஒத்திருக்கிறதா, இது என்னுடைய மாம்சத்தின் தேவையை சந்திக்கிற ஒரு அற்புதமா இருந்தால் கூட இது தேவ சித்தத்தோடு ஒத்திருக்கிறதா, இது தேவனுடைய கட்டளையோடு ஒத்திருக்கிறதா என்று சொல்லி அவர் அங்கே ஆராய்ந்து பார்க்கும் போது அவர் சொன்ன வசனம் என்ன, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகவே என்னுடைய மாம்சத்தின் காரியத்தை சந்திப்பதற்கு அங்கே ஒரு அப்பம் எனக்கு தேவையில்லை என்பதை ஆண்டவர் வசனத்தினூடாக அறிந்து கொண்டவராய் அந்த வசனத்தோட கம்பேர் பண்ணி அங்க பிசாசு கொண்டு வந்த அந்த சோதனையிலே அவர் ஜெயம் எடுப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. விசுவாசிகளான எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்னவென்று சொன்னால், பல நேரங்கள்ல நாங்க என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார், இது ஒரு பெரிய அற்புதம், என் இயேசுவின் நாமத்தினால் எனக்கு இதை செய்ய அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி, எனக்கு நான் இயேசுவின் நாமத்தினால் இதை பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி உடனேயே முடிவு செய்து நாங்கள் செயல்படுத்த ஆரம்பித்து விடுகிறோம். தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறோம். கண்பானவர்களே, தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துவது மட்டும் போதாது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் எங்களுக்கு உரிமையாக்கி கொள்ளுகிற அந்த அற்புதம் தேவனுடைய சித்தத்துக்குள் இருக்கிறதா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. எல்லா அற்புதமான வாய்ப்புகளும் எங்களுடைய சரீரத்தின் மாம்சத்தின் தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் எல்லா நேரத்திலும் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை. நமக்கு வருகிற ஒவ்வொரு தீர்வுகளையும் அது அற்புதமாக இருந்தாலுமே சரி, உங்களுடைய மாம்சத்தின் தேவைகளை அங்கே பூர்த்தி செய்கிறதா இருந்தாலுமே சரி, உங்களுடைய மாம்சத்தின் பலவீனத்தை நிவர்த்தி செய்கிறதா இருந்தாலுமே சரி, நாங்கள் உடனே அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இது தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ள அதை கொண்டு வந்து தேவன் வார்த்தையின் அந்த வெளிச்சம் என்று சொல்லும் போது அந்த லேம்ப் அந்த வெளிச்சம் அந்த லைட்டுக்குள்ள அதை கொண்டு வந்து எனக்கு முன்னால் இருக்கிற அற்புதம், என்னுடைய சரீரத்தின் தேவைக்காக வைக்கப்பட்டிருக்கிற இந்த தீர்வு தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறதா, இது தேவனுடைய சித்தமா இருக்கிறதா, தேவ வசனத்தை உறுதிப்படுத்துகிற செயலா இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தவர்களாய் அதை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. அந்த காண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முதலாவது மாம்சத்திலே பிசாசு அப்படிப்பட்ட ஒரு சோதனையை தான் கொண்டு வந்தான். அங்கே இரண்டாவதாய் பார்க்கிறோம், அவன் கொண்டு வந்த சோதனை என்னவென்று சொன்னால் அவருடைய ஆத்மாவிலே ஒரு சோதனையை கொண்டு வருகிறான். முதலில் அவன் சரீரத்தை தாக்குகிறான், இரண்டாவது இப்போது அவருடைய ஆத்மாவை அவன் தாக்குகிறான். அவர் இயேசு கிறிஸ்துவை ஆலயத்தின் உப்பரிகைக்கு அழைத்து சென்று நீ தேவனுடைய குமாரனையானால் கீழே குதியும் என்று சொல்லி அவருக்கு சொல்லுகிறான். அங்கே அவன் சும்மா சொல்லல, அவன் வசனத்தை எந்த வசனத்தை வச்சு ஆண்டவர் முதல் சோதனையை அவனுக்கு எதிர்த்தாரோ அவனை ஆஃப் பண்ணினாரோ அதே மாதிரி வசனத்தையே வைத்து அவருக்கு மறுபடியும் அவருக்கு அவன் சோதிக்கிறான். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்துவை அவன் சோதிப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. இதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அவன் ஆத்மாவில் சோதனை எதுவென்று சொன்னால் எங்களுடைய அடையாளத்தை அவன் குறிவைக்கிறான், எங்களுடைய ஐடென்டிட்டியை குறிவைக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஐடென்டிட்டியை குறிவைக்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அவன் தந்திரக்காரன், அவன் எப்பவுமே அவனுடைய தந்திரமே இதுதான், அவன் நீ தேவனுடைய குமாரன் ஆகவே குதியும் உண்மை அவர் தாங்கிக் கொள்வார் என்று சொல்லல, நீ தேவனுடைய குமாரனா இருந்தால் அங்கே ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறான். அவர் தேவனுடைய குமாரனா இல்லையா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளம் அவருடைய ஐடென்டிட்டிய ஒரு சந்தேகத்துக்குள்ளே அவன் கொண்டு செல்லுகிறான். இதை அவன் எப்பவுமே பயன்படுத்துகிற அவனுடைய பழைய தந்திரம் அது. ஆதாம் ஏவாளிட்டையும் இதேதான் பயன்படுத்தினான். ஏவாளை பார்த்து சொன்னான், இதை சாப்பிடக்கூடாது என்று நீ செத்து போயிடுவீங்கன்னு தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லி ஒரு கேள்விக்குறிய வைத்து ஒரு சந்தேகத்தை உருவாக்குகிறான். உண்மையாகவே தேவன் இப்படி சொன்னாரா என்று ஒரு கேள்வியை உருவாக்குகிறான். பிசாஸ் ஒருபோதும் உங்களுடைய அடையாளத்தை தாக்க நினைக்கும் போது உங்களுடைய விசுவாசத்தை அவன் நேரடியாக தாக்குவதில்லை, முதலில் ஒரு சந்தேகத்தை உருவாக்குகிறான்.
அதேதான், அதே பழைய தந்திரத்தை

0: பயன்படுத்தின அதே தந்திரத்தை இயேசு கிறிஸ்துவையும் பயன்படுத்துகிறான். அவன் இயேசு கிறிஸ்துவிட்ட மாத்திரமல்ல, இன்றைக்கு என்னோடையும் உங்களோடையும் அதே தந்திரத்தை தான் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நீர் உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நீங்க தவறும் போது, உங்களுடைய வாழ்க்கையின் காரியத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஃபால் ஷோர்ட் ஆகும் போது, ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் காணப்படும் போது, ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில நடந்த உடனேயே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஐயோ உன்னுடைய வாழ்க்கையில எப்படி நடந்துட்டுதே, உண்மையாவே தேவனுடைய பிள்ளைதானா, நீ உண்மையா தேவனை நேசித்திருந்தால் உனக்கு இப்படி ஒரு தோல்வி நடந்திருக்குமா, உன்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒன்று நடந்திருக்குமா என்று சொல்லி, நீ உண்மையிலே தேவன் உன்னை நேசித்திருந்தா, நீ தேவனை நேசித்திருந்தா உனக்கு இப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்காது, உன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோதனை வந்திருக்காது, இப்படிப்பட்ட துன்பம் நடந்திருக்காது, நீ இப்படி விழுந்து போயிருக்க மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தின அடையாளம் என்ன? அவர் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காய் அவருடைய சிலுவையில் அவருடைய ரத்தத்தை சிந்தி, அவருடைய மாம்சத்தை அடிக்க கொடுத்து, எங்களை சுத்திகரித்து, எங்களை மீட்டெடுத்து, பரிசுத்த ஆவியினாலே எங்களை முத்திரையிட்டு, நீ தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரத்தி என்று சொல்லி எங்கள் மீது ஒரு அடையாளத்தை வைக்கிறார், ஒரு முத்திரையை பதித்து, ஒரு ஸ்டாம்ப் பண்ணி, ஒரு சீல வச்சு, நீ என்னுடைய சைல்ட், யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் காட், நீ என்னுடைய குமாரன், நீ என்னுடைய குமாரத்தி என்று சொல்லி எங்கள் மீது ஒரு அடையாளத்தை அவர் வைக்கிறாரே, அந்த அடையாளத்தை தாக்குகிறான். ஐயோ உன்னுடைய வாழ்க்கையிலே நீ உண்மையுடைய தேவனுடைய பிள்ளையா இருந்தால் உனக்கு இப்படி நடக்குமா, நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தால் நீ இப்படி விழுந்து போயிருப்பாயா, இப்படி எழுந்திருப்பாயா, இப்படி நடந்திருக்குமா, உன்னுடைய வாழ்க்கை இப்படி தோற்று போயிருக்குமா என்று சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்டு கேட்டு, முதலாவது விசுவாசத்தை தாக்குவதற்கு முன்பதாக அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், எங்களுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறான். எங்களுடைய ஐடென்டிட்டியை நாங்கள் க்வெஸ்சன் பண்ண ஆரம்பித்து விடுவோம், எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவோம். நான் உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைதானா? ஒருவேளை என் உள்ளத்துல ஏற்படுகிற மாதிரி, நான் இவ்வளவா ஜபிக்கிறேனே, இவ்வளவு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறேனே, எனக்கு இப்படி எந்த பதிலுமே வந்ததில்லையே, நான் உண்மையிலேயே இந்த கடவுளுக்கு நான் பிள்ளைதானா? இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கிறாரா? அவர் என் பக்கத்துல இருக்கிறாரா? நான் விடுகிற கண்ணீரை பார்க்கிறாரா என்று சொல்லி எங்களுக்குள்ளேயே அந்த கேள்வி வருகிறது நிமித்தம் என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால், எங்களுடைய அடையாளத்திலே எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. எங்களுடைய அடையாளத்துல சந்தேகம் வந்த உடனே என்ன தெரியுமா ஏற்படும்? குற்ற உணர்ச்சி வரும், மனச்சோர்வு வரும், கவலை வரும், எங்களுடைய ஆத்மா உடைந்து போகும். எங்களுடைய ஆத்மா அதனுடைய அடையாளத்துல இருந்து உடைந்து போகும் போது தேவனோடு இருக்கிற உறவு அங்கே பாதிக்கப்பட்டு விடுகிறது. இதைத்தான் அவன் எதிர்பார்த்து அந்த சோதனைக்காரன் அங்கே எங்களுடைய ஆத்மாவை குறிவைத்து எங்களுடைய அடையாளத்தை தாக்குகிறான். நான் அங்க இயேசு எப்படி அதற்கு பதில் சொல்லுகிறார் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசு வந்து தன்னை நிரூபிக்க அவர் விரும்பல, நான் அவரை உண்மையா குதிச்சிருந்தேரண்டா அவருடைய பாதம் கல்லில் இடராத படிக்கு அங்கே தூதர்கள் வந்து தாங்கி இருப்பாங்க, ஆனா அவர் அதை செய்யலேன்னு தெரியுமா? உனக்கு நான் என்னை நிரூபிக்க தேவையில்லை, நான் தேவ குமாரன் என்பதை நான் நிரூபிக்க தேவையில்லை. அதனாலதான் அவர் சொல்லுகிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி அவனை எச்சரிக்கிறாய். நீ அதை சோதிக்க தேவையில்லை, உனக்கு நான் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. இன் அதர் வேர்ட்ஸ், அதுதான், நான் உனக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்க அவர் முயற்சி செய்யவில்லை. ஏனென்றால் அதை தன்னுடைய அடையாளத்தை அவர் முழுமையாய் அங்கீகரித்தார், தன்னுடைய அடையாளத்தை அவர் முழுமையாய் விசுவாசித்தார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு என்னுடைய சாட்சி நான் அடிக்கடி சொல்றதில்லை, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களின் நிமித்தம் நான் நிறைய நேரத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளைதானா? என்ன அவனுடைய பிள்ளையா இருந்தா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை காட்டுங்க, நீங்க என்னோட இருக்கிறீங்கன்னு சொன்னா இந்த அடையாளத்தை காட்டுங்க, இதை காட்டுங்க, அதை காட்டுங்கன்னு சொல்லி அடையாளங்களை கேட்க ஆரம்பித்தேன். என்னால உணர முடியல ஆண்டவரே, நீங்க என்னோட இருக்கிறத உணர முடியல, என்னுடைய உணர்வுல எதுவுமே எனக்கு தோணல, நீங்க என்னோட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை என்று சொல்லும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னோட பேசினார், நான் உனக்கு ஆண்டவரை சோதிக்காத, ஒன்று கத்தராகிய தேவனை வந்து தேவனாகிய கத்தரை பரிசோதிக்காத, நீ உணர்வடை உணர்வதற்கு உணர் உணர்ந்து கொள்ளுவது, நான் உன்னை ஃபீலஸ் என்று கூப்பிடல, ஐ கால் யூ ஆஸ் அ பிலீவர், நான் உன்னை உணர்வாளி என்று சொல்லி அழைக்கவில்லை, நான் உன்னை விசுவாசி என்று சொல்லி அழைத்திருக்கிறேன். நான் உன்னோடு இருப்பதை நீ உணர தேவையில்லை, நான் உன்னோடு இருப்பதை நீ விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி. எங்களுடைய அடையாளத்தை எங்களை சோதிக்கிறவனுக்கோ அல்லது எங்களுடைய சோதனைக்காரன் பயன்படுத்துகிற மனிதர்களுக்கோ நாங்கள் நிரூபிக்கவே தேவையில்லை. நம்முடைய அடையாளத்தை நாங்க விசுவாசித்தால் போதும். எங்களுடைய ஆத்மாவிலே தேவன் கொடுத்த அடையாளம் என்ன அடையாளம்? சைல்ட் ஆஃப் காட், நான் தேவனுடைய மகள், நான் தேவனுடைய மகன் என்கின்ற அந்த அடையாளத்தை நான் கல்வாரி சிலுவையினால் கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் என் மேல் பதித்த முத்திரை நிமித்தம் பரிசுத்தாவியானவரை எனக்கு ஈவாய் கொடுத்து என் மேல் பதித்த முத்திரை நிமித்தம் அவருடைய குமாரத்தியாய் குமாரனாய் நான் மாறியிருக்கிறேன். அந்த அடையாளம் தான் என்னுடைய மிகப்பெரிய அடையாளம் என்பதை நாங்கள் விசுவாசித்தால் போதும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அங்கே படிப்பிக்கிறார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்தார். கத்திர தேவனாகிய கத்திர பரிசோதியாதன்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டு அவனுக்கு நாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கவில்லை. சிம்பிளா அவனை வந்து அவனோட வாய அடைக்கிறதுக்கு அந்த பிசாச தோக்கடிக்கிறதுக்கு அவர் குதிச்சு காட்டி இருக்கலாம். குதிச்சு காட்டி தேவதூதர்கள் அவரை வந்து தாங்கி பிடிக்கிறத ஒரு பெரிய அற்புதமாய் காட்டியிருக்கலாம். காட்டல, தோற்று போனவன். தோற்று போனவனுக்கு தன்னை கொண்டு போய் அவர் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கனகரங்களை வந்து நாங்க ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி நிரூபிப்பதற்காக என்னென்னவோ செய்கிறோம். மற்ற மனிதர்களுக்கு முன்பதாக நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளர்ந்தவன் வளர்ந்தவள், நான் பெரியாள் என்று சொல்லி நிரூபிப்பதற்காக எங்களுடைய அடையாளங்களை எப்படி எப்படியோ எல்லாம் நிரூபிப்பதற்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். கண்பானவர்களே, மனிதர்கள் நாங்களை நிராகரிக்கலாம். எங்களுடைய கடந்த கால பாவங்கள் எங்களுக்கு அடிக்கடி நினைவூட்டப்பட்டு எங்களை கீழே தள்ளுகிறதாய் அது இருக்கலாம். எங்களுடைய தோல்விகள் எல்லாம் எங்களை ஒரு குற்றவாளி போல உணர செய்யலாம். ஆனா அது ஒன்றுமே தேவன் எங்களுக்கு கொடுத்த அடையாளத்தை மாற்றவே முடியாது. ஏன் தெரியுமா? தேவன் எங்களை மீட்டது எங்களுடைய தகுதியினால அல்ல, நாங்க செய்த பெரிய நல்ல நடத்தையினால, எங்களுடைய நல்ல காரியங்கள்னால தேவன் எங்களை மீட்கல, அவருடைய சுத்த கிருபையினால. அவர் மீட்பர் என்கின்ற ஒரே காரணத்தினால அவருடைய கிருபையை நிமித்தம் எங்களை மீட்டார். ஆகவே அப்படி கிருபையாய் கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் அடையாளமாகிய இயேசுவின் பிள்ளை என்கின்ற அந்த அடையாளத்தை நாங்க ஒருபோதும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில சந்தேகிக்கவே கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை என்கின்ற உண்மையான அந்த அடையாளத்தை உறுதியாய் விசுவாசிக்க வேண்டும். பிசாசு எழுப்புகிற கேள்விகளே அல்ல, தேவன் அறிவித்த உண்மையை நம்பி விசுவாசித்து நிலைத்திருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை திரும்ப சொல்ல விரும்புகிறேன், பிசாசு எழுப்புகிற கேள்விகள் சந்தேகத்தின் கேள்விகளே அல்ல, தேவன் உங்கள் உள்ளத்திலே வைத்த அந்த முத்திரையை நம்பி விசுவாசித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே மூன்றாவது சோதனை என்ன? மூன்றாவதாய் எங்களுடைய ஆவியிலே அவன் சோதிக்கிறான். முதலாவது சரீரத்துல, ரெண்டாவது ஆத்துமாவில, மூன்றாவது ஆவியிலே எங்களை சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்? ஆவியில எங்களுடைய ஆவிக்குரிய அழைப்பை அவன் தாக்குகிறான். முதலாவது உங்களுடைய சரீரத்தின் தேவையை வச்சு ஒருவேளை உங்களுக்கு வியாதி இருக்குமெண்டா அதை வச்சு தாக்குவான், இல்ல உங்களுடைய தேவைகள் நிறைய இருக்குமென்னு சொன்னா அதை வச்சு தாக்குவான், இல்ல உங்களுக்கு ஆசைகள் இருக்குமென்னு சொன்னால் அதை வைத்து உங்களை தாக்கி உங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து விழுத்தன் பார்ப்பான். அதுலயே நீங்க ஜெயம் கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஆத்மாவை சந்தேகிக்க வச்சு, உங்களுடைய ஐடென்டிட்டியை சந்தேகிக்க வச்சு அதுல விழுத்த பார்ப்பான். அதுலயே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் மூன்றாவது உங்களுடைய ஆவியின் அழைப்பில வந்து உங்களை தாக்க பார்ப்பான். அங்க இயேசு கிறிஸ்துவை அவன் என்ன செய்யறான்? ஒரு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு சென்று உலகத்துல இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் எல்லா மகிமையும் காண்பித்து, நீ என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினால் இது எல்லாத்தையும் நான் உமக்கு தருகிறேன் என்று சொல்லி அங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறான். நீங்க யோசிச்சீங்களா, ஏன் அவன் இதை சொல்லணும்? ஒரு ரெண்டு சோதனையில ஆண்டவட்ட அடி வாங்கிட்டான், மூன்றாவதா வந்து இதை ஏன் அவன் சொல்லணும்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவோட அழைப்பு என்ன? அவரோட அழைப்பு வந்து அவர் எந்த உலகத்தை காட்டினானோ, நீ என்ன சாஷ்டாங்கமாய் விழுந்தா எதை கொடுப்பேன் என்று சொன்னாரோ அந்த உலகத்தின் ராஜ்யங்களையும் அந்த மகிமையையும் மீட்பதுதான் இயேசு கிறிஸ்துவோட அழைப்பு. விழுந்து போன அந்த உலகத்தை, ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம் விழுந்து போன இந்த உலகத்தின் ராஜ்யங்களையும் இந்த உலகத்தின் மகிமையையும் இழந்து போனதை மீட்டெடுத்து தனக்குரியதாய் மாற்ற வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பு. அவர் வந்ததின் நோக்கம் அதுதான், அவருடைய ஆவிக்குரிய அழைப்பு அதுதான். அதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். பிசாஸ் என்ன செய்கிறான், அவருடைய அழைப்பை டிஸ்டர்ப் பண்ணல. அவன் வந்து சொல்லல, ஐயோ இந்த அழைப்பு உண்மையே இல்லை, இந்த அழைப்பை செய்யாதையும் அந்த அழைப்புல இருந்து அவனை டீவியேட் பண்ணல. அவரோட அழைப்பதான் அவன் கதைச்சான். அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த அழைப்பதான் அவருக்கு ஒரு ஆஃபரா கொடுக்கறான். நீ இந்த சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கிட்டா இது எல்லாத்தையுமே தாரன், இதுக்காக தானே வந்தீர், இதை மீட்டெடுப்பதற்காக தானே வந்தீர், அதை உங்களோட கையிலேயே தூக்கி தாரன் நான் ஈஸியா. ஆதாம்கிட்ட இருந்து நான் எதை பறித்து கொண்டேனோ, ஆதாம் பாவம் செய்தது நிமித்தம் அவன்கிட்ட இந்த எதை பறித்து கொண்டேனோ, அது நீ விழுந்து வணங்கினா நான் அப்படியே தந்துடுறேன்னு சொல்லி அந்த வழியை, ஆண்டவருடைய அழைப்பின் அழைப்பின் நோக்கத்தை, அந்த எண்ட் ஆஃப் தி டே அந்த ஆவிக்குரிய அழைப்பை வந்து நிறைவேற்றுவதற்கு அவன் உங்களுக்கு ஒரு எளிய வழியை, அதாவது இயேசு தேவன் ஏற்படுத்தின அவருடைய சித்தத்தின் பாதையை விட்டு ஒரு குயிக்கா செய்யக்கூடிய மாதிரி ஒரு வேற குறுக்கு வழியை எங்களுக்கு காட்டுவான். இயேசு கிறிஸ்து அப்ப நினைத்திருக்கலாம், எண்ட் ஆஃப் தி டே நான் வந்தது இந்த உலகத்தை மீட்டெடுக்கிறதுக்கு தான், இதுக்கே நான் போய் கஷ்டமா அந்த சிலுவையை சுமந்து அடி வாங்கி இவ்வளவு மிதிப்பட்டு ரத்தத்தை சிந்தி இவ்வளவு காயப்பட்டு இதை மீட்டெடுக்கணும், ஈஸியா ஒரு டக்குன்னு இவ்வளோனா நான் போய் ஊழியம் செய்ய கூட தேவையில்லை, ஒரே செகண்ட்ல மொத்தத்தை, எண்ட் ஆஃப் தி டே அதுதானே டார்கெட், அதுக்காக தானே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். அத ஒரு சிம்பிளான ஒரு சின்ன விஷயத்துல, ஒரு சின்ன இடத்துல தாழ்ந்து போய், ஒரு சின்ன இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அந்த ஊழியத்தை செய்யறதுக்காக ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறதுனால என்னுடைய ஊழியம் நிறைவேறும் என்று சொன்னால் நான் அதை செய்துட்டு போயிடலாமே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல முடிவெடுக்கல. அவர் முடிவெடுத்தது, நான் தேவனுடைய ஆவிக்குரிய அழைப்பை நான் நிறைவேற்றுவதற்கு நான் அது சிலுவையின் பாதையா இருக்குமா இருந்தால், அது பாடுகளின் பாதையா இருக்கும் என்று சொன்னாலும் பரவாயில்லை, நான் தேவ சித்தத்தின் பாதையையே கீழ்ப்படிதலின் மூலமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாதையை தான் தேர்ந்தெடுத்தார். பிசாசை அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிறார். அவனை இந்த தடவை ஆண்டவர் வசனத்தினால் அடிக்கல என்று அவருக்கு தெரியும். தன்னுடைய ஆவிக்குரிய அழைப்பை தெரிந்து கொண்டு அவன் அதை டார்கெட் குறிவைக்கிறான் என்று சொன்ன உடனே அவனுடைய அழைப்புக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்கல, அப்பால போயிரன்னு சொல்லி அவனை துரத்தி விட்டுறார். எந்த குறுக்கு வழிக்கும் அங்கே ஆண்டவருடைய, நாங்க நினைக்கலாம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தா ஆண்டவர் எனக்கு அழைத்த அழைப்பை, அதற்காக உலகத்தின் வழிய அதை நாங்க அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிசாசு முயற்சி செய்வான். ஆனா நாங்க நினைவு கொள்ள வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா, தேவன் கொடுத்த இலக்கு மட்டும் முக்கியமல்ல, தேவன் கொடுத்த ஆவிக்குரிய அழைப்பு மட்டும் முக்கியமல்ல, அதை தேவன் காட்டிய பாதையில் நிறைவேற்றுகிறோமா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. உண்மையான ஆவிக்குரிய அழைப்பின் கீழ்ப்படிதலின் பாதையில் அதை நிறைவேற்றுகிறோமா என்பது மிக முக்கியமாயிருக்கிறது. அந்த பாதை நெருக்கமானதா இருந்தாலும் பரவாயில்லை, சுமை சிலுவையை சுமக்கும் பாதையா இருந்தாலும் பரவாயில்லை, தேவன் வைத்த பாதையில் நடந்தவர்களாய் அந்த இலக்கை ஆவிக்குரிய அழைப்பை நாங்கள் நிறைவேற்றுவதில் கவனமாய் இருக்க வேண்டும். அவன் நயம் காட்டி எங்களை அழைப்பானாம். சில நேரத்துல பிசாசு எங்களுடைய வாழ்க்கையில அழைப்பை தடுக்க மாட்டான், அந்த அழைப்பை நிறைவேற்றுகிற பாதையை நயங்காட்டி தவறான பாதையில எங்களை நடத்துவான். அப்படி நடத்தும் போது நாங்க என்ன நினைப்போம், எண்ட் ஆஃப் தி டே ஆண்டவருக்காக தானே உழைக்கிறேன், ஏதோ எப்படியோ ஆண்டோடைய நாமத்துக்காக தானே பாடுபடுறேன், அவர் சொன்னதுதானே செய்ய நினைக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் தவறான பாதையில அந்த காரியங்களை செய்ய முற்பட்டு விடுவோம். ஆகவே நாங்கள் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது, தேவன் கொடுத்த அழைப்பை நிறைவேற்றுவது மாத்திரம் முக்கியமல்ல, சரியான பாதையில அவர் சித்தத்தின் பாதையில அது எவ்வளவு கரடு முரடா இருந்தாலும் எங்களை எவ்வளவு காயப்படுத்துகிற பாதையா இருந்தாலும் பரவாயில்லை, அவர் சித்தப்படி அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய்தான் நான் அழைப்பை நிறைவேற்றுவேன் என்பதுல நாங்கள் தவறவே கூடாது. அந்த சோதனையில நாங்கள் விழுந்து போயிடக்கூடாது. முதலாவது நாங்கள் பார்த்தோம், சரீரத்துல அவன் தாக்குகிறான், எங்களுடைய உடல் தேவைகள் மாம்சம் அதாவது எங்களுடைய நீட்ஸ அவன் டார்கெட் வைத்து தாக்குகிறான். அதுக்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் என்னவென்று சொன்னால், என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வைப்பான். ஒரு உடனடியா குவிக்கான ஒரு ஆன்சர் கிடைப்பதற்கு அவன் அங்கே வழி செய்கிறான். நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? தேவ வசனத்தால சோதித்து பார்க்க வேண்டும். ரெண்டாவது, ஆத்மாவை டார்கெட் பண்ணுகிறான். அதாவது அவனுடைய அடையாளம், அவனுடைய ஐடென்டிட்டியை டார்கெட் பண்ணுகிறான். அதற்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் என்னவென்று சொன்னால், சந்தேகம், குற்ற உணர்வு ஆகிய ஆயுதம். ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? மூன்றாவது, எங்களுடைய ஆவியிலே குறிவைக்கிறான். தேவனங்களுக்கு கொடுத்த அழைப்பு, காலிங்ல குறிவைக்கிறான். அதுக்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் என்ன? குறுக்கு வழி. தேவ சித்தத்துக்கு எதிர்மறையான ஒரு எளிய பாதையை காட்டுகிறான். நாங்க செய்ய வேண்டியது என்ன? இலக்கு மட்டும் பார்த்து கொண்டு ஓடக்கூடாது. தேவன் வைத்த பாதையை பின்பற்றுகிறவர்களா இருக்க வேண்டும். சோதனையை சந்திப்பது பாவம் அல்ல, சோதனையை எதிர்கொள்வது பாவம் அல்ல, அந்த சோதனையில விழுந்து விடாதிருக்கிற விழுந்து விடுவதுதான் பாவம். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் இதை செய்யாதீங்க என்று சொல்லிவிட்டு ஏதோ உங்களுக்கு அட்வைஸ மட்டும் கொடுத்து விட்டு போவதல்ல. அதற்கேற்ற இயேசு கிறிஸ்து ஒரு எக்ஸாம்பிள் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே காட்டி முடித்த பிற்பாடு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எங்களுக்கு ஒரு பெரிய ரெண்டு டூலை தந்து விட்டுருக்கிறார். என்ன டூல் என்று சொன்னால், அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தையின் மூலம் எங்களுடைய சரீரத்தில் வருகிற அவன் தாக்குகிற பகுதிகளை நாங்கள் காப்பாற்றி விட முடியும். ரெண்டாவது, பரிசுத்தாவியானவரை கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்தாவியானவரின் மூலம் எங்களுடைய ஆவி ஆத்மாவிலே வருகிற அந்த சோதனையை நாங்கள் ஜெயித்து விட முடியும். இந்த ரெண்டு ஆயுதங்களையும் வைத்துக் கொண்டு நாங்கள் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து சரீரத்தின் சோதனையும் ஆத்மாவின் சோதனையும் ஆவிக்குரிய அழைப்பின் சோதனையும் நாங்கள் ஜெயிக்க முடியும். அங்கே மத்தேயு 7:24-25 வாசிப்போமாயிருந்தால் அங்கே வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளின் பயிரை செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறானாம். அவை தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அஸ்திவாரமாய் வைத்து வாழும் போது இந்த மூன்று சோதனைகள் எங்களுடைய சரீரத்தில் ஆத்மாவில் ஆவியில என்ன வந்தாலும் இந்த வார்த்தைகளை உறுதியாய் அந்த அஸ்திபாரம் பிடித்து வைத்துக் கொண்டு எங்களை நிலைத்து நிற்க வைக்கும். எந்த சோதனையும் எங்களை அசைக்க முடியாது. கண்களை மூடி ஜபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க கொடுத்த இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நீங்க சொல்வது மாத்திரம் இல்ல, எடுத்து காட்டாய் எங்களுக்கு வாழ்ந்து காட்டி விட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த மூன்று ஆவி ஆத்துமா சரத்துல வந்த அந்த மூன்று சோதனையையும் நீங்க எப்படி ஜெயித்தீங்களோ அதே போல் நாங்களும் இன்றைக்கு ஜெயிக்கத்தக்கதாய் ஆண்டவரே தேவ வசனத்தையும் பரிசுத்தாவியானவரையும் எங்களுக்கு உதவியாய் கொடுத்திருக்கிறீங்களே. அந்த உதவிகளை கொண்டு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த வேளையிலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஆண்டவரே இப்படிப்பட்ட சோதனையிலே ஆண்டவரே ஆண்டவரே எதிர்கொண்டவர்களாய் துவண்டு போய் தம்முடைய அடையாளத்தை தொலைத்தவர்களாய் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் தானே சுவாமி அவருடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் சர்வத்திலும் ஆண்டவரே உம்முடைய தொடுதல் பாய்ந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒரு புதிய அவங்களுடைய அடையாளத்தை ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. அவங்களுடைய ஆண்டவரே அவருடைய தாவிக்குரிய அழைப்பின் பாதையை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. அவருடைய சர்வத்துக்கு தேவையான தேவைகளை சந்திக்கத்தக்க வார்த்தைகளை ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் சியானி ஜெயந்தா. இன்றைய நாளே மத்தேயு 4:1-11. அதற்குள் மூன்று காரியங்கள் இருப்பதை தெளிவாக விளங்கப்படுத்துகிறீர்கள். சரீரம், ஆத்மா, ஆவி. இங்கே தேவனுடைய சரீரம் பிரயினம் தான், ஆனால் ஆத்மாவும் ஆவியும் நல்ல வல்லமை கொண்டிருக்கின்றது. அப்ப ஆவியும் ஆத்மா வல்லமையா இருக்கும் பொழுது அந்த சரீரம் வந்து இழுக்க கொள்ளாது. சரீரம் பிரயினம் தான், ஆனால் மத்தேயு 17:21 சொல்லுது, இந்த பிசாசு உபவாசத்தினாலே அன்றி. அப்படியானால் இவர் உபவாசம் இருந்தபடியா பிசாசை துரத்த முடியும்? வார்த்தை சொல்லுது மத்தேயு 17:21. அப்ப இந்த ஆத்மாவும் ஆவியும் ஒன்றிணைந்து இருக்கப்படும் பொழுது இந்த சரீரம் வந்து விட்டு கொடுக்காது. சரீரம் பிழையினம் தான், ஆனா ஆத்மாவும் ஆவியும் சரீரத்தோட சேர்ந்தா பிரச்சனை. அப்படி இல்லை, இங்கே ஒரு சரீரம் பிழையினம், அந்த ஆத்மா ஆவி உண்டாயிருக்கின்றது. அடுத்தது வந்து இங்க சொன்னீங்க, இது ஆத்மா, அது அதங்கே ஆத்மாவும் ஆவியும் ஒன்றிணைந்திருக்கிறது. சரீரம் பிரயணப்பட்டு அசைக்க இல்லாது என்றால் இப்ப ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் ஒன்றாயிருக்கேக்கத்தான் ஒரு பிரசன்னம் வல்லமை இருக்கும். இங்கே சரீரம் பிரயணப்பட்டிருக்கு, ஆனால் ஆத்மாவும் ஆவியும் நல்ல இறுக்கமான வல்லமை கொண்டிருக்கின்றது. அடுத்தது ஆவியில் சோதிக்கிறான், இந்த உலகம் வந்து பிசாசுன்ற கையிலான் இருக்கு. என்னதான் தாண்டவமானாலும் பிசாசுன்ற கையில தான் இந்த உலகம் இருக்கு. அந்த உலகத்துக்குள்ளதான் நாங்கள் வாழ்கின்றோம். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும், தேவனுடைய வார்த்தை அபிஷேகம் அனல் கொண்டு துதித்து ஆராதித்து தேவனுடைய வார்த்தை தியானித்து அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுதுதான், ஆவில அணுகும் பொழுதுதான் எந்த சோதனை வந்தாலும் உங்களை தாங்கலாம், எதிர்த்து நிற்கலாம். அது அந்த ஆவியும் ஆத்மாவும் ஆவியும் சோர்ந்து போனால் நாங்கள் பிசாசின் கையிலே போய் விடுவோம். எனவே சரீரம் ஆவி ஆத்மா ஒன்றிணைந்து ஒன்று இணைந்து செயல்படும் பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாம். அருமையான வெளிப்பாடு, மூன்று காரியங்களை சொன்னீங்கள், மிக மிக ஆசுவாக இருந்தது. அருமையான வெளிப்பாடு சிஸ்டர், கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நீங்கள் கைட்டு செய்யும் காரியங்களை தேவன் அபரிவிதமாக ஆசிரிப்பாராக. உண்மையில இந்த செய்தி 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அநேகர் கேட்டு நாலுமான சத்தியத்தை கண்டுகொள்வார்கள். அதாவது மத்தேயு 4:1-11 மூன்று காரியங்கள் அடங்கி இருக்கிறது. பிசாசு சோதிக்கிறான், ஒன்று சரீரத்தை சோதிக்கிறான், ரெண்டாவது ஆத்மாவை சோதிக்கிறான், ரெண்டாவது ஆவியை சோதிக்கிறான். ஆனால் ஆவியை சோதிக்கிறான் என்ன? அருமையான வெளிப்பாடு, கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இந்த கையெழுத்து செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்.
1: இதுவரை நேரம்
2: recording stopped.
1: மத்தேயு 4:1-12 அதற்குள் சரீரம் ஆத்மா ஆவி இருக்கு என்பதை தெளிவாக விளக்கத்தை கொடுத்தவர் சிசானி ஜெயந்தாஸ் காப்ரோன்டாரியோ. நாங்கள் அடுத்த செய்தியை கடந்து செல்லாமல் ஒரு துதி ஆராதனை செய்வோம். கவி கவிந்தா செய்திக்கு போகும் முதல் ஆவியில் அணுகொள்ள வேண்டும், வார்த்தையை தெளிவாக கொடுக்க வேண்டும். இப்பொழுது நான் துதித்து ஆராதிங்கள் ஒரு 15 நிமிடங்கள் தரேன், உங்களுக்கு கொடுக்கிறேன், ஆராதிங்கள். ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். பாவியானவரே, இந்த துதிகளை ஆண்டவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தாவியானவரே அப்பா, நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தாய் அப்பா. ஆவியானவரே நடத்த சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் உடைய நாமம் பலத்த துருதம், உம்முடைய நாமம் வல்லமை நிறைந்த நாமம், உம்முடைய நாமம் மாட்சிமை நிறைந்த நாமம், உம்முடைய நாமம் மகிமை நிறைந்த நாமம், உம்முடைய நாமம் யெகோவா சம்மாவா யெகோவா ஜீரா இருக்கிற நாமம். ஆவியானவரே அப்பா, நீங்கள் தொடர்ந்தும் வழி நடத்துங்க, வழி நடத்துங்க. பரிசுத்தரே உங்களுக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஜீவ தண்ணீரா எங்களை பெருக செய்கிற தகப்பனே அப்பா, ஆண்டவரே இந்த சங்கம மொழிபெயர்ப்பை நீங்கள் செய்ய போறதுக்காய் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆவியானவரே உங்களை நன்றியோடு சூத்தரிக்கிறோம், நன்றியோடு சூத்தரிக்கிறோம். வெள்ளமை நிறைந்த தேவன், மாட்சிமை நிறைந்த தீமை நிறைந்த தேவன், அக்கினியான தேவன், கண்மலையான தேவன், கோட்டை தேவன், தேவாதி தேவன், தேவாதி தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. பரலோக தேவனே சூத்திரம், பரலோக ராஜாவே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். நேற்று மின்றும் என்றும் மாதங்கள் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறவரே அப்பா, நித்திய பிதாவா இருக்கிறவரே உங்களுக்கு நன்றிகளாண்டவரே நன்றிகளாண்டவரே நன்றிகளாண்டவரே நன்றிகளாண்டவரே. இரக்க நிறைந்த தேவனே, மகிமை நிறைந்த தேவனே, மாட்சிமை நிறைந்த தேவனே, அக்கினியான தேவனே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆண்டவரே ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவாதி தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. ஓ, உங்கள் கண்மலையும் கோட்டையுமாயிருக்கிறவரே இசையா, ஆவியா இருக்கிறவரே அப்பா உங்களுக்கு சூத்திரம். ஆவியானவரே ஆவியானவரே அக்கினி மதிலா இருந்து

துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்.

துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆவியானவரே, அற்புதமானவரே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் பதினாயிரங்கள் சிறந்த பெரிய தேவனாயிருக்கிறீங்களே, மகிமை நிறைந்த தேவனாயிருக்கிறீங்களே அப்பா, மாட்சிமை நிறைந்த தேவனாயிருக்கிறீங்களே, அக்கினி மயமான தேவனாயிருக்கிறீங்களே அப்பா, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஒரு மகிமையின் மேகம் இறங்கினது போல கர்த்தாவே, நீங்கள் அற்புதமான தேவனாய் ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் அசைவாடுகிற தேவனே, சூத்திரம் சூத்திரம். ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாமம் இடத்து ஆண்டவரே உயர்த்து இடத்துல ஆண்டவரே, நீங்கள் வாசம் செய்கிற தேவாதி தேவன் அல்லவோ ஆவியானவரே, அற்புதம் செய்யுங்க அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. அதிசயமான தேவன் கூப்பிடுகிற யாவருக்கும் எங்கள் தேவன் சமீபமாயிருக்கிறவர் அல்லவோ ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நேரத்தில் உம்மை யார் யார் எல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஆவியானவரே, நீங்கள் அனுக்கிரகம் செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஓ, என்னை நோக்கி கூப்பிடுங்க, நான் உங்களை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்னீங்களே பரிசுத்தரே, உங்களுக்கு கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். காலே லூயா, காலே லூயா, காலே லூயா, காலே லூயா. உந்த நாமம் மகிமை வர வேண்டும் கர்த்தாவே, உந்த அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்த நாமம்

நாங்கள் ஜெபிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்க துதிக்க அலங்கங்களை இடிய பண்ணுகிற தேவன் அல்லவோ. ஆவியானவரே சூத்திரம் சாத்தான் போட்ட பொல்லாத திட்டங்கள் எல்லாம் எஸ்ஸப்பா நீங்கள் உடைத்தறிகிற தேவன், எஸ்ஸப்பா நீங்கள் தகர்த்தறிகிற தேவன். ஆவியானவரே சூத்திரம், ஆவியானவரே சூத்திரம். பரிசுத்தரே பரிசுத்தரே மக்கு கூடான கோடி கூடான கோடி கூடான கோடி சூத்திரம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஓ ஜீவ தண்ணீரா இருக்கிறவரே அப்பா, உங்களை கோடி கோடி கோடி ஸ்தோத்திரமாண்டவரே சோஸ்திரமாண்டவரே சோஸ்திரமாண்டவரே ஸ்தோத்திரமாண்டவரே. உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ராஜாதி ராஜாவே அப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் ஆண்டவரே அப்பா உயர வேணும், உம்முடைய நாமம் மாத்திரம் ஆண்டவரே பெருக வேணும் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஓ அக்கினி மதிலாக எங்கள் நடுவில் வாசம் செய்கிறவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சேனைகளின் தேவன் பரிசுத்தர் யாக்கோப்பின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறீங்களே. எங்கள் அடைக்கலமும் கோட்டை மாணவரே, எங்கள் நம்பிக்கையின் நங்கூர மாணவரே.

ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, நன்றிகளை செலுத்துகிறோம். ஜீவன் உள்ள தேவனே, உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே, உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அற்புதமான தேவனே, உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுகிற ஆவியானவரே, எங்கள் நடுவில் வாசம் செய்கிற ஆவியானவரே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் தேவனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு, அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீங்களே, அங்கே சமாதானம் உண்டு என்று

காட்டிலும் நீங்கள் பலத்தவர் அல்லவோ, பலத்தை காட்டிலும் நீங்கள் பெரியவர் அல்லவோ. ஆண்டவரே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம்.

நாங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஓ நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய கிருபை அல்லவோ ஆண்டவரே. நீரங்களை நடத்தி வந்த விதங்கள், நீரங்களை பாதுகாத்த விதங்கள் ஒவ்வொன்றை ஆண்டவரே நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ ஆபத்து வேலைகளில் ஆண்டவரே உம்முடைய சிறகுகளின் ஆழங்களை ஆண்டவரே தாங்கி நீரே, உம்முடைய சிறகுகளின் ஆழங்களை மூடி நீரே ஆண்டவரே. எங்களுக்கு அந்த நிமிஷத்துல கண்மலையா இருந்த தேவாதி தேவனுக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தரே சோத்திரமாண்டவரே, பரலோக தேவன் எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையுமா இருக்கிறவரே, எங்கள் மறைவிடமே உங்களுக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்கள் எல்லவோ ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்கிறவரே. ஓ கூப்பிட்ட நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆமென்றும் ஆமேன் என்றும் வருகிற தேவாதி தேவனுக்கு ஆண்டவரே நன்றி நன்றி. பரிசுத்தரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உங்களை துதிக்கிறோம் உங்களை துதிக்கிறோம் உங்களை துதிக்கிறோம். ஓ உம்முடைய அளவிட முடியாத அன்புக்கு ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியாண்டவரே நன்றியாண்டவரே நன்றியாண்டவரே நன்றியாண்டவரே சோத்திரமாண்டவரே. பரிசுத்தரே கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி நன்றியாண்டவரே. ஜீவனுள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு கோடி கோடி கோடி

நல்லவனே, ஆவியாயிருக்கிறவரே, அபிஷேகநாதரே, அப்பா நீங்கள் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தருடைய நாமம் பலத்த துருதம், அதற்குள் நீதிமான் ஓடிப்போய் சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீங்களே. ஜீவனுள்ள தேவனே சோத்திரம், ஆண்டவரே துதிக்க துதிக்க வாசல்களை திறக்கிறவரே, ஆவியானவரே சோத்திரம், துதிகளினால தடைகளை உடைக்கிறவரே, துதிக்கும் போது தேவாவியானவரே நீங்கள் கட்டுக்களை உடைக்கிற தேவன் ஆண்டவரே, ஆவியானவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆண்டவரே நீங்கள் துதிக்கிற உள்ளங்களை தேடி வருகிற தேவாதி தேவனே, அப்பா உங்களுக்கு கோடி கோடி கோடி கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்கள் தெய்வமே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே,

0: மைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுத பாலேலூயா, உமகிமை விளங்குத பாமேன் ஆமேன். ஆண்டவரே நாங்கள் துதிக்கும் போது உம்முடைய கிருபை பெருக வேணும், நாங்கள் துதிக்கும் போது உம்முடைய மகிமை விளங்குவதாக. ஆண்டவரே இரண்டு மூன்று பேர் இருந்தால் அந்த இடத்தில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, ஆவியானவரே தொடர்ந்து உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய ரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதம் செய்யுங்க இனிவரை நேரங்களோடு. தேவ பிரசன்ன நிறைந்த நேரமாய், தேவ அபிஷேகம் நிறைந்த நேரமாய், கர்த்தருடைய ஆவியானவரே நீங்கள் கூட இருந்து பேசுங்க. ஒவ்வொரு வேளைகளோடும் தேவ பிரசன்னம் கூட இருக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை ஆண்டவரே வெளிப்பட போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சங்கம மொழிபரப்பை தொடர்ந்து உம்முடைய ரத்த கோட்டை கொப்பு கொடுத்து ஜீவன் உருவாய் பெருக பண்ணுங்க. மகேந்திரன் பிரதரை ஆண்டவரே தொடர்ந்தும் ஆண்டவரே கிருபைகளை தாளந்தை பலத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.
1: ஆமென். ஆமென்.
2: ஆமென். ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. காரணம் நீங்க ஜெபிக்கல் துதிக்கல் பாடும் பொழுது அபிஷேகத்தால் நிறைந்தோம். அதுக்காக தேவனுக்கு சமஸ்தோத்திரம். அருமையாக பாடலை பாடி துதித்து

இருக்கிறார். கத்தர் ஆசீர்வாதத்தையும் மாமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் சரீரத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் கத்தெடுவதாக. ஆமேன், ஆமேன். நன்றி சித்தர், நன்றி. இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்து பாடல் பாடியவர் யாழ்ப்பாணத்திலிருந்து கவி கவிந்த அவர்கள். அந்த மகளை தேவன் அவர் விதமாக ஆசிரியப்பார்கள். தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தியை கடந்து செல்வோம், ஜபம் பண்ணுவோம். சுவாமி, இந்த மாலை வேளையிலே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே ஒரு தேவ செய்தியை கொடுக்க கிருப செய்தி நேர்த்த தந்தி சுவாமி, அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி ஆண்டவர். இந்த செய்தி என்ன மரத்தில் நீர் பேசும், இந்த செய்தி மறு உழைப்பிலே போகும் பொழுது அநேகர் கேட்டு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருப செய்ய வேண்டுமாக வச்சிருக்க ஆண்டவரே, இவ்வளவு நேரம் துதித்து ஆராதித்து தேவசையை கொடுத்து மீண்டும் ஒரு தேவ செய்திக்கு வரும் பொழுது ஆவியானவரே நீரே என்னை பிறப்படுத்தும், என்னை உற்சாகப்படுத்தும். அவியானவரே அபிஷேகம் இனிமேல் இறங்கட்டும், அபிஷேகம் மக்கள் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவர். நாம் பேசும் வார்த்தை அழகாக தெளிவாக பேச நீர் எனக்கு கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே செய்தியின் தலைப்பு ஏதேனில் ஜீவநதி, ஏதேனில் ஜீவநதி என்ற தலைப்பிலே இந்த செய்தியை கொண்டு வருகிறேன். இந்த செய்திக்கு நான் எடுத்த வேத தியான பகுதி ஆதிகாமம் 2:10, ஆதிகாமம் 2:10. தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. இந்த வார்த்தை பகுதியிலே அவர் எப்படி ஏதேன் தோட்டத்திலே வற்றாத ஜீவநதியாக இருந்தார் என்பதை தியானிக்க போகிறோம். ஒன்றை நாம் மறந்து விடக்கூடாது, புதிய ஏற்பாட்டு நாட்களில் மட்டும்தான் ஆவியான் இருந்தார், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தான் அவருடைய வல்லமை உறுதியாக விடக்கூடாது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவத்தில் ஆவியானவர் இருந்தார், உலகம் தோற்றம் முதற்கொண்டே அவர் மனிதனுடைய வாழ்க்கையை கிரியை செய்கிறவர், ஆதியில் இருந்தே அவர் நதிக்கு அடையாளமாக இருந்தார் என்பதை நான் அறியலாம். கர்த்தர் மனிதனுக்காக இந்த அழகான உலகத்தை சிருஷ்ட போது அங்கே ஏதேனை உருவாக்கினார், ஏதேனுக்குள் ஒரு அழகான தோட்டத்தை ஏற்படுத்தினார். ஏதேன் என்ற வார்த்தைக்கு மன மகிழ்ச்சி என்ற அர்த்தம். மனிதனை சிருஷித்த ஆண்டவர் அவனுக்கு மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க விரும்பினார். ஆகவே இந்த ஏதேன் மத்தியிலே விதம் விதமான கனிதரும் மரங்களும் செடிகளும் உண்டாக்கிவிட்டார். மனிதன் நித்தமும் அவருடைய மடியிலே செல்லப்பிள்ளையாக இருந்தான். சற்று சிந்தித்து பாருங்கள், பெரிய உலகம், அதற்குள் ஏதேன், அதற்குள் ஒரு தோட்டம், அதுபோலவே நமக்குள்ளே ஒரு சரீரம், அதற்குள்ளே ஒரு ஆத்மா, அதற்குள்ள ஒரு ஆவி. சரீரம் உலகத்துக்கும் ஆத்மா ஏதேனுக்கும் ஆவி நடுவிருந்த தோட்டத்துக்கும் ஒப்புமையா இருக்கிறது. ஆழமான சத்தியம் கவனமாக கேட்டால்தான் நீங்கள் இந்த அர்த்தத்தை கண்டுகொள்ள முடியும். தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ந்து அதை செழிப்பாக்குறதுக்கு கர்த்தர் ஒரு நதியை வைத்தார். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மகிழ்ச்சி ஆக்கினார். சங்கீதம் 65:9 என்று தாவீது எழுதுகிறார். ஆனால் ஏதேனுள்ள அந்த நதியின் பெயர் என்ன என்று அவர் எழுதவில்லை. நதியிலிருந்து இந்த 4 கிளை ஆறுகளின் பெயர் மட்டுமே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கே தவிர நதியின் பெயர் எழுதப்படவில்லை. ஆனால் அந்த நதி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நதியா இருக்கும் என்று நம்புகிறேன். காரணம், அந்த நதி ஓடுகிற இடமெல்லாம் பொன் விளைந்ததாம், கோமோதகம் கல்லும் விளைந்ததாம். ஆதியாகமம் 2:11-12 ஒரு சாதாரண நதி ஓடுமானால் அங்கே நெல்,
கோதுமை பார்லி போன்ற பயிர்கள் விளையும். பொன் விளையும் என்றால் அதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நதியாகவே கருதுகிறேன். வேதத்திலே பொன் என்ற பரிசுத்த விசுவாசத்தை கொடுக்குது. இலங்கை நாட்டிலே ரத்தினபுரி என்ற ஒரு நாடு இருக்குது, ரத்னபுரா. அங்கே தங்கம் பொன் எடுக்கிறார்கள், கிண்டி கிண்டி எடுக்கிறார்கள். அதனால்தான் நாட்டுக்கு ரத்தினபுரி என்ற பேர் வந்தது. அப்படியானால் அந்த நதி என்ன நதி? அந்த நதியினுடைய பெயர் தாவீதுக்கு கூட தெரியவில்லை. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கார்கள் தன்னுடைய நகரத்தையும் உன்னதமான வாசகன் பரிசுத்தத்தை சந்தோஷிக்கும் என்று குறிப்பிட்டார். ஆனாலும் அந்த நதியின் பெயரை அவர் அறியவில்லை. அந்த நதியின் இரகசியத்தை வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்து தான். இந்த நதியினுடைய இந்த இரகசியத்தை வெளிப்படுத்தியவர் இயேசு கிறிஸ்து. யோவான் 7:38-39 குறிச்சு கொள்ளுங்கள். யோவான் 7:38-39 என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவதண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர் அடையாம போற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். நான் மீண்டும் மறுமுறை விளக்குகிறேன். யோவான் 7:37-39 வசனங்கள் இப்படி எழுதுகின்றன. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ, சாதி சமயம் போடவில்லை, எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவதண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். பரிசுத்த ஆவியானவரே அந்த நதி. பார்த்தீங்களோ, விடை கிடைத்து விட்டதில்லோ. பரிசுத்த ஆவியானவரே அந்த நதி. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செழிப்பாக்கும்படி தேவன் நமக்கு தந்திருக்கிற அற்புதமான நதி அவர் தான். பாருங்கள், ஞானஸ்தானம் பெற்று சில பேர் உடனடியாக பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், சில பேர் தாமதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆமென். தேவன் நமக்கு தந்திருக்கிற அற்புதமான நதி அவர் தான். அவர் நம்முடைய ஆவிக்குள்ளிருந்து ஆத்மாவையும் சரீரத்தையும் செழிக்க பண்ணுகிறார். யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்படியானால் பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் மிக மிக முக்கியம். இன்று அநேகர் துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், வேதம் வாசிக்கிறார்கள், இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு முதலிடம் கொடுக்கிறதில்லை. பரலோகத்திலிருந்து வருகிற அந்த நதி நமக்குள் பாயிரபடியினாலே நமக்கு பெரிய மகிழ்ச்சி. நீ என்னதான் கவ்வளவுதான் செலவழிச்சு எந்த கல்யாண வீட்டுக்கு எந்த கேட்டுக்கு போனாலும் அந்த பரிசுத்தாவியான தரு மகிழ்ச்சியை இவரும் கொடுக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம், மனநிறைவு, செழிப்பெல்லாம் நமக்குள் வருகிறது. நாங்கள் தினமும் வேதத்தை வாசித்து தியானித்து தாரந்தை இந்த சங்கம வாழைக்கு கொடுத்து நித்திய கொடுத்து வரும் பொழுது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, கேட்டுக்கொள்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை, மறு உடம்புல கேட்கக்கூடிய வாழ்க்கையிலே பெரிய சந்தோஷம், மனநிறைவு, செழிப்பு எல்லாம் நமக்குள் வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவ நதியை நோக்கி பாருங்கள். அந்த நதி உங்களுடைய உள்ளத்தை எல்லாம் நிரப்பட்டும் தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் தேவ வல்லமையும் அந்த நதி உங்களுக்கு கொண்டு வரட்டும். வறண்டு போயிருக்கும் உங்களுடைய வாழ்க்கை செலுத்தோங்க செய்யட்டும். அந்த கவி கவிதா வந்து துதித்து ஆராய்க்கும் பொழுது பிரசன்னம், எனக்கு உற்சாகம் வந்து விட்டது. காரணம், இந்த துதி ஆராதனைகள் கேட்கும் பொழுது உண்மையில் ஒரு பிரசன்னமும் எங்களுக்கு தேவன் இரட்டிப்பான சத்துவத்தையும் பேர்த்தே தருகிறது. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவ நதியை நோக்கிப்பாரு. அந்த நதி இன்று உங்களுடைய உள்ளத்தை எல்லாம் நிரப்பட்டும் தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் தேவ வல்லமையும் அந்த நதி உங்களுக்கு கொண்டு வரட்டும். வறண்டு போயிருக்கக்கூடிய வாழ்க்கையை செலுத்தவங்க செய்யட்டும். ஆமென்.
பாருங்க, 3 யோவான் 2 சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். 3 யோவான் 2 இருக்கு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென், ஆமென் என்று ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்தாவியான நதியை வச்சிருப்பது எத்தனை பெரிய பாக்கியம். பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தபடினால்தான் துதித்து ஆராதிக்கும்போது அபிஷேகம் இறங்குகின்றது. பரிசுத்த ஆவியில் அபிஷேகம் இருந்தால்தான் வார்த்தையை கொண்டிருக்கும் போது ஒரு வல்லமையை புறப்பட்டு போகும், கேட்கிறவர்கள் ஊடுருவி செல்லும். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, கர்த்தர் ஏதேன் தூரத்தை சிருஷ்ட போது மனிதனுக்கு ஒரு கடமையை கொடுத்தார். என்ன? தானும் ஒரு கடமையை ஏற்றுக்கொண்டார். மனிதனுக்கு கொடுத்த கடமை என்ன? ஆதியாகமம் 2:15 சொல்லுகிறது, தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கர்த்தருடைய கடமை என்ன? தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக்கு வந்து பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவநதியால் அதை செழிப்பாக்குறது. ஒரு தோட்டத்தை பண்படுத்த வேண்டியது மனுடைய கடமை. தேவ நதியினால் செழிப்புக்காக வேண்டியது கர்த்தருடைய கடமை. கல்லை புரட்ட வேண்டியது உங்களுடைய கடமை. அற்புதம் செய்வது தேவனுடைய கடமை. தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய உள்ளத்தை தரிசு நிலமாக வைத்திராமல் வேத வசனத்தின்படி அதை பண்படுத்துவாயாக. உன் வாழ்க்கையிலே வருகின்ற கோபம் எரிச்சல் போன்ற கலைகளை பிடுங்கி தோட்டத்தை சுத்திகரிப்பாயாக. வசனம் உள்ளத்துக்குள் ஆழத்துக்குள் செல்ல முடியாத சில கற்கள் ஓடுகள் போன்ற பாவங்கள் அப்புறப்படுத்தி அப்பொழுது பரிசுத்த ஆவியாக தேவநதி உங்களுக்கு வல்லமையாய் கடந்து வருவார். குடும்ப வாழ்க்கையும் ஆவிக்குரிய ஜீவனிச்சும் செழிப்பாகும். அதுக்கு என்ன தேவையற்ற எரிச்சல்கள், பிராமங்கள், வஞ்சன் இதெல்லாம் வெட்டி விட வேண்டும். ஒரு வெட்டு துண்டு பாருங்கள். கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வரும்போது நமக்கு செழிப்பான சுதந்திரங்கள் உண்டு. நன்றா கவனியுங்கள், செழிப்பான வாக்கு தத்தங்கள் உண்டு. பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவதற்கு சாயம் பண்ணுவேன், நீ என் வரத்தினால் தாங்குவேன். அநேக வகத்தை கத்தரித்தவன் வழிநடத்தி மகவரட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகள் நிர்முள்ளதாக்குவார். நீர்ப்பாசனம் தொடர்த்தப்படுவோம், மற்றவர்கள் நீரற்ற போடுவோம். இப்படி அநேக வாக்கு தத்தங்கள் இருக்கு. தாவீது ராஜாவோடு கூட சேர்ந்து நாம் ஆண்டவர் நோக்கி பார்த்து செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டார் என்று சொல்ல முடியும். நாங்கள் இலங்கையில இருந்து பட்ட பாடுகள், வேதனைகள், ஒரு இரவு நித்திரை என்று உணவின்றி சமாதானமின்றி வேதனையோடு சஞ்சலத்தோடு தீயலோடு இருந்த எங்களை ஆண்டவர் கொண்டு இங்கே வந்து இந்த கனாதேசத்தில் வந்து விட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவருக்காக தாளந்தை கொடுக்க வேண்டும், அவருக்காக நேரத்தை கொடுக்க வேண்டும். காரணம், நான் இலங்கையில் இருந்திருந்தால் நாங்கள் மண்ணோடு மண்ணாக போயிருப்போம். ஆண்டவர்களை தூக்கி எடுத்திருக்கிறார். காரணம், அவருடைய துதி சொல்லி வருவார்கள் என்று. ஆமென். இசையா 5:1, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே திராட்சை தோட்டம் உண்டு. உலகத்தாரை பார்க்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு கர்த்தர் செழிப்பான சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். உலகத்தாருக்கு இல்லை, ஆண்டவரை சொந்த ரச்சராயிட்டுக் கொண்டு அந்த ஒன்றான மெத்தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்குத்தான் செழிப்பான சுதந்திரம். காரணம் என்னவென்றால், நமக்குள்ளே பரிசுத்த

அதை ருசித்து பார்த்தவர்கள் தான் தெரியும். ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள்லாம் சும்மா இருக்க மாட்டார்கள், வார்த்தையை கொடுப்பார்கள், தாளந்தை கொடுப்பார்கள், சுவிசேஷத்தை சொல்லுவார்கள். காரணம், அவருக்குள் இதுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் பிளப்பட்டுத்துகிறார், போ இதோட வார்த்தையை சொல்லு. ஆமேன். சங்கீதம் 72:6-7 சொல்லுகிறது. சங்கீதம் 72:6-7, புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மலையைப் போலவும் பூமியை நினைக்கும் தூரலைப் போலவும் இறங்குவார். அவருடைய நாட்களை நீதிமான் செழிப்பான், சந்திரனுள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். அட்டிலுயா, நீதிமான் செழிப்பான். யார் நீதிமான்? நீங்க நானும் தான். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில யார் யார் செழிப்பா என்பதை சலமோன் ஞானி திட்டமா தெளிவு கொடுத்துக்கிறார். அது முக்கியமான மூன்று காரியங்கள் கொடுப்போம். முதலாவது, உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும், நீதிமொழிகள் 12:25. இரண்டாவது, செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும், நீதிமொழிகள் 14:12. மூன்றாவது, கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான், நீதிமொழி 21. மூன்று அறிகத்தது. முதலாவது, உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். இரண்டாவது, செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். மூன்றாவது, கத்தரை நம்புறோன்னு சொல்லிப்பான். கத்தரை நம்புகிறோம், கைவிட மாட்டார். ஒரு போதும் கைவிட மாட்டார். கத்தரை நம்பி கைவிடப்பட்ட ஒருத்தரும் இல்லை, எல்லாரும் செழிப்பா இருக்கார். காரணம், கத்தரு கத்தரங்களை கரம் பிடித்து நடக்கிற தேவன். என்ன ஆவிக்குரிய செழிப்பு? பரிசுத்த ஆவியானவர்களே சார்ந்திருக்கிறது. அந்த செழிப்பிலே ஆவியின் வரங்கள் செயல்படுகின்றன. அந்த செழிப்பிலே 9 ஆவியின் கனிகள் இனிமையாக காணப்படுகின்றன. இந்த செழிப்பான ஆவி கனி உலகத்தில் காணப்படுவதை பார்க்கலாம். மேன்மையானது வேறு என்ன உண்டு? தெய்வ பிள்ளைகளே, நீ செழிப்படையும்படி இந்த பரிசுத்த ஆவினால் எப்பொழுது நிரம்பி இருப்பதாக. சில ஊழியக்காரர்கள் முழங்கால் பட்டு ஜெபித்த 2-3 மத்தியாலங்கள் இந்த அபிஷேகத்தாலே நிறைந்திருப்பார்கள், அபிஷேகத்தாலே நிறைந்து கொண்டிருப்பார்கள். ஆமேன். எசேக்கியேல் 47:12 சொல்லுது. எசேக்கியேல் 47:12, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த தலத்திலிருந்து பாயிறபடியினாலே மாதந்தோறும் புது கனில கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போஸ்தலர் 14:17, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம் இருதயங்களை நிரப்புவார். கேட்டுக்கொண்டிருக்க சௌரன் சௌரியே, இப்ப இலங்கையில ஒரு நேர சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிறார். சிலர்கள் பானக்கூட காணவில்லை. அப்படியாக சில மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் தேவன் எங்களுக்கு ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்புறார். இந்த ஃப்ரிட்ஜ் எடுத்துறதா எதை சாப்பிட்றேன்னு தெரியாது. அந்த பழத்தை சாப்பிட்றதா, இந்த பழத்தை சாப்பிட்றதாங்க. காரணம், இந்த ஆண்டவரை சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்டு அந்த ஒன்றான மெய்த்தேவனை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்று பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், மாவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார். ஆதியாகமம் 2:10, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்த ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. நன்றா கவனிக்கவும், நதி ஒன்று தான், நதி நதி தான். ஆனால் நதியிலிருந்து 4 ஆறுகள் பிரிந்தன. அந்த 4 திசைகள் ஓடி என்று நாம் அறிகிறோம். அதுபோலவே அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு 4 பிரிவான கடமைகள் உண்டு. 4 என்ன? அது ஏற்கு சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பிளநடைந்து எருசலேமிலும் ஜூதாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாய்ச்சலா இருப்பீர்கள் என்றார். அப்போது எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இங்கே

நான்கு பகுதிகளை காண்கிறோம். நல்லா கவனிக்க வேணும். அதாவது அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெயர் நடந்து எருசலேமிலும் யூதா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். நாலு பகுதி. முதல் பகுதி பரிசுத்தாவியினால் எருசலேமில் சாட்சி அறிவிக்க வேண்டிய பகுதி. இரண்டாவது யூதேயா முழுவதும், மூன்றாவது சமாரியாவில், நான்காவது பூமியின் கடைசி பரியந்தம் நான் சாட்சியாக. பூமியின் கடைசி பரியந்தம், முதலாவது எருசலேம். எருசலேம் என்றால் சமாதானம் என்று அர்த்தம். பாருங்கள், எருசலேம் நாட்டிலே ஏதோ நடக்குதாங்கன்னா எருசலேமை எவரும் வெற்றி கொள்ள முடியவில்லை. இந்த உலகத்தில் முழு நாடுகளும் வந்து இஸ்ரவேலை எதிர்த்தாலும் வெற்றி கொள்ள முடியாது. காரணம், ஆவியானோட பிரசன்னம் அங்கே இருக்கு. இப்போ இந்த எருசலேமில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கார்கள். அது இப்போ பூமியோட ஆவி கொண்டிருக்கிற சட்டலைட் மாதிரி எதிரிகள் எங்கே வர்றான்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், அடிக்கவும் எங்க மேலே இருந்து செய்யலாம். அது ஏதோ ஒரு ஸ்பிரிட்டிக் வரையோடு அனுப்பியிருக்காங்க. உலகமே பயந்து இருக்கிறது. எருசலேம் ஒரு சின்ன நாடு, ஈரான் ஒரு பெரிய தேசம். ஆனால் இன்று முழு உலகமே இஸ்ரேலுடைய தொழில்நுட்ப காரங்களை பார்த்து நடுங்கிறார்கள். அறிஞர்கள் அறியணும்னு தெரியவில்லை. அதாவது உலகத்தை சுத்தி கொண்டிருக்கொண்டு அது எங்கே எதிரியாக எல்லாரையும் அடிக்கலாம், அறையும் கொடுக்கலாம். மிக பவர்ஃபுல்லான ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்து அனுப்பியிருக்கிறார்கள். கத்தருடைய திட்டம், கத்தருடைய திட்டவையா, கத்துடைய நகரத்தை இவராலும் அசைக்க முடியாது, இருக்க முடியாது. அது நம்மளும் நம்முடைய குடும்பத்திலும் இருக்க வேண்டிய சமாதத்தை சுட்டி காண்பிக்கிறது. சமாதானம் இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு நல்ல நித்திரை வரும். சமாதான தலைவர் இயேசுன்னு இன்று எல்லோரும் சமாதானத்துக்காக ஓடுறாள். காட்டுக்கு ஓடுறான், காட்டுக்கு போறான், தண்ணிக்க போறான், நெருப்புக்குள்ள போறான், கற்பூரத்தை கொளுத்தான், தேங்காய் உடைக்கிறான், மண்டை உடைக்கிறான், சமாதானம் வராது. இந்த சமாதானத்தை தேவனை கண்டுபிடிக்க வேண்டும். சமாதான தேவன் யாருன்னு கண்டுபிடிக்கும் போது தான் சமாதானம். அது பிசாது விடாது. சமாதானமா குடும்பங்கள் இருக்க பிசாது விட மாட்டான். ஏதோ ஒன்று கொண்டு உள்ளுக்கு பூத்திடுவான். குடும்பங்களுக்குள்ள, சபைகளுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள. ஆனால் ஆவியானவர் நமக்குள் வரும்போது நதி போன்ற சமாதானம், நதி போன்ற சமாதானம். பாருங்க, அது ஒரு நதியில் இருக்கும்போது நான் வந்து இந்த விக்டோரியாவில் வந்து ஒரு 38-40 நீர்வீழ்ச்சிக்கு போயிருக்கேன். நீர்வீழ்ச்சி பார்க்குறேன்னா இவ்வளோ செலவென்றாலும் போய் பார்ப்பேன். இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சமாதானம். இந்த நீர்வீழ்ச்சி சத்தத்தை கேட்கும்போது சமாதானம். இந்த நீர்கள் கல்லுகளை அடிபட்டு போகும்போது சமாதானம். அநேக நீருற்றுக்கள் இந்த நாங்கள் இடத்துல இருக்கின்றது. அதே போல ஆவியானவர் நமக்குள் வரும்போது நதி போன்ற சமாதானம். உங்களுக்கு சமாதானம் வேண்டும் என்றால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நீங்கள் அதில் நிலை கொண்டு அபிஷேகத்தில் நிறைந்திருக்க வேண்டும். ஒரு தெய்வீக சமாதானம் உள்ளத்தில் எல்லாம் நிரப்பும். எசாயா 48:18 வாசித்து பாருங்கள். உன் சமாதானம் நதியை போலும், உன் நூதி உன் நீதி சமுத்திரத்தின் அறைகளை போலும் இருக்கும். தேவ பிள்ளையே, எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிறாய்.

0: அவ்வளவு தெய்வம் வார்த்தையை கொடுப்பார், சோந்து போக மாட்டார். இந்த நேரம் கேட்டால் டக்குன்னு வார்த்தையை கொடுப்பார். காரணம், அவருக்குள் இருப்பது பரிசுத்தாவின் அபிஷேகம். இரண்டாவதாக, பரிசுத்தாவிய நதி செல்லுகிற அடுத்த இடம் நன்றாக கவனிக்க வேண்டும். பரிசுத்த நதி செல்ல அடுத்த இடம் யூதயா முழுவதும். யூதயா என்றால் தேவ ஆராதனை என்று அர்த்தம். லேயால் நான்காவது குமாரை பெற்ற போது இப்பொழுது கர்த்தரை துதி பெயர் சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 29:35. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், பாட்டுக்கள் பாட வேண்டும். சங்கீதம் 34 என்ன சொல்கிறது? கர்த்தரை நான் எக்காலத்திலும் சுவஸ்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, துன்பங்கள், அதாவது வேதனைகள் வரும்பொழுது கர்த்தரை துதியுங்கள், அல்ல அறையப்பட்டுப்படி ஜெபியுங்கள். என்ன சொல்றான் சங்கீதக்காரன்? கர்த்தரான் எக்காலத்திலும் சோசிருப்பான, இதோ பால தோசுக்க எக்காலத்திலும் சொல்ல விடிய தோசிருப்பேன், இதாவது பகிரண்டு இல்லை, எக்காலத்திலும் சோசிருப்பேன், துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். துதிக்கிற பிள்ளையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். இந்த நித்திய வருஷத்திலே வார்த்தை வருஷத்தில் அநேக தேவ பிள்ளைகள் வந்து ஜெபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள். எல்லாம் ஆசீர்வாதம் ஐயா. துதிக்க துதிக்க துதிக்க பெரிய ஆசீர்வாதம், தடைகள் முறியடிக்கும். மூன்றாவதாக, இந்த நதி சமாரியா முழுவதும் செல்லுகிறது. சமாரியா என்றால் என்ன? பின்மாற்றமடைந்த தேவ ஜனங்களை குறிக்கிறது. சமாரியா என்ற வார்த்தைக்கு காவல் கோரணும் அர்த்தம். பின்மாற்றத்தில் வாழும் ஜனங்களுக்காக நாம் காவல் கோரணும், உத்தரவாதத்தில் ஜெபிக்க வேண்டும். அநேக பிள்ளைய பின்மாற்றம் அடைகிறார்கள். உலக உலக காரியங்கள் பிசாசு வந்து இழுத்து கொண்டு போயிடும். நவநாகரிகமான காரியங்கள், டிவியை துறந்தாலே அவ்வளவுதான், டிவியை துறந்தா அவருடைய வாழ்க்கை போயிடும். நல்ல காரியம் இருக்கு. தேவ நதியானவர் நமக்குள்ளே விண்ணப்பத்தின் ஆவியையும் மன்றாட்டின் ஆவியையும் கிருபையின் ஆவியையும் ஊற்றி தேவ ஜனங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க தருகிறார், ஜெபிக்க உதவி செய்கிறது. ஜெபிக்கிறதுக்கு சில பேரை ஜெபிக்க வரை சொன்னால் தலையை சொல்வார்கள். ஜெபிக்கணும், ஜெபிக்கும் நாட்டுக்காக ஜெபி, வியாதிக்காக ஜெபி, அந்த கருத்தா ஜெபிக்க வேணும். சில பேருக்கு மயக்க கொடுத்தா வாங்கியல, அப்படி அப்படி இருக்கக்கூடாது. கருத்தா சுருக்கமாக ஜெபிக்க வேண்டும். நான்காவதாக, பூமியின் கடைசி பரியந்தம் நாம் கர்த்தருடைய நாமத்திலே செல்ல வேண்டியிருக்கிறது, அவருடைய சாட்சியாக ஜீவிக்க வேண்டியதாக இருக்கிறது. பூமியின் கடைசி பரியந்தம் என்ற வார்த்தையானது ரசிக்கப்படாத மக்களை நோக்கி சென்று அவளை கர்த்தரே திரும்ப சுவிசேஷத்தை குறிக்கிறது. அநேக பேர் நாங்கள் அதில் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டிய எங்களுக்கு கடமை. தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்காக நாங்கள் செய்யும் சொல்லுவா, ஊழியம் செய். மற்ற 28:20 என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார் ஐயா. ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார், ஒரு மனுஷன் இல்லை. 28:20 வசந்து வாசித்து பாருங்கள். குறிச்சு மற்ற 28:20, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வருகின்ற சகல நாட்கள் உங்களுடனே கூட எங்களோடு இருக்கு ஐயா. சதா காலம் ஆங்கள் எங்களோட ஆண்டவர் இருக்கிறார், விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் யார்? கர்த்தருடைய பிள்ளைகள், உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த பிள்ளைகள். முன்பு நாங்கள் பாவங்களினாலும் சாபங்களினாலும் மறுத்த எங்களை உயிர்ப்பித்த தேவன், விக்கிர பண்பாட்டிலிருந்து தூக்கி எடுத்த தேவன், இதை கேட்டுக்கொள்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைய நாளே அந்த ஜீவநதி எங்கே ஓடுது? உனக்குள் ஓடுது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிறைந்து நீ வார்த்தையிலே கொடுக்கும் பொழுது, அல்ல உனது பாடலை படிக்கும் பொழுது, அதை துதிக்கும் பொழுது பிரசன்னம் மூடும். ஜோம் பண்ணுவோமா? அன்பான பரலோக தவப்பனே சுவாமி, சங்கம வானொலியிலே நித்திய விஷயத்திலே ஏதேனில் ஜீவ நதி என்ற தலைப்பிலே வேதாம ரீதியாக உதவ பிள்ளைக்கு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. அந்த கிருபைக்கு நன்றி. பேசினவர் நீர் ஆண்டவரே, விளக்கத்தை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. இந்த கேட்கிற பிள்ளைகள், இந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் எழுப்பி பிரகாசிக்க, வார்த்தையை கற்றுக் கொடுக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் மேல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தொடர்ந்து கடைசி செய்தியாக நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் தாஸ்னா தரைக்க போறோம்.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
0: அருமையான செய்தி.
1: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
0: நாளும் செய்து கொடுக்க, இப்படி ஒவ்வொரு நாளும் செய்து கொடுக்க எனக்கு ஒரு கேள்வி. நானே ஒரு செய்தி எடுக்க எனக்கு நாலஞ்சு நாட்கள் வேணும். ஆனால் பாஸ்டர் ஆண்டன் டக்குன்னு செய்து கொடுப்பார். காரணம், அவருக்குள் பரிசுத்தாவேன அபிஷேகம் நிறைந்து அந்த ஒன்றான மெய்தேவன் யார் என்பதை மக்கள் கண்டுகொள்ளணும். அந்த வாஞ்சையின் தாவம் அவருக்குள் செயல்படுபடினாலே அவர் எந்த நேரம் சொன்னாலும் வார்த்தை கொடுப்பார். அது மட்டுமல்ல, அவருடைய பாடல்களும் எனக்கு விருப்பம். காரணம், அவருடைய பாடலே ஆறுதலா படித்தாலும் அருமையான கருத்துக்குள்ள பாடல் செய்து கேட்ட பாடலை கடைசியில படிப்பார். அது எனக்கு கேட்கும்போது ஆசீர்வாதம். எனவே இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் தாசன் அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஆண்டன் தாசன். மைக் ஓன் பண்ணுங்க பாஸ்டர் ஆண்டன்.
2: பிரைஸ் லார்ட, பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா, பிரைஸ் லார்ட் நேயர்களே.
0: ஆமென். இன்றைய நாளிலே நித்திய வசனத்திலே கடைசி செய்து கொடுக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய செய்தியை 97 வீடியோவில் நாங்கள் தொடர்படுத்தி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, யூடியூப் ஃபேஸ்புக்கில் கூட உங்களுடைய செய்தி போய்கொண்டிருக்கிறது. அனைவர் கேட்கிறார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். பாஸ்டர் இப்படி கூட ஒப்பு கொடுக்கிற நீங்கள் வழிநடத்துங்கள். ஆமே,
2: ஆமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மகேந்திரன் ஐயாவுடைய செய்தி எனக்கு நன்றாக பிடித்திருக்கிறது. உங்களுடைய வழி, உங்களுடைய விளக்கங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம், எந்த நிலையிலும் நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பவுல் எப்படி ரோமன் 1:15 படி பவுல் சொல்லுகிறார், ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். இப்படியாக இந்த கடைசி காலத்துல நாங்களும் தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைகளை, அந்த ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் அறிவிக்க வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை அறிவிக்க வேண்டும். தேவனுடைய ஒரே ஒரு ஆவி, பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக் கொள்வது என்பது அறிய வேண்டும். இப்படியாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பற்றி மதங்களில் இருக்கிற மனிதர்களுக்கு அறிவில்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய ஒன்றான மெய்த்தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொள்ள கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலே நேரிடப்படும்படியாக உம்முடைய ஆவி அவர்களோடு இடைப்பட்டு அவர்களை இழுத்து கொள்ளும்படியாக. நிரக்கமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், உம்முடைய இவர்களுடைய மனிதர்களுடைய எங்களுடைய கடினமான இருதயத்தை எடுத்து சதியான இருதயமாக மாற்றினீரே. அதே போல உம்முடைய ஆவியை தந்து, பரிசுத்த ஆவியை தந்து 9 விதமான கனிகளையும் வரங்களையும் தந்தீரே. அதே போல இன்றைக்கு பாவத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள், மதங்களிலே வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரோடு விடைப்பட்டு யோவான் 14:6 வசனத்தின்படி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்,
3: என்னாலே அல்லாமல் ஒருவரும் பரலோகம் போக முடியாது. இயேசுதான் வழி, சத்தியம், உண்மை என்பதை பூஜ்யம் பைபிள் தான் பரிசுத்த வேதாகமம். இயேசுதான் ஒரே வழி, பரலோகத்துக்குள்ள வழி. அவர் மீண்டுமாக வந்து யோவான் 14 சொல்லப்படி, நான் மீண்டும் வந்து உங்களை அழைத்து செல்வேன். எங்களுடைய அவருடைய ராஜ்யத்தில் அந்த கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்தில் எங்களை அழைத்து செல்ல வர இருக்கிறார். நாங்கள் ஆயத்தமாக எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருடைய கட்டளைகள், கற்பனைகள் ஒவ்வொன்றை கடைப்பிடித்து வாழும் பொழுது அவர் எங்களுக்கு அவரால எங்களுக்கு நன்மைகளை தராமல் இருக்க முடியாது. அப்பாவாக தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தேவன் இன்றைக்கு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். துதி, கன, மகிமை ஒன்றான மித்தேவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் ரோமர் 16:16 நாங்கள் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. பாருங்கள், வேதாகமம் வார்த்தைகளை நீங்கள் தியானித்து தியானித்து படிக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் நன்கு தியானிக்க வேண்டும். பாருங்கள், யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. பாருங்கள், அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டினார். வார்த்தையின்படிதான் வாழ்ந்தார். வார்த்தைக்கு புறம்பாக அவர் உற்று பாவம் கூட செய்யாமல், தவறு கூட செய்யாமல் 100% இயேசு வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், தேவன் இயேசுவாக 1 John 3:8 தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இந்த உலகத்தில மரிப்பதற்காக மாம்சத்தில வெளிப்பட்டவர் தான் இயேசு. இந்த உலகத்தில பரிசுத்த ஆவி, பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால கற்பந்தரித்து பரிசுத்த மனிதனாக அவர் தன்னுடைய கீழ்ப்படி, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராகத்தான் இயேசு செயற்பட்டார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு தேவனோடு அனுதினமும் உறவாடுவார். அன்றைக்கு அன்றைக்கு செய்ய வேண்டிய அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாவற்றையும் தேவன் அவருக்கு சொல்லி கற்றுக் கொடுக்கிறவராக இருந்தார். பாருங்கள், ராம் முழுவதும் ஜபித்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் அக்கினினாலும் அபிஷேகித்தார். அதே அபிஷேகம் தான் எங்களுக்கும் தேவன் தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அனைவருக்கும் பாருங்கள் இந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்தை தந்திருக்கிறார். யோவான் 3:3 சொல்லப்படுகிறது, பாருங்கள், நிக்கதேமு ஒரு பரிசேயனாக இருக்கிறான், அவனுக்கு எப்படி மறுபடி பிறக்க வேண்டும் என்ற அறிவு இல்லாதவனாக அவன் அந்த சமயத்தை பிரசங்கித்தவன் கொண்டிருந்தான். ஆனால் அவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவிடத்துல வந்து அவன் கற்றுக் கொள்ளுகிறான் எப்படி மறுபடியும் பிறப்பதென்று. பாருங்கள், நாங்கள் தாயின் வயிற்றில முதலாவதாக பிறக்கிறோம். மறுபடியும் பிறக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்று 1 Peter 1:12 சொல்லுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் ஜெரத்தினால முழுக்கு ஞானம் பெற்று இயேசு எனக்காக மதித்து 3 உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிற தெய்வம் என்னை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் 1 John 1:9 இயேசு கிறிஸ்துவின் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது என்று வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது எங்களுடைய தேவன் உங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி விடுகிறார். நாங்கள் அபியாசப்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தை இது ஆதியில் இருந்த வார்த்தை, இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய ஆத்மாவிலேயும் இருதயத்திலேயும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் இருக்கிறார்கள். சரீர பிரகாரமான உணவாக நாங்கள் சாதாரண உணவை சாப்பிடுகிறோம், 3 நேரம் நாலு நேரம் என்று. எங்களுடைய மாம்சத்துக்கு தேவையான உணவுக்காகத்தான் இன்றைக்கு எல்லா மக்களும் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான் இந்த தேவன் சொல்லுகிறார் மத்தேயு 6:33, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், உங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் தேவன் தருகிறவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யம், அவர்கள் இந்த ராஜ்யம் அவருடைய ராஜ்யமாக வரும் பொழுது இந்த பிசாசு இந்த உலகத்துல கட்டப்படுவான். 1000 வருடங்கள் பிசாசு கட்டப்பட்டு இயேசுவோடு கூட வாழுகிற ராஜ்யம், புதிய வானம் புதிய பூமி உருவாகி இந்த உலகம் ஒரு சாபமான உலகம். இந்த உலகம் ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நடந்தது நிமித்தம் இந்த உலகத்துல முள்ளுகள் குறுக்குகள் முளைத்தது. பாருங்கள், ஒரு பெண் பிள்ளை பிறக்கும் பொழுது வருத்தத்தோடு பிள்ளை பெற வேண்டும், கணவன் வேர்வை சிந்தி உழைக்க வேண்டும். பாருங்கள், இந்த விதைகளை நடும் பொழுது பாருங்கள், விதைகள் இந்த களைகளை பிசாசுதான் விதைக்கிறான். பாவத்துக்கு பின்பாக மனிதன் கஷ்டப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்ற ஒரு சாபம் இந்த உலகத்தில ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல பிள்ளை பெறும் பொழுது பெண்களுக்கும் கற்ப வேதனைப்பட்டு பிள்ளை பெற வேண்டி இருக்கிறது. இதுதான் இந்த சாபமான உலகம். இந்த சாபமான உலகத்தை ஆசீர்வாதமாக உலகமாக இயேசு கிறிஸ்து தன்னுயிரை கொடுத்து மீட்டுக் கொண்டார். அவன் மீண்டும் வந்து எங்களை அவருடைய ராஜ்யத்துல நித்தியமாக வாழுகிற ராஜ்யம். பாருங்கள், மிருகங்கள் கூட இந்த உலகத்துல உனாயும் ஆடும், ஒன்றை ஒன்று பொறித்து தின்னுகிற உலகம் தான் இந்த உலகம். மனிதர்கள் மனிதனை கொல்லுவது, இப்படியான தீமைகளை செய்கிற இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். அவன் இந்த அரசியல்வாதிகள் அரச தலைவர்கள் அவர்கள் கூட பாவத்தை அந்தந்த நாடுகளில செய்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், இந்த உலகத்தில ஒரு தேசம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்ற மக்கள் அதிக அளவு ஒரு தேசத்துல காணப்படும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக வருகிறது. பாருங்கள், ஏன் கிறிஸ்தவ நாடுகள் மட்டும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அவைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடுகளாக அன்று தொடக்கம் இருந்து வருகிறது. பாருங்கள், இந்த கடைசி காலத்துல கிறிஸ்தவர்கள் கூட பல இந்த கிறிஸ்தவ நாடுகளில வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் கூட பின்மாற்றம் அடைந்து பண ஆசை உள்ளவர்களாக அவர்கள் பின் இயேசுவை விட்டுவிட்டு இயேசுவை அந்த பழைய கிறிஸ்தவர்கள் பாருங்கள் பாடசாலையில இந்த கிறிஸ்தவ நாடுகளின் ஆதிகால கிறிஸ்தவர்களை பார்த்தால் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக வேதாகமத்தை பாடசாலைகளில் கற்றுக்கொண்டவர்களாக கிறிஸ்தவ ஆலயங்களை இந்த நாடுகள் முழுக்க கிறிஸ்தவ ஆலயங்களை கட்டினவர்களாக அதன்படி கீழ்ப்படிந்து நடந்தவர்களாக இருந்ததன் நிமித்தம் தேவன் அந்த தேசங்களை ஆசீர்வதித்தார். பாருங்கள், தேவன் தான் நல்ல தொழில்நுட்பங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். பல கிறிஸ்தவர்கள் தான் இந்த தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். தேவன் கொடுக்கிற ஞானத்துக்கூடாக அவர்கள் அதை செய்கிறார்கள். பாருங்கள், இந்த சவுத் கொரியாவை பார்க்கும் பொழுது சவுத் கொரியா ஒரு புடிஸ்ட் கண்ட்ரியாக இருந்தது. போல் ஜங்கத் சு என்ற ஒரு பாஸ்டர் 17 வயதில மரிக்கும் தர்வாயில இருந்த மகனை ஒரு பாடசாலை மாணவி அந்த போல் ஜங்கத் சு பாஸ்டருக்காக 17 வயதில டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், இன்னும் 3 மாசமோ 6 மாசத்தில் இறந்து விடுவாய். ஆனால் அந்த மகள் போய் அந்த பாசருக்காக ஜெபித்த பொழுது அந்த அபிஷேகத்தில் தேவன் காண்பித்தார். அபிஷேகத்தினூடாக நுகங்கள் முறிந்தது, அவர் எழுந்து பாருங்கள் தேவனுடையதான் அபிஷேகம் செய்கிறது. அபிஷேகம் வரும் பொழுது அந்த வல்லமை வெளிப்படுகிறது, மறிக்க வேண்டிய உறுப்புகள் எல்லாம் உயிர் அடைகிறது. இதுதான் இயேசு செய்த அற்புதங்கள். பாருங்கள், நாயினூர் விதவை மறித்த வாலிப மகனை இயேசு உயிர்த்தட வைக்கிறார். அந்த அபிஷேகம், இயேசுவிலே இருக்கிற அபிஷேகம், அந்த பாடையை தொட்ட பொழுது இயேசுடைய அபிஷேகம் அவருடைய கரங்களுக்கு கூடாக அத்தனை அபிஷேகம் பரவி அந்த வாலிப மகன் நாயினூர் விதவையின் மகன் உயிர் அடைகிறான். இதுதான் பரலோகம் செய்கிறது. அங்கு பரலோகத்தில செத்த பொருட்களை காண முடியாது. இன்றைக்கு இந்த உலகத்திலே இருக்கிற அழிந்து போகிற காரியங்கள் பரலோகத்தில எல்லாம் உயிரடவை, உயிருள்ள மிருகங்கள் உயிருள்ளவைகளாகத்தான் எல்லாமே இருக்கின்றன. மரணம் இல்லை அங்கு. இப்படியான ஒரு ராஜ்யத்துல தான் நாங்கள் வாழ போகிறோம். பாருங்கள், இப்படியாக 70 வீதத்துக்கு மேலாக புத்திஸ்ட் நாடாக இருந்த நாட்டை அந்த போன்யாங்கச்சி ஒரு 70-80 வருட ஊழியத்தில 70-80 வீதமான போனகெயின் கிறிஸ்டியனை அந்த நாட்டில உருவாக்கினார். ஆனால் இன்றைக்கு அந்த தேசத்தில பாருங்கள், அந்த பக்கத்து நாடுகள் கம்யூனிஸ்ட் நாடுகளாக இருப்பது நிமித்த நோக்கியா சில நாடுகளின் நாடுகளுக்கு கூடாக இந்த ரஷ்யா அப்படி தவறான கிறிஸ்துவுக்கு எதிராக செயற்படும் நாடுகள் அந்த நாட்டுகளை இப்பொழுது நுழைந்து திரும்பமாக அவர்கள் போர்ஸ் பண்ணுகிறார்கள் அங்கு ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சியை உருவாக்குவதற்காக. பாருங்கள், அந்த தேசம் தொழில்நுட்பத்தில புத்திஸ்டாக இருந்த சைனா இன்றைக்கு புத்திஸ்டாக இருக்கிறது. இந்த சவுத் கொரியா புத்திஸ்டாக இருந்த நாடு கிறிஸ்தவ நாடாக வந்த அந்த தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக மாறி இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு மீண்டுமாக அந்த கம்யூனிஸ்ட் ஆட்கள் அந்த நாட்டை மீண்டுமாக அந்த அரசாங்கம் மாறி சிறிது சிறிதாக அந்த கம்யூனிஸ்டத்துக்கு போகிறது. இன்னைக்கு அமெரிக்கா கனடா தேசத்திலும் கூட இந்த அவர்கள் கொள்கைகளை படிப்பிக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் இந்த இப்படியானவர்கள் அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை பண்ணுங்கள் அவருடைய கொள்கைகளிலே எல்லாரும் ஈக்குவல் என்ற ஒரு ஒரு தத்துவத்தை தான் அவர்கள் படிக்கிறார்கள். பிராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது அந்த அவர்கள் வன்முறையில தான் அந்த கம்யூனிசத்தை கட்டி எழுப்பினவர்கள். கிறிஸ்தவம் என்பது ஒரு கொலை செய்து ஒரு நாட்டை உருவாக்குவதில்லை, அன்பின் ராட்சியமாக இயேசு எங்களுக்காக மனுக்குலத்துக்காக தன் உயிரை கொடுத்து இந்த உலகத்தை உலக மக்களை காப்பாற்றினார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில வாழ வேண்டும், கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத. இந்த கம்யூனிசத்துல இப்படியாக மதங்களில வாழுகிற மக்கள் இயேசுவை நீங்கள் வெறுத்து விட்டால், இயேசு வேண்டாம், உங்களுக்கு பைபிள் வேண்டாம் என்றால் உங்களுக்கு பிசாசு வந்து பிசாசு உங்களை நரகத்துக்கு எழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். தேவன், அந்த மெய்யான தேவன் தான் எங்களுடைய ஆத்துமாக்கள் எல்லாவற்றையும், ஆத்துமா ஆவி தேவனுடையது. இந்த சரீரம் எப்பொழுது அவர்கள் ஆதாம் ஈவாள் பாவம் செய்தார்களோ, ரெண்டு விதமான மரங்கள் அந்த இடத்துல இருந்தது, ஏதேன் தோட்டத்துல நடுவில் ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், மற்ற விருட்சம் எவர்லாஸ்டிங் எப்பொழுதும் வாழுகிற விருட்சம். ஆனால் ஆதாம் ஈவாள் அந்த விருட்சத்தை சாப்பிட்டிருந்தால் இதை மட்டும் சாப்பிட வேண்டாம் என்று தேவன் கட்டளையிட்டார். இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை, அந்த எவர்லாஸ்டிங் விருட்சத்தை அவர்கள் சாப்பிட்டிருந்தால் அவர்கள் பாவத்துக்கு பின்பு எவர்லாஸ்டிங் ஆக நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் அவர்கள் தவறான முடிவை எடுத்ததன் நிமித்த, நன்மை தீமை அறியத்தக்க கனியை உட்கொண்டதன் நிமித்தம் இன்றைக்கு அவர் தேவனின் வார்த்தையின்படி உங்கள் மரணம் ஏற்பட்டிருக்கிறது. எல்லா மனிதர்களும் அந்த கனி கூடாக மரணம் ஏற்படுகிறது. தேவன் பாருங்கள், அந்த இடத்தில் அவர்கள் பாவம் செய்த பின்பு திரும்பவும் போய் அந்த எவர்லாஸ்டிங் கனியை உட்கொண்டால் திரும்ப அவர்கள் பாவத்தோடு எவர்லாஸ்டிங் ஆக வாழ்வார்கள். அதற்காகத்தான் அவர் சுடரோடி பட்டயத்தை வைத்து காவல் அந்த ஏதேன் தோட்டத்தை காத்தார். அவர்கள் பாவம் செய்து விழுந்து போனார்கள். மரணம் பாவ சரீரத்தோடு வாழ்கிறார்கள். அவர்கள் மீண்டும் அந்த தோட்டத்துக்கு போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசியாதபடி தேவன் அதை பரிசுத்தப்படுத்தினார். மண்ணை அந்த இடங்களை பரிசுத்தப்படுத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக பாவத்துக்கு பின்பாக நாங்கள் எல்லோருமே பாவிகளாக வாழுகிறோம். பாருங்கள், ஒரு தேவனுடைய பார்வையில ஒரு பாவம் செய்தால் கூட நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம். இதற்காக தான் பாவம் இல்லாத ஜீசு எங்களுக்காக பாவமானார். சாபம் இல்லாத ஜீசு இந்த சாபப்பட்ட இந்த மக்களுக்காக இன்னைக்கு சாபம் மனித குலத்துக்கு வந்தது பிசாசுக்கூடாக. அதை அந்த சாபத்தை நீக்குவதற்காக, இந்த உலகத்தின் பாவத்தை நீக்குவதற்காக பாருங்கள், இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். முள்முடியால சாபம் நீங்கிறது. அவருடைய இரத்தத்தினால எங்களுடைய பாவம் கழுவப்படுகிறது. இதற்குத்தான் நாங்கள் இந்த மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பாருங்கள், இந்த ஆத்துமாக்கள், இந்த எல்லா ஆத்துமாக்களும் தேவனுடைய ஆத்துமாக்கள். நீங்கள் எந்த மதத்தில பாவத்தில வாழ்ந்தாலும் இந்த ஆத்துமா தேவனுடைய சாயலாகவன் ரூபத்தின் படியேதான் மனிதன் படைக்கப்பட்டான். அவன் பிசாசிடத்துல பிசாசினால இந்த ஆத்துமா திருடப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு ரத்தம் சிந்தி மரித்தார். இது பிசாசு ஆத்மாவை திருடினால் பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம். விழுந்து போன தூதர்கள் தான் தூதர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம். அந்த மனிதனுடைய ஆத்மா எந்த ஒரு மதமாக இருந்தாலும் எந்த மனிதனுடைய ஆத்மாவும் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஆத்மா இயேசுவிடத்துல இயேசுவோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிற இயேசு கிறிஸ்து தான் தன்னுயிரை கொடுத்து எங்களுடைய ஆத்மாவை காத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்பது நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்திலேயும் ஆத்மாவிலையும் சேர்த்து கொள்ளும் பொழுது உங்களுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தியானிக்க வேண்டும், தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிறார். என் துக்கம் சந்தோஷமாகும் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை நாங்கள் எனக்காக எனக்கென்று எடுத்துக் கொள்ள வேண்டும். வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு உங்களுடைய நிலைமைகளை பொறுத்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு பணங்கள் தேவை, பொருள் தேவை. உங்களுக்கு ஒரு வாழ்வதற்கு சாதாரணமாக குடும்பத்தை நடத்த முடியாது இருந்தால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். நீங்கள் அதை விசுவாசித்து தேட வேண்டும். பாருங்கள், துன்மார்க்கர் வழியில நீங்கள் உலகத்தின் வழியில பாவத்தின் வழியில சினிமா சீரியல்களை பார்த்து விட்டு காலத்தை கடத்தி விட்டு உங்களுடைய நேரங்களை வீணாக்கி விட்டு எனக்கு என்னுடைய தேவன் எனக்கு ஒன்று செய்யவில்லை. நீங்கள் போகிற மதங்களில் உள்ள உங்களுடைய தேவர்கள் ஒன்றும் உங்களுக்கு செய்ய மாட்டார்கள். பாருங்கள், அவர்களால மழையை வரிசிக்கத்தன்மை அவர்களுக்கு இல்லை. பதினாலாம் அதிகாரம் 22 வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த வீணான தேவர்களுக்கு மழை வரிசிக்கத்தான் தக்கவர்கள் உண்டோ என்று தேவன் கேட்கிறார். பாருங்கள், நீங்கள் உங்களுடைய மத தெய்வங்களுக்கு தெய்வங்களை கையினால உருவங்களாக மதங்களை நீங்கள் தான் உருவாக்குறீர்கள். உருவாக்கி விட்டு இந்த உலகத்துக்கு மழை பெய்ய வேண்டும் என்று கேட்டால் அவர்களால் மழை வரிசிக்க முடியாது. தேவன் தான் பரலோக பலகணியை திறந்து மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. அப்படியோ அப்படியே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக திரும்பாது. இந்த வசனம் ஒரு நாளும் உங்களை ஆசீர்வதித்து விட்டு தான் திரும்பும். அதுதான் தேவனுடைய வசனம். இது அழியாத வசனம். பாருங்கள், இந்த வசனத்தின் வசனம் தான் எங்களை வாழ வைக்கும். இந்த வசனத்தின்படி வாழும் பொழுதுதான் எங்களுக்கு பரலோக நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று பாருங்கள், யோசேப்பை போல யோசேப்பு பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கு எதிராக நாங்கள் செயற்படுகிறோம், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். பிசாசு அந்த இடத்துல வந்து உங்களை அடிக்ஷன் ஆக்கி அந்த பாவத்தை கூட ஏதாவது ஒரு பாவத்தை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் அது அடிக்ஷனாக உங்களுக்கு வந்துடும். குடிப்பழக்கம், பச்சாரம், வேசித்தனம் இப்படியான காரியங்கள் அடிக்ஷனாக ஆக்கி பிசாசு உங்களை இறுதியாக உங்களுடைய ஆத்மாவை நரகத்தில் தள்ளும். பாருங்கள், எங்களுடைய தேவன் தான் ஆத்மாவையும் சரீரத்தையும் அழிக்க வல்லவர் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து மனம் திரும்பாமல் வாழ்வீர்களாக இருந்தால் அவர் எப்பொழுதும் உங்களை அழைக்கிறார், அன்பில் அன்பாக அழைக்கிறார். அன்புதான் அவருடைய பிரதானமான கனியாக இருக்கிறது. எல்லாவரையும் அழைக்கிறார், எங்களுக்கும் கட்டளையிடுகிறார். அவர்கள் அந்த நரகத்தை போகக்கூடாது. அதற்காகத்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் விழுந்த கடமையாக இருக்கிறது இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவருடைய கட்டளையாக இருக்கிறது. பாருங்கள், உங்களை ஒருத்தன் குற்றப்படுத்துகிறவன் இருக்கிறான், அவன் தான் பிசாசு. 24 மணி நேரமும் கிறிஸ்துவின் அபிஷேகத்தை பெற்றவர்களை குற்றப்படுத்துகிறவனாக இருக்கிறான். பாருங்கள், நாங்கள் பவளப்படுத்துற விசேஷம் 12:14 அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. பாருங்கள், ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்துல நாங்கள் வாழப் போகிறோம். இதுதான் நிச்சயம். இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாத ராஜ்யம், அழியும் இந்த உதடுகளை கொன்று அழியாத ஒரு ராஜ்யத்துல நாங்கள் வாழப் போகிறோம். அதை நீங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்க வேண்டும். பாருங்கள், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கும்படி உங்களை மீண்டும் வந்து அழைத்து செல்வேன். பாருங்கள், அன்றைக்கு 33.5 வயதுல சொன்ன வார்த்தை இந்த கடைசி காலத்துல மீண்டுமாக வந்து உயிர்த்தல வைத்து அவரோடு கூட வாழுகிற வாழ்வு பாருங்கள் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டான். பாருங்கள், பிசாசுடைய தூதர்களும் அப்படியே தள்ளப்பட்டு போவான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் நாட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பாருங்க, நாங்கள் சாட்சியின் வசனம், எங்களை எப்படி அவர் ரட்சித்தார், எப்படி அவர் எங்களுடைய இரத்தத்தை கழுவினார். பாருங்கள், எங்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி அவருடைய வார்த்தையின்படி வாழ வைக்கிறார். நாங்கள் உலகத்துக்கு ஒளியாக, இயேசு எப்படி உலகத்துக்கு ஒளியாக இருந்தாரோ அதே போல எங்களையும் மலை மேல் உள்ள ஒரு பட்டணமாக மாற்றி இருக்கிறார். இந்த சர்வ உலோகத்துக்கும் இந்த ரேடியோவுக்கு கூட அவருடைய வார்த்தையை அறிவிக்க எங்களை தெரிந்து கொண்டார். அவர்தான் இரட்சகர் என்பதை இந்த உலகம் முழுவதும் அறிந்து கொள்ள 1 பேதுரு 1:12 சொல்லுகிறது, பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருந்தார்கள். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் இந்த லீடர்ஸ் மட்டும்தான் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு இன்னைக்கு விசுவாசிகளுக்கும் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்கிறார்கள். எல்லாருக்கும் பரிசுத்தாவி பொழிந்தருளப்படுகிறது. ஊழியக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் நீங்கள் அவருடைய வார்த்தைகளின் படி நடக்கும் பொழுது அவர் இருதயத்தை பார்க்கிறவர். மனிதர்கள், மதங்களில இருக்கிறவர்கள், உலக மக்கள் அவர்கள் முகத்தை பார்ப்பார்கள், அவர்களுடைய பொருட்களை பார்ப்பார்கள், காரை பார்ப்பார்கள், வீடுகளை பார்ப்பார்கள். ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர். பாருங்கள், அவர் தாவீதை தெரிந்தெடுக்கும் பொழுது பாருங்கள், அந்த தாவீது ஒரு கடைசி மகனாக குடும்பத்தில தனித்து விடப்பட்டவனாக ஆடு மேய்ப்பவனாக இருந்தவனை இருதயத்தை பார்க்கிறார். அவன் தனது இருதயத்தை கேட்டவனாக தெரிந்து கொள்கிறார். பாருங்கள், அவனுடைய சகோதரர்கள் அந்த படையில இருக்கிறார்கள், சவுலின் படையில. ஆனாலும் அந்த தாவீதை தேவன் தெரிந்தெடுத்து அபிஷேகித்து அந்த சங்கீதத்தை எழுதி பாருங்கள் சங்கீதத்தை ஆடமேய்ப்பவனை கொண்டு எப்படி எப்படி எங்களுடைய மேய்ப்பர் இயேசுதான் எங்களுடைய மேய்ப்பர், நாங்கள் ஆடுகளாக, நாங்கள் கர்த்தரங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார், நாங்கள் தாழ்ச்சி அடையும், அவர் எங்களை புல்லுள்ள இடங்கள் எப்படி ஆடுகளுக்கு அவர் புல்லுள்ள இடங்களில கொண்டு போய் மேய்ப்பது போல எங்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் எல்லாவற்றையும் தந்து சத்துருக்கள் எங்களை பார்க்கும் பொழுது பாருங்கள் எங்களை அபிஷேகத்தினால நிறைத்து சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயுதப்படுத்தி, இதுதான் நாங்கள் அப்பத்தையும் இரத்தத்தையும் உட்கொள்கிறோம், பந்தியை ஏற்படுத்தி சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயுதப்படுத்தி எங்களை எண்ணெயினால் அபிஷேகப்படுகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களுடைய தேவர்களுக்கு நன்மையையும் கிருபையையும் தருகிறார். நாங்கள் நீடித்த வாழ்நாட்களாக இந்த மரணத்துக்கு பின்பு தொடர்ந்து தேவனோடு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு நீடித்த நாட்களாக எங்களை வாழ வைக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். அவரை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. இன்றைக்கு மதங்களுக்கு கூடாக பாருங்கள், ஆபிரகாமுடைய தகப்பன் ஒரு கிந்து ஒரு ஐடியல் வர்ஷிப்பாக இருந்தான். இயேசு ஆபிரகாமை பிரித்தெடுத்தார். பாருங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கூடாக இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறது. இஸ்ரவேல் ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட சனமாக ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இஸ்மாயிலுக்கு கூடாக இஸ்மாயில் பாருங்கள் இஸ்மாயிலுக்கு கூடாக அந்த ஆபிரகாமுடைய வேலை செய்த அந்த வேலைக்கார ஆகாரோடு பிறந்த பிள்ளைதான் இஸ்மவேல். அவனோட துஷ்டன் என்று வேதாகம சொல்லுகிறது. இப்படியாக துஷ்டனுக்கு கூடாக இன்றைக்கு முஸ்லீம் மதம் இஸ்லாம் மதம் வந்தது. பாருங்கள் ஆபிரகாம் இசாக்கு யாக்கோபு கூடாக தாவீது கூடாக இயேசு மாம்சத்துல பிறக்கிறார். அந்த மாம்சத்து கூடாக வந்த இயேசு சிலுவையில மரித்ததுக்கு கூடாக ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட போனகையின் கிறிஸ்தியனும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறபடி இயேசு எங்களுக்காக சாபமாகி அந்த சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார். இதற்கு நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். இப்படியான தேவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். யோவான் 3:5 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், தாயின் வயிற்றில மாம்சத்தில பிறக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்று பிறப்பது அதுதான் மறுபடியும் பிறக்கிற வாழ்வு, தேவனுடைய ஆவியை பெற்றுகிற வாழ்வு. 2 Corinthians 4:3 சொல்லுகிறது, எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைப்பொருளாக இருக்கும். தேவனுடைய பாருங்கள் 2 Corinthians 4:4 சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாருங்கள் இந்த மதங்களில குருட்டு ஆவி ஒரு இந்த பிரசங்கத்தின் இந்த உலகத்தின் அதிபதி அவருடைய மனங்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். பாருங்கள் கருப்பு உருவங்களை செய்து அதுக்குள்ள விக்கிரகங்களை மாந்திரியங்கள் அதுகளை இந்த விக்கிரகங்களுக்கு கீழே வைத்து இன்றைக்கு இந்த மதங்களில வாழுகிற மக்கள் குருடாக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய தகப்பன் மத வழிபாடுள்ளவராக இருந்தான். பாருங்கள் அவர்கள் இன்றைக்கு அந்த மக்கள் 2000 ஆண்டுகளாக அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு தகப்பன் செய்கிற மத வழிபாடு மகனுக்கு கூடாக அடுத்த சந்ததி கூடாக இப்படியாக 20,000 ஆண்டுகளாக வஞ்சிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். பாருங்கள் பிசாசு இதைத்தான் செய்கிறான், மகனை பிடிப்பான், மகனுடைய மகனை பிடிப்பான். இன்றைக்கு பாவம் இலங்கை இந்து மக்கள் இன்னும் கடினமா இறுதியத்தை கடினமாக்கி கொண்டு போறான். இந்து மக்கள் இறுதிய கடினப்பட்டு போகிறது. பாருங்க இஸ்லாம் மக்கள் ஓரளவு ரட்சிப்பை இயேசுவை ஏற்றுக்கொள்ளுற அளவுக்கு வந்திருக்கிறார்கள். பாருங்கள் இந்து மக்கள இறுதியம் பிசாசினால கடினப்பட்டிருக்கிறது. இவர்கள் மனம் திரும்ப வேண்டும், இயேசுதான் அவர்களை மனந்திருப்ப வைக்க வேண்டும். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். இந்த காலத்துல நாங்கள் அவருடைய விஜயை அறிவிக்க வேண்டும். பாருங்கள், தேவன் சொல்லியிருக்கிறார், இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். பாருங்க, இந்த பிசால் செய்யற காரியங்கள், இந்த ஆவிகள், ஆவிகள் என்னுடைய தேவன் தருகிற ஆவி, பரிசுத்த ஆவி, பிசாசனுடைய ஆவிகள் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இந்த சேனைகள் எல்லாம் மத மக்களை பிடிச்சு கொள்ளும். மதங்களில மதத்தை இன்னும் கடினமாகும். பாருங்கள், பார்வோன் இதயம் கடினப்பட்டது, உங்களுடைய இதயம் சில வணக்கம்ல ஒரு இதயம் கடினப்படும் பொழுது பாருங்கள், பார்வோனும் பார்வோனின் சேனைகளையும் கடலில் அழிந்தது போல எங்கள் மறந்திருப்பாத பட்சத்துல இந்த மத வழிபாடுள்ள மக்கள் எல்லாரும் பாருங்கள், அவர்களை தேவன் கைவிட்டு விடுவார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இயேசு இரக்கம் உள்ளவர், மன்னிக்கிறதற்கு மன்னிக்கத்தான் அவர் விரும்பி உங்களை அழைக்கிறார். எல்லாருக்கும் உங்களை நேசிக்கிறார். அவர் நரகத்துக்கு போய் பிசாசோடு வாழுகிற வாழ்வு அவர் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட இந்த ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடாதுன்னு ஒரு விருப்பத்தோடு தான் இயேசு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக

நீங்க படியாக கடவுளை மடைத்து நடப்பார்கள். மோசி திறப்பிலே நன்றான் அந்த சோதர் அழிக்கப்படும் பொழுது திறப்பிலே நின்ற மக்களுக்காக பரிந்து பேசினான். பத்து நீதிமன்றம் கூட இல்லாத பட்சத்தில் அந்த சோதர் குமர் அழிக்கப்பட்டதே போலதான் மிக மரங்களில வாழ்கிற தேசத்திலே அவரோட குறிப்பிட்ட அளவு நீதிமன்றங்களை தேடுகிறார். அவர்கள் இல்லாத பட்சத்திலே சுத்தவனால ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள் தான் அந்த தேசங்களுக்கு பரிந்து பேச முடியும். அப்படி இல்லாத மக்கள் பாருங்கள், தேவன் தேவனுடைய தேவன் அப்படியே ஒப்பு கொடுத்து விடுவார் பிசாசிடத்திலே.

0: எங்களைத்தான் ஆண்டவர் இந்த அழுகின்ற கூட்டத்திற்காக, இன்றைக்கு மதங்களுக்குள்ளாக அழுகின்ற கூட்டத்துக்காக, பாவத்துக்கூடாக அழுகின்ற கூட்டத்துக்காக, இந்த நித்தியம் நித்திய வழி சங்கம் ரேடியோவில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் தான் தேவன் காத்து எதிர்நோக்கி காத்து நிற்கிறார். எங்களை இந்த இறுதிக்கால ஊழியத்தை செய்து அந்த நரகத்துக்கு போறோம். மக்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும்படியாக எங்களைத்தான் நோக்கி நிற்கிறார். அன்பும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், என்னை மன்னியும் என்று கேளுங்கள். நான் இயேசுவை நட்சத்திராக ஈட்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். கிருபையை விளக்கவும் பரிசுத்தம் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் இயேசுதான் அப்போ சில 4:12 இந்த உலகத்திலே அத்தனை மக்களுக்கும் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை இந்த மதங்களில பாடுகிற மக்கள், பாவத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. மனுக்குலத்தின் பாவத்துக்காக இயேசு காயப்பட்டேன், மனுக்குலத்தின் அக்கிரமங்களுக்காக இயேசு சிலுவையில் நொறுக்கப்பட்டேன். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினிய இயேசு, நீர் அந்த சிலுவையில் ஏற்றுக்கொண்டீர். உம்முடைய தழும்புகளால இந்த நேரத்துல யார் யார் நோய்வைப்பட்டிருக்கிறார்களோ உம்முடைய தழும்புகளால குணமாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். என்ன நோய்களாக இருந்தாலும் நீர் பட்சவாதம் இல்லாத தேவன் அல்லவா? அன்று இஸ்ரவேலில நீர் சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் குணமாக்கின தேவன் அல்லவா? இந்த நேரத்தில உண்மையோடு முத்தபத்தோடு விருதியபூர்வமாக கேட்கிற ஒவ்வொருவரும் என்ன விதமான நோய்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் உம்முடைய இரக்கத்தை வேண்டி நிற்கிறோம். அன்றுவரே கேன்சராக இருந்தாலும், என்ன கண்டும் வைத்திய வருத்தமாக இருந்தாலும், அவர்கள் ஏதாவது செய்த பாவங்களை மன்னியும். அன்றுவரே சில பாவங்களுக்கு ஊடாக அவர்களுக்கு இந்த நோய்கள் வந்திருக்கலாம். அந்த பாவங்களை மன்னித்து ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதலை கொடுக்கும்படியாக, கடினமான இதயங்களை இன்றைக்கு மதத்தில வாழ்கிற மக்களுடைய கடினமான இதயங்கள் எல்லாம் சதையான இதயமாக மாற, அன்று சகைவை அழைத்து சதையான இதயத்தை கொடுத்து உம்முடைய ஆவினால் நிரப்பி அவனை மனம் திரும்பப்படியே, இன்றைக்கு மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் மக்களுடைய இதயங்களை உம்முடைய இதயத்தை கொடுப்பீராக, உம்மை சதியான இதயமாக மாற்றுவீராக, உம்முடைய பரிசுத்த ஆவியால் இந்த நேரத்தில் நிரப்புவீராக, உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகத்தினால நிரம்புவார்களாக. எங்களுக்காக நீர் மறித்தீர், உயிர்த்தீர், மீண்டும் வந்து எங்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்தில் எங்களை அழைத்தது போல ஒரு மக்களையும் இழுத்து கொள்ளும். நரகம் என்பது போனால் திரும்பி வர முடியாத தேசம் என்று வேதாகமன் சொல்லுகிறது. ஆண்டவரே அந்த தேசத்துக்கு யாரும் போகக்கூடாது. இந்த உலகத்தில் ஒரு நோய்கள் வந்தால் கூட அந்த நோய்களை குணமாக்கி விட்டு விடுகிற தேவனாகி இருக்கிறார்களாம். நரகத்துக்கு போனால் அந்த பிசாசுக்கு அடிமைப்பட்டால் அவர்கள் திரும்பி வர முடியாத பயிரில வாழ்கிற வாழ்வு, அந்த வாழ்விலே இருந்து ஒவ்வொருவரையும் விழுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கு செலுத்தி அந்தவரின் நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன்.
1: நன்றி பாஸ்டர், இந்த அருமையான செய்தியை கொடுத்தீர்கள். உங்களுடைய செய்தியிலே வெளிப்பாடு அந்த உண்டான மெய்த்தேவன் யார் என்பதையும் பரிசு

0: ஆலயத்தை பார்க்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், மதங்களில் வாழ்பவர்கள் தேவன் கைவிடுவார் என்று சொல்லி விதைக்கின்ற காலம் அல்லவா என்ற ரம்யான பாடலை இந்த வேத வார்த்தைக்கு இசைப்படுத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இந்த கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். மதங்களில தொடர்ந்து வாழ்ந்தால் தான் அவர்கள் மனம் திரும்பி விட்டால் தேவன் அன்பாக இழுத்துக் கொள்கிறவராக இருக்கிறார்.
0: ஆமேன்,
1: ஆமேன். God bless you, மகேந்திர ஐயா. God bless you, நேயர்களே.
0: ஆமேன். இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் அஞ்சன் தாஸ்நேம் ஸ்காபரோன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜெபத்துக்கு எடுப்போம். இன்றைய நாளிலே முடிவு ஜெபத்து எடுக்க வருகிற கவி கவிந்தா யாழ்ப்பாணம் பிரைஸ் லார்ட். கவி கவிந்தா
2: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
0: முடிவு ஜெபத்தை எடுங்க. அதாவது தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள், வார்த்தை கொடுத்த தாசர்கள், சங்கம வாழ்க்கைக்காக, மறுவழு இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிங்களம்மா.
2: ஆமேன். சூத்திரம் ஆவியானவரே, உம்முடைய கரங்களுக்கு ஆண்டவரே தொடர்ந்து முப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தம் ஆவியானவரே அப்பா, தொடக்கம் முதல் முடிவு வரையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே தொடர்ந்து உங்களை நடத்தினதுக்காய் தாங்கினதுக்காய் கூடான கூடி நன்றிகள் ஆண்டவரே. சாமி ஆண்டவரே அப்பா, தொடர்ந்து ஆண்டவரே துதி வேலைகளோடும் பாடல்களோடும் ஆவியானவரே அப்பா துதி வேலைகளை நடத்திய ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தருடைய ஆவியானவரே நீங்கள் கூட இருந்து வழி நடத்தினதுக்காய் சூத்திரம் தகப்பனே. அவர்களை நீங்கள் தொடர்ந்தும் ஆண்டவரே இன்றைய நாளிலும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்தும் ஆண்டவரே துதி வேலைகளை செய்யக்கூடிய புதிய பலத்தை, தாளந்தை, வல்லமைய, உற்சாகத்தை, பலத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமை தொடர்ந்தும் அவர்கள் மத்தியில பிரகாசிக்க போறதுக்காய் சூத்திரம். இன்னுமாக ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல நித்திய வெளிச்சத்தில ஆண்டவரே அப்பா சங்கம வானொலி நித்திய வெளிச்ச ஆண்டவரே இந்த இதுல ஆண்டவரே அப்பா வார்த்தையை கொண்டு வந்த சாமி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆவியானவர் நீங்கள் வார்த்தையூடாக நீங்கள் வெளிப்படுத்தினதுக்காய் சூத்திரம். ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ள வார்த்தை, ஆவியான வார்த்தை.

0: ஆண்டவரே துணைந்து ஆண்டவரே முன்னொன்று நடத்துகிற ஆண்டவரே மகேந்திரன் பிரதரை உடைய ரத்தத்தினால மூடுகிறோம், தேவ பிரசன்னத்தினால மூடுகிறோம், ஆண்டவரே அபிஷேகத்தினால மூடுகிறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த நித்திய வெளிச்சத்துக்கு கூடாக கர்த்தருடைய மகிமை தொடர்ந்தும் வெளிப்படுவதாக. ஆவியானவரே இன்றைய நாள் வந்து இணைந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து அனுக்கிரகம் செய்யுங்க. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமம் ஜெபங்குகிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன். நன்றி சிஸ்டர் கவி கவிந்தா. யாழ்ப்பாண பகுதியில் இருந்து முடிவு ஜெபத்தை அழகாக எடுத்தீர்கள். கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்கள் உங்கள் குடும்பங்கள் நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள் நினைவுகள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் எல்லோரும் ஆத்மாவை சொல்லி முடிவு கொண்டிருக்கோம். எல்லோரும் ஆத்மாவை சொல்லுவோமா? நான் மைக் ஓன் பண்ணுங்க. ஓகே, என் ஆத்மாவை சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரியும், என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரியும், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரியும்.
2: வழி நடத்திய உங்களையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இணைந்த யாழ்ப்பாண பகுதியில் இரவு நேரத்தில் இணைந்த சகோதரி கவி கவிந்த அவர்களையும் கத்திரதாமே காண்கிறார். உடைய துதிகள் ஜபங்களோடு நிறைவு ஜபங்களோடு வழி நடத்திய அவர்களையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே ஒரு 15 நிமிடம் சகோதரி ஜெபித்தார்கள். அதை நாங்கள் யூடியூப்பிலே போட்டோம். 125 பேர் அதை பார்த்திருக்கிறார்கள். அந்த ஜெபங்களுக்காக நன்றி செலுத்துவோம். கேட்ட ஒவ்வொருவரும் அந்த ஜெபங்களுக்கூடாக ஆசீர்வதிக்கப்பட கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஃபேஸ்புக்கில் எவ்வளோ பேர் பார்த்தார்கள், ட்விட்டரில் எவ்வளோ பேர் பார்த்தார்கள் தெரியவில்லை. ஆனால் யூடியூப்பிலே 125 பேர் அதை பார்த்திருக்கிறார்கள். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் இன்றைய நாளில் இணைந்து ஜெபித்திருக்கிறீர்கள், அனுப்பி தந்திருக்கிறோம். நண்பர்கள் உறவினருக்கு அனுப்புங்கள். அவர்கள் அந்த ஜெபங்கள் இவர்கள் என்ன ஆலயத்திலே போய் என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது மக்களுக்கு. நான் கூட ஆலயத்துக்கு செல்லவில்லை. 35 வருடம் வழியிலிருந்து பார்த்துக்கிட்டு போவேன். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாது. ஆனால் இந்த ஜெபங்களை கேட்கிற பொழுது அவர்கள் கூட இவர்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறார்களே என்று அவர்கள் கூட மனம் திரும்பத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வார். அந்த வகையிலே நீங்களும் அந்த காரியத்திலே வழி நடத்துகிறீர்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதனாலே இணைகின்ற சகோதரி சுபா இளங்கு அவர்கள் இணைய முடியவில்லை. ஆனாலும் சௌரம் மகேந்திரனையா கடைசி நேரத்தில் இணைந்து ஊழியர்களை இணைத்து வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரை கரத்தில் அவரை ஒப்புவிப்போம். இணைந்த சகோதரி கிரேஸ், சகோதரி ஸ்ரீயானி, அண்டன் தாசனாக செய்தி கொடுத்த அவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே உள்ளோரையும் ஒப்புவித்துக் கொண்டு சகோதரி கவி கவிந்தா, உங்களுக்கு காலை வேளையிலே அதாவது உங்களுடைய மாலை வேளையிலே நாங்கள் இலங்கைக்காக உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும், கிட்டத்தட்ட 7:30 மணி வரை போகும். முதல்ல அபிஷேக ஆராதனையுடன் ஆரம்பிப்போம். பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து இலங்கைக்காக உலக நாடுகளுக்காக இந்தியாவுக்காக இஸ்ரேல் தேசத்துக்காக மற்றும் யுத்த பூமிகளுக்காக ஜெபிக்கிறோம். இலங்கையில் உள்ள எல்லா அட்டகாசங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வகையில் உங்களுக்கு இணைய முடியுமானால் இணையுங்கள். நீங்கள் இணைய விரும்பினால் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பிலே ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு அந்த நேரத்திலே அழைப்பு வரும். நீங்கள் வாட்ஸ்அப்பிலே ஜாயின் பண்ண முடியும், அல்லது நீங்கள் ஜூமிலே கூட இணைய முடியும். அந்த வகையிலே கத்தர் நடத்துவாராக. நீங்கள் எனக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பிலே மெசேஜ் போடுங்கள், நான் உங்களை ஆட் பண்ணுகிறேன். உங்களுக்கு வர விருப்பமா? 5:30 மணிக்கு உங்களுடைய மாலை நேரத்தில் ஆரம்பமாகும். 7 முதல்ல அபிஷேக ஆராதனை நடத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து ஜெப வேளை, நீங்கள் ஜெப வேளையில் இணைந்து ஜெபிக்க முடியும். சகோதரி ஜானட் அவர்கள் வழி நடத்துவார். நான் ஆட் பண்ணுறேன். நாளை அதாவது இன்றைய நாளில் உங்களுக்கு இப்போ விடிய இன்றைய நாளிலே மாலை வேளையிலே அந்த அழைப்பு வரும். 5:30 மணிக்கு சரியாக அழைப்பு.

0: வரும், அதில் நீங்கள் இணைய முடியுமானால் இணையுங்கள். முடியுமான நாட்களில் இணையுங்கள். திங்கள் முதல் வெள்ளி வரை இருக்கிறது, சனி ஞாயிறுலே அதே நேரத்தில் எங்களுடைய அபிஷேக ஆராதனை இருக்கிறது. சௌரம் மைந்தன்யா வழி நடத்துகிறார். இந்த ஏழு நாளும் காலை உங்களுடைய நேரம் மாலை 5:30 நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இணையுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். அபிஷேக ஆராதனை, அதாவது கர்த்தருக்குடைய இந்த பாஸ்திரங்களுடைய பாஸ்திர அம்மா அவரால் காலையில் அபிஷேக ஆராதனை நடத்துவார். 8:00 அவருக்கு 3 ஆலயங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் காலை 3 பிஸ்னஸ் இருக்கிறது, 3 ஆலயங்கள் சொந்தமாக இருக்கிறது. அப்படியாக அது மட்டுமல்ல, அவருக்கு அவருடைய வீடு வந்து 4 ஏக்கரில் இருக்கிறது, அவ்வளவு பெரிய வீடு. அப்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன், அவர்கள் கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிறபடியால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த வகையிலே நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பொழுது கர்த்தர் எங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அந்த வகையில் நீங்கள் இணைய முடியுமா, இணையுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் சந்ததிக்கும் தங்கும். ஆமேன், ஆமேன். நாங்கள் கூட ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து வந்தாலும் என்னுடைய தாயார் ரட்சிக்கப்பட்டு அவர் ஆலயத்துக்கு போக முடியவில்லை, ஆனாலும் அவர் எங்களுக்காக ஜெபித்த காரியத்திலே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்தோம். ஏனென்றால் எங்களுக்கு ஆண்டவரை தெரியாது, அழைப்பு ஆண்டவர் அந்த அவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறார், சந்ததியாக ஆசீர்வதித்தார். அப்படியாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதிக்க வேண்டுமானால் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அதை செய்வீர்கள் என விசுவாசிக்கிறோம். ஆனாலும் நாங்கள் அதை நினைவுபடுத்துகிறோம், கர்த்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ சிஸ்டர். உங்களை ஆட் பண்ணியிருக்கிறேன். காலை நாளை கால வேலை, அதாவது உங்களுடைய இன்றைய மாலை வேலையிலே 5:30 நீங்கள் கர்த்தர் வழி நடத்தி வராங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளையிலே நித்திய வழித்த நேரத்தில் திரும்பமாக சந்திப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ. நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
1: ஆமேன்.
0: சொல்லுங்கம்மா, சொல்ல வழிக்கிட்டீங்களா?
1: உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து.
0: ஆமேன். நன்றி அம்மா, நன்றி. காட் பிளஸ். அருமையான உலகை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி. தொடர்ந்து நேரம் 9:48 நாங்கள் இந்த வேளையிலும் மறு ஒழிப்பை கடந்து
2: உள்ளத்துல வாங்கப்பா, என்னை உம்முடைய பிள்ளையா மாத்துங்கப்பா அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்தா போதும், இந்த சர்வ அதிகாரமும் உடைய தேவாதி தேவன் உங்களுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை தலையிலாக மாற்றி விடுவார். யோசிப்ப பாருங்க, யோசிச்சே பார்த்திருக்க மாட்டார். அங்க போடப்பட்டிருக்க எவ்வளவு தீவிரமா அவனை வந்து தூக்கி குழியில போடுறதுக்கு தீவிரிக்கிறாங்க, சிறைச்சாலையில தீவிரமா போட்டாங்க. அதற்கு மேலாக பார்வோன் பாருங்க, தீவிரமாய் ஆள் அனுப்பி உயர்த்தினான். அதே போலவே உங்களை உயர்த்துவதற்கென்று கர்த்தர் மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்கென்று அநேக காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு கவர் ரெடியா இருக்காருங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, இந்த வேத புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதியிருக்கிற இந்த வார்த்தையோட இரவும் பகலும் தியானமா இருக்கும் போது, சங்கீதம் 1:3 போடப்பட்டிருக்கிறது, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசுவா 1:8 போடப்பட்டிருக்கு, நீங்க எப்பக்கம் திரும்பினாலும் வெற்றி பெறுவீர்கள். வெற்றிகரமான வாழ்க்கைக்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உயரமான ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை ஏறி வர பண்ணுவார். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, உயர்ந்தவரே, உன்னதமானவரே, மகத்துவமானவரே, மாசற்ற தேவனே, மகிமையின் ராஜாதி ராஜாவே, நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, ஒருவரும் சேரக்கூடாதவரும் கர்த்தாவே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, வானாதி வானங்களும் கொல்லாத தேவனே, உம்முடைய மகிமையினால் சங்கமம் வானொலியின் கர்த்தாவே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நிரப்பப்படுவதாக. தேவாலயத்தின் வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல், உம்முடைய மகிமை கர்த்தாவே, மேகம் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தின் போடுவதாக. உம்முடைய உயர்வு ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவே பலிதமாகட்டும். நீர் வைத்திருக்கிற கர்த்தாவே எல்லா உயர்ந்த எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வந்து கர்த்தாவே பலிக்கும்படி நீர் விருப்பம் கொண்டிருக்கிறீர். உம்முடைய விருப்பமும் உம்முடைய சித்தமும் செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிறீர், பலப்படுத்துகிறீர். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் ஒவ்வொருத்தரையும் ஏறி இருக்க பண்ணுகிறீர். கர்த்தாவே வேலைக்காக ஜெபிக்கிற எல்லா மக்களுடைய கர்த்தாவே வேலைகளிலே நீர் இடைபடுகிறீர். யோசேப்பை உயர்த்தினவர் கர்த்தாவே, உயர்வு ஒவ்வொருத்தர் குடும்பத்தின் பேரிலே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடியால் நன்றி கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் மலவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped. Recording in progress.

0: 2 சாமுவேல் 3 அதிகாரம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் எஸ்ரயேல் ஊராளான அகினோவாமிடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயில் இடத்திலே பிறந்த கீலேயாப் அவனுடைய 2 குமாரன். 3 குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்காள் பெற்ற அப்சலோம் என்பவன். 4 குமாரன் ஆகித் பெற்ற அதோனியா என்பவன். 5 குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். 6 குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லால் இடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னே சவுலின் குடும்பத்திலே பலத்தவன் ஆனான். சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்னும் பெயருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள். இஸ்போசேத் அப்னேரை நோக்கி, நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டி இடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான். அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு, உம்மை தாவீதின் கையில் ஒப்புக்கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் இன்று ஒரு ஸ்திரீயின் நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய்த்தலையா? நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பெயர் செபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான். அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதின் இடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, தேசம் யாருடையது? என்னோடு உடன்படிக்கை பண்ணும். இதோ இஸ்ரவேலை எல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று சொல்ல சொன்னான். அதற்கு தாவீது, நல்லது, உன்னோட நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்ல சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தினிடத்திற்கும் தானாபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாளை அனுப்பிவிடும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பகூரி மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோடே பேசி, தாவீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே, இப்போதும் அப்படி செய்யுங்கள். என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே என்றான். இந்த பிரகாரமாக அப்னேர் பெனியமீன் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான். பின்பு அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பெனியமீனுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானது எல்லாம் எப்ரோனிலே தாவீதின் காதுகள் கேட்க பேசுகிறதற்கு போனான். அப்னேரும் அவனோட கூட 20 பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதின் இடத்தில் வந்தபோது தாவீது அப்னேருக்கும் அவனோட வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோட உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தை சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோட போனான். தாவீதின் சேவகரும் யோவாபும் அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதின் இடத்தில் இல்லை. அவனை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோட போய்விட்டான். யோவாபும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகி அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவாப் ராஜா வண்டையில் பிரவேசித்து, என்ன செய்தீர்? இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே, நீர் அவனை போகவிட்டது என்ன? நேரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீரே, அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீ செய்கிறது எல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான். யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொண்டு போட்டான். தாவீது அதை கேட்டபோது, நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் பழி இல்லை, அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக. யோவாவின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஒந்தி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்றான். அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய ஆசகேலை கொன்றதின் நிமித்தம் யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள். தாவீது யோவாபையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ரட்டுடுத்தி அப்னேருக்கு முன்னாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான். அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதான். சகல ஜனங்களும் அழுதார்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதிக்கட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்னபோது, தாவீது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே நான் அப்பத்தை ஆகிலும் வேறெதை ஆகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று ஆணையிட்டு சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள். அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது. அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது. நேரின் குமாரனாகிய அப்னேரை கொண்டு போட்டது ராஜாவினால் உண்டானதல்லவென்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனும் ஆகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா? நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செருயாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு.
1: எரேமியா 9 அதிகாரம். ஆ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். ஆ, வனாந்திரத்தில் வழிப்போக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விபசாரரும் துரோகிகளின் கூட்டமுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்திருக்கிறார்கள், என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூட்டித் திரிகிறான். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை ஏய்க்கிறார்கள், பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வேற எந்த பிரகாரமாக நடத்துவேன்? அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான். ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்மா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலைகளுக்காக அழுது துக்கம் கொண்டாடுவேன், வனாந்தர தாவரங்களுக்காக புலம்புவேன். ஒருவனும் அவைகளை கடந்து போகாத வண்ணமாய் அவைகள் பாழாக்கப்பட்டு கிடக்கின்றன. ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கப்படுகிறதும் இல்லை. ஆகாசத்து பறவைகளும் மிருக ஜீவன்களும் எல்லாம் ஓடி சிதறி போயின. நான் எருசலேமை மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாபரமும் ஆக்குவேன். யூதாவின் பட்டணங்களையும் குடியில்லாதபடி பாழாக்கி போடுவேன். இதை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படுகிற முகாந்தரம் என்னவென்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? நான் அவரவருக்கு விதித்த என் நியாய பிரமாணத்தை அவர்கள் விட்டு என் சொல்லை கேளாமலும் அதன்படி நடவாமலும் தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாகால்களையும் பின்தொடர்ந்தார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுத்து அவர்களும் அவர்கள் பிதாக்களும் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை சிதறடித்து பட்டயம் அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் அதை அவர்களுக்கு பின்னாக அனுப்புவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யோசனை பண்ணி புலம்பட்காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சீக்கிரமாய் வந்து நம்முடைய கண்கள் தண்ணீராய் சொரியத்தக்கதாகவும் நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் ஒப்பாரி சொல்லக்கடவர்கள். எத்தனையாய் பாழாக்கப்பட்டோம், மிகவும் கலங்கி இருக்கிறோம். நாங்கள் தேசத்தை விட்டு போகிறோம், எங்கள் வாசஸ்தலங்களை அவர்கள் கவிழ்த்து போட்டார்கள் என்று சியோனிலிருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம் கேட்கப்படும். ஆதலால் ஸ்திரீகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரியையும் அவளவள் தன் தன் தோழிக்கு புலம்பலையும் கற்றுக் கொடுங்கள். வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாபு நம்முடைய பலகணிகளில் ஏறி நம்முடைய அரமனைகளில் பிரவேசித்தது. மனுஷரின் சவங்கள் வயல்வெளியின் மேல் எருவை போலவும் அறுக்கிறவனுக்கு பின்னாலே ஒருவனும் வாரிக்கொள்ளாதிருக்கிற அரியை போலவும் கிடக்கும் என்று கர்த்தர் உரைத்தார் என்று சொல். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட விருத்த சேதனம் உள்ள யாவரையும் எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாவையும் கடைசி எல்லைகளில் உள்ள வனாந்தர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதம்.
0: இருபதாம் அதிகாரம். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்ச தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்ச தோட்டத்துக்கு அனுப்பினான். மூன்றாம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்ச தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் ஆறாம் ஒன்பதாம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். பதினோராம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11 மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இயேசு எருசலேமுக்கு போகும் போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண அக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது வாரிசத்திலும் ஒருவன் உமது இடது வாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கே எல்லாமே, மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதர பேரிலும் எரிச்சல் ஆனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள்

நீங்கள் மன்னிக்கவும் அமைதியாக இருக்கவும் இனிமையாக பேசவும் தேர்ந்தெடுக்கும் போது தேவனுடைய அன்பு உங்களுக்குள் வாழ்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறீர்கள். அன்பு சூழ்நிலைகளை மாற்றுகிறது, மனிதர்களின் இதயங்களையும் மாற்றுகிறது.

நாங்கள் ஜெபிப்போம். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். அன்பான பிதாவே, என் இருதயத்தை உம்முடைய அன்பினால் நிரப்பியதற்காக நன்றி. இன்று

0: எங்களையும் இறப்புகளை சுராஜாவே நாங்கள் ஒப்புக் கொடுத்து நேர் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all. See you on Monday. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Friday, 17th of July, 2026. And the topic for today is Respond with Love. The opening scripture is taken from Matthew 5, verse 44. But I say to you, love your enemies. Hallelujah. Sometimes people may laugh at you, ignore you, or say unkind things. In those moments, you have a choice. You can react in anger or you can respond the way Jesus taught. When Jesus was nailed to the cross, he did something unexpected. Instead of spending harshly, he prayed for the people who hurt him. Father, forgive them, he said. It is in Luke 23 verse 34. He showed that love is stronger than hate. Glory to God. When you choose to forgive, stay calm and speak kindly. You show that God's love lives in you. Love changes situations. It also changes hearts. And when you respond with love, you shine like Jesus. Hallelujah. Let's look into another scripture from Luke 6 verses 27 and 28. But I say unto you which hear, love your enemies, do good to them which hate you, bless them that curse you, and pray for them which despitefully use you. Let's pray. Dear loving Father, thank you that your love fills my heart. I express it through my words and actions today and always. In Jesus' name, amen. Hallelujah. Have a wonderful weekend. See you on Monday. God bless you all.
1: Recording stopped. Recording in progress.
2: நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். மத்தேயு 11:28. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து அலைந்து கொண்டிருக்க வேண்டாம், என்னிடம் வாருங்கள். நோயினாலும் வியாதியினாலும் துக்கப்பட்டு கவலையோடும் கண்ணீரோடும் வாழ வேண்டாம். என் பாரத்தை எங்கே இறக்கி வைப்பேன் என்று கலங்கி தவிக்க வேண்டாம், என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு இயேசு கிறிஸ்து இருகரம் நீட்டி அழைக்கின்றார். நிச்சயமாகவே அவரிடத்தில் இளைப்பாறுதல் உண்டு. அவர் ஏற்கனவே நம்முடைய துக்கங்களையும் வேதனைகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததுதான். வருத்தப்பட்டு வேதனை அனுபவித்ததினாலே நம்முடைய வருத்தங்களையும் வேதனைகளையும் நன்றாக அறிவார். அதை நீக்கவும் வல்லவராய் இருக்கின்றார். இயேசுவிடம் வாருங்கள். உள்ளம் உருகி அழைக்கின்றார். உங்கள் காயங்களுக்கு கட்டு போட்டு கரத்தாய் உங்களை விசாரித்து அன்போடு தழுவிக்கொள்ள ஆண்டவர் இயேசு இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
3: கிறிஸ்துவே பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அள்ளி இருக்கிற ஜீவ வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:23. உனக்கு சமாதானம், பயப்படாதே. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கண்ணீரின் நிலைகள் எவைகளாக இருந்தாலும் அவற்றை மாற்றி சமாதானத்தை அருளி செய்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கு மனிதருடைய வாழ்க்கையில் அனுதினமும் இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாகிய சத்ருவானவன் சமாதானத்தை குலைத்து போடும் பொருட்டு யாரை விழுங்கலாம் என வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். இதில் யாரும் தப்புவதற்கு இல்லை. அனைவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாய் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் என்ன நாமமுடையவர் இந்த உலகிற்கு வந்ததே சமாதானத்தை கொடுக்கவே. என்றபடியினால் சத்ருவின் பிடியிலிருந்து நம்மை அனுதினமும் காப்பாற்றுகின்றார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன் என்கிறபடியினால் இன்றைக்கு நீங்கள் எவைகளிலெல்லாம் சமாதான குறைவுகளோடு எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை காண முடியாதபடி காணப்படுகிறீர்களோ அவற்றில் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் தன்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டியும் வேதனை நீங்கி சுகமாயிருக்க வேண்டியும் தன்னிடம் உள்ள ஆஸ்திகள் எல்லாவற்றையும் வைத்தியர்களுக்காக செலவழித்தாள். ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டவள் இயேசுவை விசுவாசித்தாள். எப்படி என்றால், தான் தீட்டுள்ளவள் என்று சமுதாயத்தினால் தள்ளப்பட்டவளும் ஜனக்கூட்டம் இருக்கும் இடத்திற்கு தான் போவது என்பது அரிதான காரியம் என்பதாலும், அவள் இயேசுவை நாம் முகமுகமாய் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் கவலையை பகிர்ந்து கொள்வதற்கோ எந்த வழியும் இல்லை. ஆதலால் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தின்

மட்டுமல்லாமல் அவள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் அதிகமாய் பெற்றுக் கொண்டது என்னவென்றால், இயேசுவிடமிருந்து புறப்பட்ட ஜீவ வார்த்தையாகிய, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற வார்த்தை.

வெடிகளில் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படலாம். அவள் இழந்த சமாதானம் பொருளால், சரீர பலவீனத்தால், சமுதாயத்தினால், தனிமையாக்கப்பட்ட நிலையினால், சட்டத்தின் கடினத்தால் என்று. ஆனாலும் இவை

0: நாம் நிச்சயமாக இரட்டத்தனையாய் பெறுவோம் என்று விசுவாசித்தபடியினால் 3000 ஆண்டுகளாக அவள் பேசப்பட்டு வருகின்றாள். ஆகவே இன்றைக்கு நீங்களும் கூட உங்களின் சூழ்நிலைகளை குறித்த சிந்தனையை தள்ளி வைத்துவிட்டு உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர் என்பதையும் அவராலே செய்யக்கூடாத அற்புதமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசிப்பீர்களானால் இன்றைக்கு நீங்கள் இழந்த சமாதானத்தை இரட்டத்தனையாய் பெற்றுக் கொள்வீர்கள். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். அமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைய நல்ல ஒரு காரியத்து குறித்து தியானிக்க போகணும். சங்கீதம் 67 வாசிக்கலாமா? 67:3 தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரே பிள்ளைகளே, ஜனங்கள் துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் துதிப்பார்களாக. துதியை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் சங்கீதத்தின் வழியாக.

அப்ப இந்த உலகத்துல நமக்கு என்ன ஒரு விஷயம் வேணும்னா, மனுஷனை புகழ்ந்து பாடுறத விட்டுட்டு, மனுஷனை புகழ்ந்து அவங்களை அவங்களுடைய பிரஸ்தாபங்களை சொல்றத விட்டுட்டு, தேவாதி தேவனை, வானத்தை பூமியை தாக்கின சர்வலோகாதிபதி நம்ம துதிக்கிறது ரொம்ப

என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதுக்காக தான் ஜனங்களை உண்டாக்கினார். ஜனங்கள் உண்டாக்கப்பட்டதுக்கு மெயின் ரீசன் இதுதான், அவருடைய துதியை நம்ம சொல்லி வருவோம் அப்படின் நோக்கத்தோடு தான் உண்டாக்கினார். அப்ப ஜனம் என்பது யாரை குறிக்கிறது? இஸ்ரவேலரை குறிக்கிறது. அப்புறம் சொல்றாரு, சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்களாக. சமாரியா ஸ்திரீ கிட்ட சொன்னாங்கல்ல, அன்று சொல்றாரு எங்கோ தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்களாக. இன்னைக்கு நீங்க நானும் துதிக்க முடியுமா அப்படி ஒரு நிலைமையில இருந்தமா? இல்லவே இல்ல பாருங்க. அவங்களுக்கு மட்டும்தான் மெஸ்ஸியா அவர் வெளிப்பட்டார், அவங்களுக்காக தான் அவர் பிறந்தார், அவங்களுக்காக தான் நியாய பிரமாணம். அவர்களை அவங்க அவங்கன்னா யாருங்க? அது யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அவங்களுக்காக தான் சகலமும் உண்டாக்கப்பட்டு சகலமும் சரியாய் செய்யப்பட்டுக் கொண்டே வந்தது. ஆனா அவர்கள் மேசியாவை மறுதளித்தார்கள், எங்களுக்கு வேண்டான்னு சொன்னாங்க, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது. ஆமே நல்ல லூயா கர்த்தரே பிள்ளைகளே. ஒருவேளை அவங்க கண்கள் மட்டும் திறக்கப்பட்டிருக்குமானால்

0: சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. உபாகம புத்தகம் 2:7 இந்த நாட்களே நாங்கள் வாசிக்க கேட்போம். இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வந்திருக்கிறதையும் அறிவார். இந்த 40 வருஷமும் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைபடவும் இல்லை என்று சொல் என்றார் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கையின் கிரியைகளை இந்த நாட்களில் ஆசீர்வதித்து நடத்துகிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பெரிய வனாந்தரத்தின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை இந்த நாட்களை நடத்தி வந்தவர் தேவன். 40 வருஷம் அந்த தேவனுடைய நடத்துதலின் மத்தியிலே அந்த ஜனங்களுக்கு எந்த விதமான குறைவுகளும் இல்லாதபடி இந்த நாட்களில் தேவன் கார்த்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய நடத்தல் நமக்குள்ளே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்குமா இருந்தால் எந்த விதமான குறைவுகளும் இந்த நாட்களில் ஏற்படாது என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக பார்க்கிறோம். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்குமா? ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவடையாதாம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இங்கே தேவனுடைய நடத்தலுக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களை நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த வழியிலே தான் தேவன் இந்த நாட்களில் நம்மை இந்த நாட்களில் சரியாகவும் சீராகவும் இந்த நாட்களில் நடத்தி வருவார் என்பதை தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாக அந்த 40 வருஷங்கள் அவளுக்கு ஒன்றுமே குறைவடையாதபடி இந்த நாட்களை பாதுகாத்த தேவன், இன்றைக்கு நம்மையும் இந்த நாட்களை அப்படியே நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தைகளூடாக வாக்குத்தத்தங்களூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களை நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அப்படியாக நாங்கள் தேவனுடைய நடத்தலுக்குள்ளே நம்மை இந்த நாட்களே அவருடைய சித்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே தேவன் நடத்துகிற வேளையிலே அவர் நம்மை இந்த நாட்களே சரியாகவும் இந்த நாட்களே நடத்தி வருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா 54 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய நித்தம் உங்கள் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி நெலும்பொழி நெலும்புள்ளதாக்கி உன் நீர்ப்பாசலான தோட்டத்தைப் போலவும் பற்றாத நீரூட்டை போலவும் மாற்றுவார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் நம்மை நித்தமும் இந்த நாட்களே நடத்துவதற்கு அவருடைய கரத்திலே இந்த நாட்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற வழியிலே தான் தேவன் நம்மை இந்த நாட்களே நடத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே முறுமுறுத்தாலும் ஆனால் தேவன் அவர்களை இந்த நாட்களிலே நடத்தி வந்தார். அந்த முறுமுறுத்தவர்கள் ஒரு சிலர் இந்த நாட்களிலே வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நாங்கள் நம்மை ஒப்பு கொடுத்து எந்த விதமான முறுமுறுப்புகளும் இல்லாதபடி இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களை நாங்கள் நடத்த விட்டு கொடுத்த நாட்களில் வருவோமாயிருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கையை நம்மை இந்த நாட்களிலே தேவனுடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுப்போம். தேவரே நம்மை நடத்தி வாரும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களை ஒப்புக் கொடுத்து நடத்தப்படுவோமா இருந்தால் அங்கே ஒரு குறைவும் நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய வாழ்க்கையில் இராதபடி தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருவார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தருடைய வழிநடத்தலுக்குள்ளே உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன். கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த நாட்களில் அவருடைய விசுவாசங்களை வர்த்திக்க பண்ணி அவள் நடத்தும்படியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே விசுவாசிக்கிற வேளையிலே அந்த விசுவாசத்தின் ஊடாக தேவரே உங்களுடைய கரம்தானே கூட இருந்து அற்புதமான காரியங்களை செய்தருளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் நடத்துவார் என்று அவருடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம் இயேசுவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped.

0: ஆமீன், ஆமீன், ஆமீன். டொரண்டோ சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனி சனிக்கிழமை மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே இந்த சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித தடைகள் வராதபடி ஆணிபாந்த கரத்தால் நீர் எங்களை ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். இன்றைய நாளிலே வந்து துதித்து ஸ்தோத்திரித்து பாடலி பாடுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அந்த குடும்பங்களை ஆசீர்வதியும், உற்றார் உடர்வரை நீர் ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டுமாக சொல்லிருக்கேன். ஐயா, இந்த சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியில் இந்த உலகம் எங்கும் தொழிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். சுவாமி, உமது பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறார்கள், உமது நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறார்கள், உபவாசத்தோடு வந்திருக்கிறார்கள். சுவாமி, அவர் ஆசீர்வதித்து அதே நடத்துகின்ற சங்கம வானொலி நிலையத்தை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே முதலாவதாக சுவிசேகர் வானரியா அழைக்க போறோம். அதற்கு பிரவசிஷ்ட மிதுலா, அதற்கு பிரவசிஷ்ட சாந்தனி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுவிசேகர் வானரியா.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட். பிறந்த தினத்தை கொண்டாட நீங்கள் இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சி துதித்து ஆராதித்து நாமத்தை மாயப்படுத்துங்கள். ஆமேன்,
1: ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. கத்திரிதாவை ஆசீர்வதிப்பார். ஜீவம் உண்டும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்கு அவங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த

0: ஆமேன். நன்றி ஐயா, கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், நன்றி.
1: ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசேதி நிகழ்ச்சியிலே துதித்து பாடியவர் சிவசேகர் வானர் ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மிதுலா ஜெர்மனி அழைக்க போறோம். பிரைஸ்லோ சிஸ்டர் மிதுலா.
2: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ்ரீ நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கீர்கள். உங்களுக்கு 10 நிமிடம் தருகிறேன், உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வழி நடத்துங்க.
2: ஆமேன், ஆமேன். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கும் சகோதரனுக்கும் நான் நன்றி செலுத்தி நாங்கள் எங்கள் துதி ஆராதனையை நாங்கள் யாவரும் இணைந்து துதிப்போம். வாருங்கள், எங்கள் ஒன்றாய் இணைந்து கத்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, தகப்பனே, இந்த துதி வேளையை உமது சமூகத்திலே நான் ஒப்பு கொடுத்து கொடுக்கிறேன். ஆவியானவர் தகப்பனே, இந்த நாளை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். இந்த வண்ணபமே வெளிப்படட்டுமாப்பா. உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இருக்கிறவரா இருக்கிறீர்கள் நல்ல தெய்வமாண்டவரே, நீங்கள் மகத்துவமான தேவன், நீங்க மகிமைக்கு பாத்திரப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே என் தேவன் நீங்கள் வாசம் செய்கிறீங்கள். உங்களை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் என் தேவன். நீங்கள் சாரோனின் ரோஜாவப்பா, நீங்க பள்ள தாக்கின் லில்லியப்பா. 16,000 பேர்களிலும் நீங்கள் சிறந்த தேவன், நீங்கள் உன்னதமான தேவன் அப்பா. உங்களை துதிக்கிற இடத்திலே ஓடி வருகிற தகப்பனல்லோப்பா, அதனால நாங்களை துதிக்கிறோம், உங்களை நேசிக்கிறோம், உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் உங்களுடைய நாமம் அல்லவோ அப்பா. இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஊற்றுண்ட பரிமள தைலம் போன்ற இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நன்மை செய்த நல்லவரே, தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு நன்மை செய்தனால் உங்களை துதித்து பாடி உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என் தேவன். நீங்கள் மாத்திரமே எங்கள் துதிக்கு பாத்திரர் தகப்பனே. உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் எச்சமானராய் இருக்கிறீங்களே அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வழியும் சத்தியமும் ஜீவனுமானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் அப்பா, நீங்கள் வாக்கு தத்தங்களை கொடுத்து தகப்பனே, எங்களை வெல்லப்படுத்துகிற தகப்பனே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. முந்தினவளை நிக்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம். புதிய காரியம் செய்வேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. உங்கள் வாக்கை நம்பி நாங்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாய், நிச்சயமாய் என் தேவனே, நீங்க வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாததுனால் உங்களுக்கு

ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை விடுவித்த நல்ல தெய்வம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரை தகப்பனே உடைய நாமத்தை தவிர வேறே நாமம் கொடுக்கப்படவில்லையே தகப்பனே. இந்த உன்னதமான நாமத்தை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. எங்களை மீட்டு கொண்ட நாமம் அப்பா, எங்களை பாதுகாக்கிற நாமம் ஆண்டவரே, ஏசு கிறிஸ்துவின் நாமத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை விடுவிக்கிறங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, நீங்கள் நம்பிக்கையின் தேவன் தகப்பனே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிறவரா இருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வள்ளி காட்டியே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அசை வாடுகிற தகப்பனே, எங்களை காக்கிற தேவன், எங்களை ஏந்தி சுமக்கிற தேவன் ஆண்டவரே. பறந்து காக்கும் பட்சியை போல் எங்களை பாதுகாக்கிற தேவன் தகப்பனே. அப்பா உன் துக்கங்கள் உன் வேதனைகள் எல்லாவற்றையும் என் மீது வைத்து விடன்று சொன்னீங்களே அப்பா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்கள் மீறுதல் அக்கிரமங்கள் அனைத்தையும் நீங்க சுமந்து தீர்த்தீங்களே அப்பா. நாங்க சுமக்க தேவையில்லை என்று சொல்லி எங்களுக்கு விடுதலை கொடுத்தங்கள் நல்ல தெய்வம் அப்பா. நீங்கள் நம்பிக்கையின் தேவன் அப்பா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களுக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. லா நாமத்துக்கு மேலான உடைய நாமத்தை உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. நன்றி ராஜாவே, நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் துதிக்கிறேன். விடுதலை கொடுக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம்.

0: நீங்கள் நல்லவரும் வல்லவை மேலமை உள்ள தேவனாய் இருக்கிறதுனால் உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம் தகப்பனே. உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், துதிக்கிறோம் இயேசுவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி தகப்பனே வாக்கு தத்தத்தை தந்தங்களை நடத்துகிற நல்ல தெய்வம் அப்பா, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே தகப்பனே, வானத்தின் கீழே பூமியின் மேலே தகப்பனே, உங்களுடைய நாமம் தவிர வேறு எந்த ஒரு நாமமும் அறிவிக்கப்படவில்லையே, அந்த உன்னதமான நாமம் அப்பா, உங்களுக்கு நன்றி நன்றி. இந்த நாமத்தை தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. இவ்வளவு நேரமா என் தேவனங்கள் துதியிலே வாசம் செய்தீங்களே, துதியின் மத்தியிலே உலாவி வந்தீங்க அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே இனி வரும் ஒவ்வொரு காரியங்களையும் இவரை துதிக்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே செபங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சங்கமம் நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து தகப்பன் இன்னும் அதிகமாக உயர்த்தும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் செபங்க ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்த ஆராய்த்த சிஸ்டர் மிதுலா ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சாந்தினி அழைக்க போறோம், சாந்தினிக்கு பிறகு மேகலா வாச அழைக்க போறேன். சிஸ்டர் சாந்தினி உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசரிக்கு துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கீர்கள். உங்களுக்கு 10 நிமிடம் கொடுக்கிறேன், ஆராதித்து துதித்து இதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன்
2: அப்பா. இந்த மாலை வேளையிலும் உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக என் நாமத்தினாலே எங்கே இருவர் மூவர் கூடுவீர்களோ அங்கே அவர் நடுவில் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த நல்ல தகப்பனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதிகள் மத்தியில் வாசம் செய்து கொண்டு இருக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகிடுகிறவன் உங்களை மகிமைப்படுத்துறான் என்று சொல்லி இருக்கிறவரே உங்களை ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பூமியின் துதிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர் சன்னிதி முன் வாருங்கள் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் பூமியின் குட்டிகள் என்று நம் எல்லாரையும் பார்த்து ஆண்டவரே சொல்லுகிற தகப்ப நீங்கள் ஒருவர் அல்லவா? அல்லே லூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்து கொண்டு இருக்கிறவரே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகின்றோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னவரே உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாட்சியிருந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாண்டு சொன்னவரே உண்மை துதிக்கின்றோம் அப்பா. அல்லே லூயா அல்லே லூயா. உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றியோடுமே துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. போற்றி துதிப்போம் இந்த பகவானை புதிய இதயமுடனே.

மனப்புயலின் கொடிய அலையின் மத்தியில் அல்லேலூயா. கோர பயங்கரமான புயலின் கொடிய

ஆத்மாவின் கீதமே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே, சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பிதாவே மெஸ்தோத்தரிக்கின்றோம், இயேசு கிறிஸ்துவே மெஸ்தோத்தரிக்கின்றோம், அன்பான பிதாவே.

துதிக்கின்றோம் நல்லவர் அல்லவா, நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கின்றோம், துதிக்கின்றோம், துதிக்கின்றோம், நன்றே நன்றே, நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம், நன்றி அப்பா, நன்றி நன்றி என்று ஆவியானவர் நம்முடைய நாம்

போந்து போன நேரம் எல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சோந்து போன நேரம்

0: ஆமாண்டவரே, இஸ்ரவேலுக்கு பிதாவாக இருக்கிறவரே, ஜீவனுள்ள பிதாவாக இருக்கிறவரே, பூமி அனைத்துக்கும் ராஜாவுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று. அல்லேலூயா! எல்லா புகழும் மேன்மையும் துதியும் கனமும் மகிமையும் பரலோக தேவனுக்கு எப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா! பொறுப்படுத்தி நடத்துங்க. அல்லேலூயா! ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
1: ஆமென், ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடிய சிஸ்டர் சாந்தினி, ஹானோவர், ஜெர்மனி, அந்த மகளை தேவன் ஆசிரியப்பாராக. தொடர்ந்து நாங்கள் மேகலா வாச அழைக்க போறோம். அதுக்கு பிறகு பாச அன்று அழைக்க இருக்கிறேன். சிஸ்டர் மேகலா வாஸ், இன்றைய நாளிலே ஸ்ரீலங்கா, கொழும்பு ஸ்ரீலங்காவில் இருந்து சங்கம வானொலியின் அபிஷேக நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கேன். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். வழி நடத்துங்கள். ஆமென்,
2: ஆமென். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த வேளையிலே சங்கம வானொலியில இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் தேவாதி தேவன் இன்றைய நாள்ல செய்ய போகிற பெரிதான அற்புதங்கள் அதிசயங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். வாருங்கள், நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாதி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவோம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். ஹல்லேலூயா! அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் தேவன், அவங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறவர். அவர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதும் இல்லை, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்கள் நடுவுல உலாவுகிறவர் ஆமே என்று சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி எங்கள் மத்தியில உலாவுகிற தேவாதி தேவனை நாங்கள் ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறா

வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர்

யெகோவாசம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நீசி என்று ஜெயமானவர். யெகோவாசம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும்

ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. அவருடைய நாமம் உயர்ந்தது. அந்த நாமத்துக்கு முன்பாக, அந்த நாமத்துக்கு நிகரான நாமம் இந்த பூமியில இல்லை. அவருடைய நாமமே இந்த பூமியில கட்டளையிடப்பட்டிருக்கிற நாமம். அந்த நாமம் அது பரிசுத்தம் உள்ள நாமம், அது ஜெயம் உள்ள நாமம், கூப்பிடுகிற குரலுக்கு சொதிசாய்க்கிற நாமம், அது இயேசுவின் நாமம். அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம். அவருடைய அவர்கள் சத்தத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவரே எங்கள் ஜீவாதிபதியும் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமாய் இருக்கிறார். ஹாலேலூயா. அவரை நாங்கள் துதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம் உயர்த்துவோம் உயர்த்துவோம். அவர் பெரியவரும் சிறந்தவரும் உன்னதரும் ஆயிருக்கிறார். அவருடைய நாமம் பெரியது, அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அது மகத்துவம் உள்ள நாமம். காதீஸ் வனாந்திரத்தை எல்லாம் அசைக்கிற நாமம் அவருடைய நாமம். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, அவரை நம்பினவர்களுக்கு ஒருபோதும் குறைவில்லை. அவர் நாமே அவர்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறபடினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தையும் துதியையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துவோம். ஹாலேலூயா.

வாழ். இயேசுவின் நாமத்திலே நிச்சயமாகவே விடுதலையே. இயேசுவின்

0: எங்களை ரத்தத்தால மீட்டுக் கொண்டு எங்களுடைய ஆக்கின தீர்ப்பை மாற்றின எங்கள் தேவாதி தேவனுக்கும் ராஜாதி ராஜனுக்கும் இந்த மாலை காலை மத்தியான வேளையில நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த வேளை முழுவதையும் அவருடைய பாதுபடியில் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ளவர்.
1: ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தவர் சிஸ்டர் மேகலவாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா, இந்த சகோதரி செவ்வாய்க்கிழமையிலே வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியை நடத்துகிறவர் கர்த்தர் இந்த மகளை ஆசிரியப்பாக தொடர்ந்து நாங்கள் ஜெவ விண்ணப்பத்துக்கு பின் அந்த அழைப்போம். மூன்று ஜெப விண்ணப்பங்கள் வந்திருக்கிற இந்த மூன்று ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க பேசுறோம் சிஸ்டர் சுஜாதா. உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேசத்தில மூன்று ஜெப குறிப்புகள் வந்து ஒன்று டாக்டர் சரோஷினி அவருக்கு வந்து கை கால எல்லாம் வழங்காமல் இருக்கால் அவருக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். இரண்டாவதாக பிரதர் லெனின் அவரும் கூட கை கால எல்லாம் அசைக்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கார். அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் அவருக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். ஜெர்மனியிலே போயிருக்கிறார். மூன்றாவதாக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சங்கம வானொலியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது வியாதியோடு வேதியோடு இருந்தால் அவருக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். உங்களுக்கு 10 நிமிடம் தருங்கள். 10 நிமிடத்துக்குள் நிகழ்ச்சியை முடியுங்கள். உங்களோட ஒப்பு கொடுக்கிற விளையாடுங்கள். ஆமென்.
2: நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தந்தையே, இந்த அருமையான அதிகாலை வேளை, மதிய வேளை, மாலை வேளையாகவும் தேவனே உம்முடைய முகத்தை நாங்கள் எல்லோரும் நோக்கி பார்க்க விண்ணப்பங்களோடு உம்மண்டையிலே வந்து நிற்கின்றோம் தகப்பனே. பிதாவே, எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்கள் செவிசாய்க்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. தந்தையே, நாங்கள் கேட்பதற்கு முன் நீங்கள் அறிந்திருக்கிற தேவன், நீங்கள் தெரிந்திருக்கிற தேவன் சுவாமி. ஆனாலும் எங்கள் நாவினூடாக கேட்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் செவிசாய்த்து அதை ஆண்டவரே நீங்க ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து தருவதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே, இன்றைய நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்திலே வைக்கின்றேன் தகப்பனே. பிதாவே, விசேஷமாக நிரோஜினியை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கடந்த வாரமும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்தேன் சுவாமி. ஆண்டவரே, அவளுடைய சரீரத்திலே இருக்கிற வியாதிகளை நான் அறியேன் சுவாமி. நானும் காணவில்லை, ஆனாலும் நீர் காண்கிற தேவன், நீர் அறிகிற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய கரத்துல இருந்து தானே சுவாமி இந்த பூமிக்கு ஒவ்வொரு மானிடர்களையும் நீங்க உருவாக்கினீங்க. ஒவ்வொரு மானிடர்களுடைய எல்லா அவயவங்களில் கலசங்களில் இருக்கிற வியாதிகள் வேதனைகளை ஆண்டவரே நீங்க தான் காண்கிற தேவன். பரம தந்தையே, இந்த சகோதரியே உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உச்சி முதல் கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் உம்முடைய ரத்தத்தை நான் அவர்கள் மீது தெளிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் அவர்கள் சரீரம் முழுவதையும் சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க பிதாவே. அவரின் அவயவங்களில் எங்கெங்கெல்லாம் நோய்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று தவிப்புகளோடு, இந்த நோயின் சிறையிருப்பிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி ஏங்கி இருக்கும் அன்பான அந்த சகோதரி, அவர்கள் உறவினர்களையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அவர்களையும் மனதை ஆற்றுங்க தகப்பனே. விசேஷமாக எழிலையும் உங்களோட கரங்கள்ல ஒப்பு கொடுக்க, அந்த மகன் சகோதரனையும் உங்கள் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் தந்தையே. அந்த சகோதரனின் சரீரத்திலும் ஆண்டவரே அவர்கள் இரு கரங்களும் கால்களும் ஆண்டவரே செயல்படாத நிலைமையிலும் என் சூழ்நிலை இப்படி என்று ஆண்டவரே அந்த சகோதரன் ஏக்கங்களோடு தவிப்புகளோடு இருக்கின்ற நேரத்திலும் அவன் இருதயத்தை ஆண்டவரே நீங்க ஆராய்கிற தேவனாக இருக்கிறீங்க. தகப்பனே, இரு பிள்ளையின் தந்தையாக இருக்கும் போதெல்லாம் அவளின் மனைவி ஆண்டவரே எவ்வளவு துன்பங்கள் துயரங்களை சுமக்கும் வேளையிலும் தேவனே இந்த துன்ப கிண்ணம் உமக்கு சித்தமானால் நீங்க கூடுமானால் சுவாமி நீக்கி விடுங்க. இந்த மகனை இந்த நோயில இருந்து விடுதலை ஆக்குங்க தகப்பனே. இந்த மகனை ஆண்டவரே அவரின் பெற்றோர்கள் சகோதரர்கள் காண்கும் போதெல்லாம் எவ்வளவு வலிகள் வேதனைகளோடு இருப்பார்கள். உறவினர்கள் ஆண்டவரே எவ்வளவு வேதனைகளோடு பாரத்தோடு இருப்பார்கள் தகப்பனே. ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க, சந்ததி சந்ததியான சாப பாவங்கள் ஏதும் இருந்தாலும் சுவாமி இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. இந்த நோயின் சிறையிருப்பிலிருந்து மகனுக்கு பரிபூரண சுகம் பெற வேணும் தகப்பனே. உமக்கு சித்தமானால் இந்த மகனை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் இந்த சிறையிருப்பிலிருந்து இந்த மகனை விடுதலையாக்குங்க தகப்பனே. உமக்கு ஒரு சாட்சி உள்ள மகனாக எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த குடும்பம் எப்பொழுதும் உமக்கு சாட்சி உள்ள குடும்பமாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே அவன் உச்சியிலிருந்து உள்ளங்கள் வரைக்கும் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன். நரம்புகள் தசைகள் நார்கள் ஊடாக பாய்ந்து செல்லட்டும். இறந்து போன கலன்கள் யாவும் உயிர்ப்படைவதாக. இயேசப்பா உம்முடைய கிருபையின் ஊடாக அவனுடைய சரீரங்கள்ல எல்லா அவயவங்களும் எல்லா கலசங்களும் ஆண்டவரே உயிர்ப்படைவதாக சுவாமி. ஆண்டவரே உம்முடைய அன்பு எப்பொழுதும் இந்த குடும்பத்தில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுத்து ஆண்டவரே உமக்கேற்ற குடும்பமாக சாட்சியாக நீங்க நிக்க வைக்க வேணும் என்று கெஞ்சி கேட்கிறேன். மற்றைய விண்ணப்பமாக சுவாமி சங்கம வானொலிய உங்கள் கரங்களே ஒப்பு கொடுக்கிறேன். இதை நடாத்துகின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் கரங்களே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இதனூடாக ஆண்டவரே எத்தனை எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க முடியாமலும் ஆண்டவரே மனம் உடைந்து பாரங்களோடு யார் யார் இந்த இருட்டினில் வாழ்கின்றார்கள் பிசாசானவன் வலை விரித்து வைத்திருக்கும் இந்த வலைகளில் இந்த படுகுழிகளில் ஆண்டவரே யார் யார் போடப்பட்டிருக்கிறார்களோ நாங்கள் அறியோம் சுவாமி. ஆனாலும் நீர் அன்று யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்தினீர் ராஜா. அதே போல நோயின் சிறையிருப்பு நோயின் குழிகளில் யார் யார் விழுந்து கிடக்கிறார்களோ ஆண்டவரே எங்களை விடுதலையாக்க யாரும் இல்லையே, எங்களை இந்த சிறையிருப்பில் இருந்து விடுவிக்க யாரும் இல்லையே என்று ஏங்கி ஏங்கி இருக்கின்ற ஒவ்வொருதரே உங்கள் கரங்களே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வானொலி ஊடாக ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்கும் இந்த செய்திகள் கேட்கப்பட வேண்டும் அப்பா. உம்முடைய வருகையின் ராஜ்யத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொருதருடைய பெயர்கள் ஒவ்வொருதருடைய நாமங்களும் உம்முடைய பரிசுத்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் பிசாசின் கைகளுக்குள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்காதபடி பிதாவே எங்களுக்கு வரும் சோதனைகள் துன்பங்கள் யாவும் நீங்க அறிகிற தேவன் சுவாமி. உம்முடைய அனுமதி பெற்றுத்தான் இந்த பூமிக்கு சத்ருவானவன் எங்களை சோதிப்பதற்கு வருகிறான் தகப்பனே. எங்கள் திராணிக்கு மேலான சோதனையை அனுமதித்து விடாதேங்க தகப்பனே. எங்கள் உடல் சுகம் பலம் பெற்று நாங்கள் உமக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேணும் தகப்பனே. இந்த இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய வார்த்தைகளும் உம்

கர்த்தாவே, உங்கள் முதுகின் மீது வைத்து விடுகிறேன். அனைத்து துன்பங்களையும் இயேசுவின் இரத்தத்தினால் தூய்மை அடைவதாக. இயேசுவின் இரத்தத்தினால் தான் சுவாமி உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் உட்பிரவேசிக்க முடியும் தகப்பனே. ஆண்டவரே.

உமக்குகந்த பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் எடுத்து நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, நீங்க வெறுத்து தள்ளாத தேவன் சுவாமி. மரண பரியந்தம் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, அனலுமின்றி குளிருமின்றி வாழ்கின்ற மக்களை நீர் நாவிலிருந்து வாந்திய பண்ணாதேயும் ஆண்டவரே, வாந்தி பண்ணி போடாதேங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொருதரையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களினால தூய்மைப்படுத்துங்க, உம்முடைய கரங்களினால எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருதரையும்

இடத்தில் நீங்க ஆண்டவரே உங்கள் தூதர்களுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. உங்களுக்கு சித்தமானால் ஆண்டவரே தூதர்கள் சென்று எல்லா காரியங்களையும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு வேண்டிய தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவரே அவர்கள் செய்ய கூடும். ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு வியாதியஸ்தர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு வர்த்தகர்கள் ஊழியர்கள் ஒவ்வொருதரையும் உங்கள் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே கற்பத்தின் கனிக்காக ஏங்கி ஏங்கி இருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் என்று சொன்னீங்க.

0: கஷ்டப்பட்டு வேதனைகளோடு பாரத்தோடு எத்தனை பெண்கள் ஆண்கள் இருக்கின்றார்கள் தகப்பனே. அன்று அந்நாளின் கண்ணீரை கண்ட தேவன், ஆண்டவரே அந்நாளுக்கு ஒரு நல்ல தீர்க்கதரிசியான சாமுவேலை கொடுத்த தேவன், எந்தெந்த தாய் எந்தெந்த இருட்டில் இருந்து என் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாளோ, அந்த கற்பத்தின் தடைகளை தடைக்கற்களை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் காண்கிற தேவன், ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். தேவனே விடுவியும் சுவாமி, இந்த உலகத்தின் பாவத்தில இருந்து ஒவ்வொரு ஆத்மாக்களையும் விடுவீங்க. எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருந்து வழிநடத்தி தேவனே ஒரு பாவியாவது என் பக்கம் திரும்ப மாட்டானா என்று நீங்க ஏக்கத்தோடு தவிப்புகளோடு இருக்கின்றீங்க தகப்பனே. அந்த எண்ணத்தை எல்லாரும் உள்ளத்தில் நினைவு கூர்ந்து உங்களுக்காக பாடுபட வேண்டும். உங்களுக்காக ஆண்டவரே எப்பொழுதும் இந்த உலகத்தில் சாட்சியுள்ள மனிதர்களாக வாழ வேணும் தகப்பனே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருதரையும் ஒப்பு கொடுக்கிறேன். சிறியோர் தொடக்கம் வாலிபர் தொடக்கம் முதியோர் வரையும் இயேசப்பா அவர்களுடைய உடல் சுகம் பலம் எல்லாவற்றிற்கும் நீங்க ஒரே தேவனாக இருந்து வழி நடத்துங்க. இயேசப்பாவின் நாமத்தினாலே மிக தாழ்மையாய் வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே.
1: இதுவரை நேரமும் விண்ணப்ப ஜீவத்தை எடுத்தவர் ஆனந்த ராசா சுஜாதா கிளிநொச்சி ஸ்ரீலங்கா. ஆமேன். தொடர்ந்து நாங்கள் பாசர் அஞ்சன் ராசனை தலைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் டொலி, அதற்கு பிறகு சிஸ்டர் இளங்கோ, அதற்கு பிறகு சிஸ்டர் ரூபி, அதன் பின் தேவசதி கருத்தில் போறோம். இப்ப நாங்கள் பாசர் அஞ்சன் ராசனை தலைக்க போறோம். பிரைஸ் லோர் பாசர்.
2: பிரைஸ் லோர் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லோர் நேயர்களே,
1: இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியை துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கீர்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன். உங்களை தொடர்ந்து நடத்துங்கள் பாஸ். ஆமீன்.
2: நாங்கள் தோன்றான மெய்த்தேவனை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். அவர்தான் ஆராதனைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர்.

சுத்தம் இல்லாம நாங்கள் உம்மை தரிசிக்க முடியாது. பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை துதிக்கிறோம். ஜபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

மூன்றாம் அதிகாரம். சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோட சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரமனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்று மதிலையும் கட்டி தீரும் மட்டும் அவன் அவளை தாவீதின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்ரு

0: மக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். சாலமோனுக்கு நித்திரை தெளிந்தபோது அது சொப்பனம் என்று அறிந்தான். அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து செய்தான். அப்பொழுது வேசிகளான இரண்டு ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற மூன்றாம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறு ஒருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்திவிட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றாள். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள், அப்படியல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி, ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை இரண்டாக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதின் தாய் என்றான். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு.
1: எரேமியா 30 அதிகாரம். கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோட சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வரப்பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகளே. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு சமாதானமில்லை. ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயைப் போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்களெல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறதென்ன? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்பப் போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனதின் நிமித்தமும் சத்ரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டில் கட்டப்பட்டு அரமனை முன் போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன் போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனாயிருக்க அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவிலிருந்து தோன்றுவார். அவரை சமீபித்து வரப்பண்ணுவேன். அவர் சமீபித்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருப்பேன். இதோ கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரமாய் எழும்பி அடித்து துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தணியாது.
2: மாற்கு 4 அதிகாரம். அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள், விதைக்கிறன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30 1 60 1 100 பலன் தந்தது. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாத படிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற உவமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த ஓமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாயிருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். ஓமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம், வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு.
1: ஒன்று ராஜாக்கள் 4 ராஜாவாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாயிருந்தான். அவனுக்கு இருந்த பிரபுக்கள் சாதோக்கின் குமாரனாகிய அசரியா பிரதான மந்திரியாயிருந்தான். கீசாவின் குமாரராகிய ஏலிஹோரேப்பும் அகியாவும் சம்பிரதிகளாயிருந்தார்கள். அகிலூதின் குமாரன் யோசபாத் மந்திரியாயிருந்தான். யோய்தாவின் குமாரன் பெனாயா படைத்தலைவனும் சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்களாயிருந்தார்கள். நாத்தானின் குமாரன் அசரியா மணியக்காரரின் தலைவனாயிருந்தான். நாத்தானின் குமாரன் சாபூத் ராஜாவின் பிரதானியும் இஷ்டனுமாயிருந்தான். அகிஷார் அரமனை விசாரிப்புக்காரனும் அப்தாவின் குமாரன் அதோனிராம் பகுதி விசாரிப்புக்காரனுமாயிருந்தான். ராஜாவுக்கும் அவன் அரமனைக்கும் வேண்டிய உணவுப் பொருள்களை சேகரிக்கிற 12 மணியக்காரர் சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசமெங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன ஊரின் குமாரன் இவன் எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்தான். தேக்கேரின்

ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள், நான் கற்றுக் கொடுத்த யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்.

0: Amén, amén, amén. Sankama Vanolien Ubavasa Tudi Aradhani Abhishega Devasaidhi Nigalchi. In the Nigalchi over sunny night Kilamegalil, Tiranda Nerapadi Kali 8 Manikum, Ilanga India Sani Malai 5:30 Manikum, ஜெர்மனியில் சனி மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. இந்த நிகழ்ச்சிக்காக ஜபிப்போமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த கால வேளையிலே சங்கம வானொலி நடத்துகின்ற உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசேதி நிகழ்ச்சியை இன்று தினத்தில் நீர் ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டு துதித்து ஆராதித்து பாடலை பாடி உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிற தெய்வ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சி உலகமெங்கும் தொனிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். உமது பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளை மூட வேண்டுமாக செபிக்கிறேன். பரிசுத்தாவியானவரை இந்த நிகழ்ச்சியை நீர் நடத்தும், என்னை மறைத்து நீர் நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். இதில் அநேகர் வந்து கலந்து கொண்டு உமது நாமத்தை மயப்படுத்த நீர் உதவி செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த சங்கம வானொலியின் இந்த உபவாச ஜெப வேளையிலே தொடர்ந்து வருகிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒளிபரப்பு கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். பரிசுத்தாவியானவரே ஒரு அக்னி அபிஷேகத்தினால் முது பிள்ளைகளை நிரப்பும், முது அபிஷேகத்தால் நிரப்பும், சங்கம வானொலியை நிரப்பும். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் துதித்து ஆராதித்து பாடலை பாட உம்மை நோக்கி வருகிற பிள்ளைகள் மீது ஒரு அக்னி அபிஷேகத்தால் நிறை, இந்த அபிஷேகத்தால் நிறைந்து இந்த பிள்ளைகள் துதித்து ஆராதித்து பாடல் பாடும்பொழுது அந்த துணி அந்த பரலோக ராஜ்யத்தை அசைக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடக்க முதல் முடியும் வரை நீர் கரம் பிடித்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய முதலாவதாக நாங்கள் இலங்கை நாட்டிலிருந்து சிஸ்டர் மேகலா வாஸ் அழைக்க போகிறோம். மேகலா வாஸ் வந்து இன்றைய நாளே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசை நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து தேவன் நாமத்தை மையப்படுத்துவார். இப்பொழுது அவரை நாங்கள் அழைப்போம். பிரைஸ் லோர்ட் சிஸ்டர் மேகலா வாஸ்.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
0: பிரைஸ் லார்ட். எமது மண்ணில் இருந்து தொடர்ந்தோர நடக்கின்ற சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தோச நிகழ்ச்சியை துதித்து ஆராதித்து இதோட நாமத்தை மகிமைப்படுத்த வந்துக்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறது வழிநடத்துங்கள். ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். கத்தரிக்கை எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நாங்கள் முதலாவது சங்கமம் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் ஒரு விசை தேவனை மகிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம். இந்த காலை மாலை இரவு வேளை முழுவதிலும் தேவன் நம்மோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்தி இந்த காலை வேளையை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பாருங்கள், நாங்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. சர்வ வல்லமை உள்ள தேவனே, சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவரே, ஒருவராய் அற்புதம் செய்கிறவரே, ஒருவராய் அதிசயம் செய்கிறவரே, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற பரலோக தேவனே, உம்மை நம்பி இருக்கிறபடியினால் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே, உமர் இரத்தத்தினால் எங்களை கழுவி மீட்டு கொண்டு எங்கள் மரண பரியந்தமங்களை நடத்துகிற தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமாய் நீர் இருக்கிறபடியினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறவர் நீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, நாங்கள் பாக்கியம் உள்ள ஜனங்கள், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கத்தரை தெய்வமாக கொண்டோ

வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும்

படைக்கு ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரப்பாத என் படகை நிர

அவரையே தாவரமாய்க் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை.

என்றுமே வெட்கப்படுவதில்ல. அவரையே தாபரமாய்க் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்ல. ஹலெலூயா, ஹலெலூயா. கர்த்தரை நாங்கள் தெய்வமாய்க் கொண்டிருக்கிறபடினால் நாங்கள் பாக்கியம் உள்ள ஜனங்கள். அவர் எங்களை கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளை, மாலை வேளை, இரவு வேளை முழுவதுமாய் அவர் எங்களோடு கூட இருந்தாரே, வழி நடத்தினாரே, காத்து கொண்டாரே. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று எங்கள் கரங்களை பிடித்து எங்களை வழி நடத்துகிற தேவாதி தேவன், உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி எங்களை பெலப்படுத்தின தேவன், வனாந்திரத்துல வழியையும் அவாந்தரமான இடத்துல ஆறுகளையும் ஓட பண்ணின தேவாதி தேவன் எங்களோடு இருக்கிறபடி நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே.

0: ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய தேவாதி தேவனாய் இருக்கிறபடினாலே நன்றி அப்பா. நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை அழைத்திருக்கிறீர். பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நீ என்னுடையவள் என்று சொல்லி நீ சொல்லி இருக்கிறீரே. அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற உன்னதமான தேவன் அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றியை செலுத்துகிறோம், துதியை செலுத்துகிறோம். எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்குரியது ஆண்டவரே. மலைகள் விலகி போகலாம், குன்றுகள் அகன்று போகலாம், ஆனால் உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் எங்களை விட்டு மாறுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீரப்பா. உம்முடைய மாறாத கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் ஆண்டவரே நாதி சிநேகம் வைத்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர். அதற்காய் உமக்கு நன்றி நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களின் ஆண்டவரே கர்த்தாவை நீர் ஆசாரியர்களாய் அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே புத்திர சுகர் ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் பெறும், இளைச்சிக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள் என்று சொல்லி எங்களை வழிநடத்தின தேவாதி தேவன் நீர் அல்லவோ, ராஜாதி ராஜன் நீர் அல்லவோ. வெங்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பால்களை எல்லாம் முறித்து அந்தகார இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன் என்று வாக்களித்தீர் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி எங்களை ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி அநேகருக்கு மத்தியில நீர் வைத்திருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்று உயர்ந்த நாமம் அல்லவோ, உம்முடைய நாமம் ஒன்று ஆண்டவரே மகிமை உள்ள நாமம் அல்லவோ. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் உம்முடைய வார்த்தை ஆண்டவரே கிரியை செய்யட்டும். அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவரே இந்த நாட்கள்ல நடப்பிக்கிற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதன அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தினவர் சிஸ்டர் மேகலாவாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா. அந்த மகளை தேவன், இந்த குடும்பங்களையும் தேவன் அபரிதமாக ஆசிர்வதிப்பார். நாங்கள் தொடர்ந்து சிஸ்டர் மிதுலா ஜெர்மனி அழைக்க போறோம். அதற்கு பிறகு ரஜினி அலங்காரமணி. Praise the Lord, Sister Midula.
2: Praise the Lord.
1: Praise the Lord. இங்கே நானிலே ஜெர்மன் நாட்டிலே வென்கு ஹனோவர்ல இருந்து அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்ச்சி வந்திருக்கிற ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், வழி நடத்துங்கள்.
2: ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே மீண்டும் மாய் தகப்பனே, இந்த இடத்திலே அப்பா அந்த சங்கமம் அப்பா ரேடியோஸ்லோனுக்கு சேர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றைய நாளும் சேர்ந்து ஆராதிக்கும்படியாய் என் ஆண்டவரே எனக்கு மீண்டுமாய் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்களே அப்பா. கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கும் சகோதரனுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். பரலோகத்தின் தேவனை நாங்கள் இந்த வேளையிலே துதித்து ஆராதித்து ஒருமனமாய் அவரை உயர்த்துவோம். யாவரும் சேர்ந்து துதிப்போம் பாருங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமான தகப்பனே அப்பா, சென்ற நாள் முழுவதும், சென்ற கிழமை முழுவதும், நிமிஷம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல் நீங்கள் பாதுகாத்தீங்களே ஆண்டவரே அப்பா. மீண்டுமா உங்களுடைய சமூகத்திலே உங்களை துதிக்க, உங்களை மகிமைப்படுத்த கத்த தந்த தருணத்துக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, இந்த இடத்திலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் கூடி துதிக்கிற இடத்திலே பரிசுத்தாவியானவர் நீங்கள் நிறைவா இறங்கி வந்து அசைவாடுகிறவரா இருக்கிறீங்களே அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியாய் நீங்கள் இந்த இடத்திலே தகப்பனே இருக்கிறதுனால் உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்க சாரோனின் ரோஜாவாய், பள்ளத்தாக்கின் லில்லியாய், 16,000 பேர்களிலும் சிறந்த தேவனாயிருக்கிறவரே, எங்களை காண்கின்ற தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நல்ல தகப்பனே, உங்களை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தக

கூடி துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஒருவரே, நீங்கள் துதிக்கு பாத்திரப்பா, நீங்கள் தூயாதி தூயவராயிருக்கிறீங்க. நீங்க நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதுங்கள் நல்ல தகப்பனப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன். உண்மையாய் உங்களை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் என் ஆண்டவரே, நீங்க சமீபமாய் இருக்கிறீங்களே தகப்பனே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் மனதுருக்கம் உள்ள தேவன் ஆண்டவர் அப்பா, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீங்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய், கிருபை உள்ள தேவனாய், பரிசுத்தம் உள்ள தேவனாய், எங்களை காண்கின்ற தேவனாய் இருக்கிறீங்களே தகப்பனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களால் நாங்கள் மறக்கப்பட்டு போவதில்லையே, உங்களுடைய உள்ளம் கைகளில் அல்லவோ உங்களை சுமந்து செல்லுகிறீங்க தகப்பனே. நன்றி நன்றி தகப்பனே, எங்களை காண்கின்ற தேவன் தகப்பனே, தாழ்வில் இருந்தங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளாய் ஏற்று கொண்டு உங்களுடைய சமூகத்திலே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். பரலோகத்தின் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தப்புவிக்க வல்லவரே உங்களுக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவன் உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு உதவி செய்த நல்ல தேவன் தகப்பனே, என்னை தாங்கி தப்புவித்து ஏந்தி ஆண்டவரே சுமந்து காக்கிறவரே அப்பா, ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையா இருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் அண்டையிலே வருகிற ஒருவரையும் அப்பா நீங்கள் ஒரு நாளும் தள்ளி விடுவதில்லையே, புறம்பே தள்ளுவதில்லையே. வருத்தப்பட்டு பாதம் சுமப்பவர்களே, நீங்கள் யாவரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவரே அழைக்கிற தேவன், ஒரே ஒரு தேவன் நீங்கள் மாத்திரமல்லோ தகப்பனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகத்தின் தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரமாங்க ஆண்டவரே, எங்களை மீட்டு கொண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே.

0: அப்பா தகப்பனே, எங்களை பாதுகாக்கிறவரே, பஞ்ச காலத்திலும் எங்களை போஷித்து பாதுகாக்கிற நல்ல தெய்வமே, எங்கள் நம்பிக்கையின் தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உன்னதமானவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவனங்கள் துதியிலே நீங்கள் பிரியமா இருக்கிறீங்களே தகப்பனே, எங்கள் துதியின் மத்தியிலே உலாவி வருகிற எங்கள் நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களோடு இருக்கிற தேவன், எங்களை விசாரிக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே. எங்கள் பாரங்கள், எங்கள் வேதனைகள், எங்கள் கலக்கங்கள் எல்லாவற்றையும் அப்பா என் மீது வைத்து விடண்டுச்சொன்னீங்களே ஆமாண்டவரே, அப்படியாய் ஆண்டுகளை மீட்டு கொண்டீங்களே தகப்பனே. அப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன், எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறங்கள் நல்ல தகப்பன். அப்பா உங்களை விட்டு நீங்கள் விலகுவது இல்லையே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளங்கைகள் இளங்களை பொறித்து வைத்திருக்கிறீங்களே மகனே மகளே என்று பேர் சொல்லி அழைக்கிற தகப்பன், உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. உங்களால் மீட்கப்பட்டு உங்களுடைய பிள்ளைகள் எல்லவோ நாங்கள் தகப்பனே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்ல தெய்வமே, எங்கள் நம்பிக்கையின் தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பொல்லாத உலகத்திலே என் ஆண்டவுடைய கரமங்களை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி இருக்கிறதுனால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவரையும் ஒருபோதும் கைவிடாத தேவன் தகப்பனே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீங்க சமீபமாயிருந்து உதவி செய்கிற தகப்பனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுடைய வல்லமை உள்ள நாமத்தை துதிக்கிறேன், உங்களுடைய மகிமை உள்ள நாமத்தை துதிக்கிறேன், பரிசுத்தம் உள்ள நாமத்தை துதிக்கிறேன், நீதியுள்ள நாமத்தை துதிக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி. எங்கள் நல்ல தெய்வமே, இந்த வேளையிலும் அப்பா உங்களை துதிக்கும்படியாய், உங்கள் நாமத்தை உயர்த்தும்படியாய், நீங்கள் எங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி துதிக்கும்படியாய் அப்பா, நீங்க தந்த தருணத்துக்காய் மீண்டுமாய் உங்களுக்கு நன்றி நன்றி. இப்பொழுதுமாய் தகப்பனோடு சேர்ந்து இணைந்து ஆண்டவரே இந்த துதியிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உங்களுடைய சமூகத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நிச்சயமாய் நீங்கள் அவர்களை காண்கின்ற தேவனாய் இருக்கிறீங்களே, நிச்சயமாய் அவருடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறீங்களே தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நல்ல தகப்பனே. இன்னுமாய் தொடர்ந்து வர இருக்கிற ஒவ்வொரு காரியங்கள், இன்னுமாய் தொடர்ந்து துதிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துதியிலும் தேவன் வாசம் செய்யுங்கப்பா. வார்த்தைகள் செபங்கள் எல்லாவற்றையும் சமூகத்துல கொடுக்கிறேன். இந்த சங்கமம் ஊழியத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவரே மது சமூகத்திலே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்து பிதாவே, ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடல் பாடும் சிஸ்டர் மீதுலா ஜெர்மனி, அந்த தேவன் அந்த மகளையும் அந்த குடும்பங்களையும் அந்த மகள் கைது செய்யும் சகல ஊழியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நாங்கள் ரஜினி அழைக்க போகிறோம். அதற்கு பின்பு ஜப விண்ணப்பம். இன்றைய நாளே மூன்று ஜப விண்ணப்பம் வந்திருக்கிறது. மூன்று ஜப விண்ணப்பம். ஒன்று டொரண்டோவிலே ஒருவர் டொரண்டோவில் ஒருவர் படியில் இருந்து விழுந்து மண்டை அடிபட்டு கையால் வழங்காமல் சோகினமாக இருக்கிற அவருக்காக ஜபிக்க வேண்டும். ரெண்டாவது இன்றைய நாளே புத்தக வெளியீடு. சிஸ்டர் ஜெனட் என்பவர் பெண்ணை விழித்திடு, பெண்ணை விழித்திடு என்ற புத்தக வெளியீடு டொரண்டோவில் நடக்கப்படுகின்றது. அதிலே லெஸ்லி பிரதர், சிஸ்டர் ரீட்டா அவர்கள் பங்கு கொள்கிறார்கள். அவளுக்காக பாடுபட்டு ஜபிக்க வேண்டும். மூன்றாவது கேட்டுக்கொள்கிற பிள்ளைகளுக்கும் யாருக்காவது வியாதி இருந்தால் அதுக்காக ஜபிக்க வேண்டும். ஜப கூப்பை கொடுத்து கொள்ளுங்கள். உங்களை அழைக்கிறேன். இப்போ நான் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ரஜினி,
2: பிரைஸ் தி லார்ட். பிரதர் மகேந்திரன், காட் பிளெஸ் யூ.
1: உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியில துதித்து ஆராதித்து வந்து ஒப்பு
2: கொடுக்கிறேன். Even as we rise up, Lord, early hours of the morning, Father, in the name of Jesus, as it derives, Lord Jesus, Toronto, Canada, and even as Brother Mahindran, who has been waking up, Lord Jesus, early wee hours of the morning at 4 a.m. and so forth, Lord, to start this program at 5 a.m. from Victoria, British Columbia, Lord. We thank you, Lord, for the way you have been leading and guiding and being with him also, Lord Jesus, for giving him the strength and what he needs, Lord, through the anointing power of the Holy Spirit, Lord, each step of the way. And, thank you, Lord, for the Leslie, Lord, who is also doing the recording, Lord, all the way, Lord Jesus, from Toronto, Canada, where this program is arriving, Lord, as a broadcasting, Father, and so many other stations, Lord, usually 97 stations have already, Lord Jesus, coming in and joining hands together, Lord, through the day, Lord. So we thank you for all of them, Father. Lord, this is not something, Lord Jesus, that we take it for granted. This is of your work. This is of your... Always, Lord, you have brought this favor upon this very network, Lord, joining hands together, Lord, with 200 nations, Lord, participating in it, Lord, and listening and being blessed by it, Lord. So we thank you for each and every one of them that have joined us, Lord, at this moment, the time zones, Lord, in different nations, Lord. So we thank you for in each and every one of them, Father, even as you are ministering to them, Lord, through the power of your Holy Spirit alone. So I thank you, Lord, for all the worship that has been already going on, Lord Jesus, Sister Mangala, Sister Midula, who have been already coming and worshiping you, Lord. We give the rest of them, Lord. Sister Dolly is waiting, Sister, the others that would be also coming and joining, Lord, who are waiting to come and worship you. Give all to you, Father, even as they lead and guide and being led forth, Lord Jesus, by your anointing power of the Holy Spirit. Be with them for all the requests that have been mentioned, Lord, each and every one of them as they come and pray for those requests also, Lord. We give them all to you, Father. You are the God, Lord, who said, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. And to those that have been hurt, Lord, we also pray, Lord, that you would also heal them. And we thank you, Lord, for this time of wonderful worship that is going on behalf of all of them that are participating in Jesus' name. Amen and amen. Ulagathil irupavanilum ungalil இருப்பவர் பெரியவர் கர்த்தர் பெரியவர் நல்லவர் வல்லவர் என்றுமே கர்த்தர் பெரியவர் நல்லவர் வல்லவர் என்றுமே தண்ணீரை கடந்திடும் போதும் அவைகள்

சோதனை ஒன்றும் செய்யாதே, அக்கினியின் சோதனை ஒன்றும் செய்யாதே, அவைகளை மிதித்தே ஜெயமே அடைவாய், அவைகளை மிதித்தே ஜெயமே அடைவாய், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவன்

இருந்தும் தீங்கம் ஒன்றும் இல்லை, உன் பக்கமாயிரம் பேரும் உன்மேல் விழுந்தும் தீங்கொன்றும் இல்லை, கண்களினால் காணுவாய் தேவன் துணை உனக்கே, கண்களினால் காணுவாய் தேவன் துணை உனக்கே, ஜெயத்துணியோட முன்னே செல்வாய், ஜெயத்துணியோட முன்னே செல்வாய், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவன்.

என்றென்றும் கர்த்தரின் நாமம் துணையே என்று அறிந்துடன்பாயே. என்றென்றும் கர்த்தரின் நாமம் துணையே என்று அறிந்துணர்வாயே. உனக்கெதிராய் எழும்பிடும் ஒன்றும் வாய்க்காதே. உனக்கெதிராய் எழும்பிடும் ஒன்றும் வாய்க்காதே. சேனையின் கர்த்தர் ஜெயமே அளிப்பார். ஜே சேனையின் கர்த்தர் ஜெயமே அளிப்பார். உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருப்பவர்

என்னாலும் என்னாலும் இயேசுவின் நாமம் குறையே இல்லை, ஜீவியத்திலே என்னாலும் இயேசுவின் நாமம் குறையே இல்லை, ஜீவிய மதிலே பசுமையின் ஜீவியம் உன்னை உந்தன் பங்காகும், பசுமையின் ஜீவியம் உந்தன் பங்காகும், கர்த்தரின் ஆசீர் உன்னே சொந்தம், கர்த்தரின் ஆசீர் உந்தன் சொந்தம், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவன்

0: Amen. Thank you, Lord, for the wonderful way, Lord, you have been, Lord, imminent and been present, Lord Jesus, at this time, Father. Lord, many are coming, many are joining, many have been blessed, Lord, on a weekend, Lord, even as you have chosen this network, Lord, to go into many people's lives, Lord Jesus, and even as this weekend, Lord, is being, Lord, set aside, Lord, as a ministry work that is going on, Father. Lord, we thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. You are a good God. You are a loving Savior. You are showing forth your compassion, love, and mercy upon many, Lord. Even as the word that has been prepared also, Lord, would come and find, Lord Jesus, resonating place, Lord Jesus, in their hearts and lives. You would, Lord, bring forth, Lord, a mighty work, Lord, upon their hearts and lives, Lord. Their chains and everything, Lord, that is hindering them, Lord Jesus, would be breaking off, Lord, at this time. All their distresses, calamities, everything, Lord, that have been bombarded by the enemy, Lord. Oh, Father, in the name of Jesus, the finished work of Calvary is possible and is able to completely set them free. In Jesus' name I pray. Amen and amen. Even as, Lord, the requests are coming in, Lord, you would, Lord, show forth your the wonderful way in which you would come forth and give, Lord, much of the request, Lord, being answered, because that is the will in which, Lord, we pray. When we come to you, Lord, in spirit and in truth, Lord, you will hear us, Lord. You will, Lord Jesus, give us, even as we make those requests known to you with praises and thanksgiving, I pray. And we pray also, Lord, for Brother Leslie and Sister Rita. Lord, even today, they are, Lord, in that book releasing program today with Sister Janet, you would be with them and bless Sister Janet as well, Father, with this release, I pray, Lord. And also, Lord, we remember the rest of the request that has been mentioned, Lord, and also Sister Subha at this time, Lord, with her household, Lord, and her husband too, Lord, give them to you as well in Jesus' name, that you would comfort them, minister, Lord, at this time. In the name of Jesus, we pray. Amen and amen.
1: Amen, amen, amen, amen. இதுவரை நேரமும் சங்கம வானொலியில் உபாச துதி ஆராதனை அபிஷேக தேவசெய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்ந்து பாடியவர் ரஜினி அலங்காரமணி ஃப்ரம் வான்கூவர். தொடர்ந்து நாங்கள் ஜெப விண்ணப்பத்துக்கு போக போகிறோம். ஜெப விண்ணப்பத்துக்கு பின் நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்க போகிறோம். இன்றைய நாளில் ஜெப விண்ணப்பம், மூன்று ஜெப விண்ணப்பம், அதுக்காக ஜெபிக்க போகிறார் ஆனந்தராசா சுஜாதா. முதலாவது ஜெப விண்ணப்பம், ஒரு டொரண்டோவில் ஒருவர் படியிலிருந்து விழுந்து மண்டை அடிபட்டு கைகாலெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார். அவருக்காக ஜெபிக்க வேண்டும். அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், அவர் ரட்சிக்கப்படவில்லை. அதாவது டொரண்டோவில் ஒருவர் மேல்மாடி படியிலிருந்து விழுந்து உருண்டு உருண்டு விழுந்து மண்டை அடிபட்டு கைகால் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறார், அவருக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், அவர் ரட்சிக்கப்படவில்லை. ரெண்டாவது ஜெப விண்ணப்பம், சிஸ்டர் ஜனத் ஜெர்மனி புத்தக வெளியீடு, பெண்ணே விழித்திடு, பெண்ணே விழித்திடு என்றொரு புத்தக வெளியீடு இன்றைக்கு டொரண்டோவிலே 10 மணிக்கு நடைபெறுகின்றது. அந்த பெண்ணே விழித்திடு
2: என்றும் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
1: இந்த புத்திஸ்டர் ரீட்டா கலந்து போயிருக்கிறார்கள். அந்த அந்த புத்தக வெளியீட்டை ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டுமா கேட்க. மூன்றாவதாக இந்த நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராருக்கும் வியாதி இருந்தால் அவருக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். இப்பொழுது நாங்கள் மூன்று ஜெப விண்ணப்பம். முதலாவது ஜெப விண்ணப்பம், டொரண்டோவில் ஒருவர் படியிலிருந்து விழுந்து மண்டை அடிபட்டு கையால் சோர்வு, அதுக்காக ஜெபிங்க. அவர் மனைவி ரசிக்கப்பட்டிருக்கிறார், அவர் ரசிக்கப்படவில்லை. ரெண்டாவது புத்தக வெளியீடு, சிஸ்டர் ஜனத் ஜெர்மனியில இருந்து ஒரு புத்தக வெளியீட்டை டொரண்டோவில் நடக்கின்றது, அதுக்காக லிஸ்ட் பிரதர் சிஸ்டர் ரீட்டா சமூகம் அளிக்க போகிறார், அவர்களுக்காக ஜெபியுங்கள். மூன்றாவது கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். இப்ப ஒப்புக் கொடுக்க வழி நடத்துங்கள். ஆமென்,
3: ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, பிதாவே, இந்த அருமையான இந்த காலை வேளையிலும் இந்த மாலை வேளையிலும் சுவாமி எங்கள் அன்பான சகோதரர்களோடு ஒருமித்து எங்கே வாசம் செய்கிறீர்களோ அங்கே நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன தகப்பனே, தேவனே, இந்த இணைப்பில் இணைந்திருக்கின்ற எங்கள் அன்பான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதுவரை நேரமும் சுவாமி உம்முடைய பரிசுத்த நாமத்தை, உம்முடைய ஜீவனுள்ள நாமத்தை நாங்கள் அன்பாகவும் ஆண்டவரே உங்களை மகிழ்விக்க, ஆண்டவரே இதுவரை நேரமும் நாங்கள் துதித்து உங்களை மகிழ்வித்த இந்த நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். பிதாவே, இந்த நேரத்திலும் சுவாமி ஜெப விண்ணப்பமாக எனக்கு கொடுத்திருக்கும் இந்த மூன்று விண்ணப்பங்களை பிதாவே உங்கள் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். சுவாமி பிதாவே, நீங்க ஒவ்வொருதரையும் ஆண்டவரே நீங்க காண்கிற தேவன், நாங்களோ முகத்தை பார்க்கின்றோம், ஆனாலும் நீங்கள் உள்ளான இருதயங்கள் இருக்கும் எல்லா வேதனைகள் பாரங்கள் துக்கங்களை அறிகிற தேவன், ஆராய்கிற தேவனாக இருக்கிறீங்க சுவாமி. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிப்பேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த பிசாசின் கிரிகையினால இந்த உலகத்திலே சுவாமி அநேக அநேகமான வியாதிகள் வேதனைகள் பாரங்கள் விதைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வியாதியிலிருந்து சுவாமி விடுதலையாக்க உம்முடைய திரு ரத்தத்தினால் தான் சுவாமி முடியும். உம்முடைய தூய திரு ரத்தத்தினால சுவாமி ஒவ்வொரு ஆத்துமாக்களும் விடுதலையாக்க முடியும் சுவாமி. பிதாவே, இந்த வேளையிலும் தகப்பனே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த விண்ணப்பங்களை ஒவ்வொன்றையும் உங்கள் சமூகத்தில் ஒப்புவிக்கின்றேன். பிதாவே, உமக்கு சித்தமானால் ஆண்டவரே எங்கள் சகோதரர்களை சுத்தமாக்கும், உமக்கு சித்தமானால் இந்த சிறையிருப்பிலிருந்து நீங்க விடுதலையாக்குங்க. இந்த வேளையிலும் ஆண்டவரே, முதலாவதாக சுவாமி படியிலிருந்து விழுந்த அந்த மகனை நீங்க காண்கிற தேவன் சுவாமி. பிதாவே, படியிலிருந்து விழுந்து தன் தலை அடிபட்ட நிலைமையிலும் சுவாமி பல்வேறு சோர்வுகள் வேதனைகள் வலிகள் ஊடாக அந்த மகனை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. பிதாவே, உம்முடைய அணிப்பட்ட கரத்தினால் இந்த மகன் இந்த பூமிக்கு என்ன நோக்கத்திற்காக என்ன சித்தத்திற்காக நீங்க இந்த பூமிக்கு படைத்தீர்களோ நான் அறியேன் சுவாமி. ஆனாலும் நீங்க அறிகிற தேவன், உமக்கு சித்தமானால் என் மகனின் உச்சி முதல் கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் எஸ்ஸப்பா நரம்புகள் தசைகள் நார்கள் எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கின்றதோ இறந்து போயிருக்கின்றதோ அவை யாவும் இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்படைவதாக. ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் அந்த மகன் மீது தெளிக்கிறேன் சுவாமி. நரம்புகள் தசைகள் நார்கள் உம்முடைய கரங்களினாலே உருவாக்கப்பட்டீங்க தகப்பனே. ஆண்டவரே, நீர் சித்தமானால் ஆண்டவரே அவனை சுத்தப்படுத்தும், அவனை உமக்குகந்த பாத்திரமாக எடுத்து உபயோகியுங்க தகப்பனே. அவருக்கு கொடுத்திருக்கும் மனைவியை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய மகள் தகப்பனே. இவர்கள் இருவரும் ஆண்டவரே உம்மாலே இணைக்கப்பட்ட இந்த குடும்பத்தை சத்ருவானவன் பிரித்து விடாதபடி, சத்ருவானவன் வன்முறைகளை இந்த குடும்பத்திற்குள் கொண்டு வந்து விடாதபடி, வியாதி ஊடாக வேதனை ஊடாக ஆண்டவரே இந்த குடும்பம் சோர்வடைந்து போகாதபடி, இயேசுவின் இரத்தத்தினால உயிர்ப்படைவதாக. என் மகனின் எல்லா நோய்களும் எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். இவருக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த பெரிய ஆயுதமாக இருந்தாலும் எஸ்ஸப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே வாய்க்காமலே போகும் என்று சொன்னீங்க தகப்பனே. ஆண்டவரே, மனைவியின் விசுவாசத்தை நீர் அறிவீர் சுவாமி. அவளின் கண்ணீரை நீர் காண்கிற தேவன் சுவாமி. ஒருபோதும் எங்கள் கண்ணீர் வீணாக போவதில்லை தகப்பனே. அவளின் கண்ணீரை ஆண்டவரே நீர் வெகு சீக்கிரம் கழிப்பாக மாற்றுவீர் என்று விசுவாசிக்கிறேன். மற்றும் தகப்பனே, மற்ற நேரத்திலும் ஆண்டவரே புத்தக வெளியீடாக சகோதரி ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றேன். இந்த புத்தக வெளியீட்டை ஆண்டவரே அவர் எதற்காக இந்த வார்த்தைகளை எழுதினாரோ நான் அறியேன், ஆனாலும் இந்த வெளியீடு ஆண்டவரே உம்முடைய கிருபை இவர்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்க வேண்டும். அந்த வெளியீட்டு விழாவை சிறப்பாகவும் ஆண்டவரே ஆண்டவரே எந்த இடையூறும் இல்லாமல் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வெளியீட்டை வெளியிடவும் வேண்டும். அந்த சகோதரிக்கு உம்முடைய புது பலனையும் தைரியத்தையும் கொடுங்க சுவாமி. மாமிஷம் பலவீனமானது, ஆனாலும் ஆவி பலவனானது சுவாமி. இந்த சகோதரிக்கு உம்முடைய பலனை கொடுங்க, அந்த வெளியீட்டை நிறைவாக நிறைவாக ஆசீர்வதியுங்க. எந்த இடையூறும் வரக்கூடாது சுவாமி. அதை ஆண்டவரே மற்றவர்கள் அதன் ஊடாக ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளவும், இந்த புத்தகத்தின் ஊடாக ஆண்டவரே நல்ல நல்ல செய்திகளை மற்றவர்கள் அறிந்து கொள்ளவும் நீங்க நிறைவாக ஆசீர்வதியுங்க. அந்த இடத்தை ஆசீர்வதியுங்க. உம்முடைய தூய கரம், உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். இவர்கள் செய்யும் எல்லா பிரயாசங்களும் இயேசப்பாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. மற்றும் தகப்பனே, இந்த நேரத்திலும் சுவாமி, மற்றைய நேரத்திலும் எங்கள் சங்கம வானொலியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, இந்த நேரத்திலும் சுவாமி, எவ்வளவோ எங்கள் வீட்டில் எவ்வளவோ வேலைகள், எவ்வளவோ உபத்திரவங்கள் இருந்தாலும் அவையாவையும் ஆண்டவரே ஒதுக்கிவிட்டு உம்முடைய சமூகத்தை, உம்முடைய திருமுகத்தை தேடி வந்திருக்கும் என் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். பல்வேறு இடங்களில் இருந்தும் சுவாமி ஒருமித்து இந்த தொலைபேசியூடாக எங்கள் ஒவ்வொருதரையும் நீங்க கூட்டி சேர்த்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. இவர்கள் ஒவ்வொருவருடைய பலவீனங்களை நீங்க அறிகிற தேவன் சுவாமி. இவர்களுடைய சரீர பலவீனங்கள், இவர்களுடைய சரீர எல்லாவற்றையும் நீங்க காண்கிற தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே, மரண பரியந்தம், முடிவு பரியந்தம் ஆண்டவரே நாங்கள் உத்தமமும் உண்மையும் உள்ள பிள்ளைகளாக, உம்முடைய ராஜ்யத்துக்கேற்ற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருதரையும் நீங்க பலப்படுத்தி தைரியப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. உயிருள்ள பிதாவே, நித்திய பிதாவே, நீர் சமாதானத்தின் பிதா தகப்பனே. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தப்பிதங்களையும் உம்முடைய திரு இரத்தத்தினால தூய்மைப்படுத்தி தேவனே, நீர் இன்றும் எங்களை மகனே மகளே என்று அன்போடு ஆதரவோடு அழைக்கின்றீர் தகப்பனே. எங்கள் சரீர பலவீனங்களை நீங்க காண்கிற தேவன். சரீரத்திலே எந்த நோயோ, நோய் கொண்டு வரும் பாக்டீரியாக்களோ, எந்த விசப்பூச்சியோ எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. சத்துருவானவன் எங்களுக்கோ இந்த சங்கம வானொலிக்கோ விரோதமாக எந்த திட்டங்களை வைத்திருந்தாலும் அவையாவும் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறேன் தகப்பனே. உலகெங்கும் உம்முடைய பிள்ளைகளின், உம்முடைய வார்த்தையை சுமந்து செல்லும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எந்த பிசாசின் கிரிகைகளும் ஆண்டவரே சோர்வடைய செய்யாதபடி உம்முடைய பலனையும் உம்முடைய கிருபையையும் அவர்களுக்கு கொடுத்து புது புது கிருபையினால சுவாமி எழும்பி பிரகாசிக்க வேணும் தேவனே. எங்கெங்கெல்லாம் இந்த சங்கமம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. எல்லா இருள் ஜனங்களையும் உம்முடைய ஒளிக்குள் கொண்டு வரக்கூடிய சக்தியையும் உம்முடைய கிருபையையும் ஒவ்வொருத்தர்களுக்கும் கொடுங்க சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க. நோயில் சிறையிருப்பிலிருந்து விடுவீங்க, வேதனையின் பாரத்திலிருந்து விடுவீங்க ஆண்டவரே. எல்லா தீமைகளுக்கும் விலக்கி நன்மையால், நன்மையாலும் கிருபையினாலும் எங்கள் ஒவ்வொருதரையும் ஆண்டவரே உம்முடைய அக்கினி வேலியினால் அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. சிறியோர் தொடக்கம் முதியோர் வரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. யார் யார் ஆண்டவரே எங்களை விடுவிக்க கூடுமோ என்று ஏங்கி ஏங்கி இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருந்து வழிநடத்த இயேசப்பா. இந்த நேரத்திலும் சுவாமி இந்த சங்கம வானொலியை

0: தயவு செய்த நிகழ்ச்சியிலே விண்ணப்ப ஜபங்களை எடுத்தவர் ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தராஜா சுஜாதா கிளிநொச்சி ஸ்ரீலங்கா. அந்த சகோதரியை தேவன் இந்த குடும்பங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டோடி அழைக்க போறோம். டோடிக்கு பின் தேவ செய்தியை கடந்து செல்ல போறோம். இன்றைய நாளே தேவ செய்தியை கொண்டு வருகிறார் சிஸ்டர் எஸ்தர் ரூபி இந்தியா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். ஆமென்.
0: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதனை ஒப்புக்கொடுக்க வழி நடத்துங்கள். ஆமா.
1: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு ஆண்டவரே ஆசிர்வதிக்கிற தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே, உங்களோட சமூகத்தை உங்களோட பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்வதற்கு உங்களோட பிரசன்னத்தை அனுப்பி எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபேலுக்காணி நன்றி அப்பா. நீரே என் வாழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் என்று கூறத்தக்கதாக உங்களோட ஜீவனை கொடுத்த ஆண்டவரே, யாவரையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற கிருபேலுக்காணி நன்றி அப்பா. நீரே நல்ல மேய்ப்பர் ஆண்டவரே அப்பா. நான் தான் ஆட்டுக்குட்டி அப்பா. அப்பா நீங்க தெரிந்த எடுத்த ஆட்டுக்குட்டியல் ஆண்டவரே அப்பா. யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து உங்களோட உன்னதத்தின் ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கிற கிருபையிலுக்கானே நன்றி செலுத்துறேன். ஆவியோடும் உண்மையோடும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள்ள மறைந்திருந்து நாங்கள் உங்களை உயர்த்துவதற்கு தந்த இந்த மகாபிரதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். ஆண்டவரே நீரே எங்களை ஊற்று தண்ணீராக இருக்கிறபடியா நன்றி. அபிஷேகத்தின் ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறபடினால் நன்றி. என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி, நன்றி. ஆமேன், ஆமேன்.

கனி தந்திட நான் சேவி தூங்கிட கத்தரின் கரத்தில் நித்தம் ஞானம் பெற்றிட ஊற்று தண்ணீரே இந்த தேவ ஆவியே ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியம் என்னேச கத்தரே ஆவியின் வரங்களினா எம்மை நிரப்பும் ரட்சிப்பின்னுற்றுக்கள் எந்தன் சபைகளிலே எலும்பிட இந்த வேலையிற இடுமே ஆத்மா பலனும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிட வரம் தருமே உற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமேனப்பா, உங்களுடைய ஊற்றி தண்ணீர் எங்களிடத்தில் இல்லாவிட்டால் இந்த இந்த கூட்டம் இந்த இந்த மீட்டிங் நிரப்பட மாறாத ஆண்டவரே, முடியாத ஆண்டவரே. அதுக்காண்டி நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் ஜீவன் அப்பா, அப்பா நீங்கள் ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவனை எங்களுக்குள்ள கொடுத்து எங்களுக்குள்ள ஆண்டவரே நீங்கள் மகளை தந்த இந்த மகாபிரிதான கிருபைகளுக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி ஐயா. சர்வ சிருஷ்டிக்கு மெஜமான் நீங்கள் ஐயா. அப்பா, எங்கள் இருதயத்தில் உண்மை நாங்கள் போற்றுவதற்கு உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை அனுப்பி ஆசீர்வதிக்கிற

கிருபைகளுக்கான நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தாய் தன் சேயை மறந்தாலும் நீரங்களை மறக்காமல் தோளின் மேல் அப்பா சுமந்து அழைத்து வந்து நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை பொங்கி பொங்கி எங்களுக்கு அருள தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்களே எங்களுடைய கண்மேலையின் தேவன், அது காண்டி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆமேன் ஆமேன் ஆமேன் அப்பா. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு காலையிலும் புதிதான கிருபையினால முடிசூற்ற தகப்பனே, மலை போல துன்பங்கள் சூழ்ந்தாலும் உங்களோட பணி நீங்க அவைகளை பணி போல ஆண்டவரே அப்ப விளக்கிடும் கத்தரே. மக்கு நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி. பிளவீன நேரமும் என் கிருபை உனக்கு போதும் நீர் அப்பா. நாங்கள் பிளவீனத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய கிருபையின் மூலமாக முடிசூற்றி உங்களுடைய அன்பின் மூலமாக அனைக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன் ஐயா, ஆமேன்.

0: அமேனப்பா, உங்களை ஆராதனை செய்வதற்கு கொடுத்த இந்த தகன பலிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு ஆத்துமாக்களும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அங்கப்பா உகந்த உங்கள் ஜீவ பலியாக நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த இந்த உயிருள்ள ஜீவனுள்ள ஆவிக்கு நன்றி செலுத்துகிறேன். யாவரையும் ஆசீர்வதிங்க. உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து விட்டு இப்பொழுது உங்களோட சமூகத்தில் உங்களோட பிரசுரத்தை காணக்கூடியதாக யாவரும் உங்களுக்குள்ள மகிழ்ந்து கலி கூறுவதற்கு தந்த மகா பிரதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. உடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஆசீர்வதிக்கிறேன் யாவையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
1: ஹலோ,
2: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராத சிஸ்டர் டோலி கால்கரை. தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தியை கடந்து செல்ல போகிறோம். தேவ செய்திக்கு பின் முடிவு ஜெபத்தை சிஸ்டர் ரஜினி அலங்காரவனர் எடுப்பா. இப்பொழுது இன்றைய நாளை தேவ செய்தியை கொண்டு வர சிஸ்டர் ரூபி இந்தியா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரூபி.
3: ஐயா பிரைஸ் லார்ட். ஐயா
2: பிரைஸ் லார்ட். இந்தியாவிலிருந்து திடீரென அழைத்தேன். கத்தோடைய கிரிமினால் வந்து விட்டீர்கள். இப்போ உங்களோட ஒப்பு கொடுக்குறேன் சிஸ்டர், நீங்கள் வழி நடத்துங்க. ஆமேன்,
3: ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிற அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிற வார்த்தை என்னவென்றால், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆபகூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:18-19. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கள் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, இங்க ஆபகூக் தீர்க்கதரிசி ஐயா சொல்றாரு, நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், என்னுடைய ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நான் என்னேர் களி கூர்ந்து கொண்டே இருக்கிறேன். அதற்கு காரணம் என்ன? ஆண்டவராகிய கர்த்தர் என் பலனாயிருக்கிறார். பாருங்க, இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த மாம்சீகமான பலன் மட்டும் போதாது. பாருங்க, நம்முடைய சுய பலத்தை வைத்து இந்த உலகத்திலே வெற்றிகரமான வாழ்க்கையை சவால்களை மேற்கொள்ளுத பாருங்க போதாது. அதனாலதான் சொன்னாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதே. பாருங்க, ஒரு அபாரமான வல்லமை, அப்பாற்பட்ட சக்தி, பாருங்க தேவனுடைய அனுகூலமான ஒரு ஆசீர்வாதத்தின் கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்க, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் பாருங்க பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். நம்முடைய பலவீனத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய உன்னதமான பலத்தை நம்மளே பாருங்க ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். இந்த பலனை வைத்து நாம் என்னெல்லாம் செய்ய முடியும் பாருங்க. கர்த்தருடைய பலனை வைத்து இந்த பூலோகத்திலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிள்ளைகளை நேர் வழியிலே நடத்த முடியும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய ஆலோசனையின்படி எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வெற்றிகரமான வாழ்க்கையாக அமைத்து கொள்ள முடியும். படிப்பிலே வெற்றி பெற முடியும். தரித்திரத்தின் மத்தியிலே ஐஸ்வர்ய சம்பன்னராகிய கிறிஸ்துவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெற்று பாருங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை இந்த பூமியில நாம பாருங்க ஊடி ஊடி உழைக்கலாம். ஆனா பணம் நம்ம கிட்ட தங்கணும், ஐஸ்வர்யம் நம்ம கிட்ட தங்கணும்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அதனாலதான் இங்க ஆபகூக் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். இதை நாம் ஒரு வேத சம்பவத்தோடு நாம் பார்த்தோம் என்றால் இன்னும் அருமையாக நமக்கு பாருங்க விசுவாசிக்க கூடியதா இருக்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திற்கு நாம் போவோம். நியாயாதிபதிகள் 6:11-14. கர்த்தர் பாருங்க எப்போதுமே நல்ல ஒரு பலமுள்ள ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதில்லை. பாருங்க, எப்போதும் உயர்ந்த இடத்திலே அந்தஸ்திலே பேர் பிரஸ்தாபத்துல இருக்கிற மனுஷனை கர்த்தர் தேடி போகிறதே இல்லை. பாருங்க, அவர் எளியவனை பார்க்கிறார், குப்பையில் இருக்கிறவனை பார்க்கிறார். அதனாலதான் தாவீது பாருங்க சொல்லுவாரு, நீர் பாருங்க புழுதியிலிருந்து என்னை தூக்கினீர் ஆண்டவரே, குப்பை மேட்டிலிருந்து ஆட்டு ஆடுகளின் அந்த சாணி மேட்டிலிருந்து என்னை உயர்த்தினீங்க. அவருடைய சகோதரர்கள் எல்லாம் எலியாப் சம்மா அபினதாப்னு லெப்ட் ரைட் போட்டு ஆர்மி சோல்ஜர்ஸ்ல இருந்த பாருங்க வாட்டசாட்டமான இளைஞர்களை கர்த்தர் தேடவில்லை. ஏன்? அவர் அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க மார் தட்டி கொள்வார்கள். என்னுடைய புஜ பராக்கிரமம், என்னுடைய பாருங்க பேக்ரவுண்ட், அரசாங்க பேக்ரவுண்டு, அப்படி மார் தட்டி கொண்டு மகிமையை அவர்களுக்கு எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் மகிமை கர்த்தருக்கு போய் சேர வேண்டும் என்றால் இருக்கிறதுலயே அடிமட்டத்துல கிடக்கிற மனுஷனை, எளியவனை, பாருங்க சிறியவர்களை கர்த்தர் எடுத்து தூக்கி அவர்களை கொண்டு அபாரமான காரியங்களை செய்து கர்த்தருக்கு என்று பாருங்க மகிமையை செலுத்தக்கூடிய அப்பேற்பட்ட உயர்வான நிலைக்கு கொண்டு செல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் பாருங்க இந்த கிதியான் என்கிற ஒரு ஒருத்தர் பிடிக்கிறார். பாருங்க இந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் அறிந்ததே. மீதியானிய ஜனங்கள் பாருங்க இஸ்ரவேலரை முற்றுகையிட்டு அவர்களை பாருங்க அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த கிதியான் பாருங்க ரொம்ப பயப்படுகிற, பயந்து நடுங்குகிற மனுஷனா இருக்கிறான். அவன் என்ன காரியத்தை செய்கிறான், எப்பேற்பட்ட ஒரு ஆளை போய் கர்த்தர் தேடி பிடிக்கிறார் பாருங்க. ஒரு பெரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று மீட்பை கொடுக்கும்படி ஒரு பெரிய ராணுவ வீரரை தேடி போகலங்க ஆண்டவர் வந்து. ஆனா எப்படிப்பட்ட ஆட்களை பிடித்து கர்த்தர் எப்பேற்பட்ட பலனை அவர்களுக்கு கொடுக்கிறார். அதனாலதான் அங்க சொன்னாரு, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். நம்முடைய பலன் அல்ல, கர்த்தருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றரை கலக்கும் போது நாம் எப்பேற்பட்ட மனிதர்களாய் மாறிவிடுகிறோம் பாருங்க. அதற்கு இந்த சம்பவம் பாருங்க நமக்கு மேலும் உதவியாக இருக்கும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:11 நாம் வாசிப்போம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியரான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். பாருங்க அவனே மீதியானியருடைய கைக்கு எப்படியாவது இந்த கோதுமையை காப்பாத்திரணும், அவங்களுக்கு தெரிஞ்சா எல்லாத்தையும் அப்படியே வந்து எடுத்து அபகரிச்சுட்டு போயிருவாங்களேன்னு பயந்து போய் ஆலை, பாருங்க அந்த ஆலைன்னா என்னன்னா திராட்சை பழம் பிழிகிற அந்த சாறு பிழிகிற இடத்துல அங்க போய் போரடிச்சிட்டு இருக்கார் தூதன். பாருங்க கர்த்தருடைய தூதனானவர்னா வேதாகமத்துல எங்கெல்லாம் கர்த்தருடைய தூதனானவர் வருதோ அதெல்லாம் கர்த்தரே இறங்கி வர்றார். அப்படிதான் வந்து மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இறங்கி வந்து கூப்பிடல, பயந்தாங்குழியா இதையோனே எங்க வா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, ஏன் அப்படி பயந்து நடிக்கிட்டு இருக்க. கர்த்தருடைய பேச்சும் கர்த்தருடைய செயலும் பாருங்க வித்தியாசமானது. பயந்தாங்குழிய பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே. அவருக்கு பாருங்க கிதியோனுக்கு அந்த வார்த்தையை கேட்டோடனே அவருக்கே ரொம்ப ஷாக்கா இருந்திருக்கும். ஆண்டவரே, நானா பராக்கிரமசாலி, நான் எவ்வளவு பெரிய பயந்து போய் நடுங்கி கொண்டிருக்கிற மனுஷன், இந்த மீதியானியர் கண்ணுல நம்ம பற்ற கூடாதேன்னு ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் போரடிச்சிட்டு இருக்கேன், என்னைய நீங்க பராக்கிரமசாலி. 14 போடப்பட்டிருக்கும். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. பாருங்க நீதிமொழிகள்ல சாலமோன் சொல்லுவாரு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரு படிக்கிற பிள்ளை ஆயத்தமே படல, லெசன்ஸ ப்ரிப்பேரே பண்ணல, ஆனா ஜெயம் கர்த்தரால் வரும், ஜெயம் கர்த்தரால் வரும்னா கண்டிப்பா வராது. ஏனென்றால் அங்க வசனத்துல போடப்பட்டிருக்கு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஒரு போர் முனையிலே போய் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த குதிரையை பாருங்க யுத்தத்திற்கு பழக்க வைக்க வேண்டியதா இருக்கிறது, யுத்தத்திற்கு ஆயத்தப்பட வேண்டிய பாருங்க நிறைய காரியங்கள் இருக்கு. நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு, கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் இருக்கு. பாருங்க அதனாலதான் சாலமோன் சொன்னாரு, குதிரை முதல்ல ஆயத்தமாக்கப்படணும். பாருங்க நம்மால போய் நாமளா போய் புஜ பராக்கிரமத்துல ஒண்ணும் செய்ய முடியாது. நாம ஆயத்தப்படும் போது கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தோட போ, உன்னை வெற்றி பெற செய்கிறது நான். இங்க அததான் சொல்றாரு கிதியோன்ட்டு, உனக்கு இருக்கிற பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. பாருங்க கர்த்தர், நான் கூட இருக்கிறேன், அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், இதுவரைக்கும் எத்தனையோ போர்களை யுத்தங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டு பாருங்க ஜெயித்து வந்திருக்கிறார்கள். அவர்களோட இருந்த ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் இன்னைக்கு உன் கூட இருக்கேன், உன்னைய முன்னாடி அனுப்புறேன், நீ போ, உனக்கு முன்னாடி நான் சென்று கொண்டிருக்கிறேன். யெகோவா நிஸ்சியாக, யுத்தத்தில் வல்லவராக, இராணுவங்களின் தேவனாக நான் செல்கிறேன். பாருங்க ஆண்டவர் வந்து அப்படியே அவரா இறங்கி இந்த பூமியில எந்த ஒரு காரியத்தை செய்து விட முடியாது, ஒரு மனிதனுடைய உதவி அவருக்கு தேவைப்படுகிறது. அதனாலதான் கிதியோனை பிடிச்சாரு, அவர் சொல்றாரு உனக்கு இருக்கிற பலத்தோட போ. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட சொல்ற வார்த்தை இதுதான், கர்த்தர் நம்முடைய பலனா இருக்கிறார், அந்த பலத்தோட பிசாசுகளின் சோதனைகளை மேற்கொள்ள முடியும். பில்லி சூனியங்கள் பாருங்க, குடும்பத்திற்கு விரோதமா இருக்கிற பிரிவினை ஆவிகளை மேற்கொள்ள முடியும். ஏன் நம்மை பாருங்க, நமக்கு முன்பாக செல்லுகிறவர் இம்மரணத்தை பார்க்கலும் எல்லாவற்றையும் பரிகரித்த வெற்றி வேந்து நமக்கு முன் சென்று கொண்டிருக்கிறார். இந்த கிதியானுக்கு சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்கிறாரு பாருங்க, எத்தனை பேரை தேர்ந்தெடுக்கணும், என்ன செய்யணும் பாருங்க. ஏன் இவ்வளவு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன்னா, அந்த யுத்தத்திற்கு செல்வதற்கு கிதியோனை ஆயத்தப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். கிதியோன் கிட்ட இருக்கிற பாருங்க நிறைய இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க, ஆனா ஆண்டவர் வந்து சொன்னாரு, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7 அதிகாரம் 5 வசனத்தில் பார்ப்போம், 5-6 வசனம் பாருங்க. ஒரு தண்ணி ஒரு ஓடுகிற அந்த நீரோட்டைக்கு பக்கத்துல நீ கூட்டிட்டு போ, அந்த ஜனங்களை தண்ணீர் அன்னைக்கு கூட்டிட்டு போ. யாரெல்லாம் பாருங்க அங்க போடப்பட்டிருக்கோம், தண்ணீரை வந்து நாய் மாதிரி நக்கி குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு 6வது வசனத்துல போடப்பட்டிருக்கோம், தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய் கொடுத்து நக்கி கொண்டவர்களின் இலக்கம் 300 பேர், மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேர்களை நான் உங்களை ரட்சித்து மீதியானையரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள். ஏன் இந்த 300 பேரை மட்டும் கர்த்தர் வந்து சூஸ் பண்ணாரு பாருங்க, தண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுல அநேக ஜனங்கள் என்ன போடப்பட்டிருக்குன்னா முழங்கால் ஊன்றி குனிகிறவன். மொத பிரமாணமே என்னன்னா, என்னையன்றி வேற தேவர்களை பாருங்க பணிந்து கொள்ள வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம். ஆனா இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, தண்ணி முன்னாடி முழங்கால் ஊன்றி. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கும் யூத ஜனங்களுக்கு மத்தியில ஒரு வழக்கம் இருக்கிறது பாருங்க, நம்முடைய தேவனுக்கு முன்பாக மட்டும்தான் முழங்கால் படிடுவாங்க, வணங்குவாங்களே தவிர மற்றபடி எதுக்கு முன்பாகவும் அவருடைய முழங்கால்களை முடக்கவே மாட்டார்கள். அப்போ இவங்க வந்து பாருங்க கர்த்தர் அதனாலதான் சொல்லாரு, யாரெல்லாம் நிமிந்து நின்று கையால அள்ளி குடிக்கிறானோ அந்த 300 பேரை மட்டும் கூப்பிட்டுக்கோ பாருங்க, அந்த 300 பேரை மட்டும் நீ வச்சுக்கோ. ஆனா இங்க போடப்பட்டிருக்கோம் 7 அதிகாரம் 12வது வசனத்துல, அந்த மீதியானியர்கள் எப்படி இருக்கிறாங்களாம், மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டி கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். இந்த கிதியோனும் அந்த அவனுடைய வேலைக்காரனாகிய பூராவும் ஒரு பெரிய மலையில இருந்து பாக்குறாங்க, அவங்க பள்ளத்தாக்குல கீழே இருக்கிறாங்க, அவங்கள பார்த்தா எப்படி இருக்குதான், வெட்டு கிளிகளை போல் திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடக்கிறார்கள். அருமையானவர்களே, திரள் கூட்டமான ஜனம் நம்முடைய சக்திக்கு, கிதியோனுடைய சக்திக்கு பாருங்க, கிதியோன் இதுக்கு முன்னாடி போய் ஒரு யுத்தத்தை மேற்கொள்ளல பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு அனுபவமே அவருக்கு இல்ல, என்ன செய்யணும் ஏது செய்யணும் எதுவுமே தெரியாது. கர்த்தர் அவனை பலப்படுத்தி கொண்டே வருகிறார், கைட் பண்ணிக்கிட்டே வர்றாரு, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் சொல்லுகிறார் இதன்படி செய் இப்படி செய் அப்படின்னு. 300 பேரை சூஸ் பண்றாரு. அன்றைக்கு ஆபிரகாம் பாருங்க லோத்துவை பிடிச்சிட்டு போயிருவாங்க, அந்த 5 ராஜாக்கள் சோதோம் கோமார, அவரும் பாருங்க ஆபிரகாமுடைய வீட்டு வேலையில அவருக்கு வீட்டு வேலை செய்யறவங்க 318 பேரை கூட்டிட்டு போய் அந்த ராஜாக்களின் மேல் பவுஞ்சுகளாய் விழுந்து ஒரு தேசத்தினுடைய ஆட்களை மாத்திரமல்ல பொண்ணு பொருளை எல்லாத்தையும் மீட்டிட்டு வந்துருவார். அப்ப ஆபிரகாமோட இருந்து யுத்தத்தை செய்தவர் யார், அந்த 318 பேரோட இருந்த அந்த பெலன் யார், ஆண்டவராகிய கர்த்தர் அன்றைக்கு ஆபிரகாமோட சென்று யுத்தத்தை பண்ணினார் பாருங்க. இப்ப இன்னைக்கும் 300 பேர் அந்த கிதியோன் பாருங்க செலக்ட் பண்ணிட்டாரு, எல்லாம் சொல்றாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்றாரு பாருங்க. யுத்தத்துக்கு போகிறவங்க ஒரு பெரிய ஈட்டி கேடகம் அருவாளு அப்படியே எடுத்துட்டு போகாம, வில்லு அம்பு அப்படி எல்லாம் எடுத்துட்டு போகாம, இங்க வித்தியாசமான முறையில போர் நடக்க போகிறது. என்னென்ன கையில கொடுக்குறாரு பாருங்க, ஒரு எக்காலம், ஒரு காலியான ஒரு மண்பான, அப்புறம் ஒரு தீவெட்டி பாருங்க. எல்லாருக்கும் அந்த செலக்ட் பண்ண அந்த ஆட்களுக்கு கூட அப்படியே ஒண்ணுமே புரியாத மாதிரி இருந்திருக்கும், என்ன வித்தியாசமான இருக்கு, இதை வச்சு எப்படி இந்த வெட்டுக்கிளிகளை போல படுத்து கிடக்கிற இந்த மீதியானையரையும் அமலேக்கரையும் நம்மளால எப்படி ஜெயிக்க முடியும். அருமையானவர்களே, நம்முடைய மண்ட மூளைக்கு பாருங்க எட்டாத காரியங்களை கர்த்தர் அபாரமாய் செய்கிறவர். நமக்கு தெரியாது பின்னாடி என்ன நடக்க போகுது, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நம்முடைய கையின் பிரயாசம் இன்றைக்கு இருக்க சூழ்நிலைகளை வைத்து நம்மை நாமே நிதானிக்க கூடாது. கர்த்தர் பாருங்க யாரை கொண்டாகிலும் எதை கொண்டாகிலும் எப்பேற்பட்ட பாருங்க மாபெரும் வெற்றியை கொடுக்க அவராலே முடியும். ஏனென்றால் நம்முடைய சார்பிலே அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார், நம்முடைய பலனாக கர்த்தர் இருக்கிறார். தாவீது அதனாலதான் சொல்வாரு சங்கீதம் 18:29 உம்மாலே நான் சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். பாருங்க அவர் இருக்க ஒரு சேனையே எழும்பி வந்தால் அந்த சேனையவே நான் முறியடிப்பேன். இங்க கிதியோன் பாருங்க இவருக்கு இருந்தாலும் ஒரு சின்ன டவுட் வருது, இந்த பாளையத்துக்கு பக்கத்துல போய் தான் பாப்போம் அவங்க என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அந்த பாளையக்காரன் அந்த மீதியானருடைய நிலவரம் எப்படி இருக்கு? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7:13 இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 7:13 கிதியான் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் முழுவதும் கவிழ்ந்து கிடந்தது. ஒரு பெரிய சொப்பனத்தை காண்கிறாங்க பாருங்க. ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க, என்ன நடக்க போதுன்னு தெரியல, ஆனா நான் ஒரு சொப்பனத்தை காண்கிறேன். ஒரு பெரிய அங்க ஒரு குறிப்பா போடப்பட்டிருக்கும், சுட்டிருந்த அப்பம். பாருங்க, வார்கோதுமை அப்பத்தை சுட்டுதான் அந்த ஜனங்கள் புசிப்பாங்க. சுட்டிருந்த அப்பம், நல்ல தணல்ல சுடப்பட்ட அப்பம் பாருங்க, உருண்டு ஓடி வந்து அந்த மீதியானருடைய கூடாரத்தை முழுவதுமா கவிழ்த்து போட்டது. அந்த அப்பம் யாரு பாருங்க? யோவான் புஸ்தகத்துல யோவான் சொல்லுவாரு, நானே ஜீவ அப்பம், நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம். பாருங்க, அன்னைக்கு அந்த சுடப்பட்டிருந்த அப்பம், சுட்டிருந்த அப்பம் எப்படி மீதியானியருடைய அந்த அவர்களுடைய பாருங்க அந்த கூடாரம் மட்டுமில்ல, அந்த மீதியானியரையே கவிழ்த்து போட்டது. இந்த கிதியான் பையன் என்ன செஞ்சாரு பாருங்க, எக்காலத்தை ஊதினாரு. கிதியான் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம், ஒரு முழக்கத்தை முழங்கினாங்க, எக்காலத்தை ஊதுனாங்க, தீவெட்டிய பாருங்க எடுத்து கையில பிடிச்சாங்க, மண்பானைய உடைச்சாங்க. அது மட்டும் தான் செஞ்சாங்க. இந்த இப்படி இப்படி யுத்தத்தை எந்த மனுஷனும் இந்த உலகத்துல மாத்திரம்ல, இனி வர எந்த பாருங்க காலகட்டங்களையும் செய்திருக்கவே முடியாது. வித்தியாசமான ஒரு யுத்தம் நடந்தது. அங்கே கர்த்தர் அங்கே முறியடித்தார். ஒரே மனுஷனை முறிய அடிக்கிறது போல அந்த மீதியானியரை முறிய அடித்தார்கள். வசனத்துல போடப்பட்டிருக்க, மீதியானியர் மீண்டும் தலையெடுக்க கூடாதபடிக்கு பாருங்க அவங்கள ஓட ஓட துரத்துனாங்க. அதற்கு காரணம் என்ன? ஆண்டவராகிய கர்த்தர் பலனாயிருந்தார். அங்க அந்த அதுல குறிப்பு பாருங்க, சுட்டிருந்த அப்பம், அந்த மனுஷனுக்கு அந்த மீதியான கண்களுக்கு கர்த்தர் பாருங்க ஒரு பயமும் திகிலையும் அவர் உண்டாக்கி விட்டார். இந்த கிதியான் யுத்தத்திற்கே போல முன்னாடி அவர்களுக்கு திகிலும் பயமும் பிடித்து விட்டது. சுட்டிருந்த அப்பம் உருண்டு ஓடி வந்து கூடாரத்தை கவிழ்த்து போட்டது. அருமையானவர்களே, அன்றைக்கு கல்வாரிக்கு முன்பதாக வாழ்ந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே கர்த்தர் இவ்வாறு வெற்றியையும் பலனையும் கொடுத்து அவர்களை ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் வாழ வைத்திருப்பார் என்றால், கல்வாரி சிலுவையிலே நமக்காக பாருங்க நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்தின் மேல் சுமர்ந்து கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நமக்காக பாருங்க வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய கிறிஸ்து கல்வாரியில சுடப்பட்டார், அக்னியினாலே தகனிக்கப்பட்டார். பாருங்க, அப்படிப்பட்ட அப்பமாகிய கிறிஸ்து பாருங்க நமக்கு பலனாயிருக்கிறார். அவர் சொன்னாரு, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இன்னைக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டன் என்று பிலிப்பியர் 4:13 பவுல் அடிகளார் இவ்வாறு சொல்வார். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அவங்களுக்கு வெளியில பலனா இருந்தார். இன்னைக்கு அந்த கிறிஸ்து நமக்கு உள்ளே வந்து வாசம் பண்ணி நமக்கு பலனாயிருக்கிறார். ஒரு பெரிய தேசத்தின் ஜனங்களையே இன்றைக்கு ஒரு கிதியோன், ஒரு சாதாரண மனுஷனை, உனக்கு இருக்கிற பலத்தோட போ என்று அவர்களை தீர முடியடிக்க முடியுமானால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்னைக்கு நாம போய் பாருங்க, ஏதோ ஒரு பெரிய தேசத்தோட, ஒரு பெரிய மனுஷங்களோட யுத்தம் செய்யாவிட்டாலும், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகைதேடி சுற்றி திரிகிறான். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிரி இருக்கான். அவன் வந்து கண்ணுக்கு தெரியாத எதிரி, அவன் பிசாசானவன், திருடனாகிய பிசாசு, அழிக்கவும் கொல்லவும் பாருங்க எல்லாவற்றையும் திருடவும் வருகிறான். எதை எதை திருடுகிறான்? சரீர சுகத்தை திருடுகிறான், கையின் பிரயாசத்தை திருடுகிறான், பிள்ளைகளின் ஞானத்தை திருடுகிறான். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட எதிராளி பிசாசானவனை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய பலனாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பாருங்க கல்வாரியிலிருந்து வருகிற அந்த பலனை நாம் தரித்துக் கொள்ளுகிறவர்களா இருக்கும் போது இந்த உலகத்துல இருக்கிற பிசாசை பார்க்கிலும் பெரியவர், கோடி மடங்கு பெரியவர் நம்ம கூட இருக்கும் போது எப்பேற்பட்ட சவால்களையும், எப்பேற்பட்ட வியாதியையும், மரணத்துக்கு ஏதுவான வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற எந்த வியாதியையும் நீங்கள் மேற்கொண்டு ஜெயம் பெறுவீர்கள். ஜெயிக்க வைக்கிற கிறிஸ்து உங்களுடனே கூட இருக்கிறார். பாருங்க, நமக்கு இருக்கிற பலன் போதும். இன்னைக்கு பாருங்க, நாம கலங்க வேண்டியதில்ல, பயப்பட வேண்டியதில்ல, அஞ்ச வேண்டியதில்ல, எதற்கும் பாருங்க நாம நிற்கதியற்ற நிலைமையில இல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய கிறிஸ்து, இன்னைக்கும் ஜீவாதிபதியாகிய கிறிஸ்து நமக்காக பாருங்க பிதாவினுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற உற்ற தோழனாய் உயிர் நண்பனாய் பாருங்க எல்லாவற்றின் மேலும் ஜெயிக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தோற்று போய் கிடக்கிற எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் எப்பேற்பட்ட பாருங்க அகல பாதாளத்தை மேல குழியில நான் போய்கிட்டு இருக்கேங்க, கடன் பிரச்சனை அமழ்த்தி கொண்டு இருக்குதுங்க, ஒரு கால மேல வச்சா ஒரு கால் கீழே போயிட்டு இருக்குது. உங்களை கர்த்தர் கரம் பிடித்து தூக்க விரும்புகிறார், உங்களை ஜெயிக்கிறவர்களாய் மாற்ற விரும்புகிறார். இதற்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது என்ன? இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவே நான் ஆண்டவர் என் உள்ளத்துல வாங்கப்பா, நான் இந்த உலகத்துல ஜெயிக்கிறவன நான் வாழ விரும்புகிறேன், எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவளா நான் வாழ விரும்புகிறேன், இந்த தரித்திரத்தை நான் ஜெயிக்கணும், என் குடும்ப பிரச்சனையை ஜெயிக்கணும், பிரிவினையை ஜெயிக்கணும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலமா அமையணும். பாருங்க இந்த உலகத்திலே நாலு பேர் போல நான் தலை நிமிர்ந்து வாழ்ந்துறேன்னு நீங்க வந்து அவருக்கு வாயை திறந்து இடம் கொடுத்தா போதும், உள்ளத்துல அவருக்கு ஒரு அங்கீகாரம் அழைப்பு கொடுத்தா போதும், அவர் வரும்போது உள்ளத்திலே பாருங்க சமாதானம் சந்தோஷம் நித்திய ஜீவன் இந்த சுட்ட அப்பம் பாருங்க இந்த அப்பமாக்கிய கிறிஸ்துவை நீங்கள் வாங்கி உள்ள புசிக்கும் போது அவருக்கு உள்ள இடம் கொடுக்கும் போது நீங்கள் சரீரத்திலே பலனடைகிறவர்கள் மாத்திரமல்ல எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் தாவீதை போல நீங்க நிமிர்ந்து சொல்லலாம், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், எப்பேற்பட்ட சவால்களையும் ஜெயிக்க பல பாருங்க மேற்கொள்ள கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கார், ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய பலனாயிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே கர்த்தாவே, வானொலியோடு இணைந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் மகேந்திரன் ஐயா லெசி ஐயா மற்றும் கர்த்தாவே வானொலியின் குடும்பத்தார் எல்லார் மேலையும் இயேசு ஆண்டவரை வேத்துகிறோம். வானொலி செல்லும் இடமெல்லாம் கர்த்தாவே இயேசு ஆண்டவரை வேத்துகிறோம். எல்லாருடைய முழங்காலும் முடங்குகிற நாமம், எல்லாருடைய நாவும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணுகிற நாமம் கர்த்தாவே, பூமியின் எல்லையங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை ஒவ்வொருத்தருடைய மனங்களுக்கு மனக்கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் வெளிப்பட வைக்கிற ஆவியானவருடைய வல்ல பெரும் கிரியைகள் கர்த்தாவே ஒவ்வொரு வீட்டின் பேரிலே நீர் செய்கிறபடியால் நன்றி. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியானவர்களே ஆகும் என்று சொன்னீரையா கர்த்தாவே. ஆவியானவருடைய யுகம் ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே கடந்து வருவதாக, அவருடைய பலன் ஒவ்வொரு சரீரங்களையும் தொட்டு கர்த்தாவே பலப்படுத்துவதாக கர்த்தாவே. ஒவ்வொருத்தருடைய மனதிலும் சமாதான பிரபுவை நாங்கள் உயர்த்துகிறோம். உலகம் கொடுக்க கூடாதும் எடுக்க கூடாதுமான மெய்யான சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறபடியால் நன்றி கர்த்தாவே. செய்தி செல்லும் இடமெல்லாம் இயேசு ஆண்டவர் உயர்ந்திருப்பாராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் எஸ்தர் ரூபி அவர்களே. இன்றைய நாளிலே ஆண்டவர் என் பெலன் என்ற தலைப்பிலே ஆபக்கூக் 3:18-19 வசனங்களை எடுத்து அந்த வசனத்தை நியாயாதிபதி 6:11-14 தொகுத்து இந்த ரெண்டையும் தொகுத்த நீங்கள் கடைசியிலே சிலுவையிலே கொண்டு வந்து நிறுத்தி முடிவிலே அதை எங்களிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். ஒரு அருமையான செய்தி. இன்றைய நான் உங்கள் திடீரென அழைத்தேன், திடீரென வந்து வழிநடத்தினீர்கள். ஆவியானவர் உங்களோட கூட இருந்திருக்கிறார். அதில் அவனால் இப்படியான செய்தியை கொடுக்க முடியாது. திடீரென அழைத்த உடனே வந்து செய்தி கொடுத்துருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இதை காயிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. உடனடியாக உங்களை கோல் பண்ணி வந்ததுக்கு இதற்கு நன்றி சொல்கிறேன். மேலும் கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன். நன்றிங்கய்யா,
2: நன்றி. இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தெய்வ செய்தி நிகழ்ச்சியிலே செய்தி கொடுத்தவர் எஸ்தர் ரூபி. கர்த்தர் அந்த மகளை அபரிதமாக ஆசிரியப்பாடாங்க. நாங்கள் முடிவு செய்யறதுக்கு முதல் சிஸ்டர் மே கவி கவிந்தா அழைக்க போறோம். அவர் வந்து ஒரு துதித்து ஆராதித்து பின் முடிவு எடுப்போம். பிரைஸ் தி லார்ட், சிஸ்டர் கவி கவிந்தா.
4: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்,
2: பிரைஸ் தி லார்ட். ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணத்தில் இருந்து கனடாக்கு வந்திருக்கிறீர்கள் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியில துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களோட ஒப்பு கொடுக்க நீங்க வழி நடத்துங்களா.
4: ஆமீன். சூத்திரமாவியானவரே, உடைய கரங்களுக்கு தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரே எங்களை நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஜீவன் உள்ளது வாதி தேவனே, உம்முடைய நாமத்துக்கு கூடி கூடி ஸ்தூத்திரம். பரலோக தேவனே, உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மட்டு நேரமும் தகப்பனே, உம்மை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகள் ஓடுந்து வாவியானவர் நீங்கள் கூட இருந்தீங்களே அப்பா, உம்முடைய மகிமை தொடர்ந்து வெளிப்பட போறதுக்காய் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம். செங்கடலை

தேசத்தை சொந்தமாக்குவோ. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. யோசுவாவின் சந்ததி நாமே, தேசத்தை

உடன்படிக்கை பட்டி நம்மோடு ஊரு ஊராய் வலம் வருகுதே. உடன்படிக்கை பட்டி நம்மோடு ஊரு ஊராய் வலம் வருகுதே. துதிப்போம் சாத்தானை மிதிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம் சாத்தானை மிதிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். மூசையோடு இருந்தது போல சேனைகளின் கத்தர் நம்மோடு, மூசையோடு

தளர்ந்துடாமல் பின்தொடர்வோம். தளபதியாய் முன் செல்கிறார், தளர்ந்துடாமல் பின்தொடர்வோம். துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். அச்சமின்றி துணிந்து செல்லுவோம், அறிக்கை செய்து ஆர்ப்பரிப்போம். அச்சமின்றி துணிந்து செல்லுவோம், அறிக்கை செய்து

முடியாதென்று வாக்குரைத்தாரே, எதிர்த்து நிற்க வராலுமே, முடியாதென்று வாக்குரைத்தாரே. துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், துதிப்போம் சேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. சேசத்தின் எதிரிகள் எல்லாம் திகில் பிடித்து நடுங்குகின்றன. கர்த்தர் செய்யும் அற்புதங்களை கேள்விப்பட்டு கலங்குகின்றன. கர்த்தர் செய்யும் அற்புதங்களை கேள்விப்பட்டு

0: கோக்கவும் விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, கிளம்புது கிளம்புது இயேசுவின் படை. அல்லேலூயாது வாதிதுவனே அப்பா, இந்த வேளையிலும் காவியானவரே அப்பா, உம்முடைய பிரசன்னம் உம்முடைய வல்லமை உம்முடைய மகிமை ஆண்டவரே கூட இருந்த ஆண்டவரே தொடர்ந்து நடத்த வேணும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் பலத்த துருதம், உம்முடைய நாமம் வல்லமை உள்ள நாமம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வல்லமை உள்ளது, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது ஆண்டவரே. பரலோக தேவனே உம்முடைய கரங்களுக்குள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் ஒருவர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் பெரியவர் ஆண்டவரே. நீங்கள் மாறாத தேவன், நீங்கள் மகிமை நிறைந்த தேவன், நீங்கள் அக்கினியான தேவன், நீங்கள் கண்மலையான தேவன் ஆண்டவரே. காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய தெய்வமே ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே அப்பா கோணலானவைகளை சுவைப்படுத்துகிற தெய்வமே நீர் ஒருவர் பெரியவர், பதினாயிரங்களில் சிறந்த தெய்வமே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா இந்த இணைப்பிலே ஆண்டவரே தொடர்ந்தும் கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து வெளிப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் வல்லமை உள்ளதாய் ஜீவன் உள்ளதாய் புறப்படத்தக்கதாக ஆண்டவரே. யோசுவாவின் சந்ததிகளை போல ஆண்டவரே ஒவ்வொருதரும் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் அப்பா இந்த நாட்கள்ல நீங்கள் கிரியை செய்யுங்க பரிசுத்தரே. உம்முடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவன் உள்ள தேவனே. நீங்கள் தொடர்ந்தும் வழி நடத்துங்க, ஆசீர்வதி இங்க தொடக்கம் எற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா எங்களை நடத்தி வருகிற தெய்வமே. ஆவியானவரே சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த சங்கமம் ஒளிவர கூடாக தேவனுடைய மகிமை ஆண்டவரே. தேசங்கள் உலக நாடுகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா மகிமையடைய போறதுக்காய் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீங்கள் மகிமைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. உம்முடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நினைப்பை நீங்கள் ஆலயை செய்யுங்க, வழி நடத்துங்க. இதற்காய் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆவியானவரே நீங்கள் எழும்பி பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமே அனுப்புங்க ஆண்டவரே. புதிய பலத்தை புதிய உற்சாகத்தை கிருபைகளை தாளந்துகளை கொடுங்க கர்த்தருடைய ஆவியானவரே. உம்முடைய ரத்தத்தினால மூடுகிறோம் ஆண்டவரே. இதை முன்னொன்று நடத்துகிற ஆண்டவரே மகேந்திரன் பிரதரே, உம்முடைய ரத்தத்தினால மூடுகிறோம். தேவ பிரசன்னத்தினால மூடுகிறோம் ஆவியானவரே. தொடர்ந்து அற்புதம் செய்யுங்க, தொடர்ந்து ஆண்டவரே வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா இந்த நினைப்பில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் அக்கினியா எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துக்குள் தொடர்ந்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசை நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடல் பாடியவர் கவி கவிந்தா யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா. இந்த மகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளே நாங்கள் இதுவரை இந்த சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசை நிகழ்ச்சியிலே துதித்தோம் ஆராதித்தோம் பாடலை பாடி இந்த நாமத்தை மகிமைப்படுத்தினோம். தேவ செய்தியை கேட்டோம். ஆண்டவரே என் பிள்ளை என்ற தலைப்பில் செய்தியை கேட்டோம். மிக ஆசீர்வாதமாக ஆவியானவர் வழிநடத்தினார். இந்த நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுக்க போகிறோம். முடிவு ஜெபத்தை எடுக்க சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஃப்ரம் வன்கோர் அழைக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் பிளெஸ் யூ. நன்றாக நடத்தினீர்கள். ஆமென் ஆமென். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வுட் லைக் டு தேங்க் Sister Esther Ruby for being able to come and join us with a short notice and acknowledging the call. May the Lord bless her and her call and her family, and also for the wonderful word that she brought forth. Even as the day, so shall thy strength be. That is what the word says. And she proved that from the word of God, from three different ways, from Habakkuk, from Gideon's life, from even from the Lord himself coming in as and giving us that victory and strength in our own lives from the cross of Calvary. So that was a wonderful word challenging our faith and our relationship with the Lord and the strength for our day and today. Thank you for that word too, Sister Esther Ruby. God bless you. And at this time, let's go into prayer. And before that, we have so many handmaidens of the Lord that have joined us along with Brother Mahendran, who has been hosting our program. So, Lord, we thank you, Lord, once again, Father, for this Saturdays and the weekend that is coming up. It's Saturday and Sunday together. But, Lord, we thank you, first of all, for this wonderful day, Lord, that you have given us early hours of the morning, Lord, even as Brother Mahendran has been, Lord, deriving all the way from even Victoria, British Columbia, Canada, hosting his program, Lord. We ask of the morning at 5 a.m. And Lord, and others that have been joining from all the rest of the continents of the world, Lord, we thank you for all of them. And also, Lord, for our Brother Leslie and Sister Rita, who are also attending Sister Janet's book release today, Lord. And bless them also, Lord, as they have been there together, Lord. And we remember all of them, Father, with all that you have done and all that you have been, Lord, already for this wonderful day. And for the many that have already listening, Lord, and been blessed by wonderful the message, and also the handmaidens that have been coming and praying and worshiping and adoring, bringing forth your adoration, Lord, towards you in the name of Jesus. First of all, with Sister Mayola, who came from all the way from Sri Lanka, Colombo, Sri Lanka, for coming and worshiping. And following that, we had Sister Midula, all the way from Stuttgart, Germany. And following that, we had Sister Anandaraja Sujata from Kalinochi. And following that, we had Sister Dolly coming and joining us from Calgary, Alberta. And Kavi Kavinda, all the way from Jaffna, also joining us from Jaffna, Sri Lanka, who brought us the last the worship as well. All of these handmaidens have been worshiping and praising and thanking the Lord, bringing such a wonderful time of worship together. Many have been blessed by it. Many have been joining them, Lord, together. And so we thank you, Lord, a wonderful way, Lord, that you have been coming forth, Lord, through the ways in only we can be blessed, Lord Jesus, as we agree together as one man and worship you, Lord, in spirit and in truth, Lord. You have been exalted, magnified, glorified, and lifted up, Lord, at this time. So we thank you for that wonderful way you have been blessing us today. And as we come tomorrow, Lord, we entrust, Lord, Sunday services already into your hands, that people are getting ready with their churches and time zones and places, Lord. And as we come and gather together, Lord Jesus, tomorrow morning for our Sunday worship and praise giving and thanksgiving to you, Lord, coming before you, Father, on a Sunday as well tomorrow. We entrust it all in Jesus' name we pray. Amen and amen.
1: Thank you, Sister Rajini Alangalamani, for your closing prayer. இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு நாட்டிலையும் இருந்து நேரம் பார்க்காது தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், வந்து உற்சாகப்படுத்தினீர்கள், எங்களை ஆறுதல் படுத்தினீர்கள், சங்கம வானொலிக்காக ஜபித்தீர்கள், உபாசம் துதித்தீர்கள், ஆராய்த்தீர்கள், பாட்டு பாடுகள் மிக மிக ஆசீர்வாதம். அது மட்டுமில்ல, தெய்வ செய்தி கூட மிக ஒரு ஆசீர்வாதமான செய்தி, எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த செய்தியை 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருந்தோம். 97 ரேடியோவில் இந்த காலை வேலையிலே கேட்டுக்கொண்டிருந்தார்கள், அதுக்காக நன்றி. மறு உழைப்பிலையும் அந்த செய்திங்களை கேட்கலாம். இன்றைய நாளில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாங்கள் எல்லோரும் என் ஆத்மாவே சொல்லுவோமா? எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. சிஸ்டர் மேகலா வாஸ் மைக் ஓன் பண்ணுங்க. டொலி மைக் ஓன் பண்ணுங்க. சுஜாதா மைக் ஓன் பண்ணுங்க. ஓகே, கவி கவிந்தா மைக் ஓன் பண்ணுங்க. கவி கவிந்தா யாழ்ப்பாணம் மைக் ஓன் பண்ணுங்க. ஓகே, நான் எல்லோரும் ஒன்று சேர்ந்து என் ஆத்மாவே சொல்லுவோமா? சொல்லுவோம்.
3: நாளைய
1: தினத்தில் உங்களை எல்லோரையும் இதே நேரத்தில் சந்திப்போம். கத்தர் உபதே மாசிப்பாக. கவி வீடியோல வந்திருக்கிறார், அவளை பார்க்கிறவங்களா அவளை பார்த்து பாருங்கள், அழகை பாருங்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து அதி வந்திருக்கிறோம். கத்திர மகளை ஆசிரியப்பாக தொடர்ந்து நாளே இடத்துல கவி கவிந்த இதே வீடியோட வேற கத்த கிருப செய்வாராக.
2: ஆமேன். God bless you all.
1: God bless you all. ஆமேன். ஆமேன்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, அதிகாலை எழுந்து பிறருக்காக தேசத்துக்காக மன்றாட வேண்டும் என்ற ஏக்கம் எனக்குள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆம், அருள்நாதர் இயேசுவின் ஏக்கமும் அதுதானே. மத்தேயு 13:25 மனிதர்கள் தூங்கும் போது பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான் என்று ஒரு கதையை வாசிக்கிறோம். இன்றைக்கு இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டிய நாமும் நமது சபைகளும் அதிக நேரம் தூங்குவதால் நமது நாடு களைகளால் நிரம்பி உள்ளது. எதிரியாகிய சாத்தான் களைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறான். இதை தடுக்க ஒரே வழி ஜெபம். ஆகவேதான் எப்பொழுதும் எல்லாருக்காகவும் எல்லாவித ஜெபங்களோடும் பிரார்த்தனை செய்வதில் விழிப்பாக இருங்கள் என்று பவுல் எச்சரிக்கிறார். ஆம், நாம் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் செயல்படுகிறார். இன்றே அதிகாலை ஜெப நேரம் ஒதுக்குங்கள். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் ஒரு நல்ல ஐக்கியத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஜெபத்தில் வளர ஒப்பு கொடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் மந்தாட்டுகளை எப்பொழுதும் கேட்கிற நல்ல தகப்பனே, உம்மை மனதார போற்றுகிறோம் ஐயா. ஒருவன் என் மீது அன்பு கூர்ந்தால் அவனை விடுவிப்பேன், என்னை நோக்கி மன்றாடும் போது அவனுக்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த ஒலி நாடாவை கேட்கும் அத்தனை பேரும் மன்றாட்டு வீரர்களாக மாறுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் நாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டதுதான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரையே தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த காரியத்தை பாடலாய் பாட வருகிறார்கள் நம் அன்பு சகோதரி சிஸ்டர் ஹேமாஜான் அவர்கள்.

கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. சத்துரு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நம்மை விழுங்கும்படிக்கு வகை தேடி வந்த போதெல்லாம் நம்மை காத்தது அந்த கிருபை அல்லவா? அந்த கிருபைக்காக

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: பிரியமானவர்களே, யோபு புத்தகத்தில் வரும் முக்கியமான வசனங்களை இப்பொழுது நாம் பாடலாய் பாடுவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரும்

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக
1: பாவமெல்லாம் போக்கிடுவார்.

உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவரே, நீர் இந்த ரட்சிப்பு

ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிறார் அவருடைய ராஜ்யத்தில் வாழ்வதற்கு, பாவங்களை கழுவுவதற்கு. நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் இயேசுவிடத்தில் வர முடியும். அவன் யாரையும் புறம்பே தள்ளாதவர். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை என்ற தேவன் தான் எங்களுடைய தேவன், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். நாங்கள் அவரை, அவருடைய ஆடையை, துதியின் ஆடையை அணிந்து அவரை துதிப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமே.

0: நிறுத்தி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
1: இதுவரை நேரமும் குதித்து ஆராய்ந்த பாஸ்டர் ஆண்டன் டாஸ்மேன் இவர் சங்கம வானொலியில தினமும் செய்து கொடுக்க ஊழியக்காரர். தேவன் அவர் ஆசிரியப்பார. தொடர்ந்து நாங்கள் டொலி அழைக்க போறோம். டொலிக்கு பின் சிஸ்டர் சுபா இளங்கோ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி. பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியில துதிக்கு ஆராதிக்க வந்திருப்பீர்கள். ஒப்பு கொடுக்க வழிநடத்துங்க.
2: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. புதிதான கிருபையின் மூலம் யாவரையும் முடிசூட்டி வழிநடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. எல்லாவற்றிலும் கூட கிருபை பெரியது. உங்கள் கிருபையின் மூலமாக நாங்க ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆதி மந்த மாணவரே, இன்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரை உலாவிக் கொண்டிருக்கிற உங்களோட பரிசுத்தமான அன்புக்கும் அபிஷேகத்துக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. அபிஷேகத்தினால ஆண்டவரை முடிசூற்று, அபிஷேகத்தினால ஊற்றி ஊற்றி உங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும்

பிரிவலுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட கிருபை பெரியது, அது காணி நன்றி செலுத்துறேன். இந்த காலை நேரம் தட்டி தட்டி அழுப்பி யாவரையும் உங்களோட பிரசனத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்த கிருபியல் காணி நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே பெரிதாக அப்பா அற்புதம் நிறைந்த தகப்பனாக அப்பா நான் உங்களை தாழ்த்தி எங்களை தாழ்த்தி உங்களோட பாதத்தில் வைத்து யாவருக்கும் அப்பா உங்களோட புதிய பலனை கொடுத்து புதிய சத்துவத்தை கொடுத்து வழி நடத்துற கிருபிகளுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன், யாவருக்கும் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்.

ஆமென். அவருடைய கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட, அது கிருபை எங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த இப்பொழுது இந்த மத்தியில் வந்து நிற்க மாட்டோம். அவரே எங்களுக்கு ஜீவன் தந்து அவரது ஜீவனை எங்களுக்கு கொடுத்து இன்று மற்றும் அவருடைய பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களை நடத்தி கொண்ட மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துற அப்பா. நீங்க நல்லவர், நல்லவர், நல்லவர், போதுமானவர் அப்பா. வழி தப்பி நடக்கும் பொழுது அப்பா நாங்க 1000 தரம் 70,000 தரம் நாங்க விழுந்தாலும் எங்களை தூக்கி அணைத்து உங்களோட சித்தத்தின்படி உங்களுடைய அன்பின் மூலமாக முடிசூட்டி உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி நிரப்பி அப்பா ஒரு நிமிடமும் யாவரையும் வழிநடத்துற கிருபை கிருபை கிருபை கிருபைகளுக்கானே நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமமே பெரியது. உங்களோட நாமத்தை விட இந்த உலகத்துல ஒரு விதமான நாமமும் இல்லை. எங்களுக்கு அதை அனுபவிக்க கூடியதாக நாங்க உங்களையும் எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி அப்பா. எங்கள் மேல எவ்வளவு அன்பு வைத்தீரையா, அந்த அன்புக்காவணி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி. ஆமென் ஆமென்.

புகழும் அப்பா. அப்படியெல்லாம் எங்களுக்கு உரியதில்லை, அதெல்லாம் கத்திருக்குரியது அப்பா. பண ஆஸ்தி ஆசை எல்லாம் அவருக்கன்று. அவர் எங்களை ரசிக்கும் பொழுது யாவற்றையும் வெறுத்து சிலுவை எடுத்து முன் செல்வதற்கு கத்திரங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பின் பாத்திரருக்கு நாங்கள் தேவ பயத்தோடு அவரை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு அவர் முன்பாக எங்களுக்கு முன்பாக அவர் செல்கிறார். எங்கள் பாதைக்கு எங்கள் பாதைகளுக்கு முன்பாக அவர் பாதம் அவர் பாதம் எங்களுக்கு முன்பாக செல்கிறது. அவர் சமூகம் பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்றது. அதுக்காண்டி நன்றி செலுத்துறோம். பரலோகத்தில் செல்வம் அவர்தே, இயேசுவே எங்களுக்கு போதும் என்று சொல்லி கர்த்தரை மட்டுமே நாங்கள் நன்றி சொல்லி நன்றி நன்றி நன்றி கூறுவதற்கு அப்பா உங்களுக்கு கிருபையில் காணி நன்றி செலுத்துறேன். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை, அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே அப்பா வாக்கு தத்தம் செய்தவரே வாக்கு மாறாதவரே, இப்பொழுதும் பிரசனத்துக்குள்ள உங்களுடைய பிரசனத்துக்குள்ள இருந்து நாங்கள் பாடுற பாடுகளுக்கு நாங்கள் நீங்க எங்களுக்கு கொடுக்குற பலன் சத்துவத்துக்கு உங்களோட வல்லமைக்கு நன்றி செலுத்துறேன். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தர் எனக்கு தாபாரமாக கொண்ட அப்பா, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடரத்தை அணுகாது என்று கூறியபடி ஆண்டவரே நீங்க எங்கள் பாதையில் ஆண்டவரே எப்பொழுதும் இருந்து வாதை உன் கூடாரத்தை அணுகாத வண்ணம் காத்து வர கிருபை.

0: குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள். இயேசுவே நீர் ஆண்டவரே, உள்ளத்துல வாங்கப்பா, என்னை உம்முடைய பிள்ளையா மாத்துங்கப்பா அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்தா போதும், இந்த சர்வ அதிகாரமும் உடைய தேவாதி தேவன் உங்களுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவார், உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை தலையிலாக மாற்றி விடுவார். யோசிப்பு பாருங்க, யோசிச்சே பார்த்திருக்க மாட்டார், அங்க போடப்பட்டிருக்க எவ்வளவு தீவிரமா அவனை வந்து தூக்கி குழியில போடுறதுக்கு தீவிரிக்கிறாங்க, சிறைச்சாலையில தீவிரமா போட்டாங்க, அதற்கு மேலாக பார்வோன் பாருங்க தீவிரமாய் ஆள் அனுப்பி உயர்த்தினான். அதே போலவே உங்களை உயர்த்துவதற்கென்று கர்த்தர் மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார், அதற்கென்று அநேக காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு அவர் ரெடியா இருக்காருங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, இந்த வேத புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையோட இரவும் பகலும் தியானமா இருக்கும் போது, சங்கீதம் 1:3 போடப்பட்டிருக்கிறது, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசுவா 1:8 போடப்பட்டிருக்கு, நீங்க எப்பக்கம் திரும்பினாலும் வெற்றி பெறுவீர்கள், வெற்றிகரமான வாழ்க்கைக்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார், அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார், உயரமான ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை ஏறி வர பண்ணுவார், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, உயர்ந்தவரே, உன்னதமானவரே, மகத்துவமானவரே, மாசற்ற தேவனே, மகிமையின் ராஜாதி ராஜாவே, நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, ஒருவரும் சேரக்கூடாதவரும் கர்த்தாவே சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, வானாதி வானங்களும் கொல்லாத தேவனே, உம்முடைய மகிமையினால் சங்கமம் வானொலியின் கர்த்தாவே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நிரப்பப்படுவதாக. தேவாலயத்தின் வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது, உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல், உம்முடைய மகிமை கர்த்தாவே மேகம் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை மூடுவதாக. உம்முடைய உயர்வு ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவே பலிதமாகட்டும். நீர் வைத்திருக்கிற கர்த்தாவே எல்லா உயர்ந்த எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வந்து கர்த்தாவே பலிக்கும்படி நீர் விருப்பம் கொண்டிருக்கிறீர். உம்முடைய விருப்பமும் உம்முடைய சித்தமும் செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிறீர், பலப்படுத்துகிறீர், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் ஒவ்வொருத்தரையும் ஏறி இருக்க பண்ணுகிறீர். கர்த்தாவே வேலைக்காக ஜெபிக்கிற எல்லா மக்களுடைய கர்த்தாவே வேலைகளிலே நீர் இடைபடுகிறீர். யோசேப்பை உயர்த்தினவர் கர்த்தாவே, உயர்வு ஒவ்வொருத்தர் குடும்பத்தின் பேரிலே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடியால் நன்றி கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் மலவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped. Recording in progress.

2 சாமுவேல் 3 அதிகாரம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் எஸ்ரயேல் ஊராளான அகினோவாமிடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயில் இடத்திலே பிறந்த கீலேயாப் அவனுடைய 2 குமாரன். 3 குமாரன் கேசூரின் ராஜாவான பல்மாய் குமாரத்தியாகிய மாக்காள் பெற்ற அப்சலோம் என்பவன். 4 குமாரன் ஆகீத் பெற்ற அதோனியா என்பவன். 5 குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். 6 குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லால் இடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னேர் சவுலின் குடும்பத்திலே பலத்தவன் ஆனான். சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தி ஆகிய ரிஸ்பாள் என்னும் பெயருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள். இஸ்போசேத் அப்னேரை நோக்கி, நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டி இடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான். அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு, உம்மை தாவீதின் கையில் ஒப்புக்கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் இந்த ஒரு ஸ்திரீயின் நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய்த்தலையா? நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பெயர் செபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான். அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதின் இடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, தேசம் யாருடையது? என்னோடு உடன்படிக்கை பண்ணும். இதோ இஸ்ரவேலை எல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உன்னோடு இருக்கும் என்று சொல்ல சொன்னான். அதற்கு தாவீது, நல்லது, உன்னோட நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்ல சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தினிடத்திற்கும் தானாபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாளை அனுப்பிவிடும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பகூரி மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோட பேசி, தாவீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே, இப்போதும் அப்படி செய்யுங்கள். என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலே பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே என்றான். இந்த பிரகாரமாக அப்னேர் பெனியமீன் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான். பின்பு அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பெனியமீனுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானது எல்லாம் எப்ரோனிலே தாவீதின் காதுகள் கேட்க பேசுகிறதற்கு போனான். அப்னேரும் அவனோட கூட 20 பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதின் இடத்தில் வந்தபோது தாவீது அப்னேருக்கும் அவனோட வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோட உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோட போனான். தாவீதின் சேவகரும் யோவாபும் அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதின் இடத்தில் இல்லை.
அவனை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோட போய்விட்டான். யோவாபும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகிய அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவாப் ராஜா வண்டையில் பிரவேசித்து, என்ன செய்தீர்? இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே, நீர் அவனை போக விட்டது என்ன? நேரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீரே, அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீ செய்கிறதையெல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான். யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொண்டு போட்டான். தாவீது அதை கேட்டபோது, நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக எந்தைக்கும் பழி இல்லை, அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக. யோவாவின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஊந்தி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்றான். அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய ஆசகேலை கொன்றதின் நிமித்தம் யோவாவும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள். தாவீது யோவாபையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ரட்டுடுத்தி அப்னேருக்கு முன்னாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான். அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதான். சகல ஜனங்களும் அழுதார்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதி கட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்னபோது, தாவீது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே நான் அப்பத்தை ஆகிலும் வேறெதையாகிலும் ருசி